விடியிற இந்த நேரத்தில் விடியலின் வாசம் மெதுவாய் வீசும் வேளையில் மனதை வருடும் மெல்லிய காற்றோடு உங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:56. இனிய காலை வணக்கம் நேர்களே, புலரும் பொழுது இனிமையாக விடியட்டும். இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராப வருடம், புரட்டாசி மாதம் 26 2026, அக்டோபர் மாதம் 13 செவ்வாய்க்கிழமை. மனதை மகிழ்விக்கும் பொன்னான கிழமை, வண்ணமயமான வாழ்க்கையில் வசந்தம் தரும் செவ்வாய்க்கிழமையில் காற்றலையில் உங்களோடு இனிதாய் உரையாட இன்றைய பொழுதில் நான் ஆர்ஜே எம்ஐ நித்யதர்ஷினி கண்ணன். வந்தே மாதரம்.

0: துல்லியமான செய்தி சுருக்கம் செவிக்கு இனிய தகவல் தொகுப்பாய் சென்னையில் இருந்து கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இரு மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் விவகாரங்கள் குறித்து விஜயவாடாவில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மாநில அரசு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நேற்று சென்னையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: கதவை திறந்தால் காற்றும், ஜன்னலை திறந்தால் வெளிச்சமும், இந்த அழகான காலை பொழுதில் புது நாளோட முதல் வெளிச்சம் நமக்கு கிடைச்சாச்சு. இந்த அழகான பயணத்துல கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:02. காலை காற்று வருடும் நேரம் விழித்திருக்கும் மனங்களோடு பயணிக்கும் நேரம். இனி நம்மோடு பயணிக்க போகும் நிகழ்ச்சிகளின் நேரம் அறிவோமா? காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சா அனிதா சோவியா மார்க்ரேட் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 குறளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை. இதில் திரை இசை. பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8, 9, 10, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மற்றும் 5 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலையபுரம் அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை. 8:30 சக்தி உலா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு துர்க்கையம்மன் திருக்கோவில் உரை சித்திரம் கேட்கலாம். படைப்பு கொடைக்கானல் வானொலி நிலையம். 8:45 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:50 3 in 1 தொடர்ந்து திரை இசை. 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை. 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் சுசீந்திரம் அக்கறை ஐ கலைசெல்வன் அவர்களுடன் நேர்முகம் இரண்டாம் பகுதி நேர்முகம். 10:45 திரை இசை. 11:02 ஏக்சூர் குமரி பண்பலையுடன் கடித வழி நீர் விருப்ப பாடல்கள். பகல் 12:00 திரை இசை நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் நரம்பியல் வளர்ச்சி வேறுபாடு குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். நேரம் எங்கே நகர்ந்தாலும் நம் நிகழ்ச்சிகள் உங்களோடு பயணிக்கும். மறக்காம கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி என்றல்
2: காஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. President Draupadi Murmu has appointed governors for 6 states. Mr. O.P. Mathur, who is currently serving as the governor of Sikkim, will be the new governor of Keralam. He will replace the current governor of Keralam, Rajendra Vishwanath Arlekar, who has been appointed as the governor of Tamil Nadu. Mr. Dushyant Gautam has been appointed as the new governor of Sikkim. Besides, the president has appointed Mr. Braj Mohan Ram as the governor of Odisha, Dr. Sudha Yadav as the governor of Karnataka, and Dr. Dhal Singh Bisen as the governor of Uttarakhand. The appointments will take effect from the dates on which they assume charge of their respective offices. India will host first ever BIMSTEC Home Ministers meeting in New Delhi today. Union Home Minister Amit Shah will chair the high-level meeting. In a social media post, Mr. Shah said, "This historic meeting underscores our shared resolve to combat terrorism, transnational organized crime, narcotics radicalization, trafficking, illicit financial flows, and cyber threats." He said, "Through decisive coordination, we remain committed to building a safer, stronger, and more secure BIMSTEC region." The Bay of Bengal Initiative for Multisectoral Technical and Economic Cooperation, or BIMSTEC, is an international organization of 7 South Asian and Southeast Asian nations. The BIMSTEC member states are India, Bangladesh, Bhutan, Myanmar, Nepal, Sri Lanka, and Thailand. Besides discussing organized crime, combating terrorism, narcotics smuggling, the Home Ministers' meet is expected to take note of disaster and energy security issues. In Jammu and Kashmir, 4 terrorists, including a top Lashkar-e-Tayyaba LET commander, were killed in a landmine blast along the line of control when they were trying to infiltrate into Poonch district yesterday. The deceased terrorists have been identified as top LET commander Mohammed Faizan, Mohammed Ishtiaq, Mohammed Waqas, and Mohammed Asim. All of them were residents of Mandala, Madarpur, and Hazira Tehsil of POJK's Poonch district. The group of terrorists was trying to sneak across the LOC in the Nangi Tekri area of Krishna Ghati sector when they triggered a mine. The powerful blast killed all 4 terrorists on the spot. The exact explosion site is in the Satwa Naki Nangi Tekri area, which is a traditionally known infiltration path used by cross-border operatives trying to sneak into Indian territory.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள்.
2: 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நாலடியார் சமண முனிவர்கள் பாடிய ஒரு அற்புதமான தனித்துவம் பெற்ற நூல். திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் சிறப்பு இதற்குண்டு. ஆளும் வேலும் பள்ளுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்பது இதன் பெருமைக்குச் சான்று. சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கு இனிது என்ற வரிகளாலும், பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்ற பாடலினாலும் நாலடியாரின் பெருமையை அறியலாம். தன்மானமும் உயர்ந்த பண்பும் உடைய சான்றோர்கள் தமக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவர் எளிய நிலையை அடைந்திருக்கும் போது துன்புறுத்த மாட்டார்கள் என்ற உயரிய அறத்தை கூறும் நாலடியார் பாடல் இது. பகைவர் பணிவிடம் நோக்கித் தகவுடையார், தாமேயும் நாணி தலைமை செல்லார்கானாய், இளம்பிறை ஆயக்காள் திங்களைச் சேரா, தனங்கு அருந்துப்பின் அரா. அதாவது, இயற்கையில் ஒரு வியப்பான உண்மை உண்டு. வானில் உலாவரும் ராகு கேது என்ற பாம்புகள் வானில் முழுநிலவாக, அதாவது பௌர்ணமியாக சந்திரன் ஒளி வீசும் போதுதான் அதை விழுங்கச் செல்லுமாம். அதே சந்திரன் தேய்ந்து மிக மெலிதான இளம்பிறையாக இருக்கும்போது அந்த பாம்பு சந்திரனை தொடக்கூட செய்யாதாம். அதைப்போல உலகத்தில் சிறந்த பண்புகள் உடைய சான்றோர்கள் தங்களுக்கு பகைவர்களாக இருப்பவர்கள் ஏதேனும் ஒரு காரணத்தால் நலிவடைந்து பலமிழந்து பணிந்து போகும் சூழலில் இருந்தால் இதுதான் சமயம் என்று அவர்கள் மீது பாய்ந்து போர் செய்ய மாட்டார்கள். அப்படிச் செய்ய அவர்களது நற்பண்பே வெட்கப்பட்டு அவர்களை தடுத்து நிறுத்திவிடுமாம். இந்த உன்னதமான வாழ்வியல் நெறிக்கு நம் தமிழ் இலக்கியத்தில் கம்பநாடன் காட்டிய ஒரு நெஞ்சை அள்ளும் போர்க்களக் காட்சி மிகச்சிறந்த ஒப்புமையாகும். இலங்கை போர்க்களத்திலே ராமபிரானும் ராவணனும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறார்கள். ராவணன் சாதாரண மனிதரல்ல, 20 தோள்களும் 10 தலைகளும் கொண்ட பேராற்றல் மிக்க வீரன், திசையானைகளை வென்றவர். ஆனால் அன்றைய போரில் ராமபிரானின் கணைகள் ராவணனின் மகுடங்களை சிதறடித்தன. அவரது கையில் இருந்த வில் முறிந்து கீழே விழுகிறது. அவரது தேரும் தகர்க்கப்படுகிறது. பகைவர்களுக்கெல்லாம் நடுக்கத்தை தந்த ராவணன் இப்போது ஆயுதம் ஏதும் இன்றி தேரும் இன்றி வெறும் தரையில் தலை குனிந்து கவசங்களும் அற்று பலமிழந்து நிற்கிறார். ராமர் நினைத்திருந்தால் அன்றே அந்த வினாடியே

0: தன் அம்பை செலுத்தி இராவணனை கொன்றிருக்க முடியும். ஏனெனில் சீதையை சிறையெடுத்த பெரும் பகைவன் போர் என்று வந்துவிட்டால் பகைவனை அழிப்பதுதானே உலக நீதி. ஆனால் அங்கேதான் ராமபிரான் என்ற பண்பாளரின் அறநெறியை நாலடியார் சொன்ன தகவுடையார் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக ராமர் அங்கே நிமிர்ந்து நிற்கிறார். கையில் ஆயுதம் இல்லாமல் வளமிழந்து நிற்கும் எதிரியை தாக்குவது வீரமல்ல, அது அறமும் அல்ல என்று ராமபிரானின் நற்பண்பு அவரை தடுக்கிறது. கம்பன் அந்த இடத்தை அழகாக பாடுகிறார். ஆழ்வகை உற்ற போர்க்களத்து அமரர் வென்றவனை வாழ்வகை உற்ற வில்லியும் நோக்கி வாடினை போலும் என்கிறார். ராவணனே, நீ களைத்துப் போய்விட்டாய் போலும் என்று பரிவோடு பார்க்கிறார் ராமபிரான். பார்த்துவிட்டு உலகப் புகழ்பெற்ற அந்த அறவார்த்தையைச் சொல்கிறார். இன்று போய் நாளைப் போருக்கு வா, ஆயுதமின்றி நிற்கும் உன்னோடு நான் போர் செய்ய மாட்டேன். இன்று உன்னுடைய அரண்மனைக்குச் செல், நன்றாக ஓய்வெடுத்துக்கொள், புதிய ஆயுதங்களையும் தேரையும் எடுத்துக்கொண்டு நாளை போர்க்களத்திற்கு வா என்று அனுப்பி வைக்கிறார். இப்போது நாலடியார் பாடலையும் இந்த இராமாயணக் கதையையும் ஒப்பிட்டு பார்த்தோமேயானால், இராவணன் இளம்பிறைப் போல வளமிழந்து நின்றபோது ராமபிரான் என்ற பண்பாளர் இராவணனை கொள்ளத்தன் கைகளால் தாக்க முற்படாமல் பின்வாங்கினார். சான்றோர்கள் எப்போதும் பலசாலியோடுதான் மோதுவார்களே தவிர பலவீனமானவர்களை வீழ்த்தி தன் வீரத்தை காட்டமாட்டார்கள் என்பதை எவ்வளவு அழகாக பொருத்துகிறது பாருங்கள் நம் தமிழிலக்கியம். இந்த பாடல் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், நம் வாழ்வில் நமக்கு தீமை செய்தவர்களோ அல்லது நம் எதிரிகளோ பலமிழந்து சிரமத்தில் இருக்கும்போது அவர்களை பழிவாங்க இதுதான் சமயம் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு உதவ முடியாவிட்டாலும் அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி அவர்களை துன்புறுத்தக்கூடாது. அதுவே உண்மையான அறிவுடைமை. இத்தகைய உயரிய பண்பை நாமும் நம் வாழ்வில் கடைபிடிப்போமே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நேற்றை கடந்து நாளையை நோக்கி இன்றைய விடியல் ஒரு புதிய நம்பிக்கையை தரட்டும். இந்த அழகான காலையோடு நம் பயணம் தொடரட்டும். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வார்த்தைகள், வள்ளுவம் தரும் தேன் சுவையில் குறள் அமுதம் கேட்கலாம்.

0: மிகவும் நயமான இனிமையோடு பிறருக்கு நன்மைகளை செய்யும் பயன்மிக்க நல்லவர்களின் பண்பை இந்த உலகம் போற்றி பாராட்டும். குறள் எண் 994 அதிகாரம் பண்புடைமை.
1: நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு.
0: மிகவும் நயமான இனிமையோடு பிறருக்கு நன்மைகளை செய்யும் பயன்மிக்க நல்லவர்களின் பண்பை இந்த உலகம் போற்றி பாராட்டும். குறள் எண் 994 அதிகாரம் பண்புடைமை.
2: வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவத்தின் வரிகளை சுவைத்தீர்கள். இதுவரை நீங்கள் கேட்டது குறள் அமுதம். விடியலோடு விழித்தெழும் மனதில் நெஞ்சம் நிறைய பக்தியோடு இறை நினைவோடு இனிமை சேர்க்க இதோ குமரி பண்பலையில் வருகிறது பக்தி மாலை. மனதை வருடும் இறை நினைவோடு பக்தி மாலையின் முதல் பாடலாக மகாநதி சோபனா பாடியது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. பக்தி மாலையில் அடுத்ததாக பி. சுசீலா பாடிய பாடல்.

இறை நினைவு இருக்குமிடமெல்லாம் மனதிற்கு அமைதியும் வாழ்விற்கு ஒளியும் பிறக்கும். உங்கள் இல்லங்களில் இனிமை சேர்க்க இதுவரை நீங்கள் கேட்டது பக்தி மாலை. பாடல் கேட்க ஆசையா, பேசவும் ஆசையா? அப்படின்னா உங்க போனை எடுங்க, உங்க குரல்ல கேளுங்க உங்க விருப்ப பாடலோடு வசந்த அழைப்பு. நேர்களே, இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 260 240 290 722 மொபைல் நம்பர் 8903250039.

தமிழை ரசிக்கலாம், குரலை சுவைக்கலாம், வாழ்க்கைக்கான வழியை வள்ளுவன் வார்த்தைகளில் தேடலாம். தமிழின் தேன் சுவையும் திருக்குறளின் நல்வழியும் சங்கமிக்கும் சொல்லாடல் திருக்குறள் நிரலை இன்று காலை 10:02 மறக்காம கேளுங்க.

சிவபெருமானின் அருளோடு ஆன்மீக உலா, அம்பிகையின் மகிமையை சொல்லும் சக்தி உலா, பக்தி மனம் பரப்பும் திருத்தல உலா கேட்டிட வாருங்கள். இன்று காலை 8:30 சக்தி உலா. இதில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு துர்க்கையம்மன் திருக்கோவிலிருந்து உரை சித்திரம் கேட்கலாம். படைப்பு கொடைக்கானல் வானொலி நிலையம்.

0: இன்று மாலை 5:30 இரேனியல் ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் சப்பல்கள் வழங்கும் நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலையில் வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயத்தில் இருந்து நேரலை கேட்கலாம். எங்கேயும் எப்போதும் உங்களோடு, இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். மாநிலம் முழுவதும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள சென்னை அஞ்சலாக மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பர்க் பொருளாதார மன்றக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நடைபெறும் புளும்பர்க் பொருளாதார மன்றக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சர்வதேச பொருளாதார மற்றும் வர்த்தக சூழல்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. இந்த மாநாட்டின் பல்வேறு அமர்வுகளில் 9 நாடுகளைச் சேர்ந்த அரசு பிரதிநிதிகள், மூத்த மத்திய அமைச்சர்கள் 6 பேர் மற்றும் முன்னணி தொழில்துறை பிரதிநிதிகள் உரையாற்றவுள்ளனர். உலகின் முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்த 500 மேற்பட்ட தலைமைச் செயல் அதிகாரிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். 6 மாநிலங்களுக்கு ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன்படி கேரள மாநில ஆளுநரும் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநருமான திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் கேரள மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று திரு பிரஜ்மோகன் ராம் ஒடிசா ஆளுநராகவும் டாக்டர் சுதா யாதவ் கர்நாடக மாநில ஆளுநராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உத்தராகண்ட் ஆளுநராக திரு தால்சிங் பெசேனும் சிக்கிம் ஆளுநராக திரு துஷ்யந்த் கௌதமும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆந்திரா செல்கிறார். விஜயவாடாவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை அவர் சந்தித்து பேசவுள்ளார். தென்மாநில நதிகள் இணைப்பு, கிருஷ்ணா நதிநீர் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணையும் திரு விஜய் சந்தித்து பேச உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை காக்கவும் வளர்ச்சித் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று கூறினார். தமிழகத்தில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில் அளித்து அதனை தாவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மாநில அரசு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உண்ணாவிரதத்தில் ஈடுபடவிருந்த பணியாளர்கள் கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார்.

0: உள்ளார். 5 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் இருப்பது ஏற்புடையதல்ல என்றும் திரு சண்முகம் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் மருத்துவ பணியாளர்கள் சங்க பிரதிநிதிகளை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார்.
1: பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்கள் கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க. நாங்கள் அமைச்சர் குழுவிட்ட எடுத்துகிட்டு போய் இந்த நம்ம அரசோட நிதிநிலையை அதையும் நாங்கள் அந்த அவருடைய தோழர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம். நவம்பர் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை இருக்க போது நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். போராட்டம் தேவையில்லை. இதன் மூலமாக என்ன சொல்றோம்னா, அனைத்து ஊழியர்கள் நலனுக்காக தான் இந்த அரசு இருக்கு, மக்களுக்காக தான் இந்த அரசு இருக்கு. போராட்டம் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட தேவையில்லை.
0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்து வருவதாக கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தாவேக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்படும் அளவுக்கு நிர்வாகம் சீர்குலைந்துள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் நிலத்தை ஆக்கிரமித்துள்ள 269 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பும் நடைமுறை தொடங்கியுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. 30 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு மனோகரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய உணவு அமைச்சர் இது பண்டிகை காலங்களில் ஏற்படும் வழக்கமான விலை உயர்வு என்று கூறுவது கண்டனத்திற்கு உரியது என அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற திசை திருப்பும் கருத்துக்களை தவிர்த்து உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விலை உயர்வு ஏற்படும்போது அதனை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சுவர் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் இந்த தடுப்புச் சுவரால் சென்னை நகருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று கூறினார். இப்பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6 அடி உயர சுற்றுச்சுவரும் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபாதையும் அமைக்கும் பணி முந்தைய திமுக ஆட்சிக்காலத்தில் தொடங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் அதே தவறை தொடராமல் இந்த திட்டத்தை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இருவரிச் செய்திகள். எஸ்தோனியா நாட்டின் புதிய அதிபராக திருமதி உல்லே மடிஸ் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டு கடல்சார் பயிற்சி ரஷ்யாவின் விளாடிவோஸ்டோக்கில் இன்று தொடங்கி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சர்வதேச புலிகள் கூட்டமைப்புக்கான புதிய அலுவலக கட்டடத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் நேற்று புதுதில்லியில் திறந்து வைத்தார். ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மொஹ்சென் ரெசாய் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் நேற்று தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். கோவாவில் நவம்பர் 20ஆம் தேதி தொடங்கும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்கும் ஊடகவியலாளர்கள் அங்கீகார அட்டையை பெற வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை புரசைவாக்கம் பகுதியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமை வகித்தார். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் மேம்படுத்தப்பட்ட நாகக்குளம் நடைபாதை மற்றும் பூங்காவை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான் மற்றும் திரு வினோத் திறந்து வைத்தனர். சென்னை

0: பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் வரும் 21ஆம் தேதி வரை கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற விலங்குகளை கையாளுபவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாய் கட்டுப்பாட்டு மைய பணியாளர்கள் 168 பேருக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து, தன்வி ஷர்மா, லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழு நேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கடிகாரத்தின் முள் நேரத்தை சொல்ல நம் பயணம் அடுத்த நிமிடத்தை நோக்கி செல்ல இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:55. இன்று பராபவருடன் புரட்டாசி மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மண்ணை நம்பி வாழும் உழவர்களின் பயனுக்காக இப்போது கேட்கலாம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29-33°C குறைந்தபட்ச வெப்பநிலை 22-26°C வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மிளகு, கிராம்பு, லவங்கப்பட்டை செடி மற்றும் ஜாதிக்காய் மரங்களில் மழைநீர் சேகரிக்க ஏதுவாக பாத்திகள் அமைக்கலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். வேளாண்மை துறையில் வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கிராமப்புறங்களில் விவசாயிகள் மின்சார சார்பை குறைக்கவும், விளைபொருட்களை சுகாதாரமான முறையில் உலர்த்தி அதிக லாபம் பெறவும் சூரிய சக்தி சார்ந்த தொழில்நுட்ப கருவிகள் பெரிதும் உதவுகின்றன. அதில் முக்கிய பங்கு வகிக்கும் சூரிய சக்தி மின்னேற்ற வண்டி மற்றும் வீட்டு உபயோக சூரிய கூடார உலர்த்தி ஆகிய இரு கருவிகள் உள்ளன. சூரிய சக்தி மின்னேற்ற வண்டி, இது கிராமப்புறங்களின் விவசாயிகளின் மின் தேவை குறைக்கவும், களத்திலேயே மின்சாரத்தை உருவாக்கவும் வடிவமைக்கப்பட்ட, எளிதில் இடம்பெயர்வு செய்யக்கூடிய பல் பயன்பாட்டு வேளாண் சாதனமாகும். இதில் மின் உற்பத்தி மற்றும் சேமிப்பில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய ஒளி பலகை மூலமாக சூரிய சக்தியை பயன்படுத்தி நேரடியாக மின்கலத்தை மின்னேற்றம் செய்ய முடியும். சேமிக்கப்படும் மின்சாரத்தை களப்பணியில் இருக்கும்போதே விவசாயிகள் மிக எளிதாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இது குறைந்த மின்திறன் மற்றும் மின்திறன் கொண்ட வேளாண் உபகரணங்களான நீர் இறைப்பான், வைக்கோல் வெட்டும் இயந்திரம் மற்றும் பால் கறக்கும் இயந்திரம் போன்றவை இயக்க இது பயன்படுகிறது. கிராமப்புறங்களில் நிலவும் மின் பற்றாக்குறையை மற்றும் நிலையான மின் விநியோக பிரச்சினைக்கு சிறந்த தீர்வாக அமைகிறது. புதைப்படிவ எரிபொருட்களுக்கு பதிலாக தூய்மையான பசுமை ஆற்றலை பயன்படுத்துவதால் கார்பன் உமிழ்வை குறைக்க உதவுகிறது. வீட்டு உபயோக சூரிய கூடார உலர்த்தி, விவசாய பொருட்களை சுகாதாரமான மற்றும் வேகமான முறையில் உலர்த்தக்கூடிய வடிவமைக்கப்பட்ட சிறந்த தொழில்நுட்ப கருவியாகும். இதில் உலர்த்தக்கூடிய பொருட்களான முருங்கை இலை, கறிவேப்பிலை, பழங்கள் மற்றும் காய்கறிகளை வீடுகளிலோ அல்லது பண்ணைகளிலோ எளிதாக உலர்த்தலாம். இதன் தொழில்நுட்ப வடிவமைப்பான UV நிலைப்படுத்தப்பட்ட பாலித்தீன் உறையுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இயற்கை வெப்பசலன முறையில் புகைப்போக்கி குழாய் வழியாக பொருட்களிலுள்ள ஈரப்பதத்தை வெளியேற்றுகிறது. இதில் திறந்த வெளியில் உலர்த்துவதை விட இதில் உலர்த்தும் நேரம் 40% முதல் 50% வரை குறைகிறது. திறந்த வெளியில் உலர்த்தும் போது ஏற்படும் தூசி, மழை மற்றும் பூச்சிகளின் பாதிப்பிலிருந்து பொருட்களை முழுமையாக பாதுகாக்கிறது. பொருட்களின் இயற்கை நிறம் மனம், சுகாதாரம் மற்றும்

0: ஊட்டச்சத்து மதிப்பு மாறாமல் பாதுகாக்கப்படுகிறது. இதனால் உலர்பொருட்களின் தரம் மேம்பட்டு சந்தைப்படுத்துவதால் எளிதாகவும் விவசாயிகளுக்கு கூடுதல் லாபகரமாகவும் அமைகிறது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். விதைக்கும் கரங்களுக்கு விளையும் கனவுகளுக்கு வாழ்வில் பலன் சேர்க்கும் தகவல்களோடு உழவர்களுக்கான முக்கிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: சுற்றிலும் சுறுசுறுப்பு, மனதில் ஒரு புத்துணர்ச்சி. இந்த இனிய நேரத்தில் உங்களோடு இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி.
1: வட்டார செய்திகள்.
0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். டாட்கோ மூலமாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சார்ந்தவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள். தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவி, மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் 700 கிலோமீட்டர் தொடர் ஜோதி ஓட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைப்பு. இனி விரிவான செய்திகள். டாட்கோ மூலமாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சார்ந்தவர்களுக்கு பல்வேறு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் புதியதாக தொழில் முனைவோரை உருவாக்கிடும் வகையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பினை சார்ந்தவர்களுக்கு வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், PM அஜய் திட்டம், மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கான பொருளாதார திட்டம், மண்ணின் மகள் திட்டம் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தில் பயன்பெற வயது வரம்பு 18 முதல் 55 வயதாகும். அவர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவர்கள் டாட்கோ இணையதள முகவரியான www.tatco.com என்ற முகவரியில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். டாட்கோ மூலமாக தொழில் கல்வி பயில்வதற்கான NSFDC திட்டத்தின் கீழ் ஆதிதிராவிடர் இனத்தை சார்ந்தவர்களுக்கு உள்நாட்டில் கல்வி பயில 30 லட்சமும், வெளிநாட்டில் கல்வி பயில 40 லட்சமும், NSTFDC திட்டத்தின் மூலம் பழங்குடியினர் இனத்தை சார்ந்தவர்களுக்கு உள் மற்றும் வெளிநாட்டில் கல்வி பயில 10 லட்சமும் குறைந்த வட்டியில் கல்வி கடனாக பெற்று வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியம் மூலம் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சியில் பணிபுரியும் தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டு நலத்திட்ட உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. மேலும் சொந்த வீடற்ற தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்கு 10% பயனாளி பங்களிப்புடன் கூடிய வீடு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியத்தில் வாரிய அட்டை பெற்று 5 ஆண்டுகளுக்கு பின் முறைப்படி அட்டையினை புதுப்பித்து தற்போது அடையாள அட்டை நடைமுறையில் இருக்க வேண்டும். பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர் அல்லது அவரது குடும்பத்தினரோ வேறு எந்த கான்கிரீட் வீடுகளையும் சொந்தமாக வைத்திருக்கக்கூடாது. மேலும் அரசு மூலம் வேறு எந்த வகையிலாவது வீடு ஒதுக்கீடு செய்து ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடாது. இவர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட மேலாளர் அலுவலகம், டாட்கோ, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகர்கோவில் என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி காந்தி மண்டபம் வளாகத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிராக நடைபெற்ற தொடர் ஜோதி ஓட்டத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்து தெரிவிக்கையில், தமிழ்நாடு அரசானது பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம்

அளித்தல் அமைச்சகத்தின் நஷா முக்த் பாரத் அபியான் திட்டத்தின் நோக்கங்கள் மற்றும் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் சமூக விழிப்புணர்வு முயற்சியாக ROM 2026 தி பிசியோ ரீன் என்ற இடையூடா தொடர் ஓட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது. கன்னியாகுமரியில் நேற்று தொடங்கி திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திருச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக சென்னை காட்டாங்குளத்தூரில் வரும் வியாழக்கிழமை நிறைவடையும். சுமார் 700 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து நடைபெறுகிறது. இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களிடையே போதைப் பொருள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் சமூக பங்களிப்பை ஊக்குவித்தல், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேம்படுத்துதல் மற்றும் போதைப் பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்குதல் ஆகியவை இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கங்களாகும். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை, பட்டா பெயர் மாற்றம், மாற்றுத்திறனாளி நல உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கூறி 336 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட அனைத்து கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காணுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தது.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. எங்கே இருந்தாலும் எந்த வேலை செய்துட்டு இருந்தாலும் உங்கள் மனதோடு எங்கள் குரலும் பயணிக்க நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இப்போது கேட்கலாம்
3: உச்சத்தில் இன்று
4: ஏமா சீக்கிரம் வீட்டுக்கு போம்மா, பிள்ளைய வேற வந்திருக்கோம். எத்தனை மணிக்கு வந்தோம் காலையில? நல்ல வேலை காலையில 7 டோக்கன் எடுத்ததுனால டாக்டரை எப்படியோ நேரமா பாத்துட்டோம். ஏனே நான் தான் மருத்துவமனைக்கு வந்துட்டு போறோம்னா நீங்க எதுக்குனே மருத்துவமனைக்கு?
5: ஏ என்னப்பா, எங்க எப்படி பேசணுங்கறது தெரியாதா? மருத்துவமனை அங்க போட பாரு.
4: ஏனே அமைதி காக்கவும் போட்டிருக்கு.
5: நீ அமைதியா பாக்கற? ஏமா நான் இப்போ மருத்துவரை பார்க்க வந்திருக்கிறேன், அவரை பாத்துட்டு வரேன்.
4: ஏய் மனுஷன பாரு, எங்க போனாலும் இவருக்கு செல்வாக்கு அபரிவிதமா இல்ல இருக்கு. நம்ம டோக்கன் எடுத்து மணிக்கூர் கணக்கா காவல் இருந்து டாக்டரை பாக்குறோம், இவரு நிசாரமா உள்ளுக்குல போறாரு.
5: ஏ தம்பி இன்னும் வீட்டுக்கு போகலையா? என்ன பாச்சு?
4: நான் போறதெல்லாம் இருக்கட்டு, போற நேரத்துல ஒரு அண்ணங்கிற முறையில கொஞ்சம் சத்தமா பேசுனா நீர் ஒரு மாதிரி பேசிட்டு போறாரு.
5: ஏ தம்பி சத்தம் கூட்டி பேசாதப்பா, உனக்கு சத்தத்திலயும் கூட பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் சொன்னாருப்பா.
4: ஓய் என் கதையை கேக்கதான் போனரு.
5: கோவப்படாத தம்பி.
4: ஏனே கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. நான் இந்த உணவகத்துல போய் கொஞ்சம் வெந்நீர் தண்ணி வாங்கிட்டு வரேன், மாத்திரை சாப்பிடணும். ஏமா நீ அண்ணங்கிட்ட பேசிட்டு, நான் இப்ப வரேன்.
5: ஏ தங்கச்சி கேட்டையா, உன் வீட்டாளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொல்றாருமா, ரொம்ப கவனமா பாத்துக்கம்மா. என்னம்மா இது, சமயத்துக்கு ஆகாரம் கொடுக்க இல்லையாம்மா? என்னது கண்ட உணவகங்கள்ல எல்லாம் சாப்பிடுறாங்க, நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லையா? உடல் எடை கூடிட்டே இருக்குது, வந்து அது பிரச்சனைக்கு உள்ளாகுமாம்மா, நிறைய நோய்களுக்கு விட்டுடுமா. அவர் சொன்னாருமா சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிடணுமாம்மா, சிறுதானிய ரீதியான உணவுகளை வந்து எந்தெந்த வகையில எல்லாம் எடுக்க முடியுமோ அப்படி எடுக்க சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிருக்காருமா.
4: போயிட்டு வர்றதுக்குள்ள மருத்துவர் அதை சொன்னாரு இதை சொன்னாரு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கு ரோய்? ஒரு மனுஷனுக்கு தன்னால எடை கூடதான் செய்யும்.
5: ஏ தம்பி என்னப்பா பேசுற, உங்ககிட்ட வெளிப்படையாட்ட சொல்லிடுறப்பா. மருத்துவர் சொன்னாருப்பா உனக்கு வயத்துல எல்லாம் சில பிரச்சனைகள் இருக்குதான், வயறு பூரா புண்ணாகி இருக்குதான், சரியான நேரத்துக்கு சாப்பிடாதனால.
4: என்ன அதனாலதான் 2-3 டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாரானே, நீங்க மருத்துவரை பாத்தீங்க இல்லையா, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை?
5: என்னப்பா உனக்கு பலவிதமான நோய்கள் இருக்குது, அதுக்கேற்ற வகையில பலவிதமான பரிசோதனை பண்ணணும்னு சொன்னா என்ன பார்த்து கேக்குற? என்ன பார்த்த நோயாளி மையாப்பா தெரியுது?
4: இந்த மாதிரி கதையெல்லாம் விடு ஆட்களை, ஏகப்பட்ட வேற பார்த்தாச்சு நாங்க.
5: ஏ சத்தம் போடாத.

0: இல்லப்பா, சத்தம் போட்டாலும் கூட உனக்கு ஏதாவது உடல் ரீதியா பாதிப்பு வரும்பா.
1: இந்த மனுஷர பாரு, பேச கூட விட மாட்டேங்கிற போல இருக்க. அப்படி என்ன நோய் நமக்கு? நீ என்னமா சொல்ல? என்ன சத்தம் போட்டு பேசாதீங்க, டாக்டர் சொல்லி இருக்காருன்யா. எப்பமா சொன்னாரு? நான் வாங்கிட்டு தானமா இருந்தேன். என்னது அண்ணன் கிட்ட சொல்லிருக்காருங்க. ஏனே இந்த பிரச்சனை எல்லாம் தீர்றது மாதிரி ஏதாவது வழி இருக்கானே?
0: ஏ தம்பி, படிச்சு படிச்சு உங்ககிட்ட சொல்லிருக்கேன், சிறுதானியங்கள் அப்படிங்கிற ரீதியில ஏதாவது ஒரு ரூபத்துல நம்மளுடைய உணவுகளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டியாப்பா?
1: சிறுதானியங்கள் அப்படின்னா என்ன
0: தம்பி? சிறுதானியங்கள் அப்படிங்கிறது கேழ்வரகு, கம்பு, சாமை, பனிவரகு, திணை, குதிரைவாலி, சோளம். உடலுக்கு வலு கொடுக்கக்கூடியது, ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவை சீராக்கக்கூடிய தன்மை இந்த சிறுதானியங்கள்ல இருக்குத. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உனக்கு அதிகமா இருக்கனால நார் சத்துள்ள சிறுதானியங்களை வாங்கி நீ சாப்பிடணும். செரிமான மண்டலத்தை வலுவாக்கி மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய தன்மை எதுக்கு உண்டு சொல்லு?
1: சிறுதானியத்துக்கு உண்டானே.
0: ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி நம்ம இதயத்தை பலமா வைக்கக்கூடிய தன்மை சிறுதானியங்களுக்கு உண்டுமா? தம்பி, கேழ்வரக பொறுத்த அளவுல எலும்புகள் பலமாகவும் பற்கள் வலுவா திகழும். புரியுதா?
1: புரியுது.
0: கம்பு சிறுதானியத்தை பொறுத்த அளவுல உடல் சூட்ட தணிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு.
1: டாக்டர் கூட சொன்னாருன்னு உங்க உடம்பு தக தக தகன்னு சூடா இல்ல இருக்குன்னு சொன்னாருன்னு.
0: தம்பி, உன்னுடைய உடல் சூட்ட தணிக்கக்கூடிய தன்மை கம்பு அப்படிங்கிற சிறுதானியத்துக்கு உண்டு.
1: கேளே, சில நேரங்கள்ல கண்ணு கொஞ்சம் மங்கலா இருக்குன்னு, நரம்பெல்லாம் ஒரு மாதிரி விரைச்ச மாதிரி இருக்குன்னு.
0: பாரியன் தம்பிய, இந்த வார்த்தை சொல்றான சின்ன வயசுல? ஏமா, தம்பிக்கு திணையில அருமையான பதார்த்தங்களை செய்து தொடர்ந்து கொடுக்கறதுக்கு வழிய பாருமா. தம்பி, திணை அப்படிங்கிற சிறுதானியத்தை நீ பயன்படுத்தினா நரம்புகள் வலுவடையும் கேட்டியா?
1: சரிண்ணே.
0: கண் பார்வை துல்லியமா இருக்கும்.
1: டோக்கன் நம்பர் 8 உள்ள வாங்க.
0: இங்க கூடி நிக்கீங்க தம்பிக்கு ஆலோசனை சொல்லும் போது. போங்கம்மா, எல்லாரும் சிறுதானியங்களை சாப்பிடுங்க, அத வேண்டான்னு சொல்லல. டோக்கன் நம்பர் 8 யாருமா அண்ணா கூப்பிடுறாங்க பாருங்க.
2: நேரம் 7:10. உங்கள் பொழுதுக்கு ஒரு புது சாயல் சேர்க்க உங்கள் நாளின் ஒவ்வொரு நொடியிலும் துணையாயிருக்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சின்ன சின்ன சிரிப்புகள், செல்ல செல்ல குறும்புகள், குழந்தை மனங்களின் அழகான உலகத்துக்குள் இப்போது நாம் பயணிப்போம். உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
3: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
2: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்காக யார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்க கிட்டயே பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் என்ன?
4: சாய்ஜித்.
2: சாய்ஜித் குட்டிமா, எங்க இருந்து வரீங்க?
4: செம்பட்டுவளையிலிருந்து.
2: அப்படியா, சூப்பரா டிரஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களே, இது யாரு பண்ணி விட்டாங்க செல்ல குட்டிக்கு?
4: அம்மா.
2: அம்மா பண்ணி விட்டாங்களா? பிள்ளைக்கு வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
4: அம்மாவும் பாட்டியும் அப்பாயும் அண்ணனும்.
2: அவங்க பேர் எல்லாம் சொல்றீங்களா?
4: சரி
2: சாய்ஜித் குட்டி, அம்மாவோட பேர் என்ன?
4: சொல்லுங்க. கற்கர் கசதர கற்பவை கச்சபீர் நிக்கர் அதுக்கு தக தீனார் சுட்டப்பூன் உள்ளரும் ஆராதே நாவினா சுட்டவடே நண்டை மறப்பதே அதே நண்டை மறப்ப நண்டே துப்பாக்கி துப்பாயா துப்பாக்கி துப்பா இருக்கு துப்பாய தூவுமலை.
2: வாவ், வெரி குட், இவ்வளவு அழகா சூப்பரா சொல்லிட்டீங்களே. இத பிள்ளை எத்தனை நாள் படிச்சீங்க?
4: 3 நாள்.
2: 3 நாள் படிச்சீங்களா? சரி செல்லகுட்டி, பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் போறீங்களா?
4: ஆமா.
2: என்ன படிக்கிறீங்க?
4: யுகேஜி படிக்க.
2: அப்படியா, சரி. பிள்ளைக்கு வந்து ஸ்கூல்ல என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
4: பாட்டு.
2: பாட்டு சொல்லி தந்திருக்காங்களா? சரி, ஒரு பாட்டு படிக்கிறீங்களா?
4: ஆ.

வயது கவலை இருக்க விட்டு தள்ளு தள்ளு கண்ட கனவை நாட்டு காட்சி வச்சு எந்த தள்ளு ஊக்கமாக்க மாட்டு கல்வி.

0: வெந்ததா கல் வெந்ததா.
1: வாவ் சூப்பர். நம்ம எப்பவுமே நம்ம படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த சின்ன வயசுலயே அழகா சொல்றீங்க. சரி, பிள்ளை வந்து பெரிய ஆளானப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர் ஆகணும்.
1: சரி, டாக்டர் ஆகி என்ன பண்ண போறீங்கம்மா?
0: மெடிசன் கொடுப்பேன்.
1: அப்படியா? வாவ் சூப்பர். இந்த சின்ன வயசுல அழகான கியூட்டான ட்ரீம்ஸோட இருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
0: தேங்க் யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மலலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.
1: ஆரோக்கியம் காக்க என்ன உணவு, அதை அறிந்தால் நலமே நம் உறவு. உடலை பேணும் உணவுகள் எவை, உங்களோடு பேச வருகிறது குமரி பண்பலையின் நேரலை. என்ன நேர்களே, யோசிக்கிறீங்களா? இன்று 1:10 ஹாய் ஸ்நேகிதியே இந்த நிகழ்ச்சியில தான் இந்த டாபிக்ல நீங்க கால் பண்ணி பேச போறீங்க. பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 260-240-290-722 கால் பண்ணுங்க. இணைப்பு 04652, மொபைல் நம்பர் 8903257039. தித்திக்கும் வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போது இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101. நாட்டின் நடப்புகள், நாளின் நிகழ்வுகள், இதோ தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல் இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வங்கக்கடல் பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் உள்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். முதல் முறையாக நடைபெறும் இந்த மாநாட்டில் தீவிரவாத ஒழிப்பு, குற்றங்களை தடுத்தல், போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவற்றில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. இதுகுறித்து திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்த மாநாடு பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பான வலிமையான பிம்ஸ்டெக் மண்டலத்தை உருவாக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். வேளாண் வளர்ச்சியில் பின்தங்கிய 100 மாவட்டங்களில் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கான திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்டங்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மாநாடு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், அரசு திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்தி வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்களின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்தார். நீர் சேமிப்பு, இயற்கை விவசாயம் ஆகியவற்றில் புதுமையான நடைமுறைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உறுதியுடன் செயல்பட்டால் எந்தவொரு இலக்கையும் எளிதில் எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வேளாண் ஆராய்ச்சி முடிவுகளை களத்தில் செயல்படுத்தி விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநிலங்களின் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் திரு பிரலாத் ஜோஷி புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினர். அப்போது பேசிய திரு பிரலாத் ஜோஷி, ஒரு வார காலத்திற்குள் இந்த குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இக்குழுவில் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் நலன்களை காக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக வடகிழக்கு மாநில

மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மிசோரமில் 331 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் மிசோரம் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர், நடப்பு நிதியாண்டில் வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்காக 6812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மிசோரமில் உட்கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தொழில் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இம்மாநிலத்திற்கு 500,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் இது முன் எப்போதும் இல்லாத சாதனை என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு இடையேயும் இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் நாட்டின் பொருளாதாரம் 30 டிரில்லியன் டாலர் என்ற அளவை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சுற்றுலா, வாகன உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய வாகன உற்பத்தி மையமாக இந்தியா மாறி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜோனதன் ரெனால்ட்ஸுடன் இணைந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான 8வது அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கவுன்சில் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். அப்போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பருவநிலை மாற்றம், வேளாண்மை, சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் ஏற்கனவே இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் இதனை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பங்கேற்கும் நாடக திருவிழாவை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழா நாடகக் கலையை ஊக்குவிக்க வகை செய்யும் என்று அவர் தெரிவித்தார். எல்லைகளை கடந்து இதுபோன்ற விழாக்கள் நடைபெறுவது கலாச்சாரத்தை ஒருங்கிணைப்பதாக அவர் கூறினார். வரலாறு, மொழி மற்றும் மரபுகள் வெவ்வேறாக இருந்தாலும் நாடகம் உள்ளிட்ட கலைகள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கிலாங் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை அவர் நேற்று தொடங்கி வைத்தார். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் நோய்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் மக்களுக்கு ஏற்படும் நோய்கள் குறித்து தனித்துவமான ஆராய்ச்சிகளை இந்த மையம் மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார். உள்ளூர் மக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் நலவாழ்வை உறுதி செய்வதில் இந்த மையம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், உத்தராகண்ட், சிக்கிம் மற்றும் அருணாச்சல் பிரதேசத்தின் இமயமலை பகுதிகளில் வசிக்கும் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக திரு J.P. நட்டா கூறினார். மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறையில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து உணவு மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஏஞ்சலா ஏகிலுடன் நேற்று அவர் பேச்சு நடத்தினார். கால்நடை மருத்துவம், ஆராய்ச்சி, மரபணு மற்றும் மேம்பட்ட இனப்பெருக்க தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் அப்போது தெரிவித்தார். கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று இந்தியா வருகிறார். தமது பயணத்தின்போது அவர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அனிதா ஆனந்த் அமைச்சருடன் பேச்சு நடத்தவுள்ளார். பீகாரில் கல்வி, சுகாதாரம், மகளிர் மேம்பாடு உள்ளிட்டவை தொடர்பாக 23 திட்டங்களை செயல்படுத்த மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாட்னாவில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர்,
மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு உறுதுணையாக இருந்து வருவதாக கூறினார். மாநிலத்தில் கடந்த 2014 13 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 31 அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை கடந்து

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி பணியாற்றி வருவதற்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் வசதிகளை மேலும் மேம்படுத்த மாநில அரசு உறுதிபூண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். திருப்பதியில் 3,200 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு திட்டங்களுக்கு காணொலி வாயிலாக நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டங்கள் யாத்ரீகர்களுக்கான தங்குமிடம், போக்குவரத்து மற்றும் மருத்துவ சேவைகளை மேலும் எளிதாக்கும் என்று அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுலா ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் உலகத்தரம் வாய்ந்த ஆன்மீக தலமாக திருப்பதி மேம்படுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. ஜான்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான நேற்று பீகார் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் ஆந்திராவை வென்றது. ராஜஸ்தான் 6-2 என்ற கோல் கணக்கில் குஜராத்தை வென்றது. மிசோரம் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜம்மு காஷ்மீரை வென்றது. கேரளா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட், தெலங்கானா அணிகளுக்கு இடையேயான ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி மண்ணின் வாசத்தோடு, குமரி மக்களின் நேசத்தோடு உங்கள் இதயங்களை இணைக்கும் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25 இனிய காலை வேளையில் தேர்வு முதல் திருவிழா வரை, வேலைவாய்ப்பு முதல் மின்தடை வரை குமரி மாவட்ட மக்களுக்கு தேவையான தகவல்களோடு இதோ உங்கள் சேவை செய்திகள். மேலச்சூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்றிரவு 7:30 தீபாராதனை. புலவர் விளை அருள் தரும் தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெருந்திராவில் இன்று காலை 8:00 தீபாராதனை, மாலை 6:00 கொலு பூஜை, 6:30 திருவிளக்கு பூஜை, இரவு 8:00 ஜெயதுர்கா அலங்கார பூஜை, நாளை காலை 6:00 தேவி ஸ்ரீ முத்தாரம்மனுக்கு அபிஷேகம். முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவில் சிறப்பு வழிபாட்டில் இன்று அருள்மிகு ஸ்ரீதேவி புவனேஸ்வரி அம்மன் ஆலய நவராத்திரி விழாவில் காலை 9:30 சிறப்பு அபிஷேகம், முற்பகல் 11:30 சிறப்பு வழிபாடு, மாலை 5:30 கந்தகிரி வலம் வருதல், மாலை 6:30 சிறப்பு வழிபாடு, நாளை காலை 6:00 நிர்மாலய தரிசனம், 7:00 அபிஷேகம். குலசேகரம் காவல் ஸ்தலம் அருள்மிகு புத்தந்தெரு முத்தாரம்மன் கோவில் நவராத்திரி திருவிழாவில் இன்று காலை 8:00 பூஜை தீபாராதனை, முற்பகல் 11:30 அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், பிற்பகல் 12:00 பூஜை மற்றும் தீபாராதனை, மாலை 6:00 சிறப்பு பூஜை தீபாராதனை, மாலை 7:00 அம்மன் திருவீதி உலா வருதல். சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்ட திருவட்டார், குலசேகரம், பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்களின் பகிரங்க ஏலம் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் நாளை ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பமுடையோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக 50,000 ரூபாய்க்கான கேட்பு வரை ஓலையினை ஏதேனும் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் கன்னியாகுமரி எனும் பதவியில் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், மேலும் விவரம் அறிய www.kanniyakumari.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம் எனவும் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. சிறுபான்மையின முஸ்லீம் மாணவ மாணவியருக்கு வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில்வதற்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் குறித்த அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு 2026-2027 முஸ்லீம் சிறுபான்மையின மாணவ மாணவியர்கள் உயர்தர உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை வழங்க ஏதுவாக

வெளிநாடு சென்று படிக்கும் 10 முஸ்லீம் மாணவர்களுக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 2026-27 ஆண்டில் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில உள்ள சிறுபான்மையின முஸ்லீம் மாணவ மாணவியிடமிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் மாணவ மாணவியர்கள் 2026-27 கல்வியாண்டில் முதுகலை பட்டப்படிப்பு படிக்க உலகளாவிய QS தரவரிசையில் முதல் 250 இடங்களுக்குள் உள்ள பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்களிடமிருந்து நிபந்தனையற்ற சேர்க்கை கடிதம் பெற்றிருக்க வேண்டும். பெற்றோரின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும். பட்டப்படிப்பில் 60% அல்லது அதற்கு இணையாக தேர்ச்சி சதவீதம் பெற்றிருக்க வேண்டும். மருத்துவம், பொறியியல், மேலாண்மை, அறிவியல், வணிகவியல், நிதி, மனிதநேயம், கலை, வேளாண்

0: bcmw.tn.gov.in/wealthschemes_minorities.htm என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் ஆணையர், சிறுபான்மை நலத்துறை, கலசமஹால், பாரம்பரிய கட்டடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 605 என்ற முகவரியில் விண்ணப்பங்களை இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சரமரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இந்த காலை வேளை களை கட்டட்டும், குஷி கூடட்டும், சிரிப்போடு தொடங்கட்டும் இன்றைய பயணம். கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:30. செய்திகளில் சின்ன சுவாரஸ்யம், சிரிக்க வைக்கும் ஒரு சிறு செய்தி கேட்கலாமா?
1: இன்றைய குறுஞ்செய்தி.
2: என்னுடைய புதிய ரீல்ஸை பார்த்தீரா? அரண்மனை ட்ரெண்டிங் ஸ்டார் என்றால் நான் தான்.
3: எப்படி?
4: பார்த்தேன் பார்த்தேன். காலையிலிருந்தே நம் நாட்டு மக்கள் எல்லோரும் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒரு ஆட்டம், என்ன ஒரு எக்ஸ்பிரஷன்
2: பார்த்தீரா? இந்த ரீல்ஸில் நான் புதிதாக வாங்கிய 2 கிலோ தங்க கிரீடத்தையும் நவரத்தின மாலையையும் அப்படியே காட்டியுள்ளேன். வியூஸ் சும்மா அல்லது பாரும்.
4: வியூஸ் எல்லாம் அள்ளுவதெல்லாம் சரிதான் மன்னா, ஆனால் சீக்கிரமே அரண்மனையில் இருக்கும் நகையையும் திருடர்கள் அள்ளி கொண்டு போய் விடுவார்கள் போல இருக்கிறதே.
2: என்ன சொல்கிறீர் மந்திரியாரே?
4: பின்ன என்ன மன்னா, அரண்மனை லாக்கர் திறக்கும் நேரம் 10:00, மன்னாதி மன்னன் உறங்கும் நேரம் 11:00 என்று பின்னணி இசையோடு லாக்கர் சாவியை காட்டி ரீல்ஸ் போட்டால் திருடன் என்ன திருநெல்வேலி அல்வாவா வாங்கி வருவான்? நேரடியாக அரண்மனைக்கு வந்து கொள்ளையடிக்கத்தான் வருவான்.
2: ஐயோ, நான் சும்மா ஒரு விளம்பரத்திற்காகத்தான் போட்டேன் மந்திரியாரே.
4: மன்னா, விளம்பரம் தேட போய் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை சமூக ஊடகங்களில் இப்படி மொத்தமாக வெளிப்படுத்தலாமா? உங்கள் பாதுகாப்புக்கு வைத்திருக்கும் வாளையும் கேடயத்தையும் காட்டி போருக்கு வாடா பார்ப்போம் என்று ரீல்ஸில் சீன் போட்டால் கூட ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டுவிட்டு பூட்டி வைத்திருக்கும் ஆபரண பெட்டியை காட்டுகிறீர்களே மன்னா, வாளுக்கு வேலை இல்லாமல் போனதனால் ஆபரணத்துக்கு வேலை வந்துவிட்டது போல இருக்கிறது.
2: நீர் சொல்வதும் உண்மைதான் மந்திரியாரே, ஆனாலும் யாரும் செய்யாததையா நான் செய்து விட்டேன்? நம் நாட்டு மக்கள் பலரும் இப்படிதானே செய்கிறார்கள்.
4: அதுதான் மன்னா மிகப்பெரிய கொடுமை. பொதுமக்கள், இளைஞர்கள் என்று எல்லோரும் ரீல்ஸ் போடுகிற ஆசையில் அவரவர்கள் வீட்டு வாசல் கதவு, கார் நம்பர் பிளேட், நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் டாடா பை பை என்று லொகேஷன் முதற்கொண்டு எல்லா தனிப்பட்ட விவரங்களையும் ஆன்லைனில் வைத்து விடுகிறார்கள். திருடர்களுக்கு இவர்களே சமூக ஊடகத்தில் லொகேஷனை அனுப்பி வீடு காலியாக இருக்கிறது, வந்து எடுத்துக்கொள் என்று சொல்கிற மாதிரி அல்லவா இருக்கிறது?
2: ஆமாம் மந்திரியாரே, ஆமாம். நேற்று நம் சேவகன் ஒருவன் கூட இந்தியன் வீட்டில் யாரும் இல்லை, தனியாக துணித்து வைக்கிறேன் என்று சோக பாட்டு போட்டு ரீல்ஸ் போட்டிருந்தான்.
4: ஆமாம், பிறகு வீட்டில் இருக்கும் துணி எல்லாம் காணாமல் போனால் காவல் அதிகாரியிடம் தானே புகார் தெரிவிக்க வேண்டும் மன்னா? இதெல்லாம் ஏதோ விளையாட்டு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புள்ளி விவரத்தை கேட்டால் நீங்களே தலை சுற்றி விழுந்து விடுவீர்கள் மன்னா.
2: அப்படி என்ன புள்ளி விவரம், அதையும் கூறும், கேட்டு விடுவோம்
4: மன்னா. சமீபத்தில் எடுக்கப்பட்ட உலகளாவிய புள்ளி விவரங்களின் படி ரீல்ஸை உலகிலேயே மிக அதிகமாக பயன்படுத்துவது நம் இந்தியர்கள் தானா? கிட்டத்தட்ட 47 கோடிக்கும் அதிகமான மக்கள் ரீல்ஸை பயன்படுத்துகிறார். அதுவும் குறிப்பாக 18 வயது முதல் 24 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் தான் இது 24 மணி நேரமும் மூழ்கி கிடக்கிறார்களாம். இந்தியாவில் 90% அதிகமான இளைஞர்கள் தினமும் இந்த ரீல்ஸ்களை பார்க்கிறார்கள், ஷேர் செய்கிறார்கள் என்று கூறுகிறார்கள்.
2: என்ன, இன்றைய இளைய சமுதாயம் அதிகமாக இதில் மூழ்கி இருக்கும் போலிருக்கிறதே. ரீல்ஸ் பார்க்கும் எண்ணங்களில் இருந்து இந்த இளைஞர்களை மீட்டெடுக்க ஏதாவது ஒன்று நாம் செய்தே ஆக வேண்டும் மந்திரியாரே.
4: ஆமண்ணா, இல்லை என்றால் இந்த ரீல்ஸ் முகத்தால் கவனம் சிதறி பல வீடுகளில் திருட்டு போவதற்கும் சைபர் குற்றங்கள் நடப்பதற்கும் இந்த இளைஞர்களை வழியமைத்து கொடுத்தது போல ஆகிவிடும். பொழுதுபோக்குக்கு ரீல்ஸ் போடலாம், தவறில்லை. ஆனால் நம்முடைய சொந்த விவரங்களையும் வீட்டு பாதுகாப்பையும் அடகு வைத்து விட்டு இப்படி ரீல்ஸ் போடக்கூடாது. கொஞ்சம் விழிப்புணர்வோடு பாதுகாப்பாக

0: பிரைவசியோடு சிலவற்றை வைத்துக் கொண்டால் நல்லது.
1: மிக சரியாக சொன்னீர் மந்திரியாரே. இப்போதே என் ரீல்ஸை டெலிட் செய்கிறேன். நம் நாட்டு இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நான் விடுக்கும் கட்டளை என்னவென்றால், ரீல்ஸ் போடுங்கள், ஆனால் உங்கள் நிஜ வாழ்வின் பாதுகாப்பை தொலைத்து விடாதீர்கள்.
0: ஆஹா, மன்னருக்கு புத்தி தெளிந்து விடுது. அப்ப அடுத்த வாரம் போருக்கு போகும் போது அந்த வாளை வைத்து ஒரு மரணமா ரீல்ஸ் ரெடி பண்ணி விடலாமா மன்னா?
1: மந்திரியாரே, உமக்கு நையாண்டி கொஞ்சம் ஜாஸ்தி தான்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஒரு புதிய நாள், ஒரு புதிய நம்பிக்கை, மனதை வருடும் நிகழ்ச்சிகள், இவை மூன்றும் சேர்ந்தால் அதானே அழகான காலை. அந்த அழகான காலையோட கேட்டுட்டு இருக்கீங்க உங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. தென்குமரி மண்ணை தழுவி வரும் தென்றலே, கடலையின் ஓசையோடு காதல் சொல்லும் காற்றை, காலை பொழுது இனிமையை கூட்டி வரும் அந்த தென்றலோடு உங்கள் மனதையும் வருட வருகிறது தென்குமரி தேனலை. குட் மார்னிங் எல்லாருக்கும். ஒரு சின்ன கேள்வியும் இருக்குது. என்ன அப்படின்னா, காலையில சூரியன் உதிக்குது, பூக்கள் மலருது, பறவைகள் பாடுது, இவ்வளவு அழகா இயற்கைய தினமும் புதுசா ஆரம்பிக்கும் போது நாம மட்டும் ஏன் நேற்றைய நினைப்பிலேயே இருக்கணும்? நேத்தே போச்சுது, கதை முடிஞ்சிச்சு, இன்னைக்கு நம்ம கதை புதுசா ஆரம்பம் ஆயாச்சு. சோ ஒரு புன்னகையோட எழுந்திரிங்க, ஏன்னா இந்த நாள் உங்களுக்காகத்தான். சிந்தனைக்கு சின்ன சவால், அறிவுக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி, இதோ வந்தாச்சு நம்ம பொது அறிவு கேள்வி சொல்லும் நேரம். இன்றைய பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரே நாள்ல வெயில், மழை, குளிர், தென்றல்னு 4 சீசனையும் மாத்தி மாத்தி உணரக்கூடிய ஒரு விசித்திரமான இடம் இருக்கு இந்த உலகத்துல, அது என்ன அப்படின்னு தான் இன்றைய பொது அறிவு கேள்வி. கேள்வி இன்னொரு முறை, ஒரே நாள்ல வெயில், மழை, குளிர், தென்றல்னு 4 சீசனையும் மாத்தி மாத்தி உணரக்கூடிய ஒரு விசித்திரமான இடம் இந்த உலகத்துல இருக்கு, அது என்ன? பதில் என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு அழகான பாடல் இப்போ உங்களுக்காக. தேடினேன் வந்தது பட பாடல் ஹரிஹரன் பவதாரணி பாடியது, இசை சிற்பி வரிகள் பழனி பாரதி. பாடலை ரசிச்சுட்டு வாங்க, பதில் என்னன்னு அடுத்த நிமிஷம் பார்க்கலாம்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமார்க், என்ஃபாக்,
0: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111 1964.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, தென்குமரி தென்னிலையில பொது அறிவு கேள்வியில ஒரு அழகான சுவாரஸ்யமான கேள்வி கேட்டிருந்தேன். ஒரே நாள்ல வெயில், மழை, குளிர், தென்றல்னு நாலு சீசனையும் மாத்தி மாத்தி உணரக்கூடிய ஒரு விசித்திரமான இடம் இந்த உலகத்துல இருக்கு, அது என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருந்தோம். அதற்கான பதில் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்பர்ன் நகரம் தான் இதற்கான பதில். ஒரே நாளில் காலையில் 15 டிகிரி செல்சியஸில் இதமான தென்றல் வீசும், மதியத்தில் 35 டிகிரி செல்சியஸில் சுட்டு வைக்கக்கூடிய வெயில், மாலையில் காற்றுடன் கூடிய இலையுதிர் காலம், இரவில் நடுங்கக்கூடிய அளவுக்கு 10 டிகிரி செல்சியஸ் கூலிங்கில் வந்து அது இருக்கும்.

0: மாம். அப்படின்னா ஒரே நாளில் மழை வானிலை அப்படின்னு சட்டுன்னு மாறிடுமாம் அந்த வானிலை எல்லாமே. இதனால தான் அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஃபோர் சீசன்ஸ் இன் ஒன் டே அப்படின்னு இந்த ஊரை சொல்வாங்களாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மெல்பர்ன் நகர மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போகும்போது டீ ஷர்ட் போட்டுட்டு கையில் ஜாக்கெட் வச்சுருப்பாங்க, கொடை, அப்புறமா சன்கிளாஸ் எல்லாத்தையும் ஒரே பையில் தான் எடுத்துகிட்டு போவாங்களாம். உண்மையிலேயே இது ஒரு அட்வென்ச்சர் தானே. மெல்பர்ன் நகரத்தில் ஒரு பக்கம் வெப்பமான பாலைவன காற்றையும் இன்னொரு பக்கம் அண்டார்டிகாவில் இருந்து வரக்கூடிய கடும் குளிர்ந்த காற்றையும் சந்திக்கும் இடத்துல இருக்கிற மாதிரியான புவியியல் அமைப்பு தான் இந்த இதற்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெல்போர்ன் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த நகரத்துக்குள்ள யாரா நதியையும் பழமையான ரயில் நிலையத்தையும் அழகான தாவரவியல் பூங்காவையும் ரசிக்கலாம். நகரத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போனால் கடலை தழுவி கொண்டு செல்லக்கூடிய, அதாவது கடல் பக்கத்திலேயே வந்து கிரேட் ஓஷன் ரோடு அப்படின்னு இருக்கு. அதை விட அழகாக கடலுக்குள்ள கம்பீரமாக நிற்கக்கூடிய டுவெல் அப்போஸ்டல்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இயற்கையும் நகர அழகும் கடற்கரையும் எல்லாமே சேர்ந்த ஒரு அழகான அனுபவம் தான் மெல்பர்ன். என்ன நேர்களே, ஒரு நாள்ல நாலு பருவநிலையையும் காட்டும் அந்த மேஜிக்கல் சிட்டிக்கு கிளம்புறதுக்கு ரெடியா? கையில ஒரு காஃபி, மனதில் ஆயிரம் எண்ணங்கள். உங்கள் நாளை இன்னும் அழகாக்க நம்ம பயணம் தொடரட்டும். கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நாட்கள் நகரும், நினைவுகள் மலரும், ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு கதை உண்டு. இதோ கேட்கலாம்.
1: இன்று அக்டோபர் மாதம் 13 தேதி.
2: பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான சர்வதேச தினம் இன்று.

0: 1989 ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் பேரிடர் அபாய குறைப்புக்கான சர்வதேச தினம் அக்டோபர் 13 தொடங்கப்பட்டது.
1: பேரிடர் குறைப்பு அபாயத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருவதன் நோக்கமாகும்.
0: கவிஞர் புதுவை சிவம் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: புதுவை சிவம் என்று அழைக்கப்படும் புதுச்சேரி சண்முக வேலாயுத சிவபிரகாசம் அவர்கள் 1908 இதே நாளில் பிறந்தார்.
0: கவிஞர், இதழாளர், நாடக ஆசிரியர், அரசியல்வாணர், சமூக சீர்திருத்தவாதி, பள்ளி ஆசிரியர், பதிப்பாளர், சொற்பொழிவாளர் மற்றும் கட்டுரையாளர் என பன்முக திறமை கொண்ட இவர் வீரத்தாய், கோவலன் கண்ணகி போன்ற நாடக நூல்களையும் எழுதியுள்ளார்.
1: மரக்குடி மகளிர், மறுமலர்ச்சி பாடல்கள் போன்ற பல கவிதை நூல்களையும் இயற்றியுள்ள இவர் பல நாடக நூல்களையும் எழுதியுள்ளார்.
0: கலைமாமணி விருது, சங்கீத சூடாமணி விருது, சங்கீத நாடக அகாடமி விருது போன்ற விருதுகளை பெற்றுள்ள தென்னிந்திய வீணை இசை கலைஞர் சிட்டி பாபு அவர்கள் 1936 இதே நாளில் பிறந்தார்.

0: 1884 ஆண்டு இதே நாளில் அனைத்துலக நேரம் கணிக்கும் இடமாக லண்டனில் உள்ள கிரீன்விச் தேர்வு செய்யப்பட்டது.
1: துருக்கியின் தலைநகரம் இஸ்தான்புல்லில் இருந்து அங்காராவுக்கு 1923 ஆண்டு இதே நாளில் மாற்றம் செய்யப்பட்டது.
0: ரூப் தேரா மஸ்தானா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா போன்ற பல பிரபல பாடல்களை பாடிய இந்திய திரைப்பட பின்னணி பாடகர், நடிகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், இயக்குநர் மற்றும் திரைக்கதை படைப்பாளி என பன்முகத் திறமை கொண்டவராக அறியப்படும் கிஷோர்குமார் அவர்கள் 1987 ஆண்டு இதே நாளில் காலமானார்.
2: ரூப் தேரா மஸ்தானா, பியார் மேரா தீவானா.
1: சங்கீத நாடக அகாடமி விருது, கலைமாமணி விருது, வாத்திய ரத்னா விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ள தமிழக வயலின் இசை கலைஞர் கண்டதேவி எஸ் அழகிரிசாமி அவர்கள் 2000 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: ஹிந்துஸ்தானி இசைக்கருவியான சித்தார் இசைக்கலைஞர் அன்னபூர்ணா தேவி அவர்கள்

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101
1: இன்று மாலை 5:30
0: இரணியல் ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் வழங்கும்
2: நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்
3: வாழ்வச்ச கோஷ்டம் அருள்மிகு மகிஷாசுர மர்த்தினி ஆலயத்திலிருந்து சிறப்பு நேரலை.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் இரணியல்.
5: ஒரு சின்ன விதை மண்ணுக்குள்ள விதைக்கப்பட்டதும் எனக்கு வெளிச்சமே கிடைக்காதேன்னு நினைச்சிருந்தா அது ஒரு மரமா வளர்ந்துருக்குமா? இருட்டுக்குள்ள இருந்தாலும் மேல வரணும்னு அது முயற்சி பண்ணிச்சு. அது போலதான் நம்ம வாழ்க்கையும் நேத்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது முக்கியம் இல்லைங்க. இன்னைக்கு நமக்கான ஒரு புதிய வாய்ப்பு. அதனால இந்த காலையில ஒரு புன்னகையோட ஆரம்பிங்க. இந்த நாள் நிச்சயமா நமக்கான நல்ல நாளாக அமையும். குமரி தென்றலோடு ஒரு கலகலப்பான திரைப்பட பாடலை கேட்கலாமா? வெற்றியை நோக்கி ஓடுற ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒரு சின்ன உற்சாகம் தரக்கூடிய பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், சங்கர் மகாதேவன் குரலில் புன்னகை தேசத்தின் இனிய பாடல்.

குழந்தைகளே, கேள்வி கேட்போம், அறிவை வளர்ப்போம். சரியான பதிலோடு திறமையை வெளிப்படுத்துவோம். பொது அறிவின் சுவாரஸ்ய கேள்விகள் உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறது இன்றைய தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை நிகழ்ச்சியில. இன்று மாலை 3:02 நம்ம வந்து பொது அறிவு பாசறை நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 260 240 290 722 கால் பண்ணுங்க. மொபைல் நம்பர் 8903257039. உழவின் பெருமை காக்க, உழவர்களின் நலம் காக்க, விவசாயத்தின் புதிய தகவல்களை அறிந்து கொள்ள, வயலும் வாழ்வும் வளம் பெற, பயனுள்ள தகவல்கள் தேடி வர, இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவர்கள். வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒய் ட்ரெல்லிஸ் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறையினை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள், மெல்லிசை வேளாண்மை செய்திகள் ஆகியன இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

சக்தியின் அருளில் சங்கடங்கள் தீரட்டும், அம்பிகையின் அருளால் ஆனந்தம் பெருகட்டும். நவராத்திரி நாயகியின் மகிமைகள் அறிவோம். இன்று 5:30 மாலை 5:30 நம் குமரி பண்பலை 101 வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுரமர்தினி ஆலயத்தின் சிறப்புகளை செவிமடுப்போம். நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை. நேர்களே, இன்று மாலை 5:30 நம் குமரி பண்பலை 101

சின்ன மழலைகள் சொல்லும் சொல்லே தேன் துளிகள், சிரிப்பும் பேச்சும் சேர்ந்திடுமே, இனிய இனிய தருணங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸும் பேசட்டுமே. நேர்களே, இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை இந்த நிகழ்ச்சியில உங்க வீட்டு செல்ல குழந்தைகளும் கலந்து கலக்கட்டும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உங்க மொபைல் போன்ல 260-240-290-222 இணைப்பு எண் 0462 டயல் பண்ணுங்க, உங்க வீட்டு செல்ல குழந்தைகளை பேச வைங்க. மொபைல் நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க, 8903257039.

சொல்லிலும் காற்றிலும் கேட்கும் காதிலும் இனிய நிகழ்ச்சிகளை சுமந்து வருகிறது தென்குமரி தேனலை. குமரி பண்பலை 101 கேட்டுட்டு இருக்கீங்க. நொடியில் மாறும் உலகத்தின் நிகழ்வுகளை இப்போது உங்கள் செவிகளுக்கு கொண்டு வருகிறோம். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மன்றக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தஞ்சாவூர் புதுக்கோட்டை கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கிப் போட்டியில் பீகார் ராஜஸ்தான் மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றோடு கலந்து வரும் கீதங்களும் காதோடு பேசும் இனிய வார்த்தைகளும் உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருப்பது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இசையோடு இனிமை பேச்சோடு புதுசுவை தொடர்கிறது. தென்குமரி தேனலை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:02. காய்கறிகளின் வரவு என்ன, விலைகளின் நிலவரம் என்ன தெரிந்து கொள்வோமா? இன்று வடசேரி உழவர் சந்தையில் காய்கறி விலை விபரம். நாட்டு கத்திரிக்காய் 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் கிலோ ஒன்றிற்கு 45 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 55 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி 25 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடமிளகாய் 140 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், பாகற்காய் 80 ரூபாய், இஞ்சி 120 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி கிலோ ஒன்றிற்கு 70 ரூபாய், கேரட் 60 ரூபாய், முட்டைகோஸ் 48 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், ஒரு கிலோ முருங்கைக்காய் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 110 ரூபாய், பூசணிக்காய் 20 ரூபாய், தடியங்காய் 20 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 40 ரூபாய், புடலை 60 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், சௌ சௌ 50 ரூபாய், தட்டைப்பயிறு 48 ரூபாய், பச்சை மாங்காய் 80 ரூபாய், ஓட்டு மாங்காய் 120 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 220 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 65 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 58 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 56 ரூபாய், வாழையிலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 120 ரூபாய், புதினா 90 ரூபாய், பால் சேம்பு 90 ரூபாய், வழுதலங்காய் 60 ரூபாய், கோவைக்காய் 60 ரூபாய், வாழைப்பழம் நேந்திரன் 55 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 50 ரூபாய், நூல்கோல்

₹70, நாடன் மிளகாய் ₹50, கறிவேப்பிலை ₹55, பச்சை மிளகாய் ₹90க்கு விற்கப்படுகிறது. இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் இன்றைய நெல் விலை நிலவரத்தை தெரிந்து கொள்வோமா? அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு ₹2,600 உள்ளூர் சந்தையில் ₹1,900 விற்கப்படுகிறது. இனி இன்றைய காலை நிலவரப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிந்து கொள்வோம். பேச்சிப்பாறை அணை 18.04 அடி, பெருஞ்சாணி அணை 38.65 அடி, சிற்றாறு 1 3.61 அடி, சிற்றாறு 2 3.71 அடி, பொய்கை அணை 14.60 அடி, மாம்பழத்துறையாறு அணை 33.63 அடி. மனதை வருடும் மெட்டுகளோடு, மௌனத்தை கூட இசையாக்கும் வரிகளோடு இனி நம் பயணம் திரை இசையின் இனிய உலகம் நோக்கி. வாங்க நாம இப்போ திரை இசை கேட்கலாம். ஒரு நல்ல நாளை உருவாக்க பெரிய பெரிய விஷயங்கள் தேவையில்லைங்க, சின்ன சின்ன நல்ல பழக்கங்களே போதும். காலையில எழுந்ததும் உடனே செல்போனை பார்க்காம 2 நிமிஷம் அமைதியா உங்களுக்காக செலவிடுங்க. நாள் முழுவதுமே மனசு கொஞ்சம் லேசாவே மாறிடும். இப்போ கேட்கலாம் ஒரு இனிய பாடல்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. 3 முக்கியமான விஷயங்களை மட்டும் ஒரு பேப்பர்ல ரிமைண்டருக்கு உங்க பக்கத்துல எழுதி வச்சு பாருங்க. இந்த நாள் கொஞ்சம் சுலபமா நகருங்க. காலையில வெறும் வயித்துல ஒரு டம்ளர் தண்ணியோட நாளை தொடங்க பாருங்க. உடம்புக்கும் புத்துணர்ச்சி, மனசுக்கும் ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். அண்ட் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட காலையில ஒரு குட் மார்னிங் சொல்லி பாருங்க. சின்ன வார்த்தை தான், ஆனா அந்த நாள் முழுக்க ஒரு நல்ல உணர்வை கொடுக்கலாம். அப்புறமா காலையில ஜன்னலை திறந்து கொஞ்ச நேரம் இந்த இயற்கை காற்று சுவாசிச்சு பாருங்க. அலாரம் மட்டும் இல்லாம இயற்கையும் நம்மள எழுப்ப தொடங்கிடுங்க. வெற்றிவேல் திரைப்பட பாடல்களிலிருந்து கேட்கலாம் ஒரு அட்டகாசமான பாடல். கருப்பு திரைப்படத்தில் இருந்து விஷ்ணு எடவன் வரிகளில் சாய் அபயங்கர் காணாமுத்து பாடியது. இசை சாய் அபயங்கர்.

0: இன்று நவ துர்க்கைகள் ஆலயம்.
1: கையம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும்.
0: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமைந்துள்ள மாகாளியம்மன் என்ற துர்க்கையம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம்.
1: ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே.
2: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிவஸ்ரீ கணேசையர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்காவில் உள்ள ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோவில் தலைமை அர்ச்சகராக பணிபுரிகின்றேன். இத்திருக்கோயிலானது இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப பாரம்பரியமான வரலாறு இந்த கோயிலுக்கு உண்டு. இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள் மட்டும் நீ பார்க்க முடியும். நவ துர்க்கைகள் அப்படின்னு சொல்ற நவசக்திகள் இந்த ஆலயத்தில் வந்து விக்கிர வடிவில் இருக்கிறாங்க. அது போக மூலவர் மூலஸ்தானத்தில் துர்க்கையம்மன் வீடு இருப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. இங்கே மட்டும்தான் சாந்த துர்க்கையாக அமைதிய வடிவாக மூலஸ்தானத்தில் அம்பாள் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஸ்தல வரலாறு, ஒரு சிறப்புன்னு நம்ம ஆலய சொல்லலாம். அந்த அம்பாளை சுற்றி கோஷ்டம் சொல்லக்கூடிய பரிவாரமாக நவ துர்க்கைகள் வீட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜல துர்க்கை, ஸ்தல துர்க்கை, விஷ்ணு துர்க்கை, அக்னி துர்க்கை, ருத்ர துர்க்கை, சூழ்நி துர்க்கை, பிரம்ம துர்க்கை, வன துர்க்கை, மகா துர்க்கை அப்படிங்கிற நவசக்திகள் இங்கே இருக்கிறது ரொம்ப சிறப்பு.

இந்த ஆலயத்திலிருந்து பார்த்தோம்னா சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியும் லட்சுமி நரசிம்மரும் ஒரே கல்லால் வடிவமைச்சு ஒரே அமைப்பில் இருக்கிறாங்க. அதுபோக நவகிரகங்கள் வந்து பார்த்தோம்னா தம்பதிய சமேதமா, அது போக காலபைரவர், காலபைரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64 வடிவங்கள் உண்டு அவரோட பேரில். அதுல வந்து பாத்தீங்கன்னா விஜயஸ்ரீ காலபைரவர் அப்படிங்கிற பேர்ல இங்க எழுந்திருக்கிறாரு. விஜயம்னாவே வெற்றி. கோயில வந்து கொடிமரம் உண்டு, கொடிமரம் இருந்தாவே கண்டிப்பாக உற்சவங்கள் நடைபெறும். இந்த ஆலயத்துல இரண்டு வகையான உற்சவங்கள், ஒன்னு ஆடி மாதம் வரக்கூடிய ஆடிப்பூரம் திருவாடிப்பூரம் சொல்லுவோம், அடுத்து விமரிசையாக நடக்கூடிய பண்டிகையும் சொல்ல போனா நவராத்திரி. நவராத்திரி வந்து நமக்கு தெரியும் 9 நாள், விஜயதசமியுடன் சேர்த்து 10 நாளாக மிக சிறப்பாக கொண்டாடுவோம். நவராத்திரி ஆரம்பிக்கப்படும் பொழுது சிறப்பாக கோ பூஜையிலிருந்து ஆரம்பித்து கொடிமரத்தில் கொடி உள்ள கொடிமரம் அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு கையோட வந்து பார்த்தீங்கன்னா கொழு, நவராத்திரி வந்து கொழுதான சிறப்பு. அந்த கொழு படிகள் அமைச்சு தெய்வத்தை என்னென்ன வடிவங்கள் இருக்குதோ அத்தனை தெய்வங்களும் அந்த கொழுவில் இடம்பெறும், சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அதே மாதிரி காலை மாலை இரு வேளையிலும் பக்த பெருமக்கள் வந்து காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க. அம்மனுக்கு மிக பக்தி சிரத்தையுடன் 10 நாட்கள் விரதம் இருந்து விழா கொண்டாடுறாங்க. அது ஒரு சிறப்பான சமாச்சாரம். இந்த குழுவில் வந்து பார்த்தோம்னா அனைத்து தெய்வங்களும் விநாயகர்லேருந்து ஆரம்பித்து பெருமாளோட ரசாவதாரங்கள், அம்மனோட 108 அம்சங்கள், அப்புறம் மகாபாரத கதைகள், ராமாயண கதைகள், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இடம்பெற மாதிரியான விக்கிரகங்களை நாங்கள் பண்ணி மக்களுக்கு எளிதில் புரியக்கூடிய வகையில், ஒரு விக்கிரத்தை பார்த்தாவே இது இதுதான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்கூடிய வகையில் எளிதாக நாங்கள் அமைச்சிருப்போம். அதெல்லாம் சிறப்பு. நிறைய குழந்தைகள் வந்து அன்றைக்கி விஜயதசமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து அறிவித்தல், ஸ்கூலில் கொண்டு படிக்க சேர்த்துறவங்க குழந்தைகள் கூப்பிட்டு வருவாங்க, அவங்கள நாங்கள் வரிசையாக உட்கார வச்சு அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் எழுத்து அறிவிப்போம். முறையாக அந்த எழுத்து பண்ணி கொடுத்து அவர் கொண்டு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துவாங்க. அந்த நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெறும். இப்படி எல்லாம் சிறப்பு வாங்கி இந்த ஆலயத்தை வந்து அனைவரும் தரிசித்து அம்மாவோட பேரில் பெரும்படி மனதார வாழ்த்துகிறோம்.

எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி நீங்க எந்த காரியமும் நினைச்சு ஜெயமாகனு வரீங்களோ கண்டிப்பா உங்களுடைய காரியங்கள் வந்து ஜெயமாகும். அதாவது இந்த நவராத்திரி உற்சவத்தன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காரியமானது நிறைவேறாம இருக்கும். அவங்களுக்கு நிறைவேறும் பட்சத்துல கல்யாணம் ஆகாதவங்க வந்து கல்யாண செட்டு கொடுக்கறது, மண்டபத்துல என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து கொடுக்கறது, அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணுங்கிறவங்க வந்து சந்தான லட்சுமி கொண்டு வந்து கொடுக்கறது, அதே மாதிரி வீடு மனை அந்த மாதிரி கட்ட முடியாதவங்களுக்கு அதுக்கு இது கிடைக்கிறதுக்கு அந்த வீடு மனை அந்த மாதிரி பொம்மைகளை கொண்டு வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணி திருப்பி வீட்டில் கொண்டு போய் அதை வச்சு பூஜை பண்ணி அவங்களோட காரியம் நிறைவேற வரைக்கும் அதை வச்சு பூஜை பண்ணலாங்க. அது ஒரு நவராத்திரி ஒரு சிறப்பு.

எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரபு. நான் இந்த கோயிலுக்கு வந்து வருகை தரும் ஒரு பக்தர். இங்கேருந்து நவராத்திரி கொலுவானது ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதில் துர்காஷ்டமியானது அம்மனுடைய பிறந்த நாளாக வந்து கும்பிட்றாங்க. அந்த அன்றைக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த 9 நாளைக்கு 2 காலமும் அபிஷேகமாகும். நம்ம எந்த காரியத்தை நினச்சி வரோமோ அந்த காரியமானது ஜெயமாயிரும். நவராத்திரி விசேஷமானது 9 நாளும் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. கொலுவுக்கு வந்து பொம்மையை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அவங்களே பூஜையில் வச்சு திருப்பி வந்து

0: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சரவணன். தாராபுரம் அமைந்துள்ள மாகாளியம்மன் என்ற துர்கையம்மன் திருக்கோயில். துர்கையம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் ஆடி பூரம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி. நவராத்திரி என்பது எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் வந்து தசரா கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நகர் ஊர்வலம் போவாங்க. நகர் ஊர்வலம் வந்து இந்த துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த மூணு அம்சமும் வந்து துர்காவை வந்து அபிஷேகிச்சிருக்காங்க. கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்து நாள் விரதம் இருந்து என்ன நினைக்கிறோமோ அந்த கடைசி நாள் வந்து அம்மா வந்து நிறைவேற்ற வைப்பாங்க.
1: வணக்கங்க. தாராபுரம், எங்கள் பேர் பாக்கியலட்சுமிங்க. இங்கே துர்கம்மா கோயிலில் நவராத்திரி சிறப்பு பூஜை நல்லா பண்ணுவாங்க. எல்லா குழுவும் வைப்பாங்க. எல்லாமே எதுவுமே மிஸ் பண்ணாமல் எல்லாமே சிறப்பாக வைப்பாங்க. எதுவுமே இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க. நாங்கள் வருஷம் வருஷம் வருவோம் குழுவுக்கு, வந்து கலந்துக்குவோம். நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி விளக்கு பூஜையும் வைப்பாங்க வருஷ வருஷம் ஆடி மாதத்தில். அதையும் வந்து நாங்கள் கலந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் விளக்கு பூஜைக்கு வந்தோம் ஆடி மாதத்துக்கு. நல்ல சிறப்பாக நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. இங்கே சிறப்பாக நல்லா இருக்கு.
2: வணக்கம். என் பேர் வந்து வீரலட்சுமி. இங்கே தாராபுரத்தில் இருக்கிற துர்க்கையம்மன் கோயிலில் நவராத்திரி மிக சிறப்பாக நடக்குங்க. நான் வந்து முத வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்து பார்த்துட்ருக்கிறேன். வருஷம் வருஷம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிலையை வந்து பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நவராத்திரி ஒம்பது நாளுமே தொடர்ந்து வந்து சாமி கும்பிட்டு போவோம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8 மணி.
1: புத்துணர்ச்சி தரும் புது புது சிந்தனையில் உங்கள் காலை நேரத்தின் இனிய தொடக்கம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, நேரம் 8 மணி 45 நிமிடம்.

0: ஒரு செய்தி உங்கள் சிந்தனைக்கு, ஒரு நகைச்சுவை உங்கள் புன்னகைக்கு, ஒரு சின்ன தகவல் விழிப்புணர்வுக்கு. கேட்போம் இப்போது.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
5: ரெண்டு பேர் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கிறப்போ குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணும், கடைசியில் அது ஒரு பெரிய இடைஞ்சலில் கொண்டாந்து விட்டுரும். சில வீடுகளில் கேபிள் கனெக்ஷன் இல்லாமல் சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம். இதைத்தான் சுருக்கமாக இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு பெரிய பட்டியலாகவே போயிடும். இந்த இஎம்ஐ தொந்தரவு வந்து கேபிள் டிவியில் மட்டும்தான் இல்லை, ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ரேடார்கள், அங்கே உள்ள சில சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், விமான தளங்களில் உள்ள ரேடார்கள், கப்பல் தளங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆண்டெனாக்கள், இப்படி நிறைய சொல்லலாம். காவல் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகிற வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கூட ஓரளவுக்கு இந்த மின்காந்த அலைகளை வந்து வெளியிடும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்போம் அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம், அந்த சமயத்தில் பக்கத்து தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது காரு, குறிப்பாக பெட்ரோல் இன்ஜின், அது போகிறப்போ அதில் உள்ள மின்காந்த மின்கலத்தில் வந்து, அதாவது மேக்னெட்டோ பேட்டரியிலேருந்து வெளிப்படுகிற மின்காந்த அலை இங்கே வந்து டிவியிலையும் ரேடியோவிலையும் கரகரப்பை உண்டு பண்ணும். சரி, இது வந்து பெருசாக என்ன இடைஞ்சல உண்டு பண்ணிட போகுது அப்படின்னு நாம் அலட்சியமாக நினைக்கலாம். வயசானவங்களுக்கு மறதி நோயின்னு ஒன்று வரும்ல, அல்ஷமீர், அதாவது மூளையில் உள்ள செல்கள் வந்து செயலிழந்து போயிடுறது, அது செய்ய வேண்டிய வேலையை மறந்துடும். மனைவியே எதிரில் வந்து நின்னா கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மறதி. இந்த விசித்திரமான நோய்க்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அடுப்புகள் கூட மின்காந்த அலைகளை வந்து வெளியிடுது. சமயத்தில் சில தொழிற்சாலைகளில் கூட பெரிய விபத்துக்களை இந்த இஎம்ஐ உண்டு பண்ணிவிடும். இதை பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்ததே ஒரு விபத்துக்கு பிறகு தான். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் போர் நடந்ததே அந்த சமயம் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல் ஒன்று வியட்நாமை தாக்கிறதுக்கு தயாராக ஏவுகணைகளோடு கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்செயலாக அந்த பகுதியில் கப்பல் தொலைத்தொடர்பு பகுதிக்கு அருகில் ஊடுருவிய இந்த சக்தி வாய்ந்த ரேடியோ அலைகள் ஏவுகணையில் இருந்த மின்னணு சர்க்கியூட்டை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டுது. அவ்வளவுதான், ஏவுகணை அங்கேயே வெடித்து செதறி போச்சு. 130 பேர் அந்த இடத்துலேயே உடல் கருகி செத்து போட்டாங்க. ஏகப்பட்ட பொருள்கள் நாசம். இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறத உடனடியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவும் கடுமையாக முயற்சி பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சாங்க, இது வந்து இந்த இஎம்ஐ வேலை தான் அப்படின்னு. மின்னணு தொலைபேசிகள் இருக்கு, இதில் பேசும்பொழுது நம்ம காதை வந்து, அதாவது செவியை வந்து ஊடுருவக்கூடிய மின்காந்த அலையானது மூளைக்கு போய் அங்கே மூளை கட்டிகளை உருவாக்க ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இஎம்ஐ ரொம்ப குறைஞ்ச மின்காந்த அழுத்தத்தில் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்லை. மின்காந்த அலைகள் அழுத்தத்தோடு இருக்கிற இடங்களில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம உடம்பின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குதான். அதனால் வெப்பநிலையை வந்து சீராக்கிறதுக்கு இதய துடிப்பும் வந்து அதிகரிக்குது. இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போல்லாம் இந்த மின்காந்த குறுக்கீடுகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்தோம்னா எதிர்காலத்தில் நிறைய பேருக்கு இந்த ஞாபகம் மறதி நோய் வந்துடும், அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை பார்த்து யார் நீ, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். உடனடியாக அவரை போய் பார்த்தேன், வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னேன். அவர் என்னை தனியாக அழைச்சிட்டு போய் காதோட காதாக மெதுவாக சொல்கிறார், இதை பாருப்பா, என் கையில் பணம் இல்லாத போகலாம், அப்படி மறதி நோய் வந்துட்டது மாதிரி.

0: மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன் அவ்வளவுதான், அதை நீ கண்டுக்காத அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: கிழக்கில் உதிப்பது சூரியன், உங்கள் இதயத்தில் உதிப்பது உற்சாகம். இனிய நாளின் முதல் ஸ்வரமாய் உங்கள் நேச வானொலி இது. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இப்போது கேட்கலாம்.
5: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ்.
6: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை புத்தேள். புத்தேள் அப்படின்னா தேவர்கள் அல்லது வானவர்கள் அப்படின்னு அர்த்தம். புத்தேள் உலகு அப்படின்னா தேவலோகம் அப்படின்னு அர்த்தம்.
5: இதற்கு உதாரணமா ஒரு திருக்குறள் பார்க்கலாம். புத்தேள் உலகத்தும் ஈந்தும் பெறல் அறிதே ஒப்புரவின் நல்ல பிற அப்படிங்கிற திருக்குறள்ல தேவலோகத்திலும் சரி இந்த உலகத்திலும் சரி இயலாதவர்களுக்கு உதவி செய்வதை தவிர சிறந்ததும் நன்மையானதும் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு வள்ளுவர். சோ இதுல இருந்து புத்தேள் உலகம் அப்படின்னா நமக்கு தேவலோகம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது.
6: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
5: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற வேர்ட் டெஃபர், DEFER. டெஃபர் அப்படின்னா தள்ளி போடுதல், ஒத்தி வைத்தல், டு போஸ்ட்போன் an action or event அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கிலீஷ்ல டெஃபர்.
6: இந்த வேர்டை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். The meeting was deferred until next week. அதாவது கூட்டம் அடுத்த வாரம் வரை ஒத்தி வைக்கப்பட்டது. சோ இந்த இடத்துல டெஃபர் அப்படிங்கறது ஒத்தி வைத்தல் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது.
5: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
6: நாம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய ஒயிட் சுகர் கரும்புல இருந்து கிடைக்கும் நமக்கு தெரியும். ஆனா இதே கரும்புல இருந்து எத்தனாலும் தயாரிக்க முடியும் அப்படின்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும். இந்த எத்தனால நாம பெட்ரோலோட கலந்து ஃபியூவலா பயன்படுத்த முடியும். சோ ஒரே கரும்பு ஒரு பக்கம் சர்க்கரை இன்னொரு பக்கம் எத்தனால். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
5: முதல்ல கரும்புகளை பிழிஞ்சு அதுல இருந்து கரும்பு சாறு எடுக்கிறாங்க. இந்த ஜூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சுக்ரோஸ் மட்டும் இருக்காது, தண்ணி, குளுக்கோஸ், ஃபிரக்டோஸ், மினரல்ஸ் மாதிரியான வேறு சில காம்பவுண்ட்ஸும் இருக்கும். இப்போ இந்த ஜூஸை சுத்தப்படுத்தி தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் அதாவது கழிவுகளை எல்லாம் நீக்கிட்டு ஹீட்டிங் மற்றும் எவாப்பரேஷன் மூலமா அதுல இருக்கக்கூடிய தண்ணீர் அளவை குறைக்கிறாங்க. தண்ணீர் எல்லாம் ஆவியாகி போய் சாறு மட்டும் நல்ல தடிமனான பாகு மாதிரி மாறும். இந்த பாகை இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்கும் போது அந்த சுக்ரோஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து குட்டி குட்டி கிறிஸ்டல்ஸா மாற ஆரம்பிக்கும். இதுதான் நாம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒயிட் சுகர்.
6: இப்போ அதே கரும்பு சாறுல இருந்து எப்படி எத்தனால் எடுக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த கரும்பு சாறு பாகு கிடைக்குது இல்லையா, அதுல கொஞ்சமா தண்ணியும் ஈஸ்ட் அப்படிங்கிற நுண்ணுயிரியையும் சேர்க்கிறாங்க. ஈஸ்ட் பாகுல இருக்கக்கூடிய சர்க்கரைய எத்தனால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடா மாத்திரும். இப்ப உருவான திரவத்துல தண்ணியும் எத்தனாலும் கலந்து இருக்கும். தண்ணியோட கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ், ஆனா எத்தனாலோட கொதிநிலை வெறும் 78.3 டிகிரி செல்சியஸ் தான். இந்த கொதிநிலை வித்தியாசத்தை பயன்படுத்தி சூடேத்துறப்ப எத்தனால் மட்டும் சீக்கிரமா ஆவியாகி மேல போயிரும்.
5: அப்படி ஆவியாகி வரக்கூடிய எத்தனால மட்டும் தனியா சேகரிச்சு குளிர வச்சு எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ இந்த 99.5% தூய்மையான எத்தனால் கிடைச்சிருச்சு. இதைதான் பெட்ரோலோட கலந்து வண்டிக்கு பயன்படுத்துறாங்க. சோ இதனால சுற்றுச்சூழல் மாசுபாடும் குறையுது, நமக்கான ஒரு எரிபொருளும் நமக்கு கிடைக்குது.
6: இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
5: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.

அகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. காலை காற்றில் ஒரு ராகம் காதில் விழட்டும் இனிய கானம், புது நாளை தொடங்கிடலாம், புன்னகையோடு பயணிக்கலாம். திரையிசையில் என்னை அறிந்தால் பட பாடல் கேட்கலாமா?

0: சின்ன மாற்றங்கள் பெரிய பெரிய மகிழ்ச்சிகளை தரலாம். ஸோ இன்றைய நாளை நல்லா தொடங்குங்க, நல்லா வாழலாம். நேர்களை கும்பல் பண்பலை 101 திரையிசை கேட்டு மகிழ்ந்தீர்கள். கானாபாலா வரிகளில் விஜய் பிரகாஷ். கானாபாலா பாடிய பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்தில் இருந்து. நம் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள், மகிழ்ச்சியை மனதில் நிறைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை இனிமையாக உற்சாகமாக கொண்டாடுங்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மன்றக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த

0: மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சுவர் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நிலையத்தில் நேரம் பொழுது 9:03 சுவாணி நாகர்கோவில் மாநில நிலையம் குமரி பண்பலை 101. நீர்களையே காற்றலைகளில் இனி வளம் இருப்பது வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நீரிருப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றும் விருப்ப பாடல்களை காற்றலை வழியே நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றும் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ நேர்களை நீங்கள் தொடர்பு வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260, 240, 290, 822 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903-2570309. நம்மோடு பேச காத்திருக்கும் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வசந்த அழைப்பு. வணக்கம், வணக்கம், எப்படி இருக்கீங்க, பேசலாம்?

தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சட்டம் 1997 பிரிவு 3 கீழ் அரசாணை எண் 854 உள்துறை நாள் 14/12/2011 படி இடைமுடக்கம் செய்யப்பட்டு சட்டப்பிரிவு 4(3) படி OA நம்பர் 10/2016 நாள் 27/11/2018 படி சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா நிதி நிறுவனத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் திருவட்டார் குலசேகரம் மற்றும் பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்கள் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய்

0: அலுவலரால் 14/10/2026 அன்று காலை 10:30 மணிக்கு கன்னியாகுமரி மாவட்ட நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து பகிரங்க ஏலத்தில் விடப்பட உள்ளது. மேற்படி ஏலத்தில் கொண்டுவரப்படும் அசையா சொத்துக்களின் விவரங்களை அலுவலக வேலை நாட்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சி பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஏலமிடப்பட உள்ள அசையா சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் மாவட்ட அரசிதழில் அறிவிக்கை செய்யப்பட்டு கன்னியாகுமரி மாவட்ட இணையதளம் www.kanyakumari.nic.in இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏலத்தில் கலந்து கொள்ள விரும்புவோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக ₹50,000 கேட்பு வரைவோலையினை ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் கன்னியாகுமரி அவர்கள் பதவியின் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும்.
1: நீங்கள் கேட்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய பேச காத்திருக்கும் முதல் நேரம் பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு. வணக்கம்.
2: வணக்கம். நலம் நலமரியாவல் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க உங்க என்ன படத்துல என்ன பாட்டு வேணும்? உங்களுக்கு இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க என்ன படத்துல என்ன பாட்டு வேணும்?
2: சிவி ஸ்ரீதர் அவங்களோட அந்திம கால படைப்பாக 80s வந்த படம் ஆலய தீபம். சுஜாதாவுக்காக வாழ்ந்திரம் அவங்க பாடிப்பாங்க. ஆகாயம் காணாத சூரியோதயம். இப்பாடலை உங்கள் கைகளுக்கு நீங்களும் நானும் நிலைத்தாரும் நேயர்களும் சேர்ந்து கேட்க விரும்பும் நான் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி. நன்றி, வணக்கம்.
1: சரி சார், உங்க ஒரு படல் காற்றில் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
2: நன்றி, வணக்கம்.

0: மந்திரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு. அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புது நாகர்கோவில் 9842111394.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்டலம் தீவன்றில் இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வசந்த அழைப்பு.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: ராஜாஜி கதிரகேசன், வடலி விலையிலிருந்து பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்தா, என்ன பாட்டு வேணும் சார்?
4: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101
1: இன்று மாலை 5:30
0: இரணியல் ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் வழங்கும்
2: நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்
3: வாழ்வச்ச கோஷ்டம் அருள்மிகு மகிஷாசுர மர்தினி ஆலயத்திலிருந்து சிறப்பு நேரலை.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் இரணியல்.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்டில் 105 இன்று 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்ம பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: ஆமா சார், தொடர்ந்து குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு இன்னைக்கு இளையத்துல அடிக்க சின்ன மாப்பிள்ளை படம் இருந்து போட்ட கண்டிப்பா போட்டு வாழ்த்து உரைத்துறேன். நன்றி, வணக்கம் சாபாஷ்.
1: சரி சார், ஒரு பொருளை காற்று தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிருக்கு, நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பிள்ளை 105 என்று மாறி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வசந்த அழைப்பு. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க சார். யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. உங்க இணைப்பு தெளிவா இல்ல சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சொல்லுங்க சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து வெண்ணிற ஆடை. அது வந்து சித்திரமே சொல்லடி புத்தமிட்டால் என்னடி, அந்த பாட்டு சார்.
0: சரி சார், கௌரப்ப படல் காய்ச்சலைகள் தாழ்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிருக்கு. நன்றி
1: நன்றி நன்றி.

0: நிறைய இருக்கு. ATM கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
1: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலின் திவஞ்சல் இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் குணப்பிரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பரும் வீரர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேர்கள் கேட்டு சொல்லிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: இனிய காலைவரும் வசந்த அழைப்பில் இணைவது கவர்குளம் தெரிவுடைய கனகராஜ்.
2: சரி சார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: படம் அன்னை வேளாங்கண்ணி. பாடல் வானம் என்னும் வீதியிலே ஓடி வரும் மேகங்களே கொஞ்சம் நெல்லுங்க, இந்த கனகராஜின் விருப்ப பாடலை கேட்டு சொல்லுங்க.
2: சரி, உங்க விருப்ப பாடல் காட்டில் தமிழ் வருகிறது சார், கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
3: நன்றி.
2: நன்றி.

0: அம்மா, அண்ணே தலையில அடிபட்டு இருக்கு, வாங்க ஹாஸ்பிடல் போலாம்.
1: ஹெல்மெட் அப்படிங்கறது ஹேண்டில் பார்ல போடுறதுக்கு இல்லங்க, அது தலை கவசம், அது உயிர் கவசம். பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு நிலையத்தில் நேர்மப்பட்டது 9:37 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் கூறி பண்பலை 101. நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வசந்த அழைப்பு.
3: அன்பு அறிவிப்பாளருக்கு உற்சாகமான காலை வணக்கம்.
2: உங்களுக்கு இனிய காலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க சார்.
3: நான் தர்மபுரி ராஜா பேசுறீங்க, வாழ்த்துக்கொள்ள.
2: சொல்லுங்க சார், நல்லா இருக்கு, நீங்க இருக்கீங்களா?
3: நான் உற்சாகமாக குமரி பண்பலை கூப்பிட்டு ஆனந்தமா இருக்கேன்.
2: சரி சார், ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
3: படம் எங்க சின்னராசா, பாடல் வந்து மாமா உனக்கு ஒரு பூதி குட்டேன் என்ற பாடல். அனைத்து மாவட்ட மேயர்களுக்கும் இந்த பாடல் கொடுங்க சார்.
2: சரி சார், கௌரவ பாடல் காற்றில் தாழ்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
3: நன்றி
2: நன்றி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேர யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேச சொல்லுங்க.
1: அரல்வாய்மையிலிருந்து சேதுக்கரசி பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்தை, என்ன பாடல் வேணும்?
1: ஆதிபராசக்தி படத்துல இருந்து மணியே மணியின் மொழியே என்ற பாட்டு வேணும்.
0: சரி, உங்க விருப்ப பாடல் காய்ச்சல் தாழ்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிருக்கு, நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.

0: காற்று மாசை குறைப்போம்,
1: பசுமையை காப்போம்,
0: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
1: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்புலை 101.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
3: வணக்கம் வணக்கம் சார், நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நான் நல்லா இருக்கேன் சார். நான் கரங்கல் பாலில இருந்து பிரான்சிஸ் சார்.
2: சரி சார், உங்களுக்கு என்ன படம் தந்தா என்ன படம் வேணும் சொல்லுங்க.
3: உயிரே உனக்காக பாடல், பன்னீரில் நனைந்த பூக்கள் மல்ல திரிக்க, பொன்னைகள் சிவந்த வானம் எங்கும் நிலக்க, வசந்தம் வருங்காலமும் விழியில் வண்ண கோலம், சந்தங்கொண்டு பாட்டு பாடு குயிலே, பன்னீரில் நான் இந்த பூக்கள் மல்ல திரிக்க, உன்னைகள் சிவந்த வானம் எங்கும் இழக்க. அந்த
2: பாடல் உங்க ஒரு பாடல் காட்சி சார்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி
3: நன்றி.

0: படபடக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னுடைய பெயர் ராஜேஸ்வரி, நான் குளச்சலிருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்க.
1: படம் கோட்டை மாரியம்மன், பாட்டு ஸ்ரீரங்கம் நாதனுக்கு தங்கச்சி அம்மா, நீ அந்த மாநகர் மதுரைக்கு மீனாட்சி அம்மா, அந்த பாட்டு வேணும் சார்.
0: சரிம்மா, உங்க விருப்பப்படல் காட்சியில் தாழ்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றிம்மா, நன்றி.

0: நேர்களே, இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்வு நேர்லை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர்ஜி மணிகண்ட பிரபு. நேர்களை இருவது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார்.

0: பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டின் தனித்துவத்தையும் உரிமைகளையும் காக்க போராடி உயிர்நீத்த சங்கரலிங்கனாரின் தியாகம் நமக்கு என்றும் வழிகாட்டுவதாய் அமையும் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சுவர் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1,09,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிலைத்து நேரம் பொழுது 10:03 ஆகாஷவாணி நாகர்கோவில் மணல் நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களை இப்போது கேட்கலாம் சொல்லாடல் திருக்குறள் நிரலை.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg fully automatic top load washing machine 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ. இந்தியாவின் நம்ப 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg fully automatic top load washing machine 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg fully automatic top load washing machine 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: வணக்கமேர்களே, சொல்லோடும் பொருளோடும் விளையாடி மகிழ உங்கள் அபிமான சொல்லாடல் நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்களின் நீங்கள் தொடர்பு வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260 240 290 222 மற்றும் அலைபேசியின் 8903 2575 7039. நம்முடைய பேச காத்திருக்கும் முதல் நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் சொல்லாடல்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னுடைய
0: சொல்லுங்க.
1: மாசுரம்.

0: கடும் குரல். பொருள் வந்து ஒருவன் பிறந்த குடியாகிய அணையா விளக்கு அவனுடைய சோம்பலாகிய இருள் படுபடியால் ஒளி குறைந்து தேய்ந்து அணைந்து போகும்.
1: சரிம்மா, குரல் மரம் அருமையா சொன்னீங்க. அடுத்து குரல் மரம் அருமையா சொன்னீங்க. அடுத்த சுற்று போலாம். வார்த்தை விளையாட்டு சுற்று. உங்களுக்கான வார்த்தை முதல் எழுத்து தி, கடைசி எழுத்து இல். ஆமா, தி முதல் எழுத்து தி, குரில் தி, கடைசி எழுத்து இல். நம்ம முக்கியமா போகக்கூடிய ஒரு இடத்தை பத்தின பேர். நம்ம அடிக்க முக்கியமாக போகக்கூடிய ஒரு இடத்துக்கான பேர், அதாவது வணங்குறதுக்காக போற இடம். இறைவனை வணங்குறதுக்காக தீமா, தி முதல் எழுத்து தி, கடைசி எழுத்து இல். போகக்கூடிய இடம் அல்ல, பொதுவான இடம். தீ இல்லாமா சிதம்பரம் சி இல்ல, இல்ல திருக்கோவில். சரியா, தீ இல், திருக்கோவில். சரியாமா. அடுத்தது அழகு தமிழ் சொல் அறிவோம் சுற்று. உங்களுக்கான அழகு தமிழ் சொல் விரிநீர். விரிநீர்னா நிறைய நீர் உள்ள ஒரு இடம். சரியா சொல்லிட்டீங்கம்மா, இப்படி அருமையா சொல்லிட்டீங்க. அடுத்ததாக பிறமொழி கலப்பின்றி பேசும் சுற்று. உங்களுக்கான வார்த்தை வந்து அன்பு. அன்புங்கிற தலைப்புல பேசுங்க.
0: அன்பு, மனிதனாகிய நம் எல்லாருக்கும் அன்பு ஒன்று வேண்டும். அன்புன்னா பிள்ளைகளிடமும் குழந்தைகளிடமும் முக்கியம் பெரியவர்களிடம் முதியோர்களிடம் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அன்பு அவர்களிடம் அன்பு செலுத்தும் போது அவர்களுக்கு அவர்களிடம் உள்ள ஆசி நமக்கு வேண்டும். அவர்களிடம் அன்பு செலுத்தி அவர்களது ஆசி நாம பெறும்போது அந்த ஆசியினால் நாம் எல்லாரும் நல்ல நலமாக வாழ்வோம்.
1: சரிம்மா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. பாராட்டுக்கள். நன்றிம்மா. நன்றி. வணக்கம். சொல்லாடல்.
2: வணக்கம் இனிய சகோதரருக்கு. உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோயில்
1: சார், உங்களுடைய இணைப்பு தெளிவா இல்ல சார்.
2: கிளீனா இருக்கா?
1: இப்ப கிளியரா இருக்கு, சொல்லுங்க.
2: நன்றி ஐயா. ஐயா, 20வது அதிகாரம் 2வது குறள், பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. இது வள்ளுவர் பிறந்த மிக அழகாக ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. பலர் முன்னே பயனில்லாத சொற்களை சொல்லுதல் நண்பர்களிடத்தில் அறமில்லா செயல்களை செய்தலை விட தீமையானதாகும். அருமையா சொல்லியிருக்காங்க.
1: ரொம்ப குரல் பல அருமையா சொன்னீங்க. அதாவது சொல்லுங்க, பயனில்ல பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. பலர் முன்னே பயனில்லாத சொற்களை சொல்லுதல் நண்பரிடத்தில் அறமில்லாத செயல்களை செய்தலை விட தீமையானதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரல் பரான்மையா சொல்லிட்டீங்க. இரண்டாவது சுற்றுக்கு போகலாம். வார்த்தை விளையாட்டு சுற்று. உங்களுக்கான வார்த்தை முதல் எழுத்து சா, முதல் எழுத்து சா, கடைசி எழுத்து ஜெய். ஜெய் ஜா இருக்குல்ல, அந்த ஜெய். முதல் எழுத்து சா, கடைசி எழுத்து ஜெய்.
2: குறிப்பு சொல்லுங்க.
1: இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை பற்றின ஒரு இது பேர். சட்டம் இருக்குல்ல, அந்த சா, கடைசி எழுத்து வந்து ஜெய், பூஜையோட ஜெய். அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க, பாராட்டுக்கள். அடுத்ததாக உங்களுக்கான அழகு தமிழ் சொல் அறிவோம் சுற்றுல. உங்களுக்கான அழகு தமிழ் சொல் எழிலி.
2: குறிப்பு சொல்லுங்க.
1: எழிலி அப்படின்னா மழை பெய்வதற்கு தேவையான ஒரு இது. மேகம். சரியா சொல்லிட்டீங்க.
2: நன்றி சார்.
1: அடுத்ததாக பிறமொழி கலப்பின்றி பேசும் சுற்றுல உங்களுக்கான தலைப்பு கருணை. கருணை அப்படிங்கிற தலைப்புல பிறமொழி கலப்பலாம்.
2: கருணை உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று. அந்த கருணை இல்லை என்றால் உலகமே இயங்காது. எல்லா உயிரினங்களுக்குமே கருணை உண்டும், ஆனால் அதனுடைய சிறப்பு வந்து மனிதனுக்கு மட்டுமே மாண்பு. காரணம் என்னவென்று சொன்னால், கருணை இல்லாமல் இந்த உலகமே இயங்காது. கருணையினால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. கருணை ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளத்தில் வந்துவிட்டால் அந்த மனிதன் மாமனிதனாக
1: மாறிவிடுவான்.
2: உண்மையிலேயே கருணை உள்ளவன் தான் ஒரு கடவுளுக்கு சமம் என்று பல அறிஞர்கள்

0: இருக்கிறார்கள். அந்த கருணையை நாம் எல்லோரும் போற்றி எல்லோரும் கருணையுடன் இருந்தால் இந்த நாடும் வீடும் எல்லோரும் மனமகிழ்வுடன் வாழ்வார்கள், மனமகிழ்வுடன் இருப்பார்கள். ஆகையால் கருணை உள்ளத்துடன் வாழ்ந்து நாம் எல்லோரும் கருணையுடன் பார்த்தாலே அது ஒரு இறைவனின் இல்லம் போல் ஆகிவிடும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த குமரி பொன்பலைக்கு அன்பு சகோதரருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா, நன்றி.
1: ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில பங்கேற்றீங்க, உங்களுக்கு பாராட்டுக்கள். நன்றி, நன்றி,
0: நன்றி ஐயா, நன்றி.
1: வணக்கம் சொல்லாடல். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரேங்கிறது பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: அறிவில் சிறந்தவர்கள் தாமும் அறிவில் சிறந்தவராய் பேச வேண்டும். அறிவில்லாதவர் முன் தாமும் சுண்ணம் போல், அதாவது அறிவில்லாதவராய் இருக்க
1: வேண்டும். சரிம்மா, அருமையா சொன்னீங்க. அதாவது ஒளியார் முன் ஒளியராதல், வெளியார் முன் வான்சுதை வண்ணம் குழல், அறிவில் சிறந்தவரின் முன் தாமும் அறிவில் சிறந்தவராக பேச வேண்டும், அறிவில்லாதவர் முன்னால் தாம் வெண் சுண்ணம் போல் அறிவில்லாதவராக இருக்க வேண்டும். ஒழுவ பெருமான் சொல்லியிருக்காங்க. குரலும் பொருளும் அருமையா சொன்னீங்கம்மா, பாராட்டுக்கள். அடுத்தது உங்களுக்கான வார்த்தை விளையாட்டு சுற்றுல உங்களுக்கான வார்த்தை, முதல் எழுத்து மு, குறில் மு, கடைசி எழுத்து இர். இதுவும் நம்ம நவராத்திரி சம்பந்தப்பட்டதுதான். முதல் எழுத்து மு, கடைசி எழுத்து இர். ஆமா, இர். நவராத்திரி சம்பந்தப்பட்டது, நவராத்திரி யாருக்காக கொண்டாடுறோமோ அவங்க சம்பந்தப்பட்டது. ஒன்பது எழுத்துக்கள். யாருக்காக நம்ம நவராத்திரி கொண்டாடுறோம், அதற்கு அவங்களுக்கான பொதுவான பெயர். அவங்க மூணு பேர் ஒரு பெயர்ல சொல்லுவோம், அவங்களுடைய அந்த மூணு தேவியரையும் சேர்த்து ஒரு பெயரா சொல்லுவோம். அது வந்து ஒரு அம்மனுடைய பேர்ல, முப்பெரும் தேவியர். அவங்களுக்காக தான் நம்ம அந்த நவராத்திரி கொண்டாடுறோம், முப்பெரும் தேவியர். சரியா? சரி, அடுத்த சுற்றுக்கு போகலாம். உங்களுக்கான வார்த்தை பனுவல். அழகு தமிழ்ச்சொல் வந்து பனுவல். பனுவல்னா என்ன? இது வந்து நம்மளுடைய அறிவை வளர்க்கறதுக்காக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் பனுவல் அப்படிங்கிறது. புத்தகம். ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்கம்மா, பாராட்டுகள். அடுத்ததாக பிறமொழி கலப்பின்றி பேசும் உங்களுக்கான வார்த்தை இரக்கம். அந்த தலைப்புல ஒரு பிறமொழி கலப்பெல்லாம் பேசுங்க. சரி, ரொம்ப அருமையா பேசுறீங்க, நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு பாராட்டுக்கள். நன்றிமா, நன்றி. வணக்கம் சொல்லாடு. வணக்கம், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? சரி,
3: நூத்தி எழுபத்தி பொருளை
1: சொல்றேன்.
3: ஒண்ணு ஏழு அஞ்சு. அகி அகன்றாரி வெண்ணாம் யாமாட்டும் இதான் திருக்குறள்.
1: அகி அகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் வெகு வெறிய செயன். யாரிடத்திலும் பொருளை கவர விரும்பி பொருந்தாதவற்றை செய்தால் நுட்பமானதாய் விரிவுடையதாய் வளர்ந்த அறிவால் பயன் என்ன அப்படிங்கிறார் வள்ளுவர் பெருமான். பொருளும் பொருளும் அருமையா சொல்லிட்டீங்கயா, நன்றி. அடுத்தது உங்களுக்கு வார்த்தை விளையாட்டு சுற்று. அடுத்த வார்த்தை முதல் எழுத்து குறில் நா, அடுத்த எழுத்து லா, நெடில் லா.

0: சரி, எத்தனை எழுத்து?
1: இது வந்து ஒன்பது எழுத்து.
0: ஒன்பது எழுத்து. முதல் எழுத்து என்ன? கடைசி எழுத்து
1: முதல் எழுத்து நா, குரில் நா. இதுவும் இப்ப நம்ம சொல்லுங்க, நவராத்திரி, நவராத்திரி விழா. சரியான விடை சொல்லிட்டீங்க, நன்றி, பாராட்டுக்கள். அடுத்ததாக உங்களுக்கான அழகு தமிழ் சொல் அறிவோம் சுற்றுல. உங்களுக்கான வார்த்தை கொழுநன். கொழுநன், கொழுநன்,
0: கொழுநன்.
1: குறிப்பு அப்படிங்கிறது ஒரு அழகான தமிழ் சொல், அதாவது நம்மளுடைய உறவு சம்பந்தப்பட்டது. அதாவது நம்மளுடைய பழந்தமிழருடைய கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு அழகான தமிழ் வார்த்தை, அதாவது திருமணத்தோடு சம்பந்தப்பட்டது, திருமண உறவோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை கொழுநன். கொழுநன் அப்படின்னா கணவன் அர்த்தம். கணவன் அப்படிங்கறவுடைய அந்த கால நாம தூய தமிழ் சொல் கொழுநன். சரியா சார்? நன்றி சார். அடுத்த சுற்று பிறமொழி கலப்பின்றி பேசும் சுற்று. உங்களுக்கான சொல் தலைப்பு பாத்தீங்கன்னா வெற்றி. வெற்றிங்கிற தலைப்புல பேசுங்க.
0: வெற்றி. என் உடம்பிலும் உயிரிலும் கலந்து என்னை ஆட்கொண்ட திருப்ப சொல்லாளர்கள் சொல்லி எனக்கு வெற்றி. இந்த தலைப்பு அழைந்த பண் தலையை நீ வாழ்க்கைன்னு சொல்லுவார்கள். வாழ்க்கையை வெற்றி என்பது மிக மிக மிக முக்கியம். நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய ஒவ்வொரு லட்சியமா இருக்க வேண்டும். வெற்றி இருந்தால் வாழ்க்கையை பல நன்மைகள் கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும், பெயர் கிடைக்கும், பணம் கிடைக்கும், பதவி அவையில் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும். அதனால
1: பாராட்டுக்கள். நன்றி, நன்றி, நன்றி. நிலையத்திலிருந்து இப்பொழுது 10:18 ஆகஸ்ட் நாகர்கோவில் வானொலியம் கோரிப்பொழுது 105 நேரில் கேட்டுக் கொண்டிருப்பது சொல்லாடல் திருக்குறள் நிரலை. வணக்கம் சொல்லாடல். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்
1: பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறீங்க.
1: சரி, நீங்க என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
2: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்
1: என்ன அதிகாரத்துல இருந்து எத்தனாவது குறள்
2: காண்பது அறிவு. யார் எதை சொல்ல கேட்டாலும் அதை அவ்வாறே நம்பாமல் அதனுடைய உண்மை தன்மை என்ன என்பதை ஆராய்ந்து அதன் பிறகு நம் முடிவு எடுப்பது என்பதே சிறந்த ஒரு செயல்.
1: அதாவது எந்த அதிகாரத்துல இருந்து எத்தனாவது குறள் சார் நீங்க சொன்னது? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்ன அதிகாரம்? குறள் புத்தகம் நீங்க நிகழ்ச்சியில பங்கேற்கணும், குறள் புத்தகத்தோடய பங்கேற்கணும். சரியா? என்ன அதிகாரம், எத்தனாவது குறள் அப்படின்னு சொல்லுங்க. சரி, அடுத்தது உங்களுக்கான வார்த்தை விளையாட்டு பாத்தீங்கன்னா சுற்று பாத்தீங்கன்னா முதல் எழுத்து வி, கடைசி எழுத்து இம். வி, முதல் எழுத்து வி, அடுத்த எழுத்து எம். என்ன வார்த்தைங்கிறத
2: கண்டுபிடிங்க.
1: இதுவும் நவராத்திரி விழாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு சொல். நவராத்திரி விழாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு சொல் தான் இந்த சொல். இல்ல, இது குழந்தைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. குழந்தைகளுக்கும் நவராத்திரி விழாவுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. வேற ஏதாவதுன்னா அதான் சொல்ல, குழந்தைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. வித்யாரம்பம், வித்யாரம்பம் ஏடு தொடங்குதல். குழந்தைகளுக்கு விஜயதசமி அன்னைக்கு ஏடு தொடங்கக்கூடிய வார்த்தை அது வித்யாரம்பம். சரியா சார்? வித்யாரம்பம், வித்யாரம்பம், ஏடு தொடங்குதல் நிகழ்ச்சி. சரி, அழகு தமிழ் சொல் அறிவோம் சிற்றுல. உங்களுக்கான சொல் பீடு. பீடு, பீடு, பீடு. உங்களுக்கான சொல் வந்து பீடு. குறிப்பு வந்து ரொம்ப எளிமையான சொல். பீடு அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சொல். ஒரு செயலை நம்ம செய்தோம் அப்படின்னா அதை நம்ம திறம்பட செய்தோம் அப்படிங்கறதுக்காக பிறர் பாராட்டும் போது நமக்கு வரக்கூடிய ஒரு உணர்ச்சி.
2: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி.
1: இல்ல, இல்ல,
2: பேரானந்தம்
1: இல்ல. பீடு அப்படின்னா பெருமை, நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், பெருமை. சரியா? அடுத்ததாக பெருமை, நம்ம ஒருத்தவங்க ஒரு செயலை நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது மத்தவங்க பாராட்டும் போது நமக்கு எப்படி இருக்கும், நம்ம பெருமையா இருக்கும் இல்லையா? சரி, அதுக்கப்புறமாக பிறமொழி கலப்பின்றி பேசுறதுல உங்களுக்கான வார்த்தை நீங்க சொன்ன மாதிரி மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்கிற தலைப்புல பேசுங்க.
2: வாழ்வில் மகிழ்ச்சி பெறுவதற்காக நாம் அனைவரும் உட்பட வேண்டும். சிலரை மகிழ்வித்து

0: குடும்பம் திகழ வேண்டும். மகிழ்ச்சி அதனுடைய வேறு சொல் தள்ளிப்பு. நம்மை சார்ந்த நபர்களை நாம் மகிழ்ச்சி பெற்று அவரது முகத்தில் தோன்றும் மகிழ்ச்சியை பார்த்து நாமும் மகிழ்ச்சி பெறலாம். வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வளர்த்துக் கொள்வது நாம் நம் கையில் தான் இருக்கிறது. நமக்கு பிடித்த காரியங்களை செய்வது, பிறரிடம் பேசுவது, இயற்கை காட்சிகளை பார்ப்பது, இனிமையான பாடல்களை கேட்பது வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்களாகும். நிறைவாக வாழ்க்கையில் என்றும் வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கிய காரணியாக இருப்பது மகிழ்ச்சி. எந்த ஒரு காரியத்தையும் மகிழ்ச்சியுடன் ஆரம்பித்தால் நேர்மறை எண்ணங்கள் வரும். நேர்மறை எண்ணங்களே ஒரு காரியத்தை முடிவு பெற செய்யும். வாழ்க்கையில் வெற்றி தருவதும் மகிழ்ச்சி தான்.
1: சரி சார், நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு பாராட்டுகள். நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சொல்லாடல். வணக்கம் வணக்கம் சொல்லாடல். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க. சரி, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க? எந்த அதிகாரத்துல சொல்ல போறீங்க?
2: ஐயா, அதிகாரம் அதிகாரம் 67 கணி துட்பம் மொத்தத்துல 669 குறள். துன்பம் உறவர்ணும் செய்க துணிவாக்கி இன்பம் பயக்கும் வினை.
1: சொல்லுங்க.
2: துன்பம் உறவர்ணும் செய்க துணிவாக்கி இன்பம் பயக்கும் வினை.
1: துன்பம் உற வரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. இன்பம் கொடுக்கும் தொழிலை செய்யும் போது முடிவில் துன்பம் மிக வந்த போதிலும் துணிவு மேற்கொண்டு அதனை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க வள்ளுவ பெருமான். குறளம்பொருள் அருமையா சொல்லிட்டீங்க. அடுத்த சுற்றுக்கு போகலாம். உங்களுக்கான வார்த்தை விளையாட்டு சொல்லக்கூடிய வார்த்தை, முதல் எழுத்து வி, கடைசி எழுத்து மீ.
2: கடைசி எழுத்து
1: மீ. மீ மா எழுத்துல அந்த மா எழுத்து மீ.
2: சரி, எத்தனை எழுத்து?
1: 6 எழுத்து.
2: வி.
1: ஆமா, வி மீ.
2: அது குறிப்பு சொல்லுமா?
1: இது நவராத்திரி சம்பந்தப்பட்ட இதுதான். எதுவும்
2: சொல்லுமா?
1: சரியா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு பாராட்டுகள். நன்றி. அடுத்த சுற்றுக்கு போகலாம். உங்களுக்கான அழகு தமிழ் சொல் வைகல். வைகல் உங்களுக்கான அழகு தமிழ் சொல் வைகல்.
2: வைகல்
1: வைகல்னா நம்மளுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அதாவது இப்ப நம்ம காலண்டர்ல பாக்குறோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் அப்படி. கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க. பிறமொழி கலப்பின்றி பேசும் சுற்று உங்களுக்கான தலைப்பு முயற்சி. முயற்சிங்கிற தலைப்புல பிறமொழி கலப்பு இல்லாமல் பேசுங்க.
2: முயற்சி. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். மனிதன் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்துக்கும் முயற்சி இருந்தா தான் முன்னேற.
1: நிச்சயமா.
2: இல்லன்னா அதனால வந்து எல்லோருமே அவரவர் வாழ்க்கையில் தினமும் வந்து முயற்சி எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற போராடுகிறார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் எல்லோரும் வந்து எதுக்காக அடைகிறார்கள் என்றால் முயற்சியை மேற்கொண்டு வெற்றி பெறத்தான் போராடுகிறார்கள். இந்த போராட்டம், முயற்சியை எடுத்து செல்லும் போராட்டம் அனைவர் வாழ்க்கையிலும் கடைபிடித்து வெற்றி பெற்று வாழ்வோமாக. நன்றி.
1: ரொம்ப அருமையா பேசுறீங்க. நேற்று பங்கேற்றதுக்கு பாராட்டுகள். நன்றி. நன்றி நன்றி. வணக்கம் சொல்லாடல்.
3: ஹலோ.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. சார், என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க? நிகழ்ச்சியில என்ன அதிகாரத்துல இருந்து என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
3: சார், அதிகாரம் தெரியாது. யாகவராயன் நாகாக்கா காவாக்கால் சுகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. அதாவது நம்ம நாவக்கண்ணுக்கு கட்டுப்படுத்தி அடக்கி ஆண்டாசி உண்டுமானா பிறரிடந்து இகழ்ச்சொல் இகழ்ந்த சொல் எல்லாம் கேட்காத தவிர்க்கலாம்.
1: சரி சார், நீங்க அடுத்த முறையும் நிகழ்ச்சியில பங்கேற்கும் திருக்குறள் புத்தகத்தோட நிகழ்ச்சியில பங்கேற்க. சரியா? சரி, குறளும் பொருளும் சொல்லிட்டீங்க. அடுத்த சுற்றுக்கு போகலாம். வார்த்தை விளையாட்டு சுற்று. உங்களுக்கான வார்த்தை முதல் எழுத்து கோ, குறில் கோ, கடைசி எழுத்து டி. கோ டி
3: இல்ல,
1: டி டி டி டா இருக்குல்ல, அந்த டாவோட டி. முதல் எழுத்து கோ, குறில் கோ, கடைசி எழுத்து டாவில் இருக்கக்கூடிய டி.
3: அது குரூப்.

0: கொடுங்களா.
1: எல்லாமே நவராத்திரி விழா சம்பந்தப்பட்டது தான். இப்ப நம்ம சரஸ்வதி பூஜை பண்ணிட்டு இருக்கோம்ல, அது சம்பந்தப்பட்ட வார்த்தை. சரஸ்வதி பூஜைக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் பத்தின வார்த்தை. முதல் எழுத்துக்கோ கடைசி எழுத்து டி. டி டி டி டி கோ டி கொடின்னு சொல்லுவோம்ல, முதல் எழுத்துக்கோ கடைசி எழுத்து டி. சரி, விடை சொல்லிடுறேன். கொலுப்படி. கொலு வந்து படி வைப்போம்ல, அந்த படி கொலுப்படி. நவராத்திரிக்கு கொலு வைக்கக்கூடிய படி. சரியா சார். அடுத்தது அழகு தமிழ் சொல் அறிவோம் சுற்று. உங்களுக்கான அழகு தமிழ் சொல் செப்பம். செப்பம், செப்பம். இது வந்து மனுஷனுக்கு தேவையான ஒரு பண்பு, எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு பண்பை பத்தின சொல் தான் இது. செப்பம்
0: அப்படின்னா
1: இல்ல இல்ல, மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம், ஒரு குணம் சம்பந்தப்பட்டது சொல்லுங்க. இல்ல, மனிதர்கள் வந்து இந்த குணத்தோடு தான் நடக்கணும் எப்பவுமே.
0: அன்பு.
1: இல்ல, அன்பெல்லாம் விட இது வந்து ஒரு ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது. ஒழுக்கமான, ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெயர், ஒரு வார்த்தை. சரி, நானே சொல்லிடுறேன். நேர்மை. நேர்மை, மனுஷங்களை எப்படி நேர்மையா இருக்கணும். சரியா சார். அடுத்தது உங்களுக்கான புறமொழி கலப்பின்றி பேசுறதுக்கான வார்த்தை வந்து நம்பிக்கை. நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையில அந்த தலைப்புல புறமொழி கலப்பெல்லாம் பேசுங்க.
0: முக்கியமானது எந்த நேரத்திலையும் எந்த சமயத்திலையும் எந்த இடத்திலையும் எந்த பொருளையும் நம்பிக்கை தவற விட்டுறவே கூடாது. விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு உழைக்கணும். உழைச்சா வாழ்க்கையை வெற்றி நிச்சயம்.
1: சரி,
0: அதே மாதிரி பிறரை நம்பணும் இருக்க கூடாது. பிறரை ஓரளவுக்காவது நம்பணும்.
1: எல்லாருக்கும் மேல நம்பிக்கை வேணுங்கிறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஏகப்பட்ட சொல்லிட்டே இருக்கலாம்.
1: சரி சார், எங்களுக்கு பங்கேற்று அருமையா பேசுறீங்க. எங்களுக்கு பங்கேற்றுக்கு பாராட்டுக்கள். நன்றி
0: நன்றி.

0: நேர்கள் இதுவரை கேட்டது சொல்லாடல் திருக்குறள் நிரலை.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
0: நேர்களை தொடர்ந்து சொல்லாடல் திருக்குறள் நேர நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட சிறப்பித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்களார் ஜெயமணியன் பிரபு.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: டிமாக், எம்ஃபாக்,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394. புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: ராம்ஸ்கி சமாதான் தீதி.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் கோரிப்பண்பலி 101 நேர்களே, காற்றலைகள் இனி வரவர இருப்பது
2: என்றும் இளமை தனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் சுசீந்திரம் அக்கரை எல் கலைச்செல்வன் அவர்கள்.
4: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் நிகழ்ச்சியில சென்ற வாரம் சந்தித்த சுசீந்திரம் அக்கரை கலைச்செல்வன் சார் தான் சந்திக்க போறோம். சென்ற வாரம் அவர் வந்து தன்னுடைய தாத்தா சுதந்திர போராட்ட வீரர் முத்துக்கருப்ப பிள்ளை அவரை பார்த்த அவர் காலத்தில் நடந்த சுவையான அனுபவங்களையும் கலைச்செல்வன் சாரோட இளமை கால அனுபவங்களையும் நம்மளோட பகிர்ந்து கொண்டார். இந்த வாரம் வந்து அரசு போக்குவரத்து கழகத்துல பேருந்து ஓட்டுநரா 36 வருடங்கள் பணியாற்றிய அந்த அனுபவங்களை சொல்ல காத்திருக்கிறார். அவரை வந்து நேர்கள் சார்பில் வரவேற்கிறோம். வணக்கம் சார்.
5: வணக்கம். வணக்கம் மேடம்.
4: சார், இந்த வாரம் வந்து நீங்க உங்களுடைய பேருந்து ஓட்டுநரா உள்ள அனுபவங்களை சொல்லலாமா சார்?
5: ஓட்டுநர் வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. உலகத்திலே கஷ்டமான வேலை வந்து ஓட்டுநர் தான். எல்லாத்தையும் சமாளிக்கணும். 5 புலன்களும் வேலை செய்யும். கண்ணு, காது, மூக்கு, வாய், எல்லாம் அந்த டைம்ல கை, காலு, எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும். எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன்னு, ஒரு மாடு இந்த பக்கம் நிற்கும், ரோட்டுக்கு இந்த பக்கம், மாட்டுக்கு குட்டி வந்து கண்டு வந்து அந்த பக்கம் நிற்கும். அந்த சமயம் உஷாராக இருக்கணும். மாடு தாய் வந்து பிள்ளையை தேடி இங்க சாடலாம், இல்ல பிள்ளை வந்து தாயை தேடி அந்த பக்கம் சாடலாம். எப்பவும் என்ன நடக்கலாம், அதை சுகாரிச்சு நம்ம வந்து அதுக்கு தகுந்தபடி மெதுவா கான் அடிச்சு அடிக்காம மெதுவா அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணணும்.
4: அதாவது நீங்க சொல்றது பார்த்தா இப்ப மனிதர்களுடைய மனநிலையே அறியறதே நமக்கு கஷ்டம். ஆனா நீங்க வந்து ரோட்ல இருக்கக்கூடிய ரெண்டு சைட்ல இருக்கக்கூடிய விலங்குகளுடைய மனநிலையை அறிஞ்சுதான் ஓட்டணும்னு சொல்றீங்க.
5: அப்படி ஓட்டாதான் மனிதரால் நேசிக்க முடியும்.
4: ஆஹா,
5: அதான் இது வேணும். நாயை கண்டாலும் கான் அடிச்சியாவது பிரேக் போட்டு பாட்டிடணும். எந்த உயிரையும் போகாத அளவுக்கு நம்ம பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் ஆட்டோ மனிதர்களையும் காணும் போது நம்ம ஒதுக்கி போயிடலாம். காணாதி காட்டிக்கலாம். ஃபேமிலி பிரச்சனையா இருக்கும், இல்ல வீட்டுல போய்கிட்ட தராப்பட்டு வந்திருப்பான், இல்லாட்ட பிள்ளைகளுக்கு சோம்புல சொல்லி
4: மனக்கவலையோட வந்து
5: மனக்கவலையோட வந்திருப்பான். அந்த டைம்ல நம்ம கவனமா போகணும். 2-வீலர் வந்து நம்ம வந்து எந்த காரணத்தை கொண்டும் அணைக்கவே கூடாது, கிட்ட போக கூடாது. அவன் சின்ன பேலன்ஸ் இல்லாட்டாலும் விழுந்துட்டோம்னா வீருக்குள்ள போயிடுவான். அதே மாதிரி சடனா ஆட்டு பிரேக்கு போடாத மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும். இடம் கண்டு நிப்பாட்டுறோம், வேற வழி இல்லாம சில ஆள் குறுக்க சாடுறோம், அந்த டைம்ல வேணா பிரேக் போட்டுக்கலாம். மேக்சிமம் அப்படி அந்த கேப் விட்டுட்டு அந்த கனெக்ட் பண்ணி வண்டி நிப்பாட்டி வச்சுனா சிக்னல் வரம்ல டேர்னிங் வரம்னால ஈரம் மாத்தி டர்ன் பண்ணி மெதுவா திருப்பி எடுத்து போயாச்சுன்னு விபத்து இல்லாம நம்ம சேஃப்டியா சேர்ந்துடலாம்.
4: நான் வந்து நினைச்சேன், எடுத்த எடுப்பிலே சார் இப்படி சொல்றாரு, ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்றாருன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, இல்ல டிரைவிங் தெரிஞ்சிட்டா மட்டும் போதாது, அது வந்து ஒரு பொறுமையா கையாளக்கூடிய ஒரு மனநிலையும் ஒரு ஓட்டுநருக்கு வேணும்.
5: கண்டிப்பா பொறுமையில இன்னொரு பாயிண்ட் இருக்கு, நம்ம சேஃப்டிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். சேஃப்டி நம்ம போய் வீடு போய் சேரணும்னா லைன்ல யாரு ஏசினாலும் இந்த கதவு கேட்டு இந்த கதவு விட்டுறணும்.
4: அப்படி
5: கோவப்படவே கூடாது, ரொம்ப பொறுமை வேணும்.
4: சார், நீங்க வந்து ஒரு பேருந்து ஓட்டுநரா 20-30 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பெரும்பாலும் எல்லாரும் வந்து அரசு பேருந்துகளை தான் பயன்படுத்துவோம். அது பொது போக்குவரத்து தான் பயன்படுத்துற வழக்கம். பள்ளி குழந்தைகளாலும் சரி, கல்லூரினாலும் சரி, வேலைக்கு போறவங்கனாலும் சரி, அப்ப வந்து பல வகையான பயணிகளை நீங்க சந்திக்க நேரிடும்.
5: கண்டிப்பா இல்லையா? அது அன்னைக்கு வந்து பஸ் வசதி குறைவு. ஒரு ரூட்ல வந்து 7 வண்டி 5 வண்டியா ஓடும், 2 உட்போடும் சரிஞ்சா வரும். அப்ப அடுத்த ஸ்டாப்ல நிக்கலன்னா நடு ரோட்ல பெரிய பாறாங்கலத்தையும் வைப்பான். இப்படிதான் கொடுக்கணும், ஏற முடிஞ்சா ஏறுங்க, முடியாட்ட இறங்கன்னு விட்டுருவேன்.
4: ஒரு காலகட்டத்துல 2 ஃபுட்போல்லையும் பயணிகள் இருப்பாங்க, ஒரு பக்கம் சரிஞ்சே வண்டி
5: சரிஞ்சே வரும்.
4: எப்படி சார் அந்த பேருந்துகள்ல நீங்க கவனமா ஓட்டுவீங்க?
5: சொல்லி பாப்போம், கேட்கல என்ன விட்டுருவோம். அந்த சமயத்துல வேற பஸ் கிடையாது, ஒத்த ரூட்டு பஸ்ஸா இருக்கும், விட்டுட்டும் போக முடியாது. வேற பஸ்ஸும் கிடையாது, இடது பக்கம் சைடு முறையும் பாத்துக்கிடணும், முன்னையும் பாக்கணும், எப்பயும் எதுவும் நடக்கலாம், இடப்புறம் அப்பப்போ பாத்துக்கிடணும்.
4: ஒவ்வொரு நேரம் நீங்க பிரேக் போடும் போதும் பாத்துக்குவீங்க?
5: பிரேக் ரொம்ப கவனமா போடணும், சடனம் போடக்கூடாது. சடனம் போட்டா புட்போல வந்து ஆள் கீழே வளர்த்துறோம்.
4: புட்போல ஏறாம இருக்கிறது
5: எல்லாத்தையும் சேஃப்டி, பயணிகளுக்கும் சேஃப்டி, ஓட்டுறதுக்கும் சேஃப்டி.
4: தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அப்படி ஏறினா கூட நீங்க கவனமா பாத்துக்குவீங்க?
5: ஆமா கண்டிப்பா.
4: அதான 36 வருடம் எந்த உபத்தும் இல்லாம நீங்க சமாளிச்சிருக்கீங்க.
5: நம்ம சொன்னா கேப்பாங்க, ரெகுலரா போட்டதுனால.
4: எந்த ரூட்டுக்கு நீங்க ஓட்டுனீங்க சார்?
5: நான் 37.
4: எத்தனை வருடங்களா ஓட்டீங்க?
5: 35 வருஷம் ஓட்டுறேன்.
4: 35 வருடங்களா ஒரே ரூட்டு தானே சார்? அப்ப நாகர்கோவில் இருந்து
5: நாகூர்ல இருந்து அம்பலப்பதி போவோம், பறக்க திங்கம்பூர் புத்தளம் வழி போவோம். ஒரு ட்ரிப் வந்து பீச் ரோட வந்து என்ஜிஓ வழி வந்து வல்லவங்க மரம் வலை, முயல வலை, கோயில் வலை, காட்டு வலை பாதிப்போம். நேரம் தெங்கியம்பூர் தெங்கியம்பூர் புத்தளம் தேரிவலை வீரபாகுபதி அம்பலபதி.

0: பிள்ளைச்சாமிகள் பதி நேரம் வந்து உஸ்ரவுல. உஸ்ரவுல என்பது சொத்தல பீச்சு.
1: அப்ப 37A வந்து நீங்க 35 வருடங்கள் ஓட்டி இருக்கீங்க.
0: ஆமா.
1: ஓஹோ, 37A 35 ரொம்ப. சரி, நீங்க ரூட்ல வந்து ரொம்ப ஒரு உறவினர் மாதிரி தான் பயணிகளுக்கு
0: இருந்தீங்க. பப்ளிக் சப்போர்ட், எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸும் நம்ம சப்போர்ட்டிங்க இருந்தாங்க. நான் கரெக்டா அந்த 4:20 ஸ்கூல் கொடுக்கறேன்னா அந்த டைம் தான் சேருவேன், அட்வான்ஸா போக மாட்டேன். அப்படி ஒருவேளை 2 போனாலும் ஸ்கூல் போனா ஒதுக்கி விட்டுருவேன், ஏன்னா அந்த டைம்ல வேற பஸ் கிடையாது. 9 தாண்டி ஆச்சுன்னா, 10 தாண்டி ஆச்சுன்னா பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அப்ப யூனிஃபார்ம் போட்டு ஏதாவது பிள்ளைகள், நம்ம ரூட்ல பிள்ளைகள் இருந்தா, நான் அடுத்த ரூட் போச்சுல வீட்டுல தகவல் சொல்லிடுவேன்.
1: பேருந்துல வர குழந்தைங்களையும் பெரியவங்களையும் பத்திரமா கொண்டு சேர்த்தோம் இல்ல?
0: ஆமா, அது நம்ம கண்டிப்பா செய்யணும். இல்ல, நம்ம பிள்ளைகள் மாதிரி நம்ம பாத்துக்கிட்டது.
1: ஓ, பேருந்துல வர்றது உங்க சொந்தம் நினைச்சுக்குவீங்க?
0: ஆமா, வீடு தெரியாட்டாலும் அந்த ஊர்ல உள்ள பையன் மட்டும் தகவல் கொடுத்துருவேன். அதுல பேரண்ட்ஸ் லேடிஸ் எல்லாம் ஃபுல் சப்போர்ட்டிங். 10 ரூப் போச்சு சந்தைக்கு எல்லாம் வருவாங்க, காட்டு வில கோயில் வில ஐயா கண்டி கரெக்டா சேர்ந்துட்டான் கேப்பாங்க. அவன் எல்லாமே பிள்ளைகள்லாம் இறக்கி விட்டாச்சு. பிள்ளைகள்லாம் நம்மளை கண்ட பயப்படும். பையன் அப்படிதான், ஒரு பையன்லாம் எக்ஸாம்பிள் சொல்லுவானே, காட்டு உள்ள இருந்து ஒரு பையன், சத்தம் போடுவான், நல்லா ஊழ விடுவான், நல்ல சொடி உள்ள பையன். இப்ப அவன் நல்ல பொசிஷன்ல இருக்கு, வக்கீல். இப்போ என்ன கண்ட செல்வானா தான் போடுவான். அவன் பயங்கர கொடிச்சுறேன், ஏன் கைனால ஒரு கொட்டு வாங்கியிருக்கான், பஸ் நடந்து ஊழ விடுது. அப்ப எந்திரிச்சு ரெண்டு கொட்டு ஓட்டிட்டேன். ஒரு சின்ன பிள்ளை இருக்கும்போது நம்ம வண்டியில வந்து,
1: அதாவது தாயா பிள்ளையா பழகும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் கூட அப்படிதான் பழகிறீங்க.
0: அன்பா பழகிறான். அங்க என்ன விசேஷம் நடந்தாலும், நல்லது கெட்டது நடந்தாலும் நமக்கு தகவல் வரும், நானும் போவேன். அதே ஒரு சம்பவம் என மறக்க முடியாது. ஒரு பொண்ணு வந்து 25 கழிச்சு என் பஸ்ல வந்து, அவளுக்கு ஒரு மகா, ஒரு 7 இருக்கும். அந்த பிள்ளைய கூட என் பஸ்ல ஏறாங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது இவங்க தான் எனக்கு டிரைவர் இருந்தாங்க. மகாட்ட சொல்றாங்க, மகா என்ன பார்த்து, அங்கிள் எங்க அம்மாவுக்கு நீங்க தான் டிரைவரா. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு
1: கடுமையான போக்குவரத்து நெரிசல்கள் இருக்கும், பயணிகளோட ரொம்ப பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டதுண்டு, பாசமாவும் பழகிருக்கீங்க. இருந்தாலும் அதையும் மீறி சிக்கலான ஒரு நிகழ்வுகளை வந்து நீங்க சமாளிச்சு அதை வந்து மீண்டு வந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா சார்?
0: நடந்திருக்கு. இளமை பருவத்துல டூட்டிக்கு வந்து சேர்ந்த போஸ்ட் இல்ல, பைக்காரன் என்ன வந்து சைடே தரல. அந்த சமயத்துல லேசா கொஞ்சம் கிட்ட கொண்டு போனோம்ல, அவன் பயந்து ரோட்டை ஒட்டி இறங்கி கீழே விழுந்துட்டான். கீழே வந்து அதுல ஒரு சின்ன பள்ள மாதிரி, வண்டி காட்டிப்படல, பயத்துல கீழே விழுந்துட்டான். நானும் வண்டி பாட்டு ஒண்ணும் இல்லாமனு சொல்லி தப்பான போயிட்டான். ஆனா அடுத்த ஒரு 10 போகல, என்ன ஒரு டெரஸ்ல அணைச்சி நான் ரோட்டை ஓட்டி இறங்கி நிக்க. நம்ம என்ன தவறு செய்தோமோ அதே தவறு
1: உணர்ந்துட்டீங்க.
0: ஆமா, அது அப்பதான் தெரியும். நம்ம அந்த பைக்காரன் கிட்ட கொண்டு போனோம், இப்போ லாரிக்காரன் நம்மள அணைச்சி ரோட்டை விட்டு இறங்க வச்சுட்டான். இது விபத்து கிடையாது, வண்டி பயஞ்சு நிக்கி, நான் திரும்ப ரிவர்ஸ் போட்டு ஆளை வச்சு எடுத்துட்டேன். அப்ப காரணம் நம்ம தான், தவறு முழுக்க நம்ம தவறு தான். கடவுள் கொடுத்த ஒரு தண்டனை மாதிரி நினைச்சிட வேண்டியதுதான்.
1: ஒரு எச்சரிக்கை,
0: எச்சரிக்கை.
1: எல்லா ஓட்டுநர்களுக்கும் இது வரக்கூடிய ஒரு ஈகோ தான் சார். ஆனா அதை வந்து உணரக்கூடிய பக்குவம் யாருக்கும் கிடையாது.
0: அப்படி செய்ய கூடாது. அன்னையில இருந்தா நான் 2-wheeler அணைக்க கூடாது, கிட்ட போக கூடாது. ரெண்டாவது பொறுமையை கண்டிப்பா வேணும். லேட் ஆயிட்டு டைமுக்கு முடிக்கணும், அவசரப்பட்டு போக கூடாது. லேட்டான பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மெதுவா போய் நம்ம சேஃப்டிக்கு கணக்கு பண்ணி முடிச்சாச்சுன்னா நம்ம சேஃப்டியா டூட்டி முடிச்சு போலாம்.
1: சாலைகள்ல போகக்கூடிய எல்லா வாகன ஓட்டுநர்களுக்குமே ஒரு அவசரம் இருக்கு, நேரத்துக்கு போகணும்னு. ஆனா அதுவும் வந்து நீங்க வந்து பல ஊர் மக்களை வந்து அதுல ஏத்திட்டு போறீங்க, பலவிதமான மக்களை ஏத்திட்டு போறீங்க இல்லையா? சின்ன வயசுல இருந்து முதியோர் வரை ஏத்திட்டு போறீங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு கூடுதல் கவனம் வேணும் இல்ல?
0: ஆமா, கண்டிப்பா வேணும்.
1: இதுல வந்து இது வந்து பொறுமையா இருக்கணும், ரொம்ப கவனம் வேணும்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா இல்ல உங்க அனுபவத்துல வந்ததா எப்படி சார்?
0: அனுபவத்துலதான், ட்ரைனிங்லயே கொடுத்தாங்க. அந்த ஒரு மனசுல நினைவுல வச்சு சில ஆளுகள் ஏசும், வண்டி இப்படி மாட்டு வண்டி மாதிரி போதும்மா, ஸ்பீடா போச்சுன்னா இப்படி போறியாம்மா, நம்ம சேஃப்டியா கணக்கு பண்ணி வண்டி ஓட்டிடணும்.
1: சில பேர் வந்து பயணிகள் வந்து தகராறு பண்ணா வழியில வண்டியை நிறுத்திடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க அப்படி ஏதாவது பண்ணுவீங்களா எப்படி சார்?
0: தகராறு வந்தாச்சுன்னா மேக்சிமம் பேசி எடுத்து தீக்கதான் பாக்கணும். என்ன வந்து என்ன ஏசினாலும் கேட்கவே மாட்டேன்.
1: வரும்ல சார்,
0: வரும், வேற வழி இல்ல. பஸ்ல வரவேண்டிய அவசரத்துல மெடிக்கல் போயிட்டு வந்துருப்பாங்க, வெளியூர் போயிட்டு சாப்பாடு பஸ்ல இருப்பாங்க, பலவித பிரச்சனைகள்ல வீட்டுக்கு நேரத்தை போய் சேரணும் எண்ணத்துல வந்துருப்பாங்க. அந்த சமயத்துல ஸ்கூலுக்கு போடிய பிள்ளையா இருக்கும், வேலைக்கு போடிய ஆளுக்களா இருக்கும், நம்மால அவங்களை வந்து இணைச்சிடாயிரும்ல.
1: ஓ, நீங்க கொஞ்சம் கோபப்பட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பாதிப்பு
0: கண்டிப்பா வரும்.
1: பயணிக்க உங்களுக்கு மட்டும் பாதிப்பு,
0: எல்லாத்துக்கும் பாதிக்காது.
1: பல பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி உங்க கோபத்தை அடைக்கீங்க.
0: ஏசிட்டு போறான்,
1: பெரிய மனப்பக்குவம் வேணும்.
0: கண்டிப்பா வரும்.
1: அதாவது சில பேர் சொல்லுவாங்க, ரோட்ல ஏதாவது பிரச்சனை வந்துன்னா நான் மட்டும் தனியா வந்திருந்தேன்னா

0: உண்டு இல்லன்னு ஆக்கிடுவேன், ஃபேமிலியோட போறதுனால நீ பழச்சன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீங்க பேருந்துலயும் உங்க ஃபேமிலியோட போறீங்க,
1: அவ்வளவுதான்,
0: அத மனசுல வச்சுக்கோங்க.
1: அத உண்மை, கரெக்ட்டா சொன்னீங்க. அப்படி இருந்தாதான் நம்ம சேஃப்டியா டியூட்டியை முடிக்க முடியும்,
0: வரவங்களும் பாதுகாப்பா போக முடியும், அது அவங்களுடைய காரியத்தையும் கரெக்டான நேரத்துல செய்ய முடியும். இவ்வளவு நேரமும் உங்களுடைய அனுபவங்களை பேசினீங்க. ஒரு ஒரு மூத்த வாகன ஓட்டுநர், பேருந்து அதாவது பொது போக்குவரத்து ஓட்டுநருங்கும் போது எவ்வளவு பொறுப்புகள் எவ்வளவு கடமைகள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அந்த ஓட்டுநரா, ஒரு ஓட்டுநருக்கு, அதாவது பொது போக்குவரத்துனாலும் சரி தனிப்பட்ட போக்குவரத்து ஓட்டுநரனாலும் சரி, ஒரு ஓட்டுநருக்கு என்ன தகுதி முக்கியமா வேணும் நீங்க நினைக்கிறீங்க சார்?
1: இப்போ தகுதி என்ன எப்படின்னா, எஸ்எல்சி பாஸ் ஆயிருக்கணும், கவர்மெண்ட் ஆக்டிபேடி. ரெண்டாவது, அவங்கள்ட்ட தகுதியு சொல்ல போய் விட்டு கொடுக்க மனப்பாங்க. ஒருத்தன் சைடு கேட்டோம்னா அவசரத்துல சைடு காப்பான், விட்டு கொடுக்க மனப்பாங்க கண்டிப்பா வேணும்.
0: நீயா நானா அப்படிங்கிற எண்ணம்
1: போட்டி இருக்க, போட்டி இருக்க கூடாது.
0: அது மெயின்
1: மெயினா தான்
0: ஓட்டுநருக்கு தேவை.
1: பொறுமை,
0: சாலை வந்து ஒரு அரசு சாலை,
1: அரசு சாலையா
0: என்னோட சாலை
1: அப்படி நினைச்சிட்டு நடக்காது, சேஃப்டியா போய் சேர முடியாது.
0: அதாவது இருசக்கர வாகனம்னாலும் சரி கனரக வாகனங்கள்னாலும் சரி, ஓட்டுநர்கள் என்ன தவறுகள் இந்த காலகட்டத்துல அதிகமா பண்றாங்க, எது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க சார்?
1: இப்போ பையன் பாருங்களா, எல்லா டிகிரி ஹோல்டரா வராங்க. நான் டிரைவ் ஸ்கூல்ல பாடம் எடுக்கும் போது ஹை எஜுகேட்டட் பையன் மாதிரி தான் வராங்க. அதுல ஒரு பையன் வந்து எம்ஏ முடிச்சுட்டு 9.6 நல்ல மார்க்கு, நல்ல ஸ்கோர் பண்ணிருந்தான். என்னடா இங்க வந்திருக்கேன். அதுக்கு அவன் சொன்ன ஒரே பதில், சார் கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ போயிருந்தேன், ரிட்டன் டெஸ்ட், ஓரல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பாஸ் ஆகிட்டேன், ஆனா கடைசியில லைசன்ஸ் இருக்கா, ஹெவி லைசன்ஸ் இருக்கா கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னாங்க, அன்பிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப எல்லா கம்பெனிகளிலுமே என்ன படிச்சாலும் லைசன்ஸ் வேணும்,
0: டிரைவிங்
1: லைசன்ஸோ டூ வீலர் லைசன்ஸோ லைட் லைசன்ஸ் இருந்தாதான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சிப்புவோம், எந்த கண்ட்ரில கப்பலிக்கோ அங்க வந்து கூப்பிடுவாங்க. அப்படி ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு நாட்டுக்கு போனோம்.
0: மகன் வந்து கப்பல்ல உலகத்தையே சுத்திட்டு வராரு, நீங்க வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல அது ஒரே ரூட்ல 35 வருடங்கள் வந்து நீங்க ஓட்டுநரா பயணிச்சு உங்களுடைய அனுபவங்கள், அதாவது போக்குவரத்து நெரிசல்களையும் சவாலான சூழல்களையும் ரொம்ப வெற்றிகரமா கையாண்டு இப்ப வந்து ரிட்டையர் லைஃப வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா?
1: ஆமா.
0: உங்களுடைய இந்த அனுபவங்களை 2 வாரங்களா நம்ம நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
2: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் சுசீந்திரம் அக்கரை எல் கலைச்செல்வன் அவர்கள், உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி, நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.
2: நிலையத்தில் இருப்பொழுது 10:46 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் கோடி பண்பலை 101. நேர்களை காற்று அலைகளில் இனிவன் அவர் இருப்பது திரையிசை நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடலின் படவர் ஆசாபி வண்ண நம்பி பாடலை பாடியிருப்பவர் சித்ரா.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
4: நேர்கள் இது உங்கள் நேவருக்கு இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நரம்பியல் வளர்ச்சி வேறுபாடு குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் உயர்ந்த உள்ளம் பாடலை பாடியிருப்பவர் பி. சுஷீலா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு பெறுகிறது திரை இசை. இனி வருவது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். ஜனநாயகத்தின் தாயாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. தீவிரவாத தாக்குதல்களை மனிதகுலத்திற்கு எதிரான குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தியாகி சங்கரலிங்கனார் நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். அஇஅதிமுகவிலிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை சட்டப்பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறையை சமாளிக்க அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை தவிர்த்து அனல்மில் நிலைய பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர்.

டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

தென்குமரி மண்ணின் மனத்தோடும் இனிய இசையின் நாதத்தோடும் உங்கள் மனதை தொட்டு வருட வருகிறது. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:02. எய்ட்ஸூர்.

8 சூர் கேட்டீர்கள். குமரி பண்பலையுடன் கடிதத்தில் வந்த வார்த்தைகள் காதுகளில் இனிக்கும் பாடல்களாக நேயர்களின் விருப்பம் நினைவுகளின் சங்கமம். குமரி பண்பலையில் கேட்கலாம் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். நேயர்கள் எல்லாருமே வந்து பாடல்கள் எல்லாம் அவங்களுக்கு பிடித்த பாடல்களை நம்ம கடிதம் வழியாக வந்து நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அதைத்தான் நாம இப்போ கேட்டு ரசிக்க போறோம். கனவுகள் காண்போம், நம்பிக்கையோடு பயணிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். இந்த நாளை இனிமையாக்க இதோ ஒரு இனிய பாடல். திட்டவழியிலிருந்து ஷாபி இந்த நேரின் விருப்பமாக கேட்கலாம். முதல்வன் திரைப்படத்திலிருந்து மகாலட்சுமி ஐயர் ஹரிஹரன் பாடிய பாடல். ஏ ஆர் ரஹ்மான் இசையில், வைரமுத்து வரிகளில்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: BMAC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு.

0: விளம்பரதார நிகழ்ச்சி. குமரி பண்பலை 101 கடித வழி நீரப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, கட்டிமாங்கோடிலிருந்து எஸ் அன்பழகன் இந்த நேரின் விருப்பமாக கேட்கலாம். பாமா விஜயம் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல். தோல்விகள் வந்தாலும் துவண்டு போகாதே, விடாமுயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம். உற்சாகத்தோடு கேட்போம் இந்த பாடலை.
1: வரவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா. Five, six, seven, eight.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, நேரம் சரியாக 11:22. நேர்களை நிற்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. உடல் நலம் காப்போம், நோய்களை தடுப்போம், மருத்துவம் சொல்லும் நல்ல வழிகளை அறிந்து கொள்வோம், ஆரோக்கியமான வாழ்வுக்கு நலமாய் வாழ்ந்திடுவோம் நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நரம்பியல் வளர்ச்சி வேறுபாடு குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் பொக்கிஷம் தாங்க. நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் ரசிப்போம். மனதிற்கு உற்சாகம் தரும் அடுத்த பாடலை கேட்கலாமா? கோட்டார் கம்பளம் ரோடு, கே மகேஸ்வரி. இந்த நேரின் விருப்பமாக அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு. அரசு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவை சார்ந்த மாணவ மாணவியருக்கு 2026-2027 ஆண்டிற்கான பிரதம மந்திரியின் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் நிபந்தனைகளின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிபந்தனைகளாவன: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எவ்வித நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாலிடெக்னிக் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணாக்கர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 250,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: 2026-2027 கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் UMIS.TN.GOV.IN என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. தகுதியுள்ள மாணாக்கர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி UMIS.TN.GOV.IN என்ற இணையதளத்தின் மூலம் 18/9/2026 முதல் 21/10/2026 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

நினைவில் மலரும் இனிய பாடல்கள், நெஞ்சில் நிறையும் புது பரவசம், காலம் கடந்தாலும் கவரும் கானங்கள், காதுகளில் தேனாய் ஒலிக்க கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடித வழி நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததாக கவர்குரம் தேரிவிளை எஸ் கனகராஜ் இந்த நேரின் விருப்பமாக இணைந்த கைகள் திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல், ஆபாவாணன் வரிகளில் மனோஜ் ஞானவர்மா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல். புன்னகை என்பது மனதின் அழகான மொழி, அன்பை பகிர்ந்தால் மகிழ்ச்சி பெருகும், இதோ உங்கள் மனதை வருடும் இனிய பாடல்.

நினைவில் புதிய சுகம், பரவும் எண்பதுகளின் இசை சுகம், மனதை மயக்கும் மெட்டுகளின் சுகம், மறக்க முடியாத கானங்களின் சுகம். காலம் கடந்தும் காதில் இனிக்கும் அந்த காலத்தின் தேனிசேர ரகத்தை கேட்க வேண்டுமா? அப்போது இன்று 12:10 மறக்காம கேளுங்க. மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. நேரம் காலை 11:35 இருக்கிறோம். நாம இப்போ குமரி பண்பலை 101 கடித வெளி நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திற்காக புலமை பித்தன் வரிகளில் பி சுசிலாட்டியம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் MS விஸ்வநாதன் இசையில். விரும்பி கேட்டிருக்காங்க வெள்ளமோடியிலிருந்து S. நடராஜன்.

உங்கள் கனவுகளுக்கு நீங்களே சிறகாகுங்கள். தன்னம்பிக்கையோடு முன்னேறி செல்லுங்கள். கடித வழி நீர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த பாடல் மண்டைக்காடு டி முருகன். இந்த நேரின் விருப்பமாக நம் நாடு திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், சோபா, சி ஆர் அஞ்சலி பாடியது வாலி வரிகள்.

உணவில் கவனம் ஆரோக்கியம் நம் வசம். சத்துக்கள் நிறைந்த உணவே நம் பலம். நலமான வாழ்வின் வழிகளை பேசிட இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே வருகிறது நேரலையில். இதில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நாம் உண்ண வேண்டிய உணவுகள் எவை? நேரலை நிகழ்ச்சியில பங்கேற்று தோழிகள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 260-240-290-722 கால் பண்ணுங்க. இணைப்பு எண் 04652. மொபைல் நம்பர் 89-01-25-70-39. அன்பான வார்த்தைகள் 1000 மகிழ்ச்சி தரும். அன்பை பகிர்ந்து அழகாக வாழ்வோம். இசையோடு இணைவோம். அடுத்த பாடலை கேட்கலாம். கோட்டார்லிருந்து ஆ கோலப்பன். இந்த நேரின் விருப்பமாக கேட்கலாம். புதிய பறவை திரைப்படத்திற்காக பி. சுசிலா பாடியது, இசை எம். எஸ். விஸ்வநாதன்.

கடிதத்தில் வந்த விருப்பம் காற்றலையில் இனிய இசை சங்கமம். நேயர்கள் கேட்கும் பாடல்களில் மனங்களின் அழகிய சங்கமம். கடிதம் எழுதி கேட்ட பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். உங்கள் மனம் கேட்ட அந்த இனிய பாடல்களோடு இந்த நேரம் இனிமையாய் நகர்ந்துட்டு இருக்கு. நேரம் 11:50. இனி கேட்கலாம் மாத்தூர் செம்மன் விளை செல்லன். இந்த நேரின் விருப்பமாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பி.சுசிலா பாடிய வீர திருமகன் திரைப்படத்தில் இருந்து பாடல்.

கடிதத்தில் வந்த ஆசைகள், காற்றலையில் இன்று இசையாகும் நேயர்களின் விருப்பங்கள், இனிய பாடல்களாய் மனதை வருடும் எழுதி கேட்ட பாடலெல்லாம் உங்கள் செவிகளில் தேனாய் பொழியும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், இந்த நேரின் விருப்பமாக கேட்கலாம். வைரமுத்து வரிகளில் பாலசுப்ரமணியம் குழுவோடு பாடிய பாடல் பாலபாரதி இசைகளில் தலைவாசல் திரைப்படத்தில் இருந்து. நேற்றைய கவலைகளை மறந்து விடுங்கள், இன்றைய பொழுதை இனிமையாய் வாழுங்கள். இதோ உங்கள் மனதிற்கு பிடித்த இதமான பாடல்.

0: உங்கள் மனதில் ஒலிக்கும் மெட்டென்னவோ, உங்கள் நினைவில் நிற்கும் பாடல் எனவோ அதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கடிதம் வாயிலாக உங்கள் விருப்ப பாடலை கேட்டு பெறலாம் உங்கள் ரசனைக்கேற்ப. உங்கள் விருப்ப பாடலோடு இதுவரை உங்களோடு பயணித்தது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. உங்கள் விருப்பங்களுக்கும் உங்கள் இசை ரசனைக்கும் எப்போதும் இடம் உண்டு நம் குமரி பண்பலை 101 தொடர்ந்து இணைந்திருங்கள். நேரம் 12 மணி. பாட்டும் வரும், பயனுள்ள தகவலும் வரும், செய்தியும் வரும், சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளும் வரும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையும் அரவணைத்து பயணிக்கும் குரல் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
0: நேரம் சொல்லும் நிகழ்வுகள், நிகழ்வுகளோடு இணையும் நம் பயணங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் என்னென்ன என்று ஒவ்வொன்றாய் அறிமுகப்படுத்தும் நேரம் இதோ நிகழ்ச்சி நிரல். பகல் 12:10 மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நரம்பியல் வளர்ச்சி வேறுபாடு குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்ய தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நாம் உண்ண வேண்டிய உணவுகள் எதெல்லாம் அப்படிங்கிற நேரலை. 1:55 திரை இசை. 2:15 திரை இசை. 2:25 கவியா என் அனுபவங்கள், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் செம்பன் விளை கவிஞர் மு சத்யநேசன் அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசறை. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை. தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நலம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள

சித்திரை இசை சரம். மாலை 5:30 இரணியல் ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் சப்பல்கள் வழங்கும் நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலையில் வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசர மர்தினி ஆலயத்தில் இருந்து நேரலை. மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, இரவு 7:00 இனிசை நேரம், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரியன் ஞானாம்பாள் அவர்கள், வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒய் ட்ரெல்லிஸ் முறை பற்றி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள், மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன கேட்கலாம். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரையிசை, 9:15 திரையிசை, 10:05 நிலாமுற்றம் நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்கள நாதம். உங்கள் நேரத்தை இனிமையாக்கும் அந்த பயணத்தை அறிந்து கொள்ள நிகழ்ச்சி நிரல் இதுவரை கேட்டீர்கள். எங்கேயும் எப்பொழுதும் முப்பொழுதும் உங்களோடு, இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. தித்திக்கும் வாழ்வில் திகட்டாத இன்மம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101. உலகம் முழுவதும் ஒலிக்கும் செய்திகளின் குரல் உலக செய்திகளை இப்போது ஆங்கிலத்தில் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

0: Ration BIMSTEC Home Ministers meeting in New Delhi. Union Home Minister Amit Shah has said this historic meeting underscores the shared resolve to combat terrorism, transnational organized crime, narcotics radicalization, trafficking, illicit financial flows, and cyber threats. He noted that the nations remain committed to building a safer, stronger, and more secure BIMSTEC region through decisive coordination. The Delhi police has detained CJP leader Saurav Das and Ashutosh Ranka, who were trying to sneak into the Jantar Mantar in the national capital. Delhi police had yesterday removed Jantar Mantar as a designated protest site. The three new protest and demonstrations venues are Ramlila Ground, Murari Ground and CBD Ground in East Delhi. Canadian Foreign Minister Anita Anand will be on a two-day visit to India from today. During her visit, she will meet External Affairs Minister Dr. S. Jaishankar and Skill Development and Entrepreneurship Minister Jayant Chaudhary tomorrow. In Nepal, more than 100 foreign trekkers are stranded at various locations after flooding over the weekend swept away hiking trails and bridges in the country's central region. Authorities rescued 321 people, including 12 foreigners today, after a pre-dawn landslide in Gorkha district about 100 kilometers west of Kathmandu blocked the Buri Gandaki River, triggering downstream flooding. The army said rescue operations would continue tomorrow, even as the river's water level receded. Denmark Open Badminton Tournament kicks off in Odense today. PV Sindhu will take on Ahn Se-young of South Korea in the women's singles round of 32 match, while Tanvi Sharma will be up against Natsuki Nadeira of Japan today. Ashmita Chaliha, Devika Sehwag and Unnati Hooda will play their pre-quarterfinal matches tomorrow. In men's singles, Lakshya Sen and Kidambi Srikanth will be in action today in the round of 32 matches. Benchmark domestic equity indices were trading around 0.6% up in the forenoon session today. The Sensex rose 433 points to 72,357. While the Nifty gained 126 points to 22,490 when reports last came in. On the sectoral front, IT, FMCG and Realty were leading the gains. And with that, we end this news bulletin.
1: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101. காற்றோடு வரும் நிகழ்ச்சிகள், குமரி சொல்லும் சுவாரஸ்யங்கள், கூடவே பயனுள்ள தகவல்கள், ஒவ்வொரு நாளும் உங்கள் செவிகளுக்கு புது பயணம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. மழை துளி விழும் ஓசையிலும் ஒரு இசை, மனதை வருடும் தென்றலிலும் ஒரு கவிதை. அந்த மழையின் சாரலோடு நம் மனதையும் நனைய வைக்கும் இனிய இசை பயணம் இது. மனம் நனையும் மதுர மழை, தேரல் சுவையில் சாரல் இசை. அருள் பொழியும் மழையாய் அன்போடு அழைத்தால் அள்ளி அருளை தரும் அன்னையாய் மனம் குளிர செய்யும் மாரியம்மா. மலேசியா வாசுதேவன் கே எஸ் சித்ரா பாடிய தெய்வீக தாலாட்டாய் ஒலிக்கிறது கரகாட்டக்காரன். இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமாக், எம்ஃபாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புது நாகர்கோவில், 9842111364.
1: பெயரை சொல்லாமலே மனதை பேச வைக்கும் மெல்லிசை. காதல் சொல்லும் ஒவ்வொரு வரியிலும் கவிதை பூக்கிறது. அந்த இனிய காதல் உணர்வோடு கேட்போம் இந்த அழகான பாடலை. SP பாலசுப்ரமணியம் எச் ஜானகி பாடிய பாடல். படத்தின் பெயர் குரு. இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

நண்பர்களே, இது உங்களின் அனைவருக்கு. கேள்வி வரும் வேகம், பதில் தெரியும் உங்கள் விவேகம். அறிவை தூண்டும் கேள்விகள், ஆர்வம் கூட்டும் ஒவ்வொரு நொடியும். நீங்களும் பதில் சொல்லி உங்கள் திறமையை நிரூபியுங்கள். தேநீர் நேர நிகழ்ச்சியில் வலம் வரும் பொது அறிவு பாசறை நிகழ்ச்சியில். இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இதில் பொது அறிவு பாசறை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 260-240-790-722 அப்படிங்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். இணைப்பு எண் 0465-2, மொபைல் நம்பர் 89-03-25-70-39. உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறது தேனியின் நேரம் பொது அறிவு பாசறை.

பண்பலை 101 மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆசை நிறைவேறும் தருணங்கள், வாழ்க்கையின் அழகான வரங்கள், மனம் போல் வாழும் தருணங்கள் எல்லாம் திருவிழாவாய் மாறட்டும். வாழ்க்கையை ரசித்து இப்போது உற்சாகமாக கேட்கலாம், கொண்டாடலாம். வரும் பாடல் அடுத்த வாரிசு திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில், பஞ்ச அருணாச்சலம் வரிகளில் மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து

0: நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 2:25 கவியா என் அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் செம்பன் விளை கவிஞர் மு சத்யநேசன் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101
2: இன்று மாலை 5:30
1: இரணியல் ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் வழங்கும்
0: நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்
3: வாழ்வச்ச கோஷ்டம் அருள்மிகு மகிஷாசுர மர்தினி ஆலயத்திலிருந்து சிறப்பு நேரலை.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் இரணியல்.
0: விதை முதல் விளைச்சல் வரை விவசாயத்தின் ஒவ்வொரு பயணமும் வயலுக்கு வலிமை சேர்க்கும் பயனுள்ள தகவல்களின் சங்கமமும் உழவர்களின் உழைப்புக்கு துணை நிற்கும் அறிவின் குரலாய் கிசான் வாணி, வேளாண் தகவல்களின் பயனுள்ள களம். நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவர்கள். வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒய் ட்ரெல்லிஸ் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள், மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். படைப்பு சென்னை வானொலி நிலையம். கேட்க தவறாதீர் நேர்களே. காதல் என்னும் காவியத்தில் மனம் ஒரு ராஜ்யமாகி விடுமே, காதலின் நினைவுகள் அந்த ராஜ்யத்தையே ஆட்சி செய்யுமே. நேர்களே, மனம் நனையும் மதுர மழையில் கேட்கலாம் கேஜே யேசுதாஸ் பாடிய இரட்டைவால் குருவி திரைப்படத்தில் இருந்து பாடல். வரிகளுக்கு சொந்தக்காரர் மு மேத்தா, இசை இளையராஜா. ஒலிக்கும் நேரம் சரியாக 12:30.

சின்ன சின்ன பேச்சிலே சிரிக்க வைக்கும் சந்தோஷம், செல்ல குழந்தை குரலிலே மனம் நிறையும் பரவசம். உங்கள் வீட்டு குழந்தையும் பேசட்டும், பகிரட்டும் தன் சந்தோஷம், மழலை குரலோடு மகிழட்டும் நம் பட்டாம்பூச்சியின் மனம். நேர்களே, இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை இந்த நிகழ்ச்சியில உங்க வீட்டு செல்ல குழந்தைங்களை பேச வைங்க. நேரம் 12:35. இன்றைய நாள் எப்படி இருந்தாலும் நாளை அப்படிங்கிறது நமக்காக காத்திருக்கூடிய ஒரு புதிய வாய்ப்பு. வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது யாருக்கும் மட்டும் சொந்தமானது இல்லைங்க, முயற்சி செய்கிற ஒவ்வொருவருக்கும் அது நிச்சயம் சாத்தியம்தான். அந்த நம்பிக்கையோட நாளை இன்னும் அழகாக இருக்கட்டும். நாளை நமதே படத்தின் பாடல், டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: நேர்களே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து மனதோடு ரசித்தது மனதை நனைக்கும் மதுர மழையாய், செவிகளுக்கு சுகமான சாரலாய், நம் மனதை விட்டு நீங்காத இனிமையான பாடல்களாய் இந்த இசை பயணம் அமைந்தது. இதுவரை கேட்டு ரசித்தது மனம் நனையும் மதுர மழை, தேரல் சுவையில் சாரல் இசை. விடியலில் தொடங்கிய இந்த அழகான பொழுது இனிய நினைவுகளோடு மதிய வேளையில் நிறைவடைகிறது. செய்திகள் முதல் சுவையான தகவல்கள் வரை, பாடல்கள் முதல் பல சுவாரஸ்யமான தருணங்கள் வரை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைந்தாலும் நம் அடுத்த சந்திப்புக்கான எதிர்பார்ப்பு என் மனதில் நிறைந்திருக்கிறது. இறைவன் தரும் இன்னொரு அழகான வாய்ப்பில் இன்னும் பல புதிய விஷயங்களோடு சந்திக்கலாம். அதுவரை ஆர்ஜே எம்ஐ நித்யதர்ஷினி கண்ணன் மீண்டும் சந்திக்கலாம். நேர்களே, இனி வரும் நிமிடங்களில் நம்மை சுற்றி நிகழும் நிகழ்வுகளை அறிந்து கொள்வோம். தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். இதன் வாயிலாக மக்களின் வசதிகள் மேம்பட்டிருப்பதுடன் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே நேரடி இணைப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் அதிகாரம் அளித்தல் நாட்டின் மாற்றத்திற்கு வழிவகுத்திருப்பதுடன் ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பங்கள், தரவு பகுப்பாய்வு, அறிவாற்றல் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் 21ஆம் நூற்றாண்டில் முக்கிய இடம்பெறும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசு அளித்து வரும் ஆதரவு காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சத்தை கடந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார். சமீபத்தில் புதுதில்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் இந்த தொழில்நுட்பம் மூலம் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஜனநாயகத்தின் தாயகமாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய பிரதமர், நாட்டில் 100க்கும் மேற்பட்ட மொழிகள் பயன்பாட்டில் இருப்பதோடு சுமார் 80,000 பத்திரிகைகள், 1,000 தொலைக்காட்சி அலைவரிசைகள் மட்டுமன்றி யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை 500 மில்லியனுக்கும் அதிகமானோர் பயன்படுத்தி வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று வங்கக்கடல் பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பிற்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நாடுகளின் உள்துறை அமைச்சக மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு வாயிலாக இந்த மண்டலத்தை பாதுகாப்பான பகுதியாக மாற்ற உதவி பூண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை, நேபாளம், பூட்டான், தாய்லாந்து, மியான்மர், பங்களாதேஷ் நாடுகளின் பிரதிநிதிகள்

0: அதிகாரிகளும் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 ஆம் ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. உலக நாடுகளின் பொருளாதார சூழல் குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்நாட்டு தேவை அதிகரிப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் காரணமாக இந்தியாவின் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய நடவடிக்கைகள் இந்த வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீவிரவாத தாக்குதல்களை மனிதகுலத்திற்கு எதிரான குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுசபை கூட்டத்தில் பேசிய இந்திய பிரதிநிதி திருமதி ஆர் மைத்திலி, திட்டமிட்ட குற்றங்களை தடுப்பது மற்றும் தண்டனை விதிப்பதற்கான உத்தேச சர்வதேச உடன்படிக்கையில் இதற்கான அம்சத்தை இடம்பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இத்தகைய நடவடிக்கை ஒரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதாக அமைந்துவிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அந்தந்த நாடுகளை சார்ந்தது என்று குறிப்பிட்ட திருமதி மைத்திலி, குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உரிமைகளை நிலைநாட்டும் அதே வேளையில் பாதிக்கப்பட்டவர்களின் நலனை பாதுகாப்பதும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்த பார்வை இடம்பெறுகிறது.
2: கிழக்கு நோக்கிய பார்வை என்ற கொள்கையை மத்திய அரசு கடந்த 2014 ஆம் ஆண்டு செயல்படுத்த தொடங்கியதிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத சம்பவங்கள் சுமார் 70% குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போடோ, உல்ஃபா, கார்பி உள்ளிட்ட அமைப்புகளுடன் மத்திய அரசு மேற்கொண்ட 12க்கும் மேற்பட்ட அமைதி உடன்படிக்கைகள் காரணமாக இம்மாநிலங்களில் பாதுகாப்பு சூழல் பெருமளவு மேம்பட்டிருப்பதுடன் 10,000க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் சரணடைந்துள்ளனர். இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டம் திரும்பப் பெறப்பட்டுள்ளது. இதன் விளைவாக வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியான சூழல் நிலவுவதைத் தொடர்ந்து மத்திய அரசின் முதலீடுகள் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிஎம் டிவைன் போன்ற பிரத்யேக நிதியகங்களின் வாயிலாக வடகிழக்கில் உள்ள 8 மாநிலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டு அனைத்து பருவநிலைகளையும் எதிர்கொள்ளத்தக்க நெடுஞ்சாலைகள், பாலங்கள், ரயில் பாதைகள் மற்றும் விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அசாமில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, வடகிழக்கு மாநிலங்கள் தற்போது நாட்டின் முக்கிய பொருளாதார மண்டலமாக உருவெடுத்திருப்பதாக கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஒட்டுமொத்த அணுகுமுறை வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இயந்திரமாக மாற்றியுள்ளது என்று பல்வேறு நிபுணர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர்.
0: ஜம்மு காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்ற லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 4 தீவிரவாதிகள் கன்னிவெடியில் சிக்கி உயிரிழந்தனர். பூஞ்ச் மாவட்டத்தையொட்டிய எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதி வழியாக ஊடுருவ முயன்றபோது இந்த தீவிரவாதிகள் கன்னிவெடியில் சிக்கியதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 4 பேரின் அடையாளம் கண்டறியப்பட்டிருப்பதாகவும், இவர்களில் முகமது ஃபைசான் லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பின் முக்கிய நிர்வாகி என தெரியவந்துள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் கூறியுள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் கூர்கா மாவட்டத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து புத்தி கண்டகி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் பல்வேறு பகுதிகளிலும் சிக்கி தவித்த 12 வெளிநாட்டினர் உட்பட 321 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள நேபாள

0: ராணுவம் மீட்புப் பணிகள் நாளையும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கம்போடிய பிரதமர் திரு ஹன் மனத் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்த வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். சுற்றுச்சூழல் சீர்கேடு, சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் பேரிடர்களுக்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பருவநிலை மாற்றம், நகரமயமாதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடு போன்றவை சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளன என்றும் கம்போடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்று சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கிலும் நாளை வரை இதே நிலை காணக்கூடும் என அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், ஹிமாச்சலப்பிரதேசம், கேரளா, தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் திக்விஜய் பிரதாப் சிங் 6-1, 6-4 என்ற செட்கணக்கில் நிதின்குமார் சின்ஹாவையும், பிரணவ் கார்த்திக் 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் அனூப் பன்கார்கியையும், அர்ஜுன் ராட்டி 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் ஹிதேஷ் சௌஹானையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நிலையத்தில் இருப்பது 12:50 ஸ்ரீவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களைய காற்றலைகள் இனிமேல் இருப்பது.
3: நலமாய் வாழ்வோம்.
4: நரம்பியல் வளர்ச்சி வேறுபாடு குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள்.
5: இன்று நாம் ஒரு முக்கியமான நரம்பியல் வளர்ச்சி வேறுபாடு, அதாவது நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர் குறித்து தெரிந்து கொள்வோம். பொதுவாக இதனை நீங்கள் ஆட்டிசம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதனை ஏதோ மூளை வளர்ச்சி குறைபாடு சம்பந்தப்பட்ட விஷயம் என பலர் நினைக்கின்றார்கள். இது குணமடையாது என்று பலர் நினைக்கிறார்கள். இதற்கு எந்த சிகிச்சை நடைமுறையில் இல்லை என நினைக்கிறார்கள். ஆனால் இத்தகைய எண்ணம் தவறானது. ஆட்டிசம் என்பது ஒரு நரம்பியல் வளர்ச்சி வேறுபாடு. இதில் அக்குழந்தையின் மூளை தகவல்களை பெறும் வழிமுறை, அதனை புரிந்து கொள்ளும் முறை, அதனை அடுத்தவர்களிடம் பகிரும் முறையில் வேறுபடுகிறது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தையின் திறமையும் வெவ்வேறு அளவில் காணப்படுவதால் இதனை ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் என்று கூறுகிறார்கள். ஆட்டிசத்தை குறித்து புரிதல் பெற்றோர்களிடம் இல்லாத காரணத்தினால் பெரும்பாலான குழந்தைகள் காலம் தாழ்த்தி மருத்துவ சிகிச்சைக்கு வருகின்றனர். குழந்தைகளுக்கு இந்த குறைபாடுகளை விரைவாக கண்டறிந்து மற்றும் சிகிச்சை அளித்து அவர்களை சரி செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும். நான் குறிப்பிடும் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக குழந்தை நிபுணரிடம் ஆலோசனை பெறுதல் அவசியம். 1. பெயர் சொல்லி அழைக்கும் போது கவனிக்காமல் இருப்பது, கண்களை பார்த்து பேசாமல் இருப்பது, பேச்சு மற்றும் மொழி திறன் தாமதமாக இருப்பது, அதிக நேரம் குழந்தை தனிமையில் இருக்க விரும்புவது, மற்ற குழந்தையிடம் விளையாடாமல் இருத்தல், ஒரே செயலை மீண்டும் மீண்டும் செய்தல், கைகளை திருப்பி திருப்பி பார்ப்பது.

0: காரணமின்றி கைகளை அசைப்பது, விசில் சத்தத்திற்கு பயப்படுவது. சுருக்கமாக இதை நாம் சொன்னால் ஆட்டிசம் வார்த்தையிலே நாம் இதை சொல்ல முடியும். ஏ என்றால் அட்டென்ஷன், கவனம். யூ என்றால் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். டி என்றால் டாக், டிலேடு டாக். ஐ என்றால் இன்டராக்ஷன், சோஷியல் இன்டராக்ஷன் இல்லாமல் இருப்பது. எஸ் என்றால் ஸ்டீரியோடிபிக்கல் மூவ்மெண்ட், ஒரே செயலை மீண்டும் மீண்டும் செய்தல். எம் என்றால் மேல் செயல். ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தையோடு 4 மடங்கு அதிகமாக இந்த ஆட்டிச தாக்குதல் இருக்கும். பிறந்த 1 வருட காலத்திற்கு குழந்தைகளுக்கு எந்த பெரிய அளவிலும் மாற்றங்கள் காணப்படுவதில்லை. அதன் பிறகு அக்குழந்தை கண்களை பார்த்து பேசாமல் இருப்பது, கண்களை பார்த்து சிரிப்பதில்லை, முன்பு பேசிய வார்த்தைகளை குறைவாக உபயோகப்படுத்துவது ஆகும். அநேக பெற்றோர் இவற்றை காலப்போக்கில் சரியாகிவிடும் என்று எண்ணத்தினாலும், குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினாலும் மருத்துவர்களை சந்திப்பதில்லை. எனவே எல்லா குழந்தைகளுக்கும் 18 மாத வயதில் MCHAT மாடிஃபைட் செக்லிஸ்ட் ஃபார் ஆட்டிசம் இன் டாட்லர் ஸ்கிரீனிங் டூல் பயன்படுத்தி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஸ்கிரீனிங் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க வேண்டும். இவ்வகை சிகிச்சைகள் முக்கியமாக ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, பிளே தெரப்பி, வீடியோ அசிஸ்டட் லேர்னிங், பிஹேவியரல் தெரப்பி மற்றும் சில நேரம் மருந்துகளும் கொடுத்து ஆட்டிசத்தில் பாதித்த குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்களை காண முடியும். ஆட்டிசம் என்பது வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய நிலையாக இருந்தாலும் நாம் இதை விரைவில் கண்டறிந்து அதற்கான முறையான சிகிச்சை வழங்கி அக்குழந்தையின் சிறப்பு திறனை கண்டறிந்து அதன் உரிய வழியில் நடத்தி குழந்தையின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். ஆகையால் ஏர்லி ஐடென்டிபிகேஷன், ஏர்லி அக்செப்டன்ஸ் அண்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் மிகவும் அவசியம்.
1: நரம்பியல் வளர்ச்சி வேறுபாடு குறித்து விளக்கியவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள்.
2: நிலையத்திலிருந்து பொழுது 12:56 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் நிலையம் குமரி பண்பலை 101 நேர்களே, இனி வருவது திரை இசை. ஒலிக்கொடுப்பது பொன்னியின் செல்வன் படப்பாடல்.

திரைசை கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 1 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் மண்டல நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களை நித்தனத்தும் 19 செய்தி சொல்ல வருவது செய்தி தெரியுமா. நேர்கள் இன்னைக்கு செய்தி தெரியுமால, சர்வதேச பேரழிவு அபாய குறைப்பு தினம் பத்தின செய்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 13 கடைபிடிக்கப்படுதுங்க. இயற்கை மற்றும் மனிதரால் ஏற்படக்கூடிய பேரழிவுகள் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், அது மட்டும் இல்லாம அந்த அபாயங்களை குறைப்பதற்கான கலாச்சாரத்தையும் மக்களிடையே வளர்ப்பதுதான் இந்த தினத்தினுடைய முக்கியமான நோக்கங்க. நம்ம தமிழ்நாடு மாநிலம் பேரழிவு மேலாண்மை ஆணையம், தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நிறைய விழிப்புணர்வு பேரணிகள், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாதிரி பயிற்சிகள் ஆகியவற்றை கூட இந்த விழிப்புணர்வுக்காக நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய ரீதியில காலத்துக்கு காலம் ஏதாவது ஒரு வகையில மனித குலத்துக்கு பேரழிவுகள் வந்துகிட்டேதான் அங்கே இருக்கு. இந்த பேரழிவுகளை பல கோணங்கள்ல இனம் காட்டலாங்க. தொடர்ந்து நம்ம செய்தி தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா. இனி வருவது தசாவதாரம் பட பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பம்பளை 105 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரம் நிகழ்ச்சி. கேட்டு செய்தி தெரியுமா, அதாவது இன்னைக்கு செய்தி தெரியுமால, உலக பேரழிவு அபாய குறைப்பு தினம் பத்தின செய்தியை தாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா, மனிதனுக்கு மனிதனால ஏற்படக்கூடிய பேரழிவுகள் அப்படிங்கறதும் ஒரு வகையான அழிவு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆயுதத்தால் ஏற்பட

0: அழிவுகள், போரினால் ஏற்படக்கூடிய அழிவுகளையும் நாம் இதற்கு உதாரணமாக சொல்லாங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட அணுகுண்டு உட்பட பல நவீன குண்டுகள் நொடிப்பொழுதில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை அளிக்கும் தன்மை உடையவை. அது மட்டும் இல்லாம இவை மாதிரியான செயற்கை காரணிகள் மட்டும் இல்லாம இயற்கை பேரழிவை உருவாக்கக்கூடிய காரணிகளாலையும் உலகளாவிய ரீதியில பேரழிவுகள் ஏற்பட்டு தாங்க இருக்கு. இயற்கையை நம்மால வெல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. அது வெல்ல முடியாட்டாலும் கூட இயற்கையால் ஏற்படக்கூடிய அழிவுகளில் இருந்து ஓரளவுக்காவது பாதுகாப்பை பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதுதான் இந்த சர்வதேச பேரழிவு குறைப்பு தினத்தின் முக்கிய நோக்கமா இருக்குங்க. வரலாற்று காலம் முதல் இயற்கை காரணங்கள் ஏற்படுத்தக்கூடிய அழிவுகள் குறிப்பிடப்பட்டாலும் கூட நவீன காலத்தில், அதாவது தற்காலத்தில், உலகளாவிய ரீதியிலான மக்கள் தொகை பெருக்கமும் இந்த இயற்கை பேரழிவுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இயற்கை காரணிகள் ஏற்படக்கூடிய பேரழிவுகள் குறிப்பிட்ட பிரதேசத்தை அல்லது பல பிரதேசங்களை அல்லது பல நாடுகளை கூட ஒரே நேரத்தில் தாக்கக்கூடியதா இருக்கிறத நம்ம கண்கூடாகவே பார்த்துட்டு இருக்கோம். அதனால இயற்கையால் ஏற்படக்கூடிய அழிவுகளிலிருந்து ஓரளவாவது பாதுகாப்பை பெறுவதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதற்காகவே இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி தெரியுமா? நேயர்களுக்கு செய்தி தெரியுமால, சர்வதேச பேரழிவு அபாய குறைப்பு தினம் பத்தி செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
0: நிலையத்தில் இருப்பது 1:10 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101 நேர்களை காட்சி அலைகளில் வளர் இருப்பது ஹை சிநேகிதியே. நேர்களை இன்னைக்கு ஹை சிநேகிதியே நிகழ்ச்சியில உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நம்ம உண்ண வேண்டிய உணவுகள் என்னென்ன என்பது குறித்து தோழியர்கள் பங்கேற்று பேசலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நீங்கள் தொடர்புடைய நமது தொலைபேசி எண்கள் 260 240 290 722 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903-25703-9. எந்த காலத்திலுமே நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. உடல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கும். எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யணும் அப்படின்னாலும் கூட நம்முடைய உடல் ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பேணுறதுக்காக நம்ம எவ்வளவோ விஷயங்களை பண்றோம். உடற்பயிற்சி பண்றோம், நிறைய இயற்கையான உணவுகள் சாப்பிடுறோம். சில பேர் சொல்லுவாங்க கீரை அதிகமா சேர்த்துக்கோங்க, பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க, பழங்களை சாப்பிடுங்க, நிறைய தண்ணீர் குடிங்க, அது மட்டும் இல்லாம புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. எவ்வளவோ முயற்சிகள் நம்ம எடுக்கிறோம். அப்படி இருந்த போதும் கூட நிறைய உணவு பழக்கங்கள் இன்னைக்கு நம்ம நவீன காலகட்டத்தில் மாறிக்கிட்டே இருக்கு. அந்த வகையில நம்ம உடம்ப ஆரோக்கியம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படிங்கறத பத்தி தொழிலர்கள் பங்கேற்று பேசல. இப்ப நம்மோட பேச காத்திருக்கும் முதல் நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா? உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, வணக்கம் சொல்லுங்க.
3: என்னுடைய பேர் ராஜ், நான் கொச்சையில இருந்து பேசுறேன்.
0: சரிம்மா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம உடல ஆரோக்கியம் வச்சுக்கிறது என்னென்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் அதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க.
3: உடல் ஆரோக்கியமா வச்சுக்க வேண்டியது நம்ம நம்ம சாப்பிட உணவுகளே நமக்கு ஆரோக்கியம் தான் சார். அதே நேரத்துல பசி பசி அறிந்து உணவை சாப்பிட வேண்டும். பச்சதும் சாப்பிட்டால் பசி ருசிய தெரியும். நம்ம கை காலு முகம் எல்லாம் கழுவி வாயும் நல்லா கொப்பளிச்சு விட்டு நம்ம அந்த அன்ன ஆகாரம் சாப்பிட வேண்டும்.
0: சரி,
3: அதான் சாப்பிடும் போது அழகாக மெஞ்சு சாப்பிட வேண்டும். அதே வயறு நிறைய சாப்பிட்டால் போதும். நம்ம வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் இல்ல சார். நம்ம டெய்லி என்ன சாப்பிடாம கீரை வகைகள், பழ வகைகள், காய்கறிகள்.

0: இந்த கிழங்கு வகைகள், இந்த வகைகளை நான் சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தான், நம்ம வயிற்றுக்கு ஆரோக்கியம் தான். அதே நேரத்துல உடல் உடம்பு சுவர் இருந்தாதான் சுத்திரம் எழுத முடியும். நம்ம சுவர்னு சொல்லியது நம்ம உடம்பு, உடம்பு நம்ம நடந்து போற கால், கால் இந்த காலை வந்து நம்ம வந்து நகம் வளர்ந்து வரும்போது அந்த காலில் உள்ள நகம் பிரசி விட்டு அந்த ஒரு புரஸ் நம்ம பலி கட்ட புரஸே போறோம், அந்த கழித்து போட்டிருக்கோம் புரஸ் எடுத்து அந்த கால் நகங்களை நன்கு அழகாக தேய்ச்சி கழுவ வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம பெரும் பின்னாடி காலிகளை எல்லாம் வெடிச்சிருக்கும், அந்த வெடிப்பை எல்லாம் நம்ம போக்கு போட்டு கண்ணில வச்சு ராவும் போது நம்ம கால் அவ்வளவு ஆரோக்கியம் இருக்கும். கால் வலி, கை வலி, என்ன நோய் சார் குளிக்கும் போது அப்படி குளிக்க கூடாது, துணிந்து பாரி அந்த மக்களை தலையில விடும், துணியெல்லாம் தலையில விடும். அப்படி குளிக்கும் போது அந்த உடம்புக்கு இல்ல நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் சார். ஆரோக்கியம் சொல்லியது நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது, நம் கையில தான் இருக்கு நம்மளுடைய ஆரோக்கியம்.
1: கண்டிப்பா ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா, சொல்லுங்க. ரொம்ப அருமையா இடத்துல சொன்னீங்க, பாராட்டுகள். நன்றிமா, நன்றி, நன்றி,
0: நன்றி சார், நன்றி.
1: வணக்கம். வணக்கம். ஹை ஸ்நேகிதி. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: சவரிமா, வடக்கு கோணம் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் சார்.
1: சரிமா, உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் அதை பத்தி சொல்லுங்க. சரியா, அதான் நம்ம தலைப்பு.
2: வாங்கக்கூடாது. நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வாங்கி அந்த மீனை நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டு அப்பதான் நமக்கு அது சத்து. நமக்கு
1: நிச்சயமா நம்ம வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளுடைய வேலைகளை செய்ய முடியும், குடும்பத்தை பாத்துக்க முடியும், எல்லாமே முடியும்.
2: முக்கியமா நமக்கு அது தூக்கம் தானே சார். அது நெஞ்சிக்கே நிக்க நமக்கு தூக்கமும் வராது.
1: நிச்சயமா
2: நல்ல
1: உணவுல சாப்பிட்டா நிம்மதியான தூக்கம் வரும்.
2: நம்ம ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம்
1: சாப்பிட்டு
2: கொஞ்சம் ஒரு வாக்கிங் போகலாம், பக்கத்துல சுத்தி நம்ம வீட கூட சுத்தி நடக்கலாம். வெளியில வாங்கி சாப்பிட முடியாது கூட பாருங்க. இப்ப சொல்றாங்க அந்த மாதிரி பழக்காங்க, இந்த மாதிரி பழக்கம் வைக்கிறாங்க அப்படின்னு
1: சொல்றாங்க.
2: அதுல எந்த பழத்தை சாப்பிட நமக்கு தெரியல.
1: நல்லா சுத்தமா கழுவிட்டு சாப்பிட்டா கூட அதுல மேல இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்களுடைய தொலைச்சிருந்தாங்கன்னா கூட சுத்தமா நமக்கு உப்பு தண்ணில கழுவிட்டு கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கூட சாப்பிடலாம்.
2: அதனால ரொம்ப சிமிக்கிற நல்லா எது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து நம்ம எது தேவையோ அதை சாப்பிடணும் சார்.
1: நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கு பாராட்டுகள். நன்றிமா,
2: நன்றி.
1: வணக்கம். ஹாய் ஸ்நேகிதி. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, எப்படி என்னென்ன சத்தான உணவுகள் சாப்பிடலாம், நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன சாப்பிடலாம் சொல்லுங்க.
3: அதாவது நம்ம கீரைகள்ல வந்து இரும்பு சத்து எல்லாம் நிறைய இருக்கு, எல்லா கீரை வகைகளையும் எடுத்துக்கலாம்.
1: சரி.

0: அதுல வந்து வைட்டமின் சி எல்லாம் நிறைய இருக்கு. அதை வந்து பச்சை காய்கறிகள், கேரட்டு, வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், பழ வகைகள் எல்லாமே, அதாவது பழ வகைகள் சொல்லும் போது ஆரஞ்சு, பப்பாளி, தப்பூசணி எல்லாமே நமக்கு உடம்புக்கு வந்து நல்லது. அதுல வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த வந்து சாப்பிட்டாச்சுனாக்கா நமக்கு உடலுக்கு தேவையான ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும் சாப்பிடும் போது. அப்புறமா வந்து பருப்பு வகைகள், அதாவது பருப்பு வகைகள்ல வந்து தோரம் பருப்பு, அந்த மாதிரி கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, தூரம்பருப்பு, அதாவது இதுல எல்லாம் வந்து புரதச்சத்துகள் நிறைய இருக்கிறதுனால அது வந்து நம்ம எடுத்தாச்சுன்னா உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்குது. ஆமா, அரிசியில நம்ம செய்யக்கூடிய அரிசியில செய்யக்கூடிய அஞ்சலி தோசை அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா அதுவும் உடம்புக்கு நல்லது. கோதுமை, கேழ்வரகு, அதுல எல்லாம் புரதச்சத்து நிறைய இருக்குது, அதனால அதுவும் கொள்ளணும், நல்லா இருக்கும். அப்புறமா வந்து சனி வந்து நெல்லிக்காய், திராட்சை இதுல எல்லாம் வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்கனால அது வந்து நமக்கு உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி வாழைப்பழம், உலர்ந்த திராட்சை, அப்புறமா அந்த மரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, காய்கறிகள் வந்து அதிகமாக பயன்படுத்தணும். அது வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. அது வந்து அது வேட்டாடலதான் சாப்பிடணும். அதுல நம்ம காய்கறி வந்து வேக வச்சுட்டு நீரை ஒண்ணு தண்ணீர் ஒண்ணு வெளியே இது பண்ண கூடாது. நம்ம அதை உடம்பு கெடுத்தது அந்த தண்ணீர்ல தான் நிறைய சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா மிக முக்கியமான ஒண்ணு வந்து தண்ணீர், அதாவது தண்ணீர் வந்து நம்ம நல்லா கொதிக்கி கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சு ஆரம்பிச்சு நம்ம குடிக்கணும். தினசரி வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணீர் வந்து நம்ம உடம்புக்கு முக்கியமா தேவைப்படுது அப்படின்னு அப்படியே குடுத்தாச்சுன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அப்புறமா நம்ம அந்த மரங்களெல்லாம் சேர்க்கக்கூடிய மஞ்சள் வந்து கொத்தமல்லி, சீரகம், மிளகு, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை இதெல்லாமே நம்ம வந்து நம்ம தினசரி செய்யக்கூடிய உணவு பதார்த்தங்கள் எல்லாம் சேர்த்து பண்ணியாச்சுனாக்கா நம்ம உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். முக்கியமா நல்லெண்ணெய் எடுத்தா உடம்புல உள்ள கூட்டையும் தணிச்சு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் நிலையாயிட்டு நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது என்னோட.
1: ரொம்ப அருமையா நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கு பாராட்டுகள். நன்றிமா. நன்றி
0: நன்றி நன்றி.
1: வணக்கம் ஹைஸ்நேகிதி. நீங்கள் கேட்டுக்கொடுப்பது ஹை சிநேகிதி. நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நாம் உண்ண வேண்டிய உணவுகள் எவை என்பது குறித்து தோழியர்கள் நேரில் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் வருவது வீரம் பட பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: DMARC, MFAC,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புதர், நாகர்கோவில், 9842111964.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பை 105 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹை ஸ்நேகிதிய. நேயர்களின் நிகழ்ச்சியில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நாம் உண்ண வேண்டிய உணவுகள் எவை என்று குறித்து தொழிலாளர்கள் நேயர்கள் பங்கேற்று பேசலாம். நம்ம பேச காத்திருக்கும் அடுத்த தொழிலினம் சந்திக்கலாம். வணக்கம் ஹை ஸ்நேகிதியே.
4: வணக்கம் சார்.
3: வணக்கமா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேச சொல்லுங்க.
4: சரி விகிதமா சாப்பிடப்படிக்கணும். ஒரு பொருள் நமக்கு இருக்குன்னா அதே எப்பவும் எடுக்கக்கூடாது. அது பழ வகை எடுக்கலாம், சீசன்ல கிடைக்கக்கூடிய பழங்கள் வாங்கி சாப்பிடலாம். இப்ப காலையில ஒரு கட்டியான சாப்பாடு சாப்பிட்டுட்டோம்னா அதே சாப்பாடு அடுத்த நாள் சாப்பிட்டா நம்ம வயிறு ஒத்துக்காது. அப்ப அடுத்தது என்ன வேணுங்கிறத தெரிஞ்சு சாப்பிடணும். அது தெரியாம நம்ம திணிக்கும். அதாவது இன்னைக்கு சின்ன குழந்தைங்களா இருக்க வீட்டுல, அன்னைக்கு அப்படி இல்ல, நமக்கு ஒரு கடை அதை பொடிச்சு ஒரு சர்க்கரை போட்டு ஒரு உருண்டையா பண்ணி தந்தாங்க, நமக்கு கூப்பிட்டு வந்தோம்னா இப்ப வீட்டுல இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்ல, எல்லாமே பாக்கெட் இது
3: வந்து
4: அளவுக்கு மிஞ்சின ருசியும் அந்த கலரும் இருக்கத பார்த்தே பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கன்னு நம்ம குடுக்கறோம். அது நஞ்சு.
3: அந்த துரித உணவுகளோட அட்ராக்ஷன்ல சாப்பிடுறோம். அப்படிதான் ஃபாஸ்ட் ஃபுட்டோட கலர் அட்ராக்ஷன்ல சொல்லுங்க.
4: ஆமா, அந்த கலர் பாக்கிறதுக்கு கண்ணை பறக்கிறது. குழந்தைங்க கேட்டவுடனே நமக்கு வாங்கி கொடுத்துரும். இன்னைக்கு கொடுக்க 5 கழிச்சு அதே குழந்தைய நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வச்சு தண்ணீர் படிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிரும். அது குடுக்கும் போது நம்ம யோசிக்கல, அடம் பிடிச்சி அழுதாலும் நம்ம வந்து மாற்று உணவுக்கு வழிகாட்டுறோம். அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். ஒரு எல்லாம் இருக்கட்டும், அதை வாங்கி ஒரு 100 எல்லாம் லேசா வறுத்து கொஞ்சம் சர்க்கரையும் தேங்காயும் போட்டு ஒரு உருண்டையா கொடுத்து அதுவும் மிட்டாயினு சாப்பிட்டோம்.
3: கண்டிப்பா.
4: அதே போல சின்ன சின்ன தானியங்கள் எவ்வளவோ நகை கிடைக்குவோ அதை வாங்கி வச்சு கொஞ்ச நேரம் தான் வேலை சார், ரொம்ப இல்ல. நம்ம குழந்தைகளுக்காக ஆரோக்கியம் இருந்துட்டா போதும், அவங்க பெரிய லெவல்ல பிறகு வந்துருவாங்க. எல்லாமே ரெடிமேடா கிடைக்கும். நம்ம வாங்கி கொடுத்து நாளைக்கு அந்த சொகுசான வாழ்க்கைக்கு அதுபோல தயார்படுத்த முடியல, அது ஒரு நோயாளி ஆயிராங்க. அத கருத்துல கொண்டு எல்லாருமே முடிஞ்ச வரையும் இயற்கையாட்டு ஒரு கீரையா இருக்கட்டும், நம்ம வீட்டுல நாலு

0: கவர்ல வச்சு வளர்த்தவர நெய் கிடைக்குது. அந்த மாதிரி இயற்கை விவசாயத்துல விளைவிக்க போட்ட பொருட்களை நம்ம வாங்க ஆரம்பிச்சுட்டாலே அது நமக்கு கொஞ்சம் சீப் ரேட்ல கிடைக்க ஆரம்பிச்சிடும். இனி
1: நிச்சயமா
0: இப்பமே ஓரளவு கிடைக்கும் எல்லாமே. எந்த உணவுகளா இருந்தாலும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம வாங்கிட்டோம்னாலே கொண்டு வரக்கூடிய சந்தையிலே அந்த பொருளுக்கு மார்க்கெட்டு போடுதல் விவசாயிகளும் அதைதான் பண்ணுவாங்க. அத நாம தான் முதல்ல முன்கொண்டு வரணும்.
1: கண்டிப்பா, அதாவது அந்த காலத்துல அம்மியில அரைச்சு ஆட்டோர்ல அரைச்சு தயார் பண்ணுவாங்க. அது இயற்கையான உணவா இருக்கும், உடற்பயிற்சியாகவும் இருக்கும் இல்லையா நமக்கு உடம்புக்கு.
0: உடற்பயிற்சி அது வந்து நல்ல மனமும் கூட சார்.
1: கண்டிப்பா
0: மண்பான மண்சட்டியில வைக்கக்கூடிய பொருள் வந்து பழைய காலத்து ருசி இருக்குது.
1: கண்டிப்பா
0: நம்ம இன்னைக்கு அதை தேடும், அதை விட ருசி கூடுதலா இன்னைக்கு ரெடிமேடா கிடைக்கும்னு தான் துங்கமே தர அதுல சத்துக்கள் இல்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: அது வைப்போல வரல வரலன்னா மீன் மீனா தானே இருக்கும், அது இறைச்சியா மாறாது இல்ல?
1: நிச்சயமா மாறாது,
0: அது நம்ம புரிஞ்சுக்கிடணும்.
1: கண்டிப்பா
0: அப்படி நினைச்சு சாப்பிட்டாலே எல்லாமே ஆரோக்கியம் தான், நாம பண்ணி சாப்பிடணும். அதே போல காலம் அதான் மழைக்காலம், அதுக்கு தக்க சூடான ஆகாரம் தண்ணியா இருந்தாலும் கொதிக்க வச்சு, ஏன்னா அடுத்தால நோய் தொற்று வரக்கூடிய காலம்னு தெரியும். அந்த கால சூழல் அறிஞ்சு சாப்பிடணும்.
1: கண்டிப்பா
0: என்ன கிடைக்கும் எப்பவும் சாப்பிட கூடாது.
1: நிச்சயமா எல்லா உணவும் எல்லா காலநிலைக்கும் செட் ஆகாது இல்லையா, நமக்கு வந்து ஒத்துக்கிடாது.
0: நிச்சயமா அதை புரிஞ்சு நாம குழந்தைகளுக்கு வழிமொழிஞ்சிட்டோம் எங்கெல்லாம் அவங்களும் அதை படிச்சுக்கிடுவாங்க, நல்ல ஒரு ஆரோக்கியமான உலகத்தை நாமளே உற்பத்தி ஆகிரலாம்.
1: ரொம்ப அருமையா நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு பாராட்டுக்கள். நன்றிமா. நன்றி
0: நன்றி சார். நன்றி.
1: வணக்கம். வணக்கம் ஹைஸ்நேகிதி. வணக்கம் வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். யார் எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: பழங்கள் ஜூஸ் நம்மளால ஏண்டது, அதாவது ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் பொமக்ரம் ஜூஸ் எல்லாம் குடிக்கணும்னு வேண்டாம் சார். சாதாரண பீட்ரூட் ஜூஸ்
1: அதுவே
2: நல்ல ரத்த வந்து அணுக்கள் நிறைய இருக்கு சத்துக்கள், அதனால பீட்ரூட் கேரட் இதெல்லாம் கொஞ்சம் மலிவா
1: ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம்.
2: அது ரொம்ப நல்லது, அது நல்ல குடிக்கலாம். எதா இருந்தாலுமே கொஞ்சம் வந்து கடையில உள்ள ஆகாரத்தை விட்டு நம்ம வீட்டிலயே செஞ்சு சாப்பிடுவது உடல் ஆரோக்கியம். கடை இப்ப வந்து பெரும்பாலும் கடை உணவு தான், யாரு வேணாலும் சேர்ந்தா கண்டு வர ஆளும் பண்ணி கடைக்கு போனால உடனே ஆளும் பண்ணாங்க, அதுல அடுத்து கெமிக்கல் போட்டு அதைத்தான் வாங்கி சாப்பிடாங்க, வீட்டுல சமைச்சு சாப்பிடாங்கன்னு சொல்லி பாலும் இல்ல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்மளே சமைச்சு நம்ம பிள்ளைக்கு வேலைக்கு போறோம், இதுக்கு முந்தைய வேலைக்கு போறவங்க தான் வீட்டுலதான் சமைச்சு சாப்பிட்டாங்க, யாருமே கடையில ஆட பண்ணதே கிடையாது, அந்த வழிமுறையும் இல்ல. அது வந்து நம்ம பின்பற்றுகிறோம். அதனால சமைச்சு நம்ம வீட்டுல நல்ல விதமா சுத்தமா சமைச்சாதான் அதே உடல் ஆரோக்கியம்.
1: ரொம்ப அருமையா நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு பாராட்டுக்கள். நன்றிமா. நன்றி நன்றி நன்றி.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101
4: இன்று மாலை 5:30
3: இரணியல் ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் வழங்கும்
5: நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்

0: வாழ்வச்ச கோஷ்டம் அருள்மிகு மகிஷாசுரமர்த்தினி ஆலயத்திலிருந்து சிறப்பு நேரலை.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் இரணியல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹை ஸ்நேகிதி. நிகழ்ச்சியில் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நம்ம உண்ண வேண்டிய உணவுகள் எவை என்று தொழில்கள் பங்கேற்று பேச நம்முடைய சகாத்திற்கும் அடுத்த தொழில்நுட்பம். வணக்கம் ஹை ஸ்நேகிதி. வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. சரிமா சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடலாம் சொல்லுங்க.
3: சார், நான் இப்போ எனக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்டர் கிட்ட பேசுற வாய்ப்பு

0: நான் இப்போ எனக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்டர் கிட்ட பேசுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது.
1: சரி.
0: அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம உடம்பு கேட்கும் என்ன தேவை அப்படின்னு நமக்கு மனசு சொல்லும், அந்த உணவை நீங்க சாப்பிடுங்க. அந்த டைம் டேபிள் போட்டது மாதிரி இத்தனை லிட்டர் தண்ணி ஒரு நாள் குடிக்கணும், இத்தனை மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணும், அந்த மாதிரி இல்லாம பசிச்சா சாப்பிடுங்க, அளவோடி சாப்பிடுங்க. ஆனா சாப்பிடுறத நிதானமாவும் ரசித்தும் ருசித்தும் சாப்பிடுங்க.
1: சாப்பிடணும் அப்படிதானே,
0: ஐஸ்கிரீம் வாங்குவோம். எந்த விஷயத்தையும் நீங்க டைம் டேபிள் போட்டு பண்ணவே செய்யாதீங்க. உங்க மனசு சொல்லும், உங்க மனசு கேட்கும். சில நேரம் நமக்கே தோணும்ல, குளிரா இருந்தாலும் ஒரு டீ குடிச்சா பண்ணலாமே அப்படின்ன மாதிரி தோணும். அந்த எதுவா இருந்தாலும் உங்க உடம்பு கேட்கும், கேட்கிறப்ப நீங்க கொடுங்க, பசிச்சா சாப்பிடுங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க, அது எதையுமே பண்ணாதீங்க. ஏன்னா நான் அவர்கிட்ட விளக்கமா கேட்டதுனால அவரு சொன்ன பதில் என்னோட இதுவும் அதுதான். அதாவது உணவுல சரி விகித உணவு இருக்கணும் சார். அதாவது உணவுங்கிறது நம்ம பகுதியில கிடைக்கக்கூடியதா இருக்கணும். எங்கேயோ உள்ளதை கொண்டு
1: நிச்சயமா கரெக்ட் அருமையா
0: சொன்னீங்க. காத்து நம்ம சுத்தி இருக்கிற காத்து
1: கண்டிப்பா
0: சொல்லுவாங்க தெரியுமா, பெரியவங்க சொல்லுவாங்க கீழே உட்கார்ந்து சாப்பிடணும். ஏன்னா அந்த மண்ணுக்கும் நமக்கும் முன்னாடி நமக்கு கால கையில அடிபட்டுட்டா மண்ணதான் வச்சு தடவுவாங்க.
1: ஆமா கண்டிப்பா.
0: அது அதுவே ஒரு மருந்து. அது நம்மளை சுத்தி இருக்கக்கூடியது. நிறைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, நிறைய ஆலயங்கள் இருக்குது நம்ம முன்னோர்கள்ல வச்ச இடம் தான் இப்ப ஆலயமா இருக்குன்னு நிறைய அறிஞர்கள் சொல்றத நான் கேட்டிருக்கேன். அது இது எப்படிதான் நம்ம முன்னோர்களோட காத்து இருக்கும், நம்ம காத்து எல்லாமே பட்டுதான் நம்ம பகுதியில விளையக்கூடிய பொருட்களை விளைவித்த அந்த ஆகாரங்கள் சாப்பிடும் போது நமக்கு ஜீரணம் ஆகும், நம்ம உடம்புக்கு ஒத்துக்கும்.
1: நிச்சயமா
0: எங்கேயும் உள்ளதை பண்ணும் போது நமக்கு ஒத்துக்காது.
1: கண்டிப்பா அருமையா சொன்னீங்க.
0: அந்த மாதிரி நம்ம அதாவது எது பண்ணாலுமே நமக்கு தேவை அறிஞ்சு, நம்ம உடம்பு என்ன கேட்டதுன்னு தேவை அறிஞ்சு பண்ணோம்னா அது ஆரோக்கியம் தான் சார்.
1: கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு பழமொழி இருக்குல்ல, பசித்து புசி, பசிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படிதானே. நீங்க சொன்னது அந்த கருத்து உண்மைதான்.
0: மருந்து மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னாங்க. இப்ப மருந்தே உணவு மருந்து
1: கண்டிப்பா
0: 3 நேரம் 4 நேரம் ஆயிப்போச்சு. எல்லாத்துக்கும் ரீசன் நம்ம தான், வேற யாரும் கிடையாது.
1: கண்டிப்பா. சரிம்மா, ரொம்ப அருமையா நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கம்மா. நீங்க பங்கேற்றதுக்கு பாராட்டுக்கள். நன்றிம்மா. நன்றி.
0: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹை ஸ்நேகிதி, நம்மோட பேச காத்திருக்கும் அடுத்த துளையிடம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க
1: சார். சாமிதோப்புல இருந்து
0: சாமிதோப்புல இருந்து
1: மேகலா.
0: ஆ சொல்லுங்கம்மா, என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் நம்ம சாப்பிடலாம் சொல்லுங்க
1: சார். தினமும் ஒரு காய்கறி எடுத்து சாப்பிடணும். கீரை அடிக்கடி பயன்படுத்தணும். வெளியில இருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது அதிகமா.
0: சரி,
1: சமையல் பண்ணதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிடாங்க. இல்லன்னு சொன்னாக்கி பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடாங்க. அதெல்லாம் தப்பு. வர திருப்பி அடிக்கடி புரோட்டா எல்லாம் வாங்கி சாப்பிடுறது தப்பு. புரோட்டா ரொம்ப சாப்பிடா கூடாது. ஆனா நிறைய பேரு அதுதான் அடிக்கடி சாப்பிடாங்க. திருப்பி வந்து சீசனுக்கு ஏத்த பழங்களை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். நம்ம வீட்டு பக்கத்துல கிடைக்கக்கூடிய பழங்கள், வெள்ள கூடின பழங்கள், கண்ணு தளவா இருக்க பழங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. அதெல்லாம் வந்து தப்பு. அதுல நிறைய கெமிக்கல் கலந்து அங்க இருந்தே பதப்படுத்து வருது. அதனால நம்ம சாப்பிடறத குறைக்கணும்.
0: சரி,
1: திருப்பி இந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறது தப்பு.
0: சரி,
1: அது வந்து அதுலயும் கெமிக்கல் அதிகமா இருக்கு. அது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும்.
0: நம்ம பழத்திலிருந்து பழச்சாறு நம்மளே தயாரிச்சு குடிக்கலாம், அது உடம்புக்கு ஆரோக்கியம்.

0: சரிம்மா.
1: பழச்சாறு குடிக்கிறத விட பழமா சாப்பிடறதுதான் சார்
0: ரொம்ப
1: நல்லது.
0: நல்லது. அதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து எல்லாம் பல்லு கடையில போய் பல்லு கூட சுத்தமாகும்னு சொல்லுவாங்க.
1: ஆமா,
0: சரி.
1: நார்ச்சத்து உடம்புக்கு கிடைக்கும், அதனால உடம்புக்கு நல்லதுதான். அந்த மலச்சத்து எல்லாமே குறையும். ஜூஸ் போட்டு குடிக்கும் போது அதுல நிறைய வந்து சத்துக்கள்லாம் இல்லாம போயிடும். நம்மளுக்கு வந்து அந்த உமிழ்நீர் சுரப்பி சுரத்ததான் அதிகமாகும் கடிச்சு சாப்பிடும் போது.
0: கடிச்சு சாப்பிடும் போது. சரி சரி, கண்டிப்பா. சரிம்மா, நிகழ்ச்சியில் நிறைய நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க, பங்கேற்றதுக்கு பாராட்டுக்கள். நன்றிம்மா. நன்றி.
1: நன்றி.
0: நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஹை ஸ்நேகிதி நிகழ்ச்சி, நிகழ்வது அழகிய தமிழ்மகன் படப்பாடல்.

நேர்களித்துடன் ஹை ஸ்நேகிதி நேர்லி நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் லேத்தின் சார்பாக நன்றி. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர் ஜெயமணி என்ற பிரபு. நேர்களின் வருவது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வலியுறுத்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி.வி. சிந்து இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் புதிய பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 7.8% இருந்ததை சுட்டிக்காட்டினார். நம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 700 பில்லியன் டாலரையும் தாண்டியுள்ளதாகவும், வங்கி செயல்பாட்டு முறைகள் கடந்த பல ஆண்டுகளாக வலுவான நிலையில் இருப்பதாகவும் எடுத்துரைத்தார். நம் நாட்டின் சீர்திருத்தங்கள் துரிதகதியில் நடைபெறுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். 21வது நூற்றாண்டின் இந்தியாவின் முன்னேற்றம் அனைவரையும் உள்ளடக்கியது என்று கூறிய பிரதமர், சர்வதேச நாடுகளுக்கு தேவையான நேரத்தில் தனது பொறுப்பை இந்தியா உணர்ந்து ஆதரவு வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியா தற்போது 2000க்கும் மேற்பட்ட சர்வதேச திறன் மையங்களுக்கு முன்னோடியாக இருந்து உலகளாவிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான சேவைகளை வழங்கி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிம்ஸ்டெக் உள்துறை அமைச்சர்களின் முதலாவது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிராந்திய ஒருங்கிணைப்பு, பொருளாதார ஒத்துழைப்பு, ஒட்டுமொத்த பாதுகாப்பின் தளமாக பிம்ஸ்டெக் உருவெடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். அமைதி, மனிதநலம் போன்றவற்றையே இந்தியா நாடுவதாக கூறிய அமைச்சர், அனைத்து நாடுகளின் இறையாண்மையை இந்தியா மதிப்பதாக குறிப்பிட்டார். தேசங்களுக்கிடையிலான பல்வேறு குழப்பங்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் சுமூக தீர்வை இந்தியா விரும்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற இந்தியாவின் கொள்கையை உறுதி செய்த அமைச்சர், தீவிரவாதிகளுக்கு புகலிடம், பயிற்சி, நிதியுதவி போன்றவற்றை வேரோடு களைய ஒட்டுமொத்த ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நாடு கடத்தல், சட்ட ஒத்துழைப்பு போன்ற நடவடிக்கைகளில் பரஸ்பர உதவியை பிம்ஸ்டெக் நாடுகள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். புலனாய்வு முகமைகள், எல்லை மேலாண்மை பணிகள், நிதி கண்காணிப்பு நடவடிக்கைகளில் பிம்ஸ்டெக் நாடுகளிடையே ஒத்துழைப்பு தேவை என்றும் குறிப்பிட்டார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த முகமைகள் மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் தேவையையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திர மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து ஆலோசிக்க முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். இன்று மாலை ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம், கிருஷ்ணா நதிநீர் திறப்பு குறித்த பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் அங்குள்ள கனகதுர்கா கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார். இன்றே தமது ஆந்திர பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்புகிறார். மதுராந்தகம், தாராபுரம், விராலிமலை, கரூர், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 6 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமாவை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் ஏற்றுக்கொண்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக அஇஅதிமுக கொறடா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த

தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு, தகுதி நீக்க நடவடிக்கைகள் நிலுவையில் இருப்பதால் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்க தடையில்லை என்று தெரிவித்துள்ளனர். மேலும் தகுதி நீக்க நடவடிக்கை குறித்த முடிவை பேரவைத் தலைவர் 2 மாதங்களில் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். 2000 ரூபாய்க்கு அதிகமான வர்த்தக யூபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கும் முடிவு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மத்திய தொகுப்பில் போதிய மின்சாரம் கிடைக்காததால்

0: என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பள்ளிகளுக்கான திருத்திய கால அட்டவணையை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்.
1: இனி வாரத்துல 5 நாட்களும் பிடி பீரியட் என்பது நனவாகிறது. தினந்தோறும் இனி மாணவர்களுக்கு பிடி பீரியட். இந்த பிடி பீரியட கட் பண்ணவே கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் வலியுறுத்துகிறேன். விளையாட்டுல ஊக்குவிக்கணும். அவர்களுக்கு அந்த மைதானத்தில் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த விளையாட்டு உபகரணங்கள்ல இருந்து, பாதுகாப்புல இருந்து, பயிற்சியில இருந்து அந்த குழந்தைகளை இன்னும் ஊக்குவிக்கணும்.
0: தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை விஜயதசமியொட்டி வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளோடு 6199 சிறப்பு பேருந்துகள் நாளை மறுநாள் முதல் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தீபாவளி பண்டிகையொட்டி 15689 சிறப்பு பேருந்துகள் வரும் 5 தேதி முதல் இயக்கப்படும் என்றார். அரசின் உத்தரவையும் மீறி ஆம்னி பேருந்துகள் கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் அது திரும்ப பெறப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு குறைந்து தற்போது கட்டுக்குள் இருப்பதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இருப்பினும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக கொசு ஒழிப்பு போன்ற பணிகளை ஆரம்ப கட்டத்திலேயே மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நிதி நெருக்கடி நிலவி வரும் இக்கட்டான சூழலிலும் மாநில அரசு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பகுதி நேர நியாய விலை கடையை முழுநேர கடையாக மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்து பேசிய அவர், அரசுக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் நாளொன்றுக்கு 347 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் அரசு உள்ளதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிலையிலும் அனைத்து மகளிரும் பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ள அரசு வகை செய்துள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தையொட்டி மத்திய அரசின் மை பாரத் கேந்திரா மூலம் மாநகராட்சி பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேரிடரை எதிர்கொள்ள தயாராக இருப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி அமைந்ததாக மை பாரத் கேந்திரா தூத்துக்குடி மாவட்ட அலுவலர் மதுமிதா கூறியுள்ளார்.
2: பேரிடர் காலங்கள்ல குழந்தைகளும் பெரியவங்க தங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் தான். நம்மளோட பாதுகாப்பு, நம்மளோட ரெசிலியன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அவசர காலத்துல எப்படி பாதுகாத்துக்கலாம், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாங்க இப்போ தூத்துக்குடி கார்பரேஷன் ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பிராக்டிக்கல் எக்ஸிபிட்ஸ் அண்ட் பிராக்டிக்கல் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் வச்சு கூட நாங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு நெல்லை மாவட்டம் மற்றும் மாநகர பகுதியில் பிற்பகலில் தொடர்ச்சியாக பரவலாக மழை பெய்து வருகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க இன்று காலை முதல் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். களக்காடு தலையணையிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தேனி மாவட்டத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் புதிய ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. அரசு பொது விடுமுறை நாட்களை தவிர இதர நாட்களில் ஆதார் சேவைகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நாகை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கிய சீர்மரபின மாணாக்கர் பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி.வி. சிந்து ஜெர்மனியின் யுவான் லீயை இன்று எதிர்கொள்கிறார். ICC-யின் செப்டம்பர் மாத விளையாட்டு வீராங்கனையாக ஷெஃபாலி வர்மாவும் வீரராக இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் சுப்மன் கில்லும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வலியுறுத்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி.வி. சிந்து இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேர்களை நிகழ்க்கலாம் திரை இசை வருவது RRR படப்பாடல்.

திரையிசை கேட்டீர்கள். நேர்களது உங்கள் நேருக்கு இன்று பிறப்பில் 2025 கவியா என் அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கார் செம்பன் விளை கவிஞர் முசத்தினி சமர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேர்களை. மூன்று இரண்டுக்கு தேநீர் நேரம். தேநீர் நேரத்தில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை வஞ்சல் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் மேல்மருவத்தூர் அதிபர சக்தி பாடலை பாடியிருப்பவர் வாணி ஜெயராம்.

0: மாலை 101.
1: நேர்களே, இனி வருவது
2: கவியாய் என் அனுபவங்கள். கவிஞர் செம்பன் விளைமு சத்யநேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
3: வணக்கம் நேர்களே. பொதுவாக வந்துட்டு புத்தகங்கள் அப்படின்னு சொன்னாலே யாரோ ஒருத்தருடைய அனுபவங்கள், அதனுடைய பாடங்கள், அவங்களுடைய எண்ணங்களுடைய ஒரு பிரதிபலிப்பா புத்தகங்கள் இருக்கும். ஒவ்வொரு புத்தகங்களும் ஒவ்வொரு கதை சொல்லும். நமக்கு நிறைய பாடங்களை நிறைய அனுபவங்கள் மூலமா ஒரு பக்கம் கிடைக்கும்னா, இந்த மாதிரி புத்தகங்கள் மூலமா நிறைய பாடங்கள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது யாரோ ஒருத்தருடைய அனுபவங்களோட வெளிப்பாடு தான். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு புத்தகங்களுக்குமே ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்துட்டு நம்ம செம்பொன்முளை மு சத்யநேசன் அவர்களுடைய சூரிய விழிகள் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து பேச போறோம். தன்னுடைய அந்த புத்தகத்தை பத்தி, அதுல இருக்கக்கூடிய தகவல்களை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்மளுடைய நிலையத்துக்கு சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார்.
4: வணக்கம்மா.
3: இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி சார்.
4: ரொம்ப மகிழ்ச்சி. உங்க அனைவருக்கும், நிலையத்தாருக்கும், நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
3: மிக்க மகிழ்ச்சி சார். இப்போ நீங்க நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்கீங்க.
4: ஆமா.
3: ஆனா அதுல சூரிய விழிகள் அந்த புத்தகம் ஒரு சிறப்பு பெற்றதா இருக்கு.
4: ஆமா.
3: சோ அதுக்காக கிடைத்த அங்கீகாரங்கள், அதனுடைய சிறப்புகள் பத்தி கொஞ்சம் சொல்லலாமா சார்?
4: சூரிய விழிகள் என்பது புதுக்கவிதையால் எழுதப்பட்ட புத்தகம். கவிதைகளை ரெண்டு வகையாக பிரிப்பார்கள். ஒன்று மரபு கவிதை, இன்னொன்று புதுக்கவிதை. மரபு கவிதை பண்டிதர்களுக்குத்தான் புரியும், பாமர மக்களுக்கு புரிவது புதுக்கவிதை. ஆகவே பாமர மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த புதுக்கவிதையை வழியிலே இந்த கருத்துக்களை எழுதினேன், இந்த புத்தகத்தை. இந்த புத்தகத்திற்கு மூன்று விதமான சிறப்புகள் உண்டு. முதல் சிறப்பு, இது கேரள பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சிறப்பு, இந்த புத்தகத்தை ஆய்வு செய்து மூன்று பேர் எம்பில் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். மூன்றாவது சிறப்பு, இந்த புத்தகத்திற்கு வாழ்த்துரை எழுதியவர்கள் கொடைக்கானல் மகளிர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ஜானகி அம்மா அவர்கள் இதை மிகவும் பாராட்டி எழுதியிருக்கின்றார்கள். இதில் இருக்கின்ற கருத்துகள் அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளையும் எண்ணங்களையும் இதிலே கூறப்பட்டிருக்கிறது.
3: ஓகே சார். இப்போ கவிதைகள் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, புதுக்கவிதைகள், மரபு கவிதைகள். மரபு கவிதைகள்னா வந்துட்டு கொஞ்சம் தமிழ்ல தேர்ச்சி பெற்றவங்களுக்கு தான் அது புரியும். ஆனா புதுக்கவிதைகள் எல்லா எளிமையான மனிதர்களுக்குமே இயல்பா புரியும்.
4: இயல்பா புரியும்.
3: சோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய கவிதைகள் எப்படி இருக்கு சார்? ஒரு மரபு வழி கவிதையா இருக்கா இல்ல புதுக்கவிதைகளா இருக்கா?
4: என்னுடைய கவிதை புதுக்கவிதை. மரபு கவிதையும் நான் எழுதுவேன், ஆனால் பாமர மக்களை பற்றி எழுதும் போது புதுக்கவிதை தான் அது நன்றாக இருக்கும். மக்களிடத்தில், அடித்தட்டு மக்களிடத்தில் அது சென்று சேரும். ஆகவே புதுக்கவிதையை நான் தேர்ந்தெடுத்தேன்.
3: ஓகே சார். அப்ப வந்துட்டு ஒரு பாமர மக்களுடைய வாழ்க்கையை சார்ந்த அப்படிங்கிறப்போ கண்டிப்பா உங்களுடைய கவிதைகள் அது சார்ந்த கவிதைகளா தான் இருக்கும் இல்லையா?
4: ஆமா.
3: அப்போ அதுல என்னென்ன தலைப்புகளின் அடிப்படையில உங்களுடைய கவிதைகள் அமைஞ்சிருக்கு சார்?
4: இதுல என்னுடைய தலைப்புகள் எது என்று கேட்டால், நடுத்தர மக்களுடைய பிரச்சனை, அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள் என்று எல்லோரும் சொல்வார்களே அவர்களுடைய பிரச்சனை, பள்ளி குழந்தைகளுடைய பிரச்சனை, பெண்களுடைய பிரச்சனை, அடுத்து புதிய விடியலுக்காக போராடுகின்ற ஒரு கூட்ட மாணவர்களுடைய பிரச்சனை, கடைச்சரக்காகும் கல்வி, அதாவது கல்வி என்று எப்படி கூவி விற்கப்படுகிறது என்பதை பற்றிய பிரச்சனைகள், அடுத்தது முதியவர்களை பற்றிய பிரச்சனை, அதாவது விழுதுகள் இல்லா விருட்சங்கள் என்ற தலைப்பிலே அதை நான் எழுதியிருக்கின்றேன். அடுத்து மரத்தை வெட்டி இந்த காற்றை மாசுபடுத்துகின்ற செயல் அதிகமாக நடைபெற்று வருகிறது, ஆகவே மரத்தை நாம் நேசிப்போம் என்ற தலைப்பிலே ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றேன். இப்படி பல தலைப்புகளிலே இந்த கவிதை இருக்கிறது. முதல்ல இந்த கவிதையை ஏன் நான் எழுதினேன் என்றால், அதற்கு முக்கியமான காரணம் முதலிலே உங்களோடு என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பிலே சில கருத்துக்களை சொல்கின்றேன். இந்த கவிதைகள் கற்பனைகள் அல்ல, நிகழ்வுகளின் யதார்த்த துணிகள். ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் குரல்களை நெரிப்பால் எழும் அபய குரல்களை வரியில் வடித்து உங்கள் கையில் தருகிறேன். இவை முற்றத்தில் முருவலிக்கும் குரோட்டன்ஸ்கள் அல்ல, கொல்லையில் பூத்து குலுங்கும் குடிமுருங்கைகள். சமூகத்தில் வாழும்போது ஏற்பட்ட பாதிப்புகளின் கண்ணீர் கதைகள், புறையோடி போன இந்த சமூகத்தின் அழுகல் கட்டிகளை வெளியே காட்டுகின்ற எய்ஸ் கதிர்கள், நாட்டு நடப்புகளை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது ஆன்மாவின் அடித்தளத்தில் தோன்றிய எண்ண அலைகள், இவற்றில் சில வரிகள் என்னை சுட்டவை, சில வரிகள் நான் பட்டவை, சில வரிகள் நான் பார்த்தவை, சில வரிகள் நான் படித்தவை, சில வரிகள் என்னை பாதித்தவை. என் இதய சிந்தனைகளை இறக்கி உங்கள் இதயத்துக்குள் தர முயற்சிக்கின்றேன். இக்கவிதைகளால் மானுடத்தை மாற்றிவிடலாம் என்று நான் நினைத்தால் அது சின்ன பிள்ளைத்தனமாக போய்விடும். ஆனால் அணில் குடைந்த மணலாக மானுடத்திற்கு இது பயன்படும் என்பது சின்னப்புலத்தனம் இல்லை. இக்கவிதைகள் தனிமனிதனாகிய என் குரல் அல்ல, மானுடத்தின் பிரதிநிதியாக நான் எழுப்பும் உரிமை குரல், சோக

0: திரை செய் கேட்டீர்கள்.
1: இதழோர புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101.

0: சிறையில் அடைபட்டவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்ற ஏக்கப் பெருமூச்சு, சமூக நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தொடுக்கப்படுகின்ற வழக்கு குறிப்புகள். வாசகராகிய நீங்கள்தான் என்னுடைய குரு. நீங்கள் என்னை இந்த கவிதையை படித்து பயன்பெற்று வாழ்விலே முன்னேற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மேலும் கவிதைகள் தீர்ப்பு கூறுவதாக இருக்கக்கூடாது, தீர்வு காண்பதாக இருக்க வேண்டும். ரசிப்பவனுக்கு எழுதுவதை விட பசிப்பவனுக்கு எழுதுவது மிக சிறப்பாக இருக்கும். காலத்தால் வெல்லக்கூடிய கவிதைகளை எழுதுவதோட வாழும் மக்களின் கோலத்தை மாற்றக்கூடிய கவிதைகளாக எழுதுவது மிகச் சிறப்பாக இருக்கும்.
1: ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். அதாவது காலத்தால் அழியாமல் நிற்கும் கவிதைகள் அப்படிங்கறத விட அந்த மக்களுடைய சூழலை மாற்றி நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியதா கவிதைகள் இருக்கணும், அது ஒரு சிறப்பான கருத்து சார். இப்போ பல நீங்க நிறைய சொன்னீங்க, மகளிர், குழந்தைகள், முதியோர்னு நம்ம சமுதாயம் சார்ந்த பல விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இயற்கை வளம், இயற்கைங்கிறது வந்துட்டு எல்லாராலும் விரும்பப்படுறது, எல்லாருக்கும் அடிப்படையில தேவைப்படுறது. சோ ஒரு முக்கியமான, அது மனிதர்கள் சமுதாயம்ங்கிறத தாண்டி அனைவருக்குமே, அனைத்து உயிர்களுக்குமே அடிப்படையானது. சோ அது சார்ந்த கவிதையை முதல்ல நீங்க சொல்லலாமா எங்களுக்காக?
0: சரி, அதற்கு நாம் மரத்தை நேசிப்போம் என்ற தலைப்பில ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன். மரம் நமக்கு கிடைத்த வரம், நாம் மரத்திற்கு கிடைத்த சாபம், அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா மரம் நமக்கு என்னெல்லாம் தருது இல்லையா? நிழலை தருது, கனியை தருது, காயை தருது, மருந்துகளை தருது, எல்லாத்தையும் தருது. ஆனால் நாம் பதிலுக்கு மரத்தை என்ன செய்கின்றோம்? வெட்டி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுகின்றோம். அதற்காக எழுதிய இந்த கவிதை எனது மனதில் பட்டது. மக்குப்பையனை மரமண்டை என அர்ச்சிக்கும் மானிட இனமே, இனியேனும் மரத்தை மரம் என்று கூறி கொச்சைப்படுத்தாதீர்கள். விரும்பினால் விருட்சம் என்று கூறுங்கள், பாசத்தால் தரு என்று சொல்லுங்கள். பூமி பெண்ணுக்கு வெயில் படாமல் குடைபிடிப்பது மரமல்லவா? நிலமகள் உயர்த்து விடாமல் வெஞ்சாமரம் வீசுவது மரமல்லவா? இவைகளின் வேர்கள் தானே பூமி தாயின் நரம்புகள். அன்று குமணன் தலையை விலையாக கொடுத்தான், இந்த விருட்சங்களோ குலையை தலையாக கொடுக்கின்றன. ஏன் மரத்தை மரமாக பார்க்கிறீர்கள்? படைப்பிற்கு நமக்கு முன் மூத்ததல்லவா மரம்? ஆகவே அண்ணனாக பாருங்கள், அல்லது அக்காவாக பாருங்கள். அன்னை புன்னையை உடன்பிறப்பு என்று கூறவில்லையா? சகுந்தலை செடியோடு பேசவில்லையா? உயிராக பாவித்து உறவு கொள்ளவில்லையா? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வள்ளலார் வாடவில்லையா? பழகிய மரத்தை வெட்டிட வந்தவர்களுக்கு பையன் மனதிருகி அளவில்லையா? மகான்களெல்லாம் மரத்தடியில்தானே வரம்பெற்றார்கள். சித்தார்த்தர் புத்தனானதும் மரத்தடியில்தானே. குற்றால இரவின் குந்தி இருந்தது குறும்பல அடியிலல்லவா? கூலி தொழிலாளி கோதையர்கள் மதலைகளை தொட்டில் தாளாட்டுவதும் மரமல்லவா? மரங்கள் தானே மாசு சுத்திகரிப்பு ஆலைகள். முகிலை அழைத்து முகவரி கொடுத்து மழை பெய்வப்பதும் மரங்கள் தானே. தாளுண்ட நீரை தலையாலும் குலையாலும் தரணிக்கு தருவது மரந்தானே. அடர் காடுகள் நாட்டின் நுரையீரர்கள். மரமடர்ந்த காடுகள் தானே பறவைக்கு விலங்குகளுக்கும் சரணாலயம். காடுகள் தானே அரசின் உயிர் கஜானாக்கள். இது புள்ளி விவரம் தரும் பேருண்மைகள் அல்லவா? மரங்கள் தானே ஓசோன் மண்டலத்தின் ஓட்டையை அடைக்க முடிகிறது. காடுகளில் தானே மூங்கில் இலை மீது தூங்கும் பனிநீரை பார்க்க முடிகிறது. பனித்துளி மணிகள் காய்க்கும் பசும் பொருட்களை வேறங்கு பார்க்க முடியும். பசிய புல்லுணியில் பதித்தவன் முத்தங்களை காடுகள் தானே நமக்கு காட்டுகின்றன. புல்வெளியில் பனித்துளி தூங்குவதைக் காண கவிஞர்கள் தூதுவிடவில்லையா? காடுகளை அழித்து சுடுகாடாக்கிவிட்டு தண்ணீருக்காக கண்ணீர் விட்டு என்ன பயன்? உயிர் வாழ உணவும் பிணி தீர்க்க மருந்தும் மானங்காக்க உடையும் மறைந்து வாழ உறையுளும் புசிக்க கனியும் பூஜிக்க பூவும் கோடை தீர்க்க நிழலும் தாகம் தீர்க்க தண்ணீரும் சோகம் போக்க தன்னடியையும் தருகின்ற இந்த பச்சை தருகள் நமக்கு என்ன பங்கம் செய்தன? பரசுராமனின் ஆயுதத்தை தூக்கி காட்டு பக்கம் செல்வதை இனியேனும் நிறுத்துவோம். இனி ஒரு விதி செய்வோம். மனிதனை வெட்டுவோருக்கு தண்டனை கொடுப்பது போல் மரத்தை வெட்டுவோருக்கும் தண்டனை விதிப்போம். வீட்டை பெருக்குவதை விட்டு காட்டை பெருக்குவோம். மரத்தை நேசிப்போம், உயிர் காற்றை சுவாசிப்போம்.
1: ரொம்பவே அருமையான கவிதை சார். அதுல வந்துட்டு நீங்க ஏற்கனவே மரபு கவிதை புது கவிதை சொன்னீங்க. இதுல வந்துட்டு சில வரிகள் வந்து ரொம்ப எளிமையானதா இருக்கு, சில வரிகள் வந்து பின்னாடி ஒரு பெரிய கதையை கொண்டு இரண்டே வரிகள்ல அத சொல்லிருக்கீங்க. அதுலயும் வந்துட்டு மரங்கள் மனிதனுக்கு கிடைத்த வரம், மனிதன் மரத்திற்கு கிடைத்த சாபம்ங்கிறது ரொம்பவே ஒரு கூர்மையான வரிகள்.

0: மரத்தை வந்துட்டு நடணும் பாதுகாக்கணும்னு ஒருத்தவங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கும் போது எளிமையா சின்ன காரணங்களுக்காக அந்த மரங்கள் வெட்டப்படும் போது ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா? சோ அதனுடைய ஒரு வெளிப்பாடா அந்த வரிகள் இருக்கு. இது ஒரு பக்கம் இயற்கைக்கான இது கவிதைகள் சார். இது தவிர்த்து இப்போ குழந்தைகளுக்கான கவிதைகள்லாம் என்ன மாதிரி இருக்கு சார்?
1: இன்றைக்கு குழந்தைகளை தாயின் அரவணைப்பிலிருந்து பிடுங்கி எடுத்து என்னதோ எல்கேஜி யுகேஜி ப்ரீகேஜி என்று கொண்டு விடுகிறார்கள். அந்த காலத்துல நாங்கள் படிக்கும் போது 5 வயது வரை வீட்டிலே தான் அம்மாவுடைய பாசத்தில் இருப்போம். அதன் பிறகு 1வகுப்பில் கொண்டு எங்களை சேர்த்தார்கள். இன்று அந்த தாயின் அரவணைப்புக்கு குழந்தைகள் ஏங்குகின்றன. காலையில எழுந்ததும் குழந்தைகளுக்கு மேல தண்ணியை தொழிச்சி அவங்களை எழுப்பி வாயில உணவுகளை அமுக்கி கழுத்துல ஒரு டையை கட்டி கொண்டு வேன் பக்கத்துல போய் அந்த அம்மா நிப்பாங்க. வேனு டோர் திறந்தோம்னா இந்த அம்மா தூக்கி அங்க விடுவாங்க, அந்த அம்மா தூக்கி அந்த பக்கம் வைப்பாங்க. இது அழுது கொண்டே செல்லும். சாயங்காலம் வரும்போது இந்த அம்மா வேன் ஸ்டாண்ட்ல நிப்பாங்க, குழந்தைய தூக்கி இவங்க இங்க விடுவாங்க, இன்னும் கூட்டு போவாங்க. ராத்திரி நேரத்திலையும் ஹோம்ஒர்க்கை நினைத்து அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். ஆகவே இந்த குழந்தைகளுடைய நிலைமை என்று ரொம்ப மோசமாக போய்கொண்டே இருக்கிறது. இது பிற்காலத்திலே அவன் வளர்ந்த பிறகு மனநிலையாக அதை பாதிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.
0: கண்டிப்பா.
1: ஆகவே குழந்தைகளுடைய பிரச்சனையை பற்றி நான் மலராமல் கருகும் மொட்டுக்கள் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன். மலரத் துடிக்கும் மொட்டுக்கள் இங்கு மலராமலேயே கருகுகின்றன. இந்த பிஞ்சு உள்ளங்கள் தாயின் பாச அரவணைப்புக்கு ஏங்குகின்றன. இக்கால கல்வி எதை கற்றுக் கொடுக்கிறதோ இல்லையோ கட்டாயம் மூட்டை தூக்க கற்றுக் கொடுக்கிறது. 5 வளையாதது 50 வளையாது என்பதற்காகவோ என்னவோ 5 வளைப்பதற்கு அவசரப்படுகிறார்கள். புத்தக மூட்டைகளால் உடலில் பாரம், மனதில் வெறுப்பு. இவர்கள் பள்ளிச்சாலைகளை சிறைச்சாலையாகவும் ஆசிரியரை காவலராகவும் பார்க்கின்றார்கள். இதனால் கல்வி சுவையாக இல்லாமல் சுமையாக உள்ளது, இனிப்பாக இல்லாமல் கசப்பாக உள்ளது. பள்ளி வயல்களில் கல்வி அதிகப்பட்டதால் இந்த இளம் நாட்டுக்கள் மூழ்கடுக்கப்படுகின்றன. புத்திரர்கள் புத்திக்காக புத்தக மூட்டையை சுமக்கிறார்கள். அப்பாக்கள் இடத்தை வாங்க கரன்சி கட்டுகளை சுமக்கின்றார்கள். படிக்கும் புத்தகத்தை புனிதமாக நினைக்க வேண்டிய இவர்கள் அதை ஹோம்ஒர்க் நினைத்து தூக்கத்திலும் அலர்கிறார்கள். இவர்கள் நேசிக்கின்ற நாள் சனியும் ஞாயிறும். நாம் நம் குழந்தைகளை டாக்டராகவும் என்ஜினியராகவும் ஆக்குவோம், கூடவே நல்ல மனிதராகவும் மாற்றுவோம். இனியேனும் மலர துடிக்கும் இந்த மொட்டுக்களை கருகாமல் காப்போம்.
0: ரொம்பவே ஒரு அருமையான கவிதை சார். உண்மையில அந்த மன அழுத்தம் குழந்தைங்களுக்கு சிறிய வயதுலங்கிறது வந்துட்டு உண்மைதான். ஓடி ஆடி விளையாடி எந்த ஒரு பிரஷரும் எந்த ஒரு பயமும் இல்லாம விளையாடிட்டு இருந்த அந்த குழந்தைங்களோட மனசுல ஒரு சின்ன பாரம் இருக்கு.
1: சாயங்காலம் வந்தோம்னா விளையாட விடுவதில்ல, ஹோம்ஒர்க் செய்ய ஹோம்ஒர்க் செய்யணும்னு அப்படியே திணிக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு மன அழுத்தத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது. நான் இந்த பிள்ளைகளை ஒரு கவிதையிலே 4 பூக்கள் என்று வர்ணிப்பேன். 4 பூ 4 பூக்கும், பூத்து குலுங்கும். இந்த பிள்ளைகள் 4 ஆனவுடனே முகமலர்ச்சியோடு இருப்பார்கள், ஏனென்றால் வீட்டுக்கு செல்வதற்காக. ஆகவே பிள்ளைகளை 4 பூக்கள் என்று நான் உருவகிப்பேன்.
0: ரொம்ப அழகா, ரொம்ப ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு சார். ரொம்ப அழகா சேர்த்திருக்கீங்க. இப்போ அந்த காலத்திற்கு ஏற்ற ஒவ்வொரு டைம்லயும் கல்வி ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. சோ அதுக்கேத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்ப பக்கத்து வீட்டு குழந்தைங்க வந்துட்டு ஒரு ரேஸ்ல அவங்க போயிட்டு இருக்கும்போது நம்ம குழந்தைங்க ஏதாவது ஒரு இடத்துல பின்தங்கிடுவாங்களோங்கிற ஒரு அச்சம், அது ஒரு அன்புதான். ஒரு அன்புனாலதான் அவங்க குழந்தைங்களை இப்படி பண்றாங்க. ஆனா குழந்தைங்களுடைய மனநிலை
1: கண்டிப்பாக என் பக்கத்து வீட்டுல நாங்க எல்லாம் என்னுடைய பிள்ளைகளை வந்து 5 தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவங்களும் படிச்சு இப்ப வெளிநாட்டுல இருக்காங்க, நல்லா இருக்காங்களே. இப்போ ஏன் இந்த மாதிரி நிலைமைன்னு தெரியவே இல்லை. ஏன்னா பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைய போகணும், நம்மளும் அனுப்பி நம்ம போகணும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அனுப்பி, அப்படி அப்படியே அது செயின் மாதிரி போயிட்டு. ஆனா பிள்ளைகளுக்கு மனநிலை ரொம்ப பாதிக்கப்படுகிறது என்பதுக்கு சந்தேகமே இல்லை. அதுக்கு கூட செல்போன் ஒண்ணு வந்திருக்கு இல்லையா, இது வந்து பிள்ளைகளுடைய மனநிலையை பாதிக்கிறது, உடல்நிலையை பாதிக்கிறது. இதை தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் செல்போனை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்ற ஆதங்கத்திலே நாங்கள் ரீடிங் அவேர்னஸ், அதாவது புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு நிலையை மாணவர்களிடத்துல நாங்கள் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம்.
0: ஓகே, ரொம்பவே நல்ல விஷயம் சார். இப்போ குழந்தைங்களை வந்துட்டு சாதிக்க வைக்கணும், அவங்களை சாதிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே பண்றோம். சாதனைங்கிறது ஒரு விஷயம் தான், சாதனைங்கிறது கூட முக்கியத்துவம் வாய்ந்ததுதான், சந்தோஷம்ங்கிறதும் கூட முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். அதுவும் வாழ்க்கையோட அடிப்படையே அந்த மகிழ்ச்சி
1: தான் வேணும். வாழ்க்கைக்கு
0: வாழ்க்கையில எத்தனை வெற்றிகள் இருந்தாலும் அந்த வெற்றிகள் மகிழ்ச்சியை கொடுக்கணும் இல்லையா? சோ அந்த மகிழ்ச்சிங்கிறது பிரதானம். குழந்தைங்களுடைய மனநிலை அந்த சூழல்கள் எல்லாம் அழகா நீங்க கவிதையா எடுத்து சொல்லிருக்கீங்க சார். இப்போ ஒரு குழந்தைகள் பற்றி இப்படின்னா, இப்போ முதியோருக்காகவும் நீங்க கவிதை எழுதியிருக்கீங்க.
1: ஆமா.
0: சோ அவங்களுடைய கவிதைகள் அவங்கள சார்ந்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு?
1: அதாவது அது ஒரு கவிதை, விழுதுகள் தாங்கா விருட்சங்கள். நீங்க ஆலமரத்தை பாத்தீங்கன்னா ஆலமரத்தினுடைய கிளைகள் ஒடிந்து போகாமல் அதனுடைய விழுதுகள் வேறாக தாங்கி கொள்ளும், அது ஒடிந்து விழாது. ஆனால் சில மரங்களிலே இந்த மாதிரி விழுதுகள் கிடையாது.

0: நீண்டு வளர்ந்து கொண்டே போகும், ஒரு கட்டத்திலே ஒடிந்து விழுந்து விடும். ஆனால் முதியவர்களை நாம் விழுதுகள் போல தாங்கிக் கொள்ள வேண்டும், அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன். விழுதுகள் தாங்கா விருட்சங்கள் என்று இந்த கவிதைக்கு நான் பெயர் சூட்டியிருக்கின்றேன். விழுதுகள் தாங்கா விருட்சங்கள். இன்று விழுதுகள் தாங்கா விருட்சங்கள் வீழ்ந்து போகும் விளிம்பில் உள்ளன. வாழ்ந்த காலத்தில் பயனடைந்தோர் சோர்ந்த காலத்தில் தூரம் போயினர். பணக்கேதுவின் வாயுக்குள் பண்பாட்டு பகலவன்கள். அன்று வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம், இன்று வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாரம். வாழ்க்கையின் வசந்தத்தை தாண்டிய இவர்களுக்கு இன்று வாழ்க்கையே பாலைவனம். கண்கள் கண்ணீரின் பிறப்பிடம், உடல் நோய்களின் சங்கமம், மனம் அவலத்தை தேக்கிய அணைக்கட்டு, மொத்தத்தில் இவர்கள் சோகத்தின் மறுவடிவம். இப்போதெல்லாம் இவர்கள் காயங்களை ஆற்றுவது காப்பகங்கள் தான், ஆனால் வடுக்கள் வடுக்கள் தான். இங்கு இவர்களுக்கு பசிக்கு உணவு கிடைக்கும், மானங்காக்க உடை கிடைக்கும், ஆனால் பாசம் பந்தம் உறவு எல்லாம் தண்ணீரில் வரைந்த கோலங்கள் தான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றார் ஔவையார். இன்று இத்தெய்வங்கள் காப்பக கோவில்களில் கேட்பாரற்று கிடக்கின்றன. பிள்ளைகள் இவர்களை புதியோர் இல்லத்திற்கு அனுப்புவது வேறொன்றுக்கும் இல்லை, தங்களுக்கும் ஒரு இடத்தை முன்பதிவு செய்து கொள்வதற்காகத்தான். வழிக்கு ஒளியாய், குடும்பத்திற்கு ஏணியாய், பந்தங்களுக்கு தோணியாய் உழைத்தவர்கள் இன்று நிராயுத பாணியாக இருக்கிறார்கள். குடும்பங்களை காக்கின்ற இந்த உயிர்வேலிகள் பிடுங்கி எறியப்பட்டதால் உறவுகள் உள்ளிடைத்து போயின. வாழ்க்கை வழக்கில் நல்ல தீர்ப்பு வழங்கும் இந்த நிரபராதி நீதிபதிகள் இன்று தனிமைச் சிறையில் தண்டிக்கப்படுகிறார்கள். இவர்கள் தங்கள் மலரும் நினைவுகளை மனதுக்குள்ளேயே அழித்து விடுகிறார்கள். துணைக்காக இயங்கும் இவர்களுக்கு தனிமைதான் துணை. இனியாவது இந்த தெய்வங்களை நம்முடன் வைத்து பூஜிப்போம். நம்மோடு இவர்கள் வாழ்வதை சுமை என நிராகரிக்காமல் சுவை என கருதுவோம். ஒரு நாள் நம்மை தாங்கும் விழுதுகளுக்கு நாம் முன்மாதிரியாக இருப்போம். விழப்போகும் விருட்சங்களை விழுதென தாங்குவோம்.
1: ஓகே, ரொம்பவே ஒரு அருமையான கவிதை சார். அதாவது இந்த தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த முதுமை அப்படின்னு வரும்போது இருக்கு. ஆனா உண்மையை சொன்னா எல்லா கடமைகளையும் முடிச்சாச்சு, இனி அவங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் ஒரு இடமும் கிடைச்சா போதும்ங்கிற அந்த ஒரு எண்ணம் மிகவும் ஒரு தப்பானது. ஏன்னா வாழும் நாட்கள் அனைத்துமே மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான நாட்கள் தான். அதுல இந்த வயசு இந்த நேரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அது ரொம்ப அழகா அந்த அதுல இருக்கக்கூடிய சிரமமான விஷயங்கள் நிறைய ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிகளுக்கே வரக்கூடிய பலரும் சொல்றது, குழந்தைங்க நம்மளதான் பிரதிபலிக்கிறாங்க, நம்ம என்ன பண்றோமோ அதை தான் பண்றாங்கன்னு. சோ இப்போ வந்துட்டு தாத்தா பாட்டி அம்மா அப்பா நல்லா பாத்துக்கிறாங்கிற அந்த குழந்தைங்க கவனிச்சு வளர்க்கும்போது அவங்க கண்டிப்பா வளர்ந்து அவங்களுக்கு வயசாகும் போது அதே மாதிரி கவனிச்சுக்குவாங்க.
0: ஆமா,
1: அதுல சந்தேகமே கிடையாது.
0: தாத்தா உணவு சாப்பிடுங்க, நெளிஞ்ச அலுமினிய பாத்திரத்தை ஒரு பையன் எடுத்து பாதுகாத்தான். அப்பா கேட்டாரு, எதுக்குடா பாதுகாக்கன்னு. இல்ல அப்பா, நீங்க வயசான பிறகு உங்களுக்கு இதை தரணும் இல்லையா, அதுக்காக பாதுகாக்கணும்னு பையன் வேடிக்கை. இது ஒரு வேடிக்கை கதைதான், ஆனாலும் இதுல பெரிய உண்மைகள் அடங்கி இருக்கின்றன. பிள்ளைகளுடைய மனதை அது பாதிக்கிறது.
1: அதனால நம்ம என்ன செய்யறோமோ அதை சிறப்பா செஞ்சோம்னா குழந்தைகள் வந்து நாளைக்கு சிறப்பா இருக்கும், அந்த சமுதாயமும் இன்னும் சிறப்பானதா இருக்கும்.
0: பிள்ளைகளுக்கு முன்மாதிரி பெற்றோர் தான்
1: கண்டிப்பா. ஓகே,
0: பெற்றோர்களும் பெரியவர்களும் ஆசிரியர்களும்.
1: ஓகே ஓகே சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இப்போ நம்ம வந்து மழலைகள், முதியோர், அப்புறம் இயற்கை வளம் பத்தி பேசணும். முக்கியமா இந்த சமுதாயம் வரும்போது அதுல பெண்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, சோ அவங்கள் சார்ந்த உங்களுடைய கவிதைகள் இருக்கா சார்?
0: ஆமா, அவர்கள் சேர்ந்த ஒரு கதையை. பெண்கள் நல்லா முன்னேறி இருக்காங்க, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா இன்னைக்கு பெண்களுடைய நிலைமைகள் மோசமாக இருக்கிறது. ஒரு ஆண் வந்து வேலை செய்தால் அவர் வேலைக்கு மட்டும் போயிட்டு வந்துருவாரு, வீட்டுல எதுவும் அவருக்கு கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெண் வேலைக்கு போனா வீட்டுல உள்ள எல்லா வேலைகளையும் அவங்க பார்க்கணும், பிள்ளைகளை வளர்க்கணும், அலுவலகத்துல வேலை செய்யணும். மூணு வேலைகள் அவங்களுடைய தலையிலே சுமத்தப்படுகின்றன. இது ஒரு பெரிய சமுதாயத்திலே ஒரு பெண்களுக்கு இழைக்கின்ற ஒரு அநீதியாக நான் கருதுகிறேன். இன்னொன்று, நான் இவர்களுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கின்றேன், கூடுகள் இல்லா பறவைகள். வீட்டில் எல்லாருக்கும், மகனுக்கு பேருக்கு வீடு இருக்கும், கணவனுக்கு பேருக்கு வீடு இருக்கும், அப்பாவுக்கு பேருக்கு வீடு இருக்கும், எல்லாருக்கு பேருக்கும் வீடு இருக்கும். இந்த அம்மாவுக்கு பேருக்கு வீடே இருக்காது. யாரையாவது சார்ந்து தான் வாழணும். முதல்ல அப்பாவை சார்ந்து வாழணும், அடுத்தது கணவனை சார்ந்து வாழணும், அடுத்தது மகனை சார்ந்து வாழணும். இப்படி சார்ந்து வாழக்கூடிய நிலைமை எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது. முதுவயது ஆகும்போது இது இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே நாம் பெண்களுடைய பிரச்சனைகளை பார்க்கும் போது இப்படி சில காரியங்களையும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய முறையில் இருக்கின்றோம். இன்னொன்னு, பெண்கள் சின்ன வயதுல அப்பாவுக்கு பயப்படுவாங்க, அடுத்தது வளர்ந்த பிறகு கணவனுக்கு பயப்படணும், அடுத்தது மகனுக்கு பயப்படணும். அவங்க வாழ்நாளெல்லாம் எந்த பெரிய பதவியில இருந்தாலும் இவங்க இப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும். பெண்கள் இந்த உலகத்திலே சம பாதியாக இருக்கின்றவர்கள். அதனாலதான் இறைவன் அர்த்தநாரீஸ்வரராக மாறினான். பாகத்தை ஒரு பெண்ணுக்கு மனைவிக்கு கொடுத்து பாதியாக காட்டு இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக அர்த்தநாரீஸ்வரர் சும்மா இல்ல, அது ஒரு முன்மாதிரி. ஆகவே இது மாதிரி எத்தனையோ புராண கதைகளை நாம் சொல்லலாம். இங்கு பெண்கள் வந்து படுகின்ற பாடை பார்த்தால் பெண்களுடைய திருமணத்திற்கு பெரிய பிரச்சனை. வரதட்சணையை ஒழித்து விட்டோம்,

0: அழித்து விட்டோம் ஒழித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் வரதட்சணை ஒளிந்த பாடில்லை, எந்த ஒரு உருவத்திலேயாவது அது வந்து கொண்டிருக்கிறது. இது மானிடத்திற்கு இழைக்கக்கூடிய, பெண்களுக்கு இணைக்கக்கூடிய பெரிய தீமைகள். அதுக்கு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். மயக்கம் ரெண்டு வகைப்படும், ஒன்று சிரசில் மயக்கம், மற்றொன்று சிந்தனையில் மயக்கம். சிரசில் மயக்க வந்தால் துண்டை விரித்து சிவனே என்று படுத்து விடலாம். ஆனால் சிந்தனையில் மயக்க வந்தால் ஊரை கூட்டி லவோ திவோ என கத்துவார்கள், மயக்க பிடித்து வாய்சங்கு ஊதுவார்கள். வரதட்சணை பற்றி நம்முடைய அறிவுஜீவிகளின் பாடும் இந்த பாடுதான். இன்றைக்கெல்லாம் திருமணங்கள் சொர்க்கத்தில் அல்ல, ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. நம்முடைய வேத துவேஷ மகுடசிகாமணிகள் சிலர் இந்த காரியம் கடவுளால் அமைந்தது என்பார்கள். இந்த காரியம் படத்தால் அமைந்தது என்பதுதான் யதார்த்தம். ஆதியில் இல்லாத இந்த ஆலிந்திய அசிங்கியம் பாதியில் வந்தது ஏன்? மாதர் வாழ்வை பாழாக்குவது ஏன்? பிரம்மம் தொடங்கி பைசாசமுடைய எண்வகை மனங்களிலும் என்றுமே இது இருந்ததில்லை. உலகில் எங்கும் இல்லாத இந்த ஆண்மை விவகாரம் எந்த சமூகத்திலும் இருந்ததில்லை. பையனுக்கு 5'2" சிவந்த நிறத்தில் அம்சமாக அரசு பணியில் பெண் வேண்டும். என்ன கொடுப்பீர்கள் என்ற நாட்டு வழி குண்டை பையனின் பெற்றோர் பெண்ணின் பெற்றோர் தலையில் தூக்கி போடுவார்கள். பெண்ணின் பெற்றோர் தங்கள் இல்லாமையை ஏழாமையை கூறி முகாரி பாடுவார்கள். வந்தவர்கள் விட்டு விடுவார்களா என்ன? அங்கு நடந்தேறும் அங்காடிக்கடை வியாபாரம், பையன் படிப்பு, பெற்ற பட்டம், வாங்கும் சம்பளம், இன்ன பிற வைக்கோர் கண்டு குட்டிகளை வைத்து பெண் வீட்டாரை ரத்தம் வரும் வரை கறந்த சாதனையில் சாமர்த்தியத்தில் பமாத்து போடுவார்கள். இதில் கிளைமேக்ஸ் என்னவென்றால், எனக்கும் எதுவும் தெரியாது, எல்லாம் என் பெற்றோர் வேலை என்று பையன் வேஷம் போடுவதுதான். திருமணத்தின் போது மாப்பிளை செய்யும் செலவு அத்தனையும் தான் தன் மனைவியிடம் விற்கப்பட்ட பணத்தில் தான். இது ஒரு அநாகரிக செயல், ஆண்மை விவகாரம் என்பதை உணர்வது யார்? பெண் வீட்டாரின் உழைப்பு தேனை மாப்பிளை வீட்டார் தீப்பந்தங்காட்டி கொள்ளையடிக்கிறார்கள். வரதட்சணை பெண்ணை இழிவுபடுத்துவது மட்டுமல்ல, ஆணை அவமானப்படுத்துவதும் ஆகும். எனவே இந்த அங்காடி கடைகளை மூடுவது சமுதாயத்தில் புரையோடி போன அழுகல் கட்டிகளை அகற்றுவதாகும்.
1: ஓகே சார், இப்போ அந்த வரதட்சணை அப்படிங்கிற வார்த்தை சொல்லும் போது இப்போ கொஞ்சம் பெண்களுக்கே விழிப்பு
0: வந்துகிட்டே
1: இருக்கு. கண்டிப்பா அது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அந்த வார்த்தைக்கான தேவையே இல்லாம போயிடும் அப்படின்றது கண்டிப்பா.
0: இருந்தாலும் கிராமங்களிலே இந்த வரதட்சணை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீர் புத்த நெருப்பாக எங்கும் குடும்பங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. என்ன இவ பெரிய இது கொண்டு வந்துட்டா அப்படி எல்லாம் அந்த வீட்டுல இவளை நச்சரிக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய பயங்கரமான காரியம். மனதளவில் புண்படுத்துவது, உடவல அளவில் புண்படுத்துவது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும்.
1: இப்போ நிறைய கவிதைகள் சொன்னீங்க சார்.
0: ஆமா,
1: இப்போ ஏற்கனவே மழலைகள் பத்தி சொன்னோம். மழலைகள்ங்கிறப்போ அந்த பருவம் அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ மாணவர்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய எதிர்காலம் சார்ந்த ஒரு வார்த்தையா தான் அது இருக்கு. மாணவர்கள் அப்படிங்கறது ஒரு சமுதாயத்தோடைய எதிர்காலமும் கூட. சோ அந்த மாணவர்கள்ங்கிற ரீதியில உங்களுடைய கவிதைகள் எப்படி இருக்கு சார்?
0: அதாவது மாணவர்கள் என்று சொல்லக்கூடும் போது அவர்களுக்காக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன். அது வந்து புதிய விடுதல் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன். மாணவர்கள் எப்படி முன்னேற வேண்டும் என்று அவர்களுக்காக நான் எழுதின கவிதை. ஏனென்றால் நான் 40 ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றேன். அப்போது எனக்கு மாணவர்களை பற்றி நன்றாக தெரியும். நான் மாணவர்களை அதிகமாக நேசிக்கின்றவன். அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை அவர்களுக்கு ஒரு உந்துகோலாக இந்த கவிதை அமைகிறது. புதிய விடியலுக்காய் போராடும் இளந்தோளா, நவபாரத்து நாயகனே, வெற்றி கனியை பறிக்க ஓடுபவனே, இன்று மட்டுமல்ல நாளையும் உன்னுடையதுதான். தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதே, தடைகளைக் கண்டு தவித்து விடாதே, ஓடு, ஓடிக்கொண்டே இரு. உன் எதிரில் வெற்றி கனி தெரிகிறது, அது உன் கைகளில் வந்து விழும் என்று நம்பாதே, நீதான் அதை பறிக்க வேண்டும். ஓடும் பாதையில் இருக்கும் சாதி கற்கள் தூள் தூள் ஆகும் வரை, உன்னை தடுக்கும் மத பாறைகள் மாய்ந்து போகும் வரை ஓடு, ஓடிக்கொண்டே இரு. ஒளி குறைந்த பாதைக்கு உன் விழியே ஒளி. புதிய விளியலுக்காய் போராடும் நீ மாலை இருளுக்கு மயங்குவது ஏன்? பேதையாக்கும் போதையை உடனே விட்டுவிடு. பாக்கெட்டில் இருக்கும் பாக்கை தூக்கி எறி. படிக்கட்டு ஏறுவதற்கு அது வசதியாக இருக்கும். செல்போனில் இருக்கின்ற அக்கறையை குறைத்து புத்தகத்தில் இருக்கின்ற அக்கறையை நீ அதிகப்படுத்திக் கொள். சிகரத்தின் உச்சத்தை தொட்டவர்களின் சரித்திரம் உனக்கு தாரக மந்திரம். சாதனையாளர்களின் சாசக பட்டியல் நீ தினமும் படிக்கும் தேவாரம். உனக்கு பாதை அமைத்து தந்தவர்களின் பயோடேட்டா நீ தினம் வாசிக்கும் திருவாசகம். உனக்கு அறிவிலை சொன்னவர்களின் அருள்வாக்கு நீ தியானிக்கும் திருமறை. உன்னை ஊக்குவித்தவர்களின் அச்சரங்களை உச்சரித்துக் கொண்டே ஓடு. சுவாசிப்பது உயிருக்கு எவ்வளவு முக்கியமோ, வாசிப்பதும் யோசிப்பதும் வாழ்க்கைக்கு முக்கியமே. யானைக்கு பலம் தும்பிக்கையில், உனக்கு பலம் நம்பிக்கையில். உலகத்தைப்படி, உண்மையைப்படி, மானுடத்தைப்படி, மன தர்மத்தைப்படி, காந்தியைப்படி, கலாமைப்படி, நேருவைப்படி, நேதாஜியைப்படி, அதுதான் வாழ்க்கையின் முன்னேறும் படி. புதிய விடுதலுக்காய் போராடும் இழந்தோளா, இன்று மட்டுமல்ல நாளையும் உன்னுடையதே.
1: ரொம்ப அருமையான கவிதை சார். இந்த மாதிரி மாணவர்களுக்கான புத்தகங்களும் அவங்களுக்கு பயன்படக்கூடிய, அவங்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய வரிகளும் இருக்கு. ஆனா அதை படிக்கிறதுக்கான ஆர்வமும் நேரமும் குழந்தைகிட்ட மாணவர்கள் கிட்ட இருக்காங்கிறது தான் ஒரு கேள்வி.
0: என்ன

0: மருத்துவர்கள் ஒரு மனிதனை பிணமாகாமல் தடுக்கிறார்கள். புத்தகங்கள் ஒரு மனிதனை நடைப்பிணமாகாமல் தடுக்கிறது. வாசிப்பதும் யோசிப்பதும் ரொம்ப முக்கியம். சுவாசிப்பது போல வாசிப்பதும் முக்கியம். ஆனா இன்னும் பிள்ளைகளுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கலையே. வீட்டுல வந்தோடனே விளையாட விடல, படி படி படி, எந்த நேரமும் படி. அதனால இந்த புத்தகத்தை பாடத்தை தான் பட்டு மதிப்பெண்களை தான் அவர்கள் கருத்தில் கொள்கின்றார்களே தவிர, மனரீதியாக அல்லது அவர்கள் பொது அறிவை வளர்த்துக் கொள்ள நிலைமையை இன்று பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை. இன்னொன்று, செல்போன் கலாச்சாரம் வந்ததுனால நிறைய பேர் செல்போனையே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாணவர் என்கிட்ட கேட்டார், கல்லூரி மாணவர், நாங்க செல் இருக்கிறதுனால ஏன் சார் நாங்க வந்து புத்தகத்தை படிக்கணும், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுங்க சார்னு. நான் சொன்னேன், அம்மா அறுசுவை உணர்வை ஆக்கி உங்களுக்கு ஊட்டி விடுவது புத்தகத்தை படிப்பது போன்றது. கடை தெருவில் இருக்கின்ற பாஸ்ட் ஃபுட்டை நீங்கள் வாங்கி சாப்பிடுவது செல்போன் பார்ப்பது போன்றது. அது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் நன்மையை தரும், இது உங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் தீமையை தரும். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இது உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு குழந்தைகளுக்கு நிலாவை காட்டி சுட்டி காட்டி உணவு ஊட்டினார்கள், இன்று செல்போனை சுட்டி காட்டி உணவு ஊட்டுகிறார். இது தவிர்க்கப்பட வேண்டும்.
1: முழுமையான அறிவு அதுங்கறத நோக்கி எப்பவும் படிக்க சொல்றாங்க. ஆனா ஒரு முழுமையான அறிவு ஒருத்தங்களுக்கு வரணும்னாலே கண்டிப்பா ஒரு பண்பட்ட மனது அவங்களுக்கு வேணும். அது இந்த புத்தகங்கள் அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு, வாழ்க்கை அனுபவங்களும் கூட. ஆனா புத்தகங்கள் இன்னும் எளிமையா அவங்கள பண்படுத்தும்னு தான் சொல்லணும். அழகா சொன்னீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். நிறைய விஷயங்கள் பேசணும் சார். இதுல முக்கியமா ஒரு உங்களுடைய கவிதைகளை வந்து நடுத்தர மக்களுக்கான கவிதைகள், அது ஒரு முக்கிய குரலான ஒரு கவிதை. அந்த கவிதையை எங்க கூட பகிர்ந்துக்கலாமா?
0: இறுதியாக நான் நேயர்களுக்கு சொல்லக்கூடியது, இன்றைக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் என்று சொல்லக்கூடிய நடுத்தர வர்க்கத்தார் பாடுகின்ற பெரிய பாடல், பெரும்பாடு அவர்கள் கீழே இருக்கக்கூடிய நிலைமையும் இல்லை, மேலே போகின்ற நிலைமையும் இல்லை, திரிசங்கு வாசிகளாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் இதை பார்த்து கொண்டே இருக்கின்றேன். நம் அனைவரும் பொதுவாக மிடில் கிளாஸ் பீப்புள் தான். அவர்களுக்காக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன். இவர்கள் மிடில் கிளாஸ் பீப்புள். மோகனத்திற்கும் முகாரிக்கும் இடைப்பட்ட இவர்கள் சகானாக்கள். மோகனம் என்ற ராகத்திற்கும் முகாரி என்ற ராகத்திற்கும் இடைப்பட்ட சகானா என்ற ராகங்கள் இவர்கள். மோட்சத்திற்கும் நரகத்திற்கும் இடைப்பட்ட திரிசங்கு வாசிகள். தினம் தினம் இறந்து தினம் தினம் உயர்க்கும் லாசருக்கள். இவர்களுக்கு சோகத்தின் உச்சியை தொட்ட விரக்தியும் இல்லை, இன்பத்தில் அமர்ந்து பார்த்த சுகமும் இல்லை. இவர்கள் 5 நட்சத்திர ஹோட்டலை கனவு கண்டு கொண்டே ஆப்பக்கடைகள் நுழைகிறார்கள். அரசு பஸ்களில் இடிபட்டுக் கொண்டே ஆடம்பர கார்களை கற்பனை பண்ணுகிறார்கள். வாழ்வியல் கிரிக்கெட்டில் ரன் எடுக்கும் முன்னே அவுட் ஆகிறார்கள். இவர்களின் விளையாட்டு வாழ்க்கை கடலின் எதிர்நீச்சல். கடன் பற்றிய தகவல்களை சேகரிப்பதில் இவர்கள் முனைவர்கள். தொடாத வானத்தை தொடுவானும் என்பது போல் வாழாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையில் போராடும் இவர்களின் வாழ்க்கையே போராட்டம்தான், ஏனெனில் இவர்கள் மிடில் கிளாஸ் பீப்புள்.
1: அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எதிர்மறையான, அந்த அதாவது நடுத்தர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்கள், ஆசைகள், அதனால ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளோட சேர்ந்து இந்த கவிதை இருக்கு சார். ஆனா வெற்றி பெற்ற பலரும் ஒரு நடுத்தர குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான், அது ஒரு விஷயம் இருக்கு. அந்த நடுத்தர குடும்பத்திலேயே மகிழ்ச்சியா வாழக்கூடிய குடும்பங்களும் மனிதர்களும் கூட
0: இருக்காங்க, நிறைய இருக்காங்க.
1: அது ஒவ்வொருத்தருடைய பார்வையும் அதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும்
0: எண்ணங்களும் அதுல முக்கியம் வருகின்றன.
1: கண்டிப்பா சார், நிறைய கவிதைகள் சொன்னீங்க, ஒவ்வொன்றுமே சமுதாயம் சார்ந்த அந்த வரிகள் எல்லாம் உண்மையிலே மிகவும் தாக்கம் நிறைந்த வரிகளா இருந்துச்சு உங்களுடைய இந்த நூல். உண்மையிலே ஒரு சிறப்பான கவிதை புத்தகம். இத பத்தி இன்னைக்கு வந்து பகிர்ந்துகிட்டதும் அதுல இருந்த ஒவ்வொரு கருத்துக்களும் கண்டிப்பா நேயர்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சு பேசினது ரொம்ப மகிழ்ச்சி சார். நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி சார்.
0: நன்றி.
2: இதுவரை கவியா என் அனுபவங்கள் கவிஞர் செம்பொன்விளைமு சத்யநேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பி.எஸ். சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு S. நவரத்தினா.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 8 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 7 சென்டிமீட்டர், காக்காச்சி 6 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, திருநெல்வேலி மாவட்டம் ஆஞ்சோலை, நாங்குநேரி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், அம்பாசமுத்திரம், அடையாமடை, மணிமுத்தாறு அணை, முள்ளங்கினாவிளை, மணிமுத்தாறு, பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கொடுமுடியாறு அணை, மண்டபம், திருநெல்வேலி, கோழிப்போர் விளை, கருப்பா நதி அணை, பாளையம் கோட்டை, கன்னிமார், திருப்பரப்பு, சாத்தான்குளம், திருக்குவளை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகம், எட்டயபுரம், பேச்சிப்பாறை, பாலமூர், சிற்றாறு, கன்னடியான் அணைக்கட்டு, மூலக்கரைப்பட்டி, சிவலோகம், பூதப்பாண்டி, சிவகிரி, சூரலக்கோடு, பாம்பன், வேதாரண்யம், சாத்தான்குளம், பாபநாசம், பெருஞ்சாணி அணை, களிகள், அடவினைனார் அணை, ஆயிக்குடி, களக்காடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மாம்பழத்துறையாறு, அணைக்கிடங்கு, தென்பரநாடு, கயத்தாறு, நெய்யூர், இரண்யேல், திருச்சுழி, புத்தனணை, குழித்துறை, முக்குடல் அணை, சேர்வலாறு அணை, திருநெல்வேலி, குண்டார் அணை, சங்கரன் கோவில், தென்காசி, செங்கோட்டை, திருப்பூண்டி, கடனா அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 36.7 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.5 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் குறைந்த அளவு வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் தெற்கு இலங்கையை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்றும் 3.1 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகி இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு நாளை இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. நாளை வெப்பநிலை அதிக அளவு 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.1 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை.

0: வானிலைக்கு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார பணப்பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-2027 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. தீவிரவாத தாக்குதல்களை மனிதகுலத்திற்கு எதிரான குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தியாகி சங்கரலிங்கனார் நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து 9086 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறையை சமாளிக்க அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை தவிர்த்து அனல்மின் நிலைய பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டுமென பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மத்திய அரசை மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவில் இருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை சட்டப்பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ரத்தி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: நிலையத்திலிருந்து இப்பொழுது 3:03 ஸ்வானி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களை காற்றலைகள் இனி வலம் இருப்பது தேநீர் நேரம். நேர்களின் தேநீர் நேரத்தில் பொது அறிவு பாசறை நேர்களை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்று பொது அறிவு கேள்விகளுக்கு விடை தேடலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நேயர்களே நீங்கள் தொடர்பு வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260-240-290-722 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903-257-309. இப்போ பொதுறிவு நேர்களை நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. பொதுறிவு பாசறை ஆரம்பமாயாச்சு. முதலாவதாக நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்க போறோம். உலகிலேயே மிகவும் வறண்ட பாலைவனம் எது? மிகவும் வறண்ட பாலைவனம் எது? அதுதான் முதல் கேள்வி.

0: ஸோ நேர்களை இணைப்பில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கங்கிறது?
0: வணக்கம், யாரிங்க இருந்து பேசுறீங்க?
2: சித்தோலையிலிருந்து சாபி.
0: சரி, விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாராட்டுக்கள், நன்றி. அதாவது இந்த நேயர் சொன்னது மாதிரி உலகிலேயே மிகவும் வறண்ட பாலைவனம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கான விடை அட்டகாமா பாலைவனம்.
1: பாலைவனம்னாலே வறண்டு போய்தான் இருக்கும்.
0: சரி, இருந்தாலும் அது வந்து ரொம்ப வறண்டு, வறண்டதுக்கு மேல வறண்டு இருக்கும். சரியா? அதனால நம்ம வறண்ட பாலைவனம் சொல்றோம்.

0: இப்ப அடகாமா பாலைவனம் அதை பத்தின கூடுதல் தகவல். அடகாமா பாலைவனம் தென் அமெரிக்காவில் பசிபிக் கடற்கரையோரம் சிலி நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வறண்ட பாலைவனம். ஏற்கனவே வறண்டுதான் இருக்கும், சரி இருந்தாலும் கொஞ்சம் வறண்ட பாலைவனம். இந்த பாலைவனம் சிலி, பெரு, பொலிவியா மற்றும் அர்ஜென்டினா ஆகிய நாடுகளில் பரவலாக காணப்படுது. இந்த பாலைவனத்தினுடைய பரப்பு பாத்தீங்கன்னா 105,000 சதுர கிலோமீட்டர்கள். நீ அடுத்ததா நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க?
1: இதே மாதிரி வறண்ட பாலைவனம் அப்படின்னு சொன்ன உடனே நேயர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டாங்க.
0: சரி,
1: இப்ப அடுத்துதான் நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டலாம். அதாவது இந்தியாவின் முதல் முழுமையான டிஜிட்டல் எழுத்தறிவு பெற்ற கிராமம் எது? அதாவது தமிழ்நாடு மாநிலம் அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல, இந்தியாக்குள்ளதான்
0: மொத்த இந்தியாவுக்குள்ள இந்த கிராமம் இருக்கு. முழு எழுத்தறிவு பெற்ற டிஜிட்டல் எழுத்தறிவு பெற்ற முதல் கிராமம் தானே?
1: இதற்கான விடைய நம்மளுடைய நேயர்கள் யாராவது வந்து சொல்றாங்களா பாப்போம்.
0: கண்டிப்பா நேயர்கள் விடைய யோசிக்கிறது. ஒரு பாடல் கேட்கலாம். நேர்களை வருவது ராஜராஜேஸ்வரி பட பாடல். பாடலை பாடியிருப்பவர் எஸ் ஜானகி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 105 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை.
1: இந்தியாவின் முதல் முழுமையான டிஜிட்டல் எழுத்தறிவு பெற்ற கிராமம் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம்.
0: சரி, நேர்கள் என்ன பேர் ஆரம்பிச்சிட்டாங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார். உடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: குஜராத்.
1: குஜராத்தா?
0: குஜராத் சரியான விடையா?
1: குஜராத் என்பது கொஞ்சம் தவறான விடைதான்.
0: நீங்க முயற்சி பண்ணதுக்கு நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
1: இல்ல
0: இல்ல சார், இல்ல.
1: சரி, அடுத்த நேர வாய்ப்பு கொடுத்து நன்றி.
0: வணக்கம் தேநீர் நேரம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. அப்படியே கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: உறுதுணையா இருந்திருக்கும். ஆன்லைன் அப்படிதானே?
0: நீங்க எப்படி இந்த விடையை கண்டுபிடிச்சீங்க? அந்த விடையை கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: அதே மாதிரி ஆன்லைன்ல போய் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. டக்குன்னு உடனே ஆன்சர் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த டிஜிட்டல் எழுத்தறிவு பெற்ற கிராமம் அதோடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள புல்லம்பாறை அப்படிங்கிற கிராமம் தான் 2022 இந்தியாவின் முதலாவது 100% டிஜிட்டல் எழுத்தறிவு பெற்ற கிராம பஞ்சாயத்து அப்படின்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனைய இந்த புல்லம்பாறை கிராமம் பண்ணிருக்கு.
0: சரி,
1: இங்குள்ள சாமானிய மக்கள்ல இருந்து அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை டிஜிட்டல் ஆன்லைன் மற்றும் ஸ்மார்ட் போன் இதை பயன்படுத்துவதற்கான முழுமையான அறிவை பெற்றிருக்கிறதா இதோட சாதனை. அது எப்படி சாத்தியம் ஆகும்? எப்படி ஒரு வயதானவருக்கு வந்து நம்ம ஆன்லைன் பத்தி சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியும் அப்படின்னு யோசிக்காம அந்த கிராமத்துக்குள்ள யாரு போய் சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, டிஜி புல்லம்பாறை இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பன்னா 2021 August 15 கல்லூரி மாணவர்கள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் அப்படி எல்லாரும் சேர்ந்து கூட்டம் அமைஞ்சு கிட்டத்தட்ட 3,300 மேற்பட்ட மக்களுக்கு நேரடி பயிற்சி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த மொபைல் போனை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஆன்லைன்ல போய் உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேடணும் அப்படிங்கறத பத்தி நிறைய பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. இதனுடைய பயன் என்ன அப்படின்னா, இப்ப ஒரு 90 முதியவரை போய் பார்த்து ஸ்மார்ட் போனை கொடுத்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், அப்படி பிரிச்சு மெஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த விஷயங்களை ரொம்ப கத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த கிராமம் விவசாயத்தையும் பசுமையையும் இரு கண்களாக நினைச்சு நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட சுமார் 600 மேற்பட்ட குளங்கள் அமைச்சிருக்காங்க. 42 கிலோமீட்டர் நீளமுள்ள நீரோடைகளையும் அவங்க வந்து பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெரிய புரட்சியே பண்ணிருக்காங்க.
0: அதாவது கூடுதல் தகவல்னா ரொம்ப கூடுதல் தகவல் சொல்லிட்டீங்க நேயர்களுக்காக. சரி, இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டறலாம். அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியா ஆகிய இரு கண்டங்களிலும் அமைந்திருக்கக்கூடிய நாடு எது? இந்த ஒரு நாடு மட்டும் ரெண்டு கண்டத்திலயும் இருக்கு. இப்ப மேக்சிமம் எல்லா நாடுகளும் பார்த்தா ஏதாவது ஒரு கண்டத்துக்கு ஐரோப்பால இருக்கும், இல்ல ஆசியால இருக்கும், இல்ல ஆப்பிரிக்கால இருக்கும். ஆனா இது வந்து ஐரோப்பா மற்றும் ஆசியா ஆகிய இரு கண்டங்களில் ஒரு நாடு அமைஞ்சிருக்கு. அது எந்த நாடு? அதான் நேயர்களுக்கான கேள்வி.
3: தரமே தாரக மந்திரமா 75 பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, BMAC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111 1964.

நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் பிரதமரத்துக்கு முன்னாடி, அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியா ஆகிய இரு கண்டங்களில் அமைந்துள்ள நாடு எது? நேர்கள் இணைப்புல வந்துட்டாங்க, நேர்கள்ட்ட கேட்டிடலாம். வணக்கம்.

0: தேநீர் நேரம் பொதுரி உபாசரை.
1: ஐயா வணக்கம். ஐயா மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்டாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க
1: ஐயா. எனக்கான கேள்வி சொல்லுங்க. என்ன தடவை
0: ஐரோப்பா மற்றும் ஆசியா ஆகிய இரு கண்டங்களில் அமைந்துள்ள நாடு எது?
1: ஐரோப்பாவும்
0: ஐரோப்பாவிலையும் ஆசியா கண்டத்திலையும் இந்த நாடு வந்து ரெண்டு கண்டத்துல இருக்கு. அது என்ன நாடு? இதுக்கு என்ன குளூ கொடுக்க? இதுக்கு குளூ எதுவுமே கொடுக்கிறதுக்கு
2: ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல இருக்க அதான் குளூ.
0: இல்ல, ரெண்டு கண்ட இந்த நாடு வந்து ரெண்டு கண்டங்கள்ல இருக்கு, ஐரோப்பாவில ஆசியாவில இருக்கு.
2: கண்டங்களுக்கு நடுவில் இருக்கிறது.
1: ஒரே ஒரு நாடு தான் இருக்கு அப்படியே?
0: ஆமா, அந்த ஒரு நாடு தான் அப்படி இருக்கு.
1: இந்தோனேஷியா அப்படியே?
0: இல்ல, நீங்க முயற்சிக்கு நினைச்சு தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க சார்.
2: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
0: வணக்கம், தேநீர் நேரம். வணக்கம்
3: சார். சார்
0: நன்றி. தொடர்ந்து திருச்சியா?
2: துருக்கி.
0: துருக்கியா? துருக்கி இல்ல சார், துருக்கி இல்ல. நன்றி சார், நன்றி. வணக்கம், தேநீர் நேரம்.
2: யாரு
0: எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சரி, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. நேயர்கள் வந்து அந்த விட யோசிக்கட்டும், உங்களுடைய கேள்விக்கான
2: நம்மளுடைய கேள்வி கேட்டலாம். இப்ப வெற்றிலைக்கு பெயர் போன ஒரு அழகான ஒரு மாவட்டம் என்ன அப்படின்னா, இப்ப அதாவது கும்பகோணம் வெற்றிலைக்கு அடுத்தபடியாக புவிசார் குறியீடு பெற்ற வெற்றிலை எது? அது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படிங்கறதுதான் கேள்வி. அதாவது கும்பகோணம் வெற்றிலைக்கு அடுத்தபடியாக புவிசார் குறியீடு பெற்ற வெற்றிலை எது? அது எந்த மாவட்டத்தில் பயிரிடப்படுறாங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. இதற்கான விடையே நம்மளுடைய நேயர்கள் சொல்றாங்களா அப்படின்னு ஒரு
0: ஒரு நேயர் வந்துட்டாங்க. சரி, வந்த நேர் போயிட்டு அவங்க கேள்வியை கேட்டு. சரி, இப்ப நம்ம ஒரு பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து
2: அப்படியே வெற்றிலை போட்டுட்டு வரலாம்னு போயிருப்பாங்க.
0: நிச்சயமா, நீங்க வெற்றிலையை பத்தி கேட்டீங்கல்ல. சரி, இப்ப ஒரு பாடல் கேட்டுடலாம். நேர்களை இனி வருவது பெரிய வீட்டு பண்ணக்காரன் பட பாடல்.

0: வாடகையில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101
3: இன்று மாலை 5:30
2: இரணியல் ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் வழங்கும்
4: நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்
5: வாழ்வச்ச கோஷ்டம் அருள்மிகு மகிஷாசுரமர்த்தினி ஆலயத்திலிருந்து சிறப்பு நேரலை.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் இரணியல்.

0: நீங்கள் கேட்டிருக்கிறது தேநீர் நிறம் புதிரு பாசறை. இப்ப நம்ம ரெண்டு கேள்வி கேட்டிருந்தோம். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஐரோப்பா மற்றும் ஆசியா ஆகிய இரு கண்டங்களில் அமைந்துள்ள நாடு எது? நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்களே வெற்றிலை பத்தி, அது சொல்லுங்க. மறுபடியும்
1: கும்பகோணம் வெற்றிலைக்கு அடுத்தபடியாக புவிசார் குறியீடு பெற்ற வெற்றிலை எது? அது எந்த மாவட்டத்தில் உள்ளது?
0: சரி, இப்ப நேர்கள் நேரில் வந்துட்டாங்க. வணக்கம், தேநீர் நேரம் புது ரூபாசரை, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், வணக்கம், தேநீர் நேரம் புது ரூபாசரை.
2: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: பாராட்டுக்கள்,
0: நன்றி.
1: ஆத்தூர் வெற்றிலை தூத்துக்குடி
0: மாவட்டத்துலதான்
1: அது மட்டும் இல்ல, தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் அருகில் உள்ள தாமிரபரணி ஆற்றங்கரை பகுதிகளில் இந்த வெற்றிலை பயிரிடப்படுது. இந்த வெற்றிலைக்கு நம்ம

0: ஆழ்வார் வெற்றிலை அப்படின்னு இன்னொரு பெயரா இருக்கு.
1: சரி.
0: அடர் நிற பச்சை நிறத்தில் மென்மையாகவும் மணமாகவும் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால இந்த வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆற்றங்கரையில இது வளர்ந்து செழித்து வளர்றதுனால இந்த கொடிக்கால் வெற்றிலைக்கு நம்மாழ்வார் வெற்றிலை அப்படின்னு பேர் உண்டு. ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பகுதிக்கு மிக அருகில் தான் நம்மாழ்வார் அவதரித்த ஆழ்நார் திருநகரி அந்த ஊர் இருக்கு.
1: சரி. ஆழ்வார் திருநகரி இருக்கிறதுனால
0: அதனால இந்த வெற்றிலைகள் வந்து நிறைய அளவுக்கு அதிகமாக அந்த இடத்துல பயிரிடப்படுறதுனால அதை வந்து நம்மாழ்வார் வெற்றிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். வீட்டுல விசேஷம்னாலே கண்டிப்பா வெற்றிலை பாக்கு பழம்னு முதல் வரிசையில இடம் பிடிக்கிறது இந்த வெற்றிலை தான். நம்ம எல்லாருக்கும் வெற்றிலை இல்லாத விசேஷ வீடே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, நம்ம அடுத்த கேள்விக்கு நேயர்கள் பதில் சொல்றாங்களா என்னன்னு
1: பாக்கலாம். வணக்கம், தேநீர் நேரம், புதுரூபாசிரி. ஐரோப்பா மற்றும் ஆசியா ஆகிய இரு கண்டங்களில் அமைந்திருக்கக்கூடிய நாடு எது? சரி, அதுக்கு விடைய நேர்கள் யோசிக்கணும். நீங்க இன்னொரு கேள்வி சொல்லுங்க.
0: இன்னொரு கேள்வி கேட்டலாமா? தமிழ்நாட்டில் நீலக்கொடி சான்றிதழ் பெற்ற கடற்கரை எது? அது எந்த மாவட்டத்தில் உள்ளது? ப்ளூ பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொடி பெற்ற கடற்கரை எது, அது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படிங்கற கேள்வியை கேட்டறலாம். நேயர்கள் வந்து இதற்கான பதில சொல்றாங்களா?
1: நேயர்கள் யோசிக்கிட்டு அதுமாதிரி பாடல் கேட்கலாம். நேயர்களை இனி வருவது பூப்பு ஓப்பத்திற்கு பட பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 105 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தேநீர் நேரம், பொது அறிவு பாசறை. இப்ப நம்ம ரெண்டு கேள்வி கேட்டிருந்தோம், ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன், அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியா ஆகிய இரு கண்டங்களில் அமைந்துள்ள நாடு எது? அதுக்கு நேர்கள் விட யோசிச்சிருக்காங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அந்த கேள்வியை சொல்லுங்க.
2: நேரடியா அந்த நாட்டுல உள்ளவங்களே வந்து பதில் சொல்றாங்க போல இருக்கு. சரி, நம்ம இப்போ நீலக்கொடி சான்றிதழ் பெற்ற கடற்கரை தமிழ்நாட்டுல எது, அது எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருந்தோம்.
1: சரி,
2: நீலக்கொடி சான்றிதழ் பெற்ற கடற்கரை எது?
1: நேர்கள் வந்துட்டாங்க, பதில் சொல்றதுக்காக கேட்டுருவோம். வணக்கம், தேநீர் நேரம், புதுரி உபாசரை. சொல்லுங்க சார். முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க சார். நன்றி சார். வணக்கம், தேனி நேரம், புதுரி உபாசரை.
3: வணக்கம்
2: சார். வணக்கம்,
3: யார்
1: பேசுறீங்களா?
2: செங்கல்பட்டு மாவட்டம் என்பது மிக சரியான பதில்.
1: நேரத்தோட நீலக்கொடிக்கு விடைய சொல்லிட்டீங்க.
2: அந்த நாட்டு, அந்த நாட்டை யாராவது கண்டுபிடிச்சு.
1: சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு பாராட்டுகள். நன்றிமா, நன்றி.
2: தமிழ்நாட்டில் நீலக்கொடி சான்றிதழ் பெற்ற கடற்கரை எது, எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்டோம். அதுக்கான ஒரு அழகான கரெக்டான பதில சொல்லிட்டாங்க.
1: சரி,
2: செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவளம் கடற்கரை தான். 2021 செப்டம்பர் மாதம் கடற்கரை சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருப்பதனால இந்த கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. சரி, இந்த சான்றிதழை யாருதான் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ளூ பிளாக் சான்றிதழை வழங்கப்பட்டதற்கான காரணம் நாம வந்து சொல்லிட்டோம், அதாவது சுற்றுச்சூழலை ரொம்ப தூய்மையா வச்சிருக்காங்க அப்படின்னு. இதை கொடுத்தது யார் அப்படின்னா, டென்மார்க்ல இருந்து, டென்மார்க்கை சேர்ந்த சுற்றுச்சூழல் கல்விக்கான அறக்கட்டளை, அதாவது FEE, ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சர்வதேச அமைப்பு தான் இதுக்கான நீலக்கொடி அந்த கொடுத்துருக்காங்க சான்றிதழ். கடற்கரையை சுத்தமாக வைத்துக் கொள்றதுன்னா சும்மா அப்படின்னு நினைச்சிருக்க கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 33 நிபந்தனைகளை முழுமையாக பூர்த்தி செய்யணும். அதாவது பாதுகாப்பு வசதி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுலா பயணிகளுக்கான வசதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், 33 நிபந்தனைகளையும் கரெக்டா வச்சிருந்தா மட்டும்தான் அந்த ப்ளூ பிளாக் வழங்கப்படுது. அதாவது சுற்றுலா பயணிகளுக்கான மிக சிறந்த கடற்கரை ப்ளூ பிளாக் சான்றிதழ் கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும்.
1: கூடுதல் தகவல் சொல்றீங்க. வணக்கம், தேநீர் நேரம், புதிய ரூபாய்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? பேர் சொல்லுங்க.
0: ஆலஞ்சோலையிலிருந்து சுந்தரேசா.
1: சொல்லுங்க சார், விடையை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஐரோப்பா மற்றும் ஆசிய ஆகிய கண்டங்களில் அமைந்துள்ள நாடு எது?
0: சோவியத் யூனியன்.
1: சோவியத் யூனியன் இல்ல சார. இல்ல, உங்களுடைய முயற்சிக்கு நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு சரியா சார். வணக்கம், தேநீர் நேரம்.
2: யார் பேசுறீங்கம்மா இங்கிருந்து?
1: சரி, நம்ம இதுக்கான விடையை சொல்லிட்டு அடுத்த கேள்வி பெறுவோம். அதாவது, ஐரோப்பா மற்றும் ஆசியா ஆகிய இரு கண்டங்களில் அமைந்துள்ள நாடு எது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான விடை லூதுவேனியா. லூதுவேனியாங்கிற நாடுதான் ஐரோப்பாவிலேயும் ஆசியா ஆகிய இரண்டு கண்டங்களும் இருக்கு. இந்த நாடு பாத்தீங்கன்னா வடகிழக்கு ஐரோப்பாவில் பால்டிக் கடலின் தென்கிழக்கு கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாடுங்க. இதனுடைய பரப்பளவுன்னு பார்த்தோம்னா 65,300 சதுர கிலோமீட்டர்கள். இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே.

0: 65,300 சதுர கிலோமீட்டர்கள். இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே, கேள்வியை கேட்டு விடைய சொல்லிட்டோம்.
1: இல்ல, எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த நாட்டுக்கு ஒருவேளை உள்ள போயிட்டோம் வச்சுக்கோமே, ஒரு அட்ரஸ் விலாசம் கேட்கணும் அப்படின்னா எந்த நாட்டோட விலாசம்
0: உங்களுக்கு எந்த கண்டம் பிடிக்குமோ அந்த கண்டத்தோட விலாசத்தை கொடுத்துடலாம்.
1: சரி
0: சரியா, அடுத்ததை நீங்க ஒரு கேள்வி கேளுங்க.
1: அடுத்த கேள்வி கேட்டலாமா? உலக பாரம்பரிய தளமாக மாமல்லபுரம் எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது? உலக பாரம்பரிய தளமாக மாமல்லபுரம் எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி. இதற்கான பதில நம்மளுடைய நேர்கள் டான் வந்து சொல்லுவாங்க, பாருங்க.
0: சரி, நம்ம நேர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணட்டும். அப்ப நான் ஒரு கேள்வி சொல்லிடுறேன். சமீபத்தில், அதாவது 2024 ஆண்டு நேட்டோவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சமீபத்தில், அதாவது 2024 ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி, 2024 ஆண்டு நேட்டோவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதான் இன்னொரு கேள்வி. ரெண்டு கேள்விக்கும் நேர்கள் விட யோசிக்கட்டும். அதுக்கு மேலும் ஒரு பாடல் கேட்டுடலாம். நேர்களின் ஒரு பாடலின் படம் உள்ளம் கவர்ந்த கல்வன் பாடலை பாடி போர் சித்ரா.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.
2: ஒரே ஓர் நாள் உன்னை மாற்று, உன்னை உனக்கே வேறாய் காட்டு.
3: सुनती हो, कमाल ही हो गया.
4: क्या हो गया ऐसा?
3: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया.
4: ये कमाल कैसे हो गया?
3: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोलकर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ.
4: ये तो बहुत बढ़िया पोर्टल है.
3: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया. सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी.
5: மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
6: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
7: நிலையத்தில் இருப்பது 3:43 ஸ்வாணி நாகர்கோவில் வானொலி நேர்குமரி பண்பலை 101 நேரடி கேட்டு கொண்டிருப்பது தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை. இப்ப நம்ம ரெண்டு கேள்வி கேட்டிருந்தோம் பாடலுக்கு முன்னாடி. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது சமீபத்தில், அதாவது 2024 நேட்டோவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க, என்ன கேள்வி?
8: உலக பாரம்பரிய தளமாக மாமல்லபுரம் எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விதான். இதற்கான பதில சொல்றதுக்காக நேயர்கள்
7: இணைப்புல வந்துட்டாங்க. வணக்கம், தேநீர் நேரம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
9: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், சிவ சண்முகசுந்தரம்.
7: சரி சார், உடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்கான கூடுதல் தகவல் சொல்லுங்க.
8: நான் நினைச்சேன் நேயர் வந்து கண்டிப்பா என்னுடைய கேள்விக்குதான் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன். உலக பாரம்பரிய தளமாக மாமல்லபுரம் எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது?
7: சரி,
8: 1984 அப்படிங்கறது தான் சரியான விடை. யுனெஸ்கோ நிறுவனத்தால உலக பாரம்பரிய தளமாக இந்த ஆண்டுலதான் அறிவிக்கப்பட்டிருக்கு. பல்லவர்களின் கலை திறமை, அதாவது தமிழர்களின் சிற்ப திறமைக்கும் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன் அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு, அதாவது பெரிய வீரன் அப்படின்னு அதோடைய பொருள். இவருடைய பெயராலேயே மாமல்லபுரம் என்று அழைக்கப்படுது. ஒற்றை பாறையில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள், குடைவரை கோயில்கள், புராண கதைகளை கூறும் சிற்பங்கள் அப்படின்னு பழங்கால நினைவுகளை நினைவு கூறக்கூடிய சின்னங்கள் அதிகமாக அந்த மாமல்லபுரத்துல இருக்கு. நம்ம போனாலும் நிறைய பேர் பார்த்திருப்போம். 1984 யுனெஸ்கோ நிறுவனத்தால் இந்த உலக பாரம்பரிய தளமாக இந்த மாமல்லபுரம் அறிவிக்கப்பட்டிருக்கு. உலக புகழ்பெற்ற கலை படைப்புகளை காண உலகத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் இன்றைக்கும் வருகை தந்துட்டு இருக்காங்க.
7: நம்ம அடுத்த கேள்விக்கு நேயர்கள் நேரில் வந்துட்டாங்க. வணக்கம், தேநீர் நேரம். வணக்கம், வணக்கம், தேநீர் நேரம். அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க, நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்க. சமீபத்தில், அதாவது 2024 நேட்டோவின்

0: தலைவராக நியமிக்கப்பட்டவர், எந்த நாட்டை சேர்ந்தவர்? வணக்கம் தேநீர் நேரம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
1: கிருஷ்ணன்கோவில் இருந்து லட்சுமி சார்.
0: சொல்லுங்க, உங்க விடையை
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா? நெதர்லாந்து.
0: நெதர்லாந்து, சரியான விடை. விடையை சரியா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்க பாராட்டுக்கள். நன்றிமா, நன்றி. இப்ப அந்த நேயர் சொன்ன மாதிரி சமீபத்தில் 2024 நேட்டோவின் தலைவராக நியமிக்கப்பபட்டவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேள்வி கேட்டதற்கான விடை நெதர்லாந்து. இப்ப இந்த நெதர்லாந்து பத்தி கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து வடமேற்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாடு. இந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழின்னு பாத்தீங்கன்னா டச்சு மொழி. அது மட்டும் இல்லாம இந்த நாட்டின் நிலப்பரப்புல நான்கில் ஒரு பகுதி கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குமோ, கடல் மட்டத்தோட கீழா இருக்கும். அதனாலதான் இந்த நாட்டிற்கு நெதர்லாந்து, அதாவது நெதர்லாந்துனா என்ன மீனிங், என்ன அர்த்தம் அப்படின்னா தாழ் நிலம் அப்படின்னு பெயர். சரியா? இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாமா? சரி, ஒரு பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். நெதர்லாந்து வருவது இங்கிலீஷ் காரன் பட பாடல்.

0: ஒரு கேள்வி கேட்டுறேன், அதாவது யுனெஸ்கோவின் இலக்கிய நகரம் என பெயரிடப்பட்ட நகரம் எது? யுனெஸ்கோவின் இலக்கிய நகரம் என பெயரிடப்பட்ட ஒரு நகரம் எது? அது அடுத்த கேள்வி.
1: அப்போ நம்ம நானும் அப்போ ஒரு கேள்வி.
0: சரி, கேட்டுருங்க.
1: அதாவது தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்துல ஒரு தொல்பொருள் அகழாய்வு நடந்திருக்கு,
0: சரி,
1: அது எந்த இடம் அப்படிங்கறத வந்து நேயர்கள் சொல்றாங்களா பாக்கலாம்.
0: சரி, ஒரு பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்கலாம். பர்வதி இங்கிலீஷ்காரன் படப்பாடல்.

0: நேர்கள் கிடைச்சு கொண்டிருப்பது தேநீர் நேரம் புதிரு பாசறை. நம்ம ரெண்டு கேள்வி கேட்டிருந்தோம், ரெண்டு கேள்வி மறுபடியும் ஞாபகப்படுத்திடலாம். யுனெஸ்கோவின் இலக்கிய நகரம் என பெயரிடப்பட்ட நகரம் எது?
1: தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் தொல்பொருள் அகழாய்வு நடந்த இடம் எது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி
0: கேட்டிருந்தோம். வணக்கம், தேநீர் நேரம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரிங்கிறது பேசுங்க, பேர் சொல்லுங்க.
2: ராதாகிருஷ்ணன்
0: சொல்லுங்க சார். விடைய கண்டுபிடிச்சிருக்கீங்களா? எந்த கேள்விக்கான விடைய கண்டுபிடிச்சிருக்கீங்க?
2: கேரளாவில் இலக்கிய நகரம் கோழிக்கோடு.
0: பாரசால இருந்து கேரளம் வந்து சரியான விடையை சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்க பாராட்டுகள். நன்றி சார. நன்றி. நேர் சொன்ன மாதிரியே யுனெஸ்கோவின் இலக்கிய நகரம் என்று பெயரிடப்பட்ட நகரத்தினுடைய பெயர் என்னன்னா கோழிக்கோடு. கேரள மாநிலத்திற்குரிய கோழிக்கோடு. இது கேரளாவின் வடக்கு பகுதியில் அரபிக்கடலின் ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நகரம். இதனுடைய பரப்பளவுன்னு பாத்தீங்கன்னா 128 சதுர கிலோமீட்டர். 1498 வாஸ்கோடகாமா வந்து இறங்கிய காப்பாடு கடற்கரை இங்கதான் இருக்கு. கூடுதல் தகவல். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அந்த கேள்வி சொல்லுங்க.
1: மறுபடியும் சொல்லிடலாம். தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் தொல்பொருள் அகழாய்வு நடந்த இடம் எது அப்படின்னு நாம கேள்வி கேட்டிருந்தோம். இதற்கான விடையை சொல்றதுக்காக நேயர்கள் வந்திருக்காங்களான்னு கேட்டிடலாம்.
0: வணக்கம், தேநீர் நேரம். வணக்கம். சரி, இப்போ அந்த கேள்வி நீங்க மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க.
1: தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் தொல்பொருள் அகழாய்வு நடந்த இடம் எது? நேர்கள் வராங்களா?
0: நேர்கள் ரொம்ப யோசிக்கிறாங்க.
1: சரி, நம்மளுக்கு வந்து நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால
0: ஒரு நேர் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: பெரியகோல் புதூர் ராஜலட்சுமி.
0: விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: ஆமா, தெலுங்கனூர் மாங்காடு.
0: சரியான விடையை சொல்லிட்டீங்க. இதே நேரம் வந்து நிகழ்ச்சியில பங்கேற்க பாராட்டுக்கள். நன்றி.
3: நன்றி.
1: இந்த கேள்விக்கு நேர்கள் பதில் சொல்லுவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு கடைசியா ஒரு டவுட் வந்துருச்சு. ஆனா இதுக்கும் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டின்

0: சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணைக்கு அருகே உள்ள தெலுங்கனூரில் தான் இந்த தொல்பொருள் அகழாய்வு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தெலுங்கனூர் மற்றும் மாங்காடு இந்த தளங்கள் வந்து கிமு 1200 முதல் 1600 காலகட்டத்தை சார்ந்ததா இருக்கும் அப்படின்னு தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போதைக்கு அந்த மக்கள் பயன்படுத்தின நிறைய அதாவது பாதுகாப்பு உபகரணங்கள் நிறைய கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க.
1: சரி, இதான் கூடுதல் தகவல் இல்லையா? சரி, இப்ப நிறைய நம்ம ஒரு பாடல் கேட்டுடலாம். இனி வருவது ஜீவா பட பாடல்.

மேல்வேத்துடன்றைய தேநீர் நேரம் புதிரூபாசரை நேரலை நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: இந்த நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
1: ஒய் பொன்மலர் பாலன்,
0: ஹை மணிகண்ட பிரபு. வணக்கம் நேர்களே.
1: வணக்கம்.
0: நேர்களை நிகழ்வது செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். 2000 ரூபாய்க்கும் மேலான யுபிஐ வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்தும் முறை தீபாவளிக்கு பிறகு

0: அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய பணபரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-2027 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தியாகி சங்கரலிங்கனார் நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து 9086 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை சட்டப்பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ரத்தி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: நேரம் 4:02. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பயோஃபார்மா சக்தி என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவின் சுகாதாரத்துறைக்கும் மருந்து தொழில்துறைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புதிய முயற்சி பற்றி பார்க்கலாம். அதன் பெயர் பயோஃபார்மா சக்தி. உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் போன்றவற்றை உயிரி மருந்துகள் அல்லது பயோஃபார்மசூட்டிகல்ஸ் என்று அழைக்கின்றோம். புற்றுநோய், நீரிழிவு நோய் எதிர்ப்பு தொடர்பான பல்வேறு பாதிப்புகள் உள்ளிட்ட சிக்கலான நோய்களுக்கு நவீன உயிரி மருந்துகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த துறையில் இந்தியா ஏற்கனவே குறிப்பிடத்தக்க திறனை கொண்டுள்ளது. ஆனால் ஆராய்ச்சி, புதிய மருந்து கண்டுபிடிப்பு, மருத்துவ பரிசோதனை, உற்பத்தி மற்றும் உலகளாவிய போட்டி போன்ற துறைகளில் இன்னும் அதிக முதலீடும் கட்டமைப்பு வசதிகளும் தேவைப்படுகின்றன. இந்த தேவையை கருத்தில் கொண்டு முன்வைக்கப்பட்டுள்ளதே பயோஃபார்மா சக்தி திட்டம். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் உயிரி மருந்து துறைக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பது, புதிய உயிரி மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை உருவாக்கும் திறனை அதிகரிப்பது, மேலும் இந்தியாவை உலகின் முன்னணி உயிரி மருந்து உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி மையங்களில் ஒன்றாக உருவாக்குவது ஆகும். இதன் மூலம் நவீன ஆய்வகங்கள், ஆராய்ச்சி வசதிகள், தொழில்நுட்ப மேம்பாடு, திறமையான மனிதவள உருவாக்கம் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கலாம். மேலும் அரசு, கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தனியார் மருந்து நிறுவனங்கள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். இந்தியாவில் உருவாகும் புதிய மருந்துகள் இந்திய மக்களுக்கே மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கும் பயனளிக்கும் வாய்ப்பும் உருவாகும். அதோடு உயர்தர உயிரி மருந்துகள் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்படுவதால் எதிர்காலத்தில் மருந்து பாதுகாப்பும் விநியோகத் திறனும் மேலும் வலுப்பெறலாம். இளம் விஞ்ஞானிகள் மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறையில் பணியாற்ற விரும்பும் மாணவர்களுக்கும் இது புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஆராய்ச்சி முதல் தொழில் முனைவோர் வாய்ப்புகள் வரை பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்புகள் உருவாகும். பயோஃபார்மா சக்தி என்பது ஒரு மருந்து திட்டம் மட்டுமல்ல. இது ஆராய்ச்சி, புதுமை, உற்பத்தி மற்றும் சுகாதார பாதுகாப்பை ஒருங்கிணைக்கும் ஒரு பெரிய முயற்சி என்ற வகையில் பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் கண்டுபிடிப்பு, இந்தியாவில் உற்பத்தி, உலகிற்கு வழங்கல் என்ற இலக்கை நோக்கி இந்திய உயிரி மருந்து துறையை நகர்த்துவதில் இத்தகைய முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அறிவியல் வளர்ச்சி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் போது அதன் பயன் உண்மையான சமூக முன்னேற்றமாக மாறுகிறது. அந்த வகையில் பயோஃபார்மா சக்தி இந்தியாவின் உயிரி மருந்து துறைக்கு புதிய சக்தி, சுகாதாரத்துறையின் எதிர்காலத்திற்கு புதிய நம்பிக்கையாக உருவாகியுள்ளது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பயோஃபார்மா சக்தி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

நேரம் 4:06. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிய மாலை பொழுதில் இதயம் தொடும் பாடல்கள் இதோ நமது குமரி பண்பலை 101. நிகழ்ச்சியில் தொடக்கமாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திற்காக தனுஷ் ஜோனிட்டா காந்தி பாடிய பாடல். பாடலுக்கான வரிகள் விவேக், பாடலுக்கான இசை ஜி.வி. பிரகாஷ்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரிப்பண்பலை 101 திரையிசை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ப்ளூ ஸ்டார் படத்தில் இடம்பெற்றது. பாடலை பாடியவர்கள் பிரதீப் குமார், சக்தி ஸ்ரீ கோபாலன். பாடலுக்கான வரிகள் உமாதேவி. பாடலுக்கான இசை கோவிந்த் வசந்தா.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

இசை சாரலாய் ஒலித்துக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101 திரை இசை நிகழ்ச்சியில். தொடரும் பாடல் டூடு படத்திற்காக சாய் அபியங்கர் தீப்தி சுரேஷ் பாடியது.

0: கேட்ட பாடல் ஜகமே தந்திரம் படத்திற்காக தனுஷ் பாடியது. பாடலுக்கான இசை சந்தோஷ் நாராயணன்.
1: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
2: ஆமாம் மன்னா.
1: யானைப்படைகள்
2: தயார் மன்னா.
1: குதிரைப்படைகள்
2: கிளம்பிவிட்டது மன்னா.
1: சரி, புறப்படுவோம்.
3: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
3: அது வந்து மன்னா.
1: சரி, புறப்படுவோம், வாரும்.
3: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
1: வாள் எதற்கு?
3: போருக்கு.
1: போருக்கு செல்வது யார்?
3: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
1: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்
3: அதுதானே பார்த்தேன். இவராவது போருக்கு செல்வதாவது.
1: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
3: இன்றைய குறுஞ்செய்தி.
1: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரைசை. திரைசையில் தொடர்ந்து வரும் பாடல் 24 படத்தில் இடம்பெற்றது. பாடலை பாடியிருக்காங்க அபிஜித் சிங், சின்மயி. பாடலுக்கான இசை ஏ ஆர் ரஹ்மான். பாடல் வரிகள் மதன் கார்கே.

இசையில் நிறைவாக ஒலித்தது காரிகா படத்திற்காக பத்மபிரியா ராகவன் பாடிய பாடல். பாடலுக்கான இசை கே எஸ் சுந்தரமூர்த்தி, பாடல் வரிகள் தாமரை. நேரம் 4:30. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இனி கேட்போம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டோம். இனி தொடர்வது 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்பு துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ரயில்வே நடப்பு நிதியாண்டில் இதுவரை சரக்குகளை கையாள்வதிலும் பயணியர் வருகையிலும் வளர்ச்சியடைந்துள்ளது. 2000 ரூபாய்க்கு மேலான யுபிஐ வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்தும் முறை தீபாவளிக்கு பிறகு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய பண பரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தார்.

0: தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து 9086 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் ஒருமுறை பயன்பாட்டு நெகிழிப் பொருட்களின் தடை அமலாக்கத்தை கண்காணிப்பதற்கான சிறப்பு பணிக்குழுவின் 3வது கூட்டம் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 5:02. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிய மாலை பொழுதில் இசை பூக்களாய் மலர்ந்து மனம் வீச வருகிறது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்

நிகழ்ச்சியில் தொடக்கமாக வாழ்க்கை படகு படத்திற்காக பி சுசீலா குழுவினர் பாடியது. பாடலுக்கான இசை எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. பாடல் வரிகள் கண்ணதாசன். ஒன்றாய் சேர்ந்து அன்பாய் வாழும் பண்பு இருந்துவிட்டால் ஆனந்தம் தானாய் வந்துவிடும். எத்தனை கண்கள் பார்த்தால் என்ன? நம் சிந்தனைகள் ஒன்றாய் இருக்கும்போது வேறென்ன வேண்டும் இப்பூ உலகில்?

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உல்லாச பறவைகள் படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர் பாடியது. பாடலுக்கான இசை இளையராஜா, பாடல் வரிகள் பஞ்சு அருணாச்சலம். இறைவனின் திருக்கரம் எழுதிய ஓவியமாய் எங்கும் பரவி கிடைக்கிறது ஆயிரம் ஆயிரம் அழகு. இயற்கை அன்னை அவள் தந்த பரிசு அழகான இந்த உலகம்.

குமரி பண்பலை நூற்றொன்றில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காதல் ஓவியம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பாடலுக்கான இசை இளையராஜா, பாடல் வரிகள் வைரமுத்து.

வெள்ளிச்சலங்குகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் நேரம் இதுவாம். சங்கீத சலங்கையொலி எப்பொழுதுமே இந்த ஏழைக்கு கீதாஞ்சலி.

ஜன்னுத்தா தத்தஜம் தி தத்தஜம் தத்தி தத்தஜம் தஜம் தஜம் த தக்கிட்டாம் தக்கத்தாம் தத்தாம் தகிடுதாம் தஜம் தஜம் தஜம் தஜம் தரகிடுதாம் தக்கஜிமி தகிடுதாம் தாம் தாம் தரகிடுதை தரகிடுதாம் திரகிடுதை தரகிடுதாம் திரகிடுதை தரகிடுதாம் திரகிடுதை தரகிடுதை

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானம்பாள் அவர்கள். வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் ட்ரில்லிஸ் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள், மெல்லிசை, வேளாண்மை செய்திகள் ஆகியன இடம்பெறும். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சண்டைக்கோழி படத்திற்காக. ஜெஸ்ஸி கிஃப்ட், சுஜாதா மோகன், கங்கா, சின்மயி பாடிய பாடல். பாடலுக்கான இசை யுவன் சங்கர் ராஜா. ஆடிப்பாடி ஆண்டவனை வேண்டி நின்றால் கேட்டதெல்லாம் கிடைக்குமாம், தொட்டதெல்லாம் துலங்குமாம்.

முல்லைச்சிறுமி நிகழ்ச்சியில் நிறைவாக அரண்மனை 2 படப்பாடல். பாடலை பாடியவர்கள் மாலதி லக்ஷ்மன் குழுவினர். பாடல் வரிகள் பிரைசுடன், பாடலுக்கான இசை ஹிப்ஹாப் தமிழா ஆதி. திரிசூலம் கையில் ஏந்தி சக்தி பிரவாகமாய் வழி நடத்த வந்து விடுத்தாயே.

0: இசைப்பூக்களை மலர்ந்து மனம் வீசியது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் நிமிடம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: இரணியல் ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில் இன்று
2: வாழ்வச்ச கோஷ்டம் அருள்மிகு மகிஷாசுரமர்த்தினி திருக்கோவில் சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் இரணியல்.
3: வாவ், புது பேக் சூப்பரா இருக்கே, எங்க வாங்கின?
4: நம்ம இரணியல் ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ்ல தான் விதவிதமா பேக்ஸும் செப்பல்ஸும் குறைஞ்ச விலையில வாங்கலாம். அதோட விழாக்களுக்கு தேவையான பேப்பர் ரோல், பேப்பர் தட்டு, பேப்பர் கப், தண்ணி பாட்டில் அத்தனையுமே இங்க மொத்தமா கிடைக்கும்.
3: வாடிக்கையாளர் விரும்பும் அன்பு நிறைந்த ஸ்தாபனம்
5: ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ், வள்ளியாற்றின் கரையரியில் இரணியல்.
3: புது பேக் சூப்பரா இருக்கே, எங்க வாங்கின?
4: நம்ம இரணியல் ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ்.

0: வாடிக்கையாளர்
1: விரும்பும் அன்பு நிறைந்த ஸ்தாபனம்
2: ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் வள்ளியாற்றின் கரையரில் இரணியல்.
1: வாவ், புது பேக் சூப்பரா இருக்கே, எங்க வாங்கின?
0: வாடிக்கையாளர்
1: விரும்பும் அன்பு நிறைந்த ஸ்தாபனம்
2: ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் வள்ளியாற்றின் கரையரில் இரணியல்.
3: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை இன்று வாழ்வுச்சு கோஷ்டம் மகிஷாசுரமர்த்தினி ஆலயத்திலிருந்து நேரலையில் நம்மோடு இணைகிறார்கள் எஸ் ஆதினி மற்றும் வி ஸ்ரீ வித்யா. வணக்கம். வணக்கம்மா.
4: திகேசிது கண்ட கொடும்பு நீ போரு கொடும்பு நீ போரி கிருதே ஜெய ஜெய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்தினி சைலசுதே ஜெய ஜெய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்தினி சைலசுதே. குமரியின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இளைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் நம் குமரி மண்ணின் கான ஊற்று குமரி பண்பலை 101 நவராத்திரி நாயகி நேரலையில் நேயர்களுடன் நாம் தரிசிக்க வந்திருப்பது வாழ்வச்ச கோஷ்டம் அருள்மிகு மகிஷாசுரமர்த்தினி திருக்கோயில். தமிழ்நாட்டிலேயே மூலவராக மகிஷாசுரமர்த்தினி மட்டுமே நின்றருளும் அரிதான தனித்துவமான தலம். 9 மகிஷனுடன் போரிட்டு 10 நாள் விஜயதசமி என்று மகிஷனை வென்று மகிஷாசுர மர்த்தினியாக அன்னையவள் நின்ற அதே கோலத்தில் சுமார் 7 உயர திருவுலவில் நீண்ட கோலத்தில் கம்பீரத்தோடு கோயில் கருவறையில் மூலவராக அன்னை காட்சியளிக்கும் அற்புதமான அதிசயமான பல நூற்றாண்டுகளை கடந்தும் வரலாறு பேசுகின்ற அழகிய ஆலயத்திலிருந்து குமரி பண்டலை 101 நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலையில் நேயர்களுடன் இணைவது ஆர்ஜே வேல் ஸ்ரீவித்யா செந்தில்குமார் மற்றும் ஆர்ஜே ஆதினி ராஜேஷ்.
5: நவராத்திரி 9 இரவுகள். அமாவாசையை அடுத்து வரும் 9 நாட்கள் நவராத்திரி எனப்படுகிறது. வண்ண வண்ண மலர்களின் வாசமும் வீடெங்கும் ஒலிக்கும் பக்தி பாடல்களும் கொலுப்படிகளின் அழகும் அம்பிகையின் அருளும் நம் மனங்களை நிறைக்கும் இந்த இனிய நவராத்திரி நன்னாளில் உங்கள் அன்பான நாகர்கோவில் பண்பலை குமரி பண்பலை 101 நவராத்திரி நாயகி நேரலை. நவராத்திரி இந்த ஒரு வார்த்தையில் எத்தனை ஆன்மீகம், எத்தனை அழகு, எத்தனை நம்பிக்கை. அம்மன் கோயில்களில் ஒலிக்கும் மணியோசை முதல் வீடுகளில் ஒலிக்கும் மங்கள இசை வரை நவராத்திரி என்பது வெறும் விழா மட்டுமல்ல, அது நம் பண்பாட்டின் அடையாளம், பெண்மையின் பெருமையை போற்றும் திருவிழா, நமக்குள் இருக்கும் ஆற்றலை தட்டி எழுப்பும் ஒரு ஆன்மீக கொண்டாட்டம். நவராத்திரியின் 3 நாளான இன்று நமது குமரி பண்பலை 101 நவராத்திரி நாயகி நேரலைக்காக நாம் வந்திருக்கும் ஆலயம் வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுரமர்த்தினி ஆலயம். கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஊர் காட்டாத்துறை. இங்கிருந்து 2 தொலைவில் உள்ளது இந்த வாழ்வச்ச கோஷ்டம் ஆலயம். இப்போது ஆலயத்தின் மேல் சாந்தி அவர்களை சந்தித்து பேசலாம். வணக்கம் ஐயா.
6: நமஸ்காரம்
5: ஐயா. உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் சங்கர நாராயணன்.
5: ஐயா சொல்லுங்க, இந்த கோயில பத்தி சொல்லுங்க. இந்த கோயில எத்தனை வருஷமா நீங்க மேல் சாந்தியா இருக்கீங்க, உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
6: மகாதேவி, மகாகாளி, மகாகன்யா சரஸ்வதி, லோகபைதோசந்தார்த்தி, பக்த அனுகிரகதாரிணி, அதாவது துர்காலட்சுமி சரஸ்வதியோட அனுகிரகத்தோட இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா அனுகிரகம் கிடைக்கட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு நான் இங்க ஒரு 15 தேவியை தேவை பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. சும்மா 15 இந்த தேவியை சேவை பண்ணிட்டு இருக்கேன்.
5: சரிங்க ஐயா, இந்த கோயிலோட அமைப்பு பத்தி சொல்லுங்களேன். இப்ப நம்ம சொல்லும் போது கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே இந்த ஒரு கோயில தான் தேவி வந்து நின்ற இதுல வந்து தரிசனம் தர்றாங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
6: அதாவது மகிஷாசுரமர்த்தினி சொல்லும் போது உக்ரமா இருக்கும், இல்லாட்டா சாந்தமாக இருக்கும்.

0: இந்த கோவில் இந்த கோயம்பேட்டை கோஷ்டம் மணிஷாசிரமத்தையும் கோவில் அம்மன் நிக்கிறது வந்து யோக நிலையில் நிக்கிறது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். அது இது வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அதாவது இங்க பரிவார தேவதைகள் ஒண்ணுமே கிடையாது, அம்பாள் மட்டும்தான் இருக்கா. ஏன்னா மகிஷன வதம் பண்ணுறதுக்கு வேண்டி எல்லா தேவதைகளையும் ஒன்னு ஒரு ரூபமாக எடுத்து மகிஷன வதம் பண்ணினதுனால அவருக்கு மகிஷாசிரமத்தின் பட்டம் கிடைச்சது. அந்த பட்டத்தோட நிக்கிறாம நீங்க அது ஒரு பெரிய விசேஷமாக இந்த இடத்துல அமைந்திருக்கிறது பெரிய விசேஷம்.
1: சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமா பார்க்கும்போது அம்மனை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ரொம்பவே அபூர்வமாகவும் இருக்கு அந்த காட்சியை பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோயில நிறைய கல்வெட்டுகளை நாங்க பார்த்தோம், கல்வெட்டுகள் எல்லாமே இந்த கோயிலோட வரலாறு ரொம்பவே அழகா செதுக்கப்பட்டிருக்கு. ஐயா உங்களால் உங்க நீங்க வந்து அந்த வரலாறு ஒருக்க சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்.
0: அதாவது இந்த கோவில்ல

0: அதாவது இந்த கோவில்ல ரிக்கார்டுகளோட திருவழி செய்திகள் அது வந்து அதிகமாக இருக்கு. அதாவது பரசுராமர் தான் செய்த தர்மத்துக்கு பிராயச்சித்தம் பண்ண ஸ்தலமாக இந்த இடம் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த கோவிலுக்கு நிறைய தோஷ பரிகார ஸ்தலங்கள் இருக்கு, ஆனா கர்ம தோஷத்துக்குன்னு உண்டான பரிகார ஸ்தலங்கள் வந்து அபூர்வமாக சொல்லக்கூடிய எண்ணிக்கையில தான் இருக்கு. அதுல இந்த ஒரு ஆலயமும் ஒண்ணு. ரிக்கார்டுகள் பார்த்தீங்கன்னா வயநாட்டு ராஜாக்கள் அவ காலத்துல இந்த கோவிலை புனரமைப்பு பண்ணதாக உள்ள ரிக்கார்டுகள் நம்மள்ட்ட இருக்கு.
1: சரிங்க ஐயா, ரொம்ப சிறப்பா பேசுனீங்க ஐயா, நன்றி ஐயா. தானேனும் மாணவம் பாடிய அசுரனை பானத்தில் போய் அவளே துர்கா என்று

0: சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, சக்திக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி. இந்த ஒன்பது நிலவுகளும் நம் வாழ்வின் நம்பிக்கையாக, துன்பத்தில் தாயாக, தடுமாறும் போது வழிகாட்டியாக, நம் ஒவ்வொரு நிலையிலும் துணையாக வந்து காக்கும் அகிலம் ஆலோகீஸ்வரி அகிலாண்டேஸ்வரியை பூஜிக்கும் நிலவுகளாக மட்டுமல்லாது, ஆன்மீகத்தை வளர்க்கவும் ஒற்றுமையை வளர்க்கவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கலைகளை கற்பிக்கவும் வழிகோலுகிறது இந்த நவராத்திரி. பொதுவாக விடுதிகள் என்றாலே உணவை குறைக்கிறோம். ஆனால் நவராத்திரிகள் மட்டும் பல வகைகள் பாயசம் என பதம் பார்க்கிறோம். தன் குழந்தைகள் பசியாக இருப்பதை ஒரு தாயால் தாங்க முடியுமா? எனவேதான் உலகத்தின் தாயான தயாபரியின் இந்த நவராத்திரியில் பயறு வகைகள், பருப்பு வகைகள், கடலை வகைகள் என பலவித சுண்டல்களை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதன் பின்னால் ஆரோக்கிய வாழ்வின் மறைபொருளும் இருக்கிறது. பொதுவாக புரட்டாசி மாதம் தட்பவெப்ப நிலை மாறும் காலம், உடல் நிலையில் பெருமளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் காலம், சளி இருமும் காய்ச்சல் என பரப்பும் காலம். எனவே இக்காலத்தில் உடல் ஆரோக்கியத்தை பராமரித்தால் மட்டுமே நோயின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க முடியும். எனவேதான் உடலில் புரோட்டீன் எனும் புரதச்சத்தை மேம்படுத்தும் உணவுகளை நவராத்திரி வழிபாட்டில் பிரசித்தமாக்கினர் நம் முன்னோர். நவராத்திரி பூஜை செய்பவர்கள் அக்கம் பக்கத்தினரையும் அழைத்து பிரசாதம் வழங்கித்தான் பூஜையை நிறைவு செய்கிறார்கள். கோவிலும் எல்லோரையும் அழைத்து இந்த பிரசாதம் வழங்கப்படுகிறது. இதனால் தான் மட்டுமல்ல தன்னை சார்ந்தவர்களும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணம் வளரவும் நவராத்திரி வழிவகுக்கிறது. ஒன்பது இரவுகள், அன்னையின் ஆயிரம் அருள்கள், நம் பண்பாட்டின் எண்ணற்ற அழகுகள், இவை அனைத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இது நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் மீண்டும் நம்மோடு இணைகிறார் இந்த ஆலயத்தின் மேல்சாந்தி அவர்கள். அவர் நமக்காக ஒரு ஸ்லோகத்தை சொல்ல இருக்கிறாங்க.
1: சபரியாபதியாயே விலசிதம். அதாவது இந்த அர்த்தத்தோட ஸ்லோகம் என்னன்னா, நம்ம கோவில்ல வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து மந்திரமாகவும் வேத மந்திரமாக மனித போய் சேரட்டும்ங்கிறதும், நம்ம கோவில நடக்கக்கூடிய நடைகள் வந்து அம்மனை பிரதட்சணம் வர்றதாகவும், நம்ம சொல்லக்கூடிய சொல், நம்ம வாயில் வரக்கூடிய ஒலிகள் எல்லாமே நாதமாக அம்மனுக்கு, சங்கீத ஆராதனையாக அம்மனுக்கு போய் சேரட்டும். நம்மளுடைய ஒவ்வொரு அசையும் ஒவ்வொரு வகையான ஆராதனையாக அம்மனுக்கு போய் சேரணுங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை வந்து ஆதிசங்கரால் இயற்றப்பட்டது. இன்றைக்கும் இந்த ஸ்லோகம் நம்ம நிறைய கோவில்கள் எல்லாம் சொல்லிட்டு வரோம்.
0: சரிங்க, நன்றி ஐயா.

0: ஞாயிற்று மட்டும்தான் உண்டாயிருது. அன்னைக்கு வறுமை இருந்ததுனால எல்லா பேரும் ஊரு விட்டு போச்சு. இப்போ எல்லாரும் மதுராஸ் மெட்ராஸ் இருந்தவர் எல்லாம் வந்து அம்மே தொழிலுக்கு வாரம். இப்போ இல்ல முன்னேற்றம் உண்டு, நல்ல முன்னேற்றம். அது வாழ் கொண்டு ராஜா கொண்டு வச்சதாக்கும் வாழ் வச்சு விட்டாங்க. யுத்தத்துக்கு போகும்போது வாழை கொண்டு சேமிக்க பாகத்தில் வச்சிருக்கு. அதனால வாழ் வச்ச கோஷம் பேரு மன்னர். மகசாசன மரத்திலிருந்து அவரை அசுரனை கொண்டுட்டு இருக்கிறதுனால இது வாழ் வச்ச கோஷம் பேர் வர காரணம் தேவியோட பாதத்துல வாழ்ந்தது.
1: சரிங்க ஐயா, நீங்க வந்து இப்போ பல வருஷங்களா இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? எப்படியும் ஒரு 30-40 வருஷங்களுக்கு மேல சொல்லலாம் இல்லையா? இங்கேதான் இருக்கீங்க. சரிங்கய்யா, நீங்க வந்து உங்க ஆரம்ப காலத்திலயும் இப்ப பாக்கும் போதும் நீங்க அன்னையோட சிறப்பை பாக்கணும்னாலும் சரி, இப்ப வந்து கோவிலுக்கு பக்தர்கள் வர அந்த விதம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது ஐயா? முந்தைய காலத்துக்கும் இப்போ
0: அது நாலு இரட்டி மேடம். முன்னாடி இருந்த விட நாலு இரட்டி. எங்கெல்லாம் இருக்கு, கேரளத்திலயும் சரி தமிழ்நாட்டுல மட்ராஸ்ல இருந்து வேற இங்க அம்மைய பாக்குறது வர ஒரு நாளைக்கும் இங்க கூடுதல் ராஜா பக்தர்கள் வந்துட்டே இருக்கு. வந்தது மட்டும் இல்ல, அவரு அம்மைக்கு வேண்டி நல்ல காரியங்கள் தான் செய்துட்டு இருக்க. வார பக்த ஜனங்கள் எல்லாம் அம்மைக்கு வேண்டி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்துட்டு தான் இருக்க.
1: சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா, நன்றி.
0: ஓகே ஓகே, தேங்க் யூ.
2: படிகளில் அழகாட்டிய பொம்மை பரவசமாய் பல வண்ண நிறங்கள் நவரசமே நவராத்திரியில் சிவசங்கரியே மல பாதங்கள் சரணம், சங்கரியே மல பாதங்கள் சரணம். கோவிலில் கொலுப்படிகள் அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது நாம் இங்கே பார்க்க முடிகிறது. கொலு என்பது வெறும் பொம்மைகளை அடுக்கி வைக்கும் நிகழ்வு மட்டுமல்ல, உலகில் இருக்கும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு கலை பண்பாடும் முக்கியமானது என்ற அழகான வாழ்க்கை தத்துவத்தையும் உணர்த்துகிறது. மண்பாண்ட கலைஞர்களுக்கு வாழ்வாதாரமாக ஒருபுறம், ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரை பரிணாம வளர்ச்சியின் விளக்கத்தை கூறும் அறிவியல் கூடமாக ஒருபுறம், பொம்மைகள் கூறும் கதைகள் வரலாறு என குழந்தைகளுக்கு பாரம்பரியத்தை காட்டும் ஆசானாக மறுபுறம், விதவிதமான வண்ணத்தில் கண்களை கவரும் கலை பண்பாட்டை பிரதிபலிக்கும் கால கண்ணாடியாக ஒருபுறம், கடைசியாக ஒவ்வொரு மனிதனும் மனித நிலையிலிருந்து தெய்வமாக உயரக்கூடிய வகையில் நம்முடைய சொல்லும் செயலும் பண்பட வேண்டும் என்ற தத்துவத்தோடு உயரமான கடைசி படியில் கடவுள் பொம்மைகளோடு நிறைவு பெறுகிறது கொலுப்படிகள். இப்படி கொலுவின் பின்னணியில் மட்டுமே 1000 விளக்கங்கள் உள்ளன. அடுத்ததாக சிவராத்திரியின் முக்கிய நிகழ்வான வித்யாரம்பத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பக்தரை சந்திக்கிறோம். உங்க பேர் என்ன, எந்த ஊரு, இந்த கோவிலுக்கும் உங்களுக்கும் தொடர்பு சொல்லுங்க.
3: இந்த கோவில் வந்து என் பேரு மதுசூதனன். இந்த கோவிலுக்கு பின்னர் தான் தாமதிக்கு. இங்க ஒரு 35 வருஷம் மேல்சாந்தியா இருந்த வாசுதேவன் நம்பூரி என்ற அவருடைய மருமகன், மூத்த மருமகன். என்ன கோயில் பத்தி அவர் சொன்னார்ல, அதான் அது 1700 வருஷத்துக்கு முன்னாலே மகாராஜா காலங்களிலே உள்ளானது. இதுல இருந்து ஒரு அரை வரலாங்கு தொலைவுல அம்மா அங்கதான் முதல்ல வந்திருந்த ஒரு மண்டபம் இருக்கு. இப்போ அந்த மண்டபத்துல இருந்துதான் அம்மா இங்க மகாராஜா காலத்து அம்மா சொப்னத்துல காட்டி இங்க வாரியர் குடும்பம்னு ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க மூதாவதுகிட்ட அங்க அம்மா சொப்னத்துல காட்டி நான் இப்ப இந்த இடத்துல வந்திருக்கேன், இப்ப என்ன இங்க கொண்டு வரணும்னு சொல்லி அதுக்குள்ள இதுகள் பார்த்து நம்பூரி மாதிரி வருத்தி அவளுக்கு இங்க இருந்தது மகாராஜா காலம். இப்போ அந்த மகாராஜா மாத்தனோட காலத்துல அங்கிருந்து பத்மராவ கொட்டாரத்திலிருந்து எழுந்தள்ளி ராஜபாதை இது. இந்த பாதையில வந்து பாலை வச்சு இருந்தோம், பாலை இங்க வச்சு பூஜை பண்ணிட்டுதான் எடுத்துட்டு திருவந்தரம் கொட்டாரத்துக்கு போவாரு. அப்ப அதனால இங்க வாதத்த கஷ்டம்ல பேரும் வந்தது. இப்படி அம்மா இப்ப வர வர பயங்கரமான டெவலப்பா இருக்கு வைஷ்வாசிரமர்த்தினி ஆலயம். நிறைய ஆட்கள் நிறைய காரியங்கள் நடக்கிறது வந்து இங்க வராங்க. இப்ப இருக்க போத்தி நல்ல முறையில அத அவங்களுக்கு முடிஞ்ச அளவு நிவர்த்தி பண்ணி விட்டுதான் இருக்காரு.
1: வரும் பக்தர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை அன்னை நிகழ்த்துவதால் கோவிலுக்கு வரக்கூடிய கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறமா பத்மநாபபுரம் அரண்மனைக்கும் கோவிலுக்கும் இருக்கு அது ராஜ பாதையும் சொல்றீங்க. அதே அதான் சொல்ல வந்தேன். அதற்கு எடுத்து கேட்டா கோவில்ல இருந்து ஒரு சுரங்க பாதை கூட இருப்பதா சொல்றாங்க இல்லையா?
3: இங்க பத்மநாபம் கொட்டாரத்திலிருந்து இந்த கோயிலுக்கு ஒரு சுரங்க பாதை இருக்கு. அது இப்போ அடைச்சு இங்கே இருக்கு, அதுக்கு இது அடைச்சு வச்சிருக்கு. அதனால ராஜாவும் வந்து இது மொத்த மாதிரி ரோடு இருந்து அந்த கொட்டாரத்திலேருந்து இந்த வாழ்வச்சு அந்த ஹைவே வாரதுக்கு முன்னாலே, ஹைவே 47 வாரதுக்கு முன்னாலே இதுதான் ராஜபாதை. இது வழி நட்டாளம் வழி திருவேண்டாம் போகும். அதனால இங்க வந்து வாழை பூஜிச்சுட்டு அவருக்கு கொண்டு போவது இந்த மத்தனோட மக்கள். இப்போ அந்த ராஜ குடும்பத்தில் உள்ளவங்க திருவனந்தபுரத்திலேருந்து அந்த திருவள்ள

0: நமஸ்துதே. இதோட பொருள், வேதங்களை அறிந்தவர்கள் உன்னை பிரம்மனின் மனைவியான சரஸ்வதி என்றும், மகாவிஷ்ணுவின் மனைவியான லட்சுமி என்றும், பரமசிவனின் சக்தியான பார்வதி என்றும் கூறுகின்றனர். நீயே பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளையும் கொண்டு அனைவரையும் காக்கும் தாயாக விளங்குகிறாய். இந்த நவராத்திரி நன்னாள் மேலும் ஒரு பக்தர் நம்மோடு இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஐயா.
1: இந்த கோவில் 1600 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கோவில் வந்துட்டு அங்க ஒரு மண்டபம் இருக்கு, அங்கேயும் ஆதி இருந்தது. இங்கிருந்து உண்டாக்கி இங்க வச்சிருக்கு. எல்லாம் தேவசம் போடு வகையாக்கும் எல்லாம் வேற வருது. அது அம்மா இந்த ஊர்ல இருக்கு எல்லாம் பிராமணர்ஸும்

0: டைம்லயும் எல்லாரையும் வருவாங்க, கோவிலுக்கு வேண்டியதுகளும் அவங்க செய்வாங்க. அப்படி இருப்போம் நடக்குது. ஸோ மெட்ராஸ்லேருந்து வர அங்கே கோழிக்கோடு அந்த சைடு நிறைய இங்கே உள்ள குடும்பங்கள் அங்கே அவர் சொன்ன மாதிரி அங்கங்கே இருக்கு. அவங்க எல்லாம் ஒவ்வொரு இதுகள் வரும்போ அவங்கவுங்க குடும்பங்கள் வர வங்கம் வரும்போ இங்கே வந்து அம்மனை பார்த்து அம்மனுக்கு வேண்ட பணியோட செய்துட்டு தான் அவங்க குடும்பங்கள்ல காரியங்கள் நடத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கு.
1: இப்படிப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோவிலுக்கு பக்கத்துல நாம குடியிருக்கிறோம், அது கன்னியாகுமரி மாவட்டத்தின் சிறப்பு அப்படிங்கறதே நமக்கு எல்லாம் பெருமை இல்லையா? அப்படிப்பட்ட பெருமையை நாள்தோறும் இந்த உலகிற்கு சொல்லிக் கொண்டிருப்பதுதான் நம்முடைய கோவில் பணிகளை 101. நாம் அதன் சிறப்பறை நேரம் சிறப்பு நேரம் நவராத்திரி நாயகியில் இழந்திருக்கின்றோம். அடுத்ததாக ஒரு மக்களை சந்தித்து இருக்கின்றோம்.
2: நான் அரசு மேல்நிலைப்பள்ளி ஒரு ஆசிரியராக பணிபுரிகிறேன். நான் வெளி மாவட்டத்தில் வேலை பார்த்திருந்தேன். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் என்னுடைய குடும்ப வீடு. நான் வெளி மாவட்டத்தில் வேலை பார்த்துட்டு லீவில் வந்தபோது இந்த அம்மனை நினைத்து கும்பிட்டேன். இந்த ஊரில் எனக்கு வீடு அமைய வேண்டும், முன்னே தினமும் வந்து கும்பிட வேண்டும் என்று நினைத்தேன். நினைத்து அடுத்த வருஷத்துல எனக்கு இடமாற்றம் கிடைத்தது. அம்மையும் தினந்தோறும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து கோவில் கொண்டு போவேன். வீடு அமைந்தது, மகளுக்கு திருமணம் நடந்தது. இந்த அம்மையை வந்து தொழுபவர்க்கு உடனே கைகூடலா எல்லா சம்பவமும் நடக்கும். நம்பிக்கையோடு வந்து இந்த அம்மையை கும்பிடும்படி கேட்டுக்கொள்வேன்.
1: வேண்டியவருக்கு வேண்டியபடி அருள் புரிய கூடிய மகிஷாசுர மர்த்தினி என்று இந்த பக்தன் நமக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நன்றி அம்மா. அடுத்ததாக நவராத்திரியின் முக்கிய நிகழ்வான வித்யாரம்பம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு பாலும் தளவரியா மனம் தரும் தெய்வ மதியம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு தனம் தரும் பூங்குழலால் அதிராமி கடைச்சந்தில் என்று அதிராமிப்பட்ட சொல்லியிருக்காங்க. இதுல தனம் தரும் என்ற செல்வத்தையும் கல்வி தரும் என்று சரஸ்வதியின் அருளையும் இந்த பாட்டுல அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் தேவி தருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளவை இருந்தாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது மிக சிறப்பாக முழுமையிடும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வல்லா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் இவ்வளவு இருந்தா போதுமே நாம எல்லாருமே எல்லாத்திலும் சிறந்ததாக முழுமையான ஒரு மனித வாழ்வை அனுபவிக்க முடியும். வித்தை ஆரம்பிக்கும் நிகழ்ச்சி தான் வித்யாரம்பம். அக்ஷர அபியாசம் என்னும் வித்யாரம்பம் அந்த வெற்றி கொண்ட நாளான 10வது நாள் விஜயதசமியில் நடத்தப்படுகிறது. கற்கும் வித்தைகளில் வெற்றி வேண்டி பொருத்தப்படும் இந்த வித்யாரம்பம் ஏன் இந்த புரட்டாசி மாதத்தில் நடத்தப்படுகிறது என்றால், சூரியன் புரட்டாசி மாதத்தில் கன்னிராசியில் சஞ்சரிப்பார். இந்த கன்னிராசியின் அதிபதி புத பகவான். புத பகவான் அவர் கல்வி கலைகள் மற்றும் புத்திக்கு காரகன் ஆவார். எனவேதான் புதனின் மாதமான புரட்டாசி மாதத்தில் கல்வி கலைகளின் தெய்வமாகிய கலை மகளை வழிபட்டு பதிப்பு இசை கலை நடனம் விளையாட்டு என அனைத்தையும் அன்பை விஜயம் பெற்ற விஜயதசமியில் தொடங்குகின்றோம். அடுத்ததாக நேரலையில் ஆகிரி ராஜேஷ் அவர்கள் தொடர்கிறார். இந்தியாவின் பல பகுதிகளில் வெவ்வேறு மரபுகளுடன் கொண்டாடப்பட்டாலும் அன்னை சக்தியை வழிபடுவது இந்த நவராத்திரி விழாவின் முக்கிய அம்சம். புராண மரபுகளின்படி தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டும் தெய்வீக சக்தியின் வெற்றியை நவராத்திரி நினைவூட்டுகிறது. நவராத்திரி நமக்கு சொல்லும் மிக முக்கிய செய்தி, எத்தகைய இருள் சூழ்ந்தாலும் ஒளி பிறக்கும், எத்தகைய தடைகள் வந்தாலும் நம்பிக்கையோடு போராடினால் வெற்றி நிச்சயம். இது வெறும் ஆன்மீக செய்தி மட்டுமல்ல, நம் அன்றாட வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடிய உயர்ந்த பாடம். மேலும் நம்மோட இணைய காத்திருக்கிறார் ஒரு பக்தர். நிகழ்ச்சியில் அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா.
3: என் பேரு பி ரவிக்குமார்.
1: எங்கிருந்து வரீங்க ஐயா?
3: நான் கோவிலுக்கு பக்கத்துல இருந்து தாமசம்.
1: சரிங்க, சந்தோஷம். சொல்லுங்க ஐயா, இந்த கோவில் பத்தியும் இந்த கோவில்ல வர உங்களுக்கு
3: 3 வருஷமா என ஓரமா வச்சு விட்டு இந்த கோவிலுக்கு தான் வர்றது. இந்த கோவில் குளத்திலே குளி நோய்ப்பு இந்த அம்மையின் தொழில் சாயங்கால தீபாரம் எல்லாம் வருவேன். இந்த கோவில் முன்னுக்கு இருந்தவிட ரொம்ப முன்னேற்றத்துக்கு காரணம் நம்ம ரவீந்திரன் ஆசாரியார் ஒரு ஆசிரியர். அவருக்கு முயற்சினால்தான் இவ்வளவு தூரம் பிக்கப்புகள் நல்லாச்சு. மூட்டு பேர அது இது எல்லாம் மேல நினைச்சா நமக்கு நம்ம நல்ல கதைகள் தான். ஏன்னா மகளிர் கல்யாணம் அதுபோல தான் நான் ஒரு தேங்காய் அடிச்சேன்.
0: ஒரு முறை நேர அந்த ஃப்ரண்ட் பக்கம் தான் போச்சு. ஏன்னா மகளை கல்யாணம் வச்சு அவளை சின்ன ஒரு கட்டி வச்சு வேலையும் பார்த்தா

0: இந்த அம்மையும் குழப்பம் இல்லை. நம்ம கடையில் நமக்கு கொஞ்சம் பைசா கொஞ்சம் தட்டு இருந்தாலும் அந்த கடைக்கு டைம்ல அது கரெக்டா நிறையாது. அப்படி
1: சரிங்க, உங்க சந்தோஷத்துல ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க சொல்லும் போதே நீங்க வந்து அன்னைக்கு மேல வச்சிருக்க கூடிய அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு அது வந்து அன்னை நிறைவேற்றி தந்த அந்த ஒரு தருணம் எல்லாமே எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும் அப்படிங்கறத எங்களால பாக்க முடியுது. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சியா. வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம், தோல்விகள் ஏற்படலாம், ஆனால் நம்மிடம் நம்பிக்கையும் மன வலிமையும் இருந்தால் அவற்றை கடந்து செல்ல முடியும். அதனால்தான் நவராத்திரி என்பது இறை வழிபாட்டுடன் நம் மனதையும் வாழ்க்கையையும் புதுப்பித்துக் கொள்ளும் வாய்ப்பாக திகழ்கிறது. நவராத்திரி நமக்கு சொல்லும் செய்தி மிகவும் எளிமையானது, ஆனால் மிகவும் ஆழமானது. நம்மிடம் துணிவு இருக்கட்டும், நம் வாழ்க்கையில் வளம் பெருகட்டும், நம் சிந்தனையில் அறிவு வளரட்டும். இந்த கோவிலினை பத்தின மிக ஒரு தனித்துவமான தகவலையும் பகிர நம்முடைய பக்தர் ஒருவர் காத்திருக்கிறார், கேட்கலாம்.
0: ஹலோ, அம்மா வந்து இருந்ததாம் ஒரு வருஷத்துல ரெண்டு பிராவசம் அங்க போவோம். மகர சங்கராந்திக்கும் நேவியர் பிறந்தாள் கார்த்திக ரெண்டு பிராவசம் மேளத்தோட போய் அங்க பூஜை எல்லாம் நடத்திட்டு வரும். அது எல்லா வருஷமும் நடக்குது.
1: வருடத்தில் இரண்டு முறை தேவியின் ஆறு கோவில் இருந்த இடத்திற்கு தற்போதைய கோவிலில் இருந்து அம்மனை அழைத்து செல்வார்கள் என்பதை அந்த பக்தர் பதிய வைத்திருக்கின்றார். நவராத்திரியில் பார்க்க போனால் வீட்டின் தெய்வங்களான பெண்களை மகாசக்தியாக சுமங்கலி பூஜையில் பூஜிப்பதும் இந்த நவராத்திரியில் ஒரு சிறப்பு. 2 வயது பெண் குழந்தைகள் முதல் சுமங்கலி பெண்கள் வரை இந்த நவராத்திரியில் சிறப்பு பெறுகிறார்கள். இன்று நவராத்திரி 3ஆம் நாள், விட்டல் வழிபாட்டின் கடைசி நாள். நாளை முதல் எத்தனை வழிபாடானது ஆரம்பமாகும். இந்த 3ஆம் நாளில் 4 வயதுடைய பெண் குழந்தையை அம்பிகையாக வழிபடுவார்கள். அதாவது முதல் நாளில் 2 வயது பெண் குழந்தை, 2வது நாளில் 3 வயதுடைய பெண் குழந்தை, இன்று 3ஆம் நாளில் 4 வயதுடைய பெண் குழந்தை என அம்பிகை வழிபாடு 9 நாட்களும் தொடரும். இப்போது தினத்தில் அம்பிகை இந்திராணியாக அல்லது மாராசி அம்மனாக வழிபடப்படுகிறாள். இன்றைய 3ஆம் நாள் வழிபாடு தொழிலில் மேன்மை, மன அமைதி, தைரியம் மற்றும் குடும்பத்தில் சுபிக்ஷம் வழங்கும் வழிபாடாக கருதப்படுகிறது. உயிர்களையும் படைத்து ரட்சிக்கும் ஜெகன் மாதாவான பராசக்தி கருணை கொண்டு உயிர்களுக்கெல்லாம் அருள் கராட்சிக்கும் அற்புதமான காலம்தான் இந்த நவராத்திரி. யாதேவி சர்வ பூதேஷு மாத்ர ரூபேணே சம்ஸ்திதா, நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ என்று அம்பிகையின் அருமை பெருமைகளை போற்றுகிறது தேவி மகாத்மியம். அம்பிகையின் அருளை பெறுவதற்கு பல விரதங்கள் அனுஷ்டிக்க பெற்றாலும் அவற்றுள் நவராத்திரி விரதமே மிகவும் சிறப்பானது என ஆகம நூல்கள் கூறுகின்றன. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, குவியடங்க காத்தாளை, அங்கையில் பாசாங்குசமும் கருப்பு வில்லும் சேர்த்தாளை, முத்தண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. நவராத்திரியின் சிறப்புகளை மகிஷாசுர மர்த்தினி கோவிலில் இருந்து சிறப்பு நேரலையாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இருளுக்கு தீங்கும் ஒளியை போல இந்த நவராத்திரியில் ஒளிரும் ஒளி நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வெளிச்சத்தை கடத்தும். நவராத்திரியின் நாளிகை மகிஷாசுரனை வென்ற அதே கோலத்தில் மகிஷாசுர மர்த்தினியாக காட்சியருளும் இந்த வாழ்வை கோட்டம் என்னும் வாழ்வற்ற கோஷ்டம் மகிஷாசுர மர்த்தினி திருக்கோவிலில் இருந்து நவராத்திரியின் உத்தான 3ஆம் நாளில் குமரி பண்டல நேயர்களுடன் நவராத்திரி நாயகி நேரலையில் இணைந்திருப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். திருக்கோயில்களிலேயே பெரிய அளவிலான மகிஷாசுர மர்த்தினி இந்த கோயிலில் தான் உள்ளது. இங்கு அம்மன் பரிவார தெய்வங்கள் இல்லாமல் தனியே அருள் பாலிக்கிறார். எல்லா சக்தியும் ஒருங்கே பெற்று தன்னந்தறியே நின்று காக்கும் சக்தியுடையவள் மகிஷி. இந்த கோயிலோட அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கோயில் என்னும் கருவறை கிழக்கு நோக்கி கட்டப்பட்டுள்ளது. கருவறையை சுற்றி உட்பிரகாரமும் காற்றாலை மண்டபமும் அமைந்துள்ளது. கருங்கல்லில் கட்டப்பட்டுள்ள கருவறை மேல் பகுதி மரத்தால் அமைய பெற்றுள்ளது. கூரையின் மேல் பகுதி செப்பு தகடுகளால் வேயப்பட்டுள்ளது. கருவறையின் மேல் பகுதியில் 32 அடி உயரமுள்ள ஏகதள கோபுரமும் உள்ளது. நீள்சதுர கருவறையில் மகிஷாசுர மர்த்தினி நின்ற கோலத்தில் ரௌத்ர பாவத்தில் அழகாக காட்சியளிக்கிறாள். கல்லில் செய்யப்பட்டுள்ள படிமம் ஸ்ரீபங்கா நிலையில், வலது கால் எருமை வடிவிலான மகிஷன் தலையில் ஊன்றிய நிலையிலும், இடது கால் தரையில் தொட்ட நிலையிலும் உள்ளது. 4 கைகளை உடைய அம்மனின் பின் வலது கையில் சக்கரமும், பின்னிடது கையில் சங்கும், முன் வலது கை வரதமும், முன் இடது கை கடிகஸ்தமாயும் இருக்கிறது. பரந்த மகுடம், காலில் சிலம்பு, கழுத்தில் அணிகலன்களுடன் அம்மன் நின்று அருள் புரிகிறாள். அடைப்பவள் அவளே, காப்பவள் அவள்.

0: அடைக்கலம் அவளு சக்தி. ஜெய ஜெய சங்கர் கௌரி மனோகரி அபயம் அளித்தருள் அம்பிகை பைரவி சிவ சிவ சங்கரி சக்தி மகேஸ்வரி திருவருள் தருவாய் தேவி திருவருள் தருவாய் தேவி. துர்கையின் துணிவு நம்மில் வரட்டும், லக்ஷ்மியின் செல்வம் நம் இல்லத்தில் பெருகட்டும், சரஸ்வதியின் ஞானம் நிறைந்து வளரட்டும்.
1: இந்த நவராத்திரியில் அம்பிகையை வழிபடுவதோடு நம் அனைவர் இல்லங்களிலும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நிறைவான வாழ்வையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்ற இனிய வேண்டுதலோடு அம்பிகையின் பாதம் பணிந்து நிலையம் திரும்புகிறோம்.
0: நாளைய தினம் நவராத்திரி நாயகியின் சிறப்பு நேரலையில் நான்காம் நாள் தரிசனம் வடிவேஸ்வரம் அருள்மிகு அழகம்மன் திருக்கோவிலில் இருந்து இணைந்து பயணிப்போம். சோழ பண்பலை 101 நன்றி இவர்களே. இதுவரை உங்களுடன் வேல் ஸ்ரீ வித்யா செந்தில்குமார்,
2: இதுவரை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்த்தினி ஆலயத்திலிருந்து நேரலையை நமக்காக வழங்கி சிறப்பித்தவர்கள் எஸ் ஆதினி மற்றும் வி ஸ்ரீவித்யா. கல்வியும் ஞானமும் அருளும் கலையரசியாம் அன்னையை தொழுது நின்றால் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் பெருகும்.
3: நேர்கள் இதுவரை இரணியல் ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் வழங்கிய நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்
4: வாழ்வச்ச கோஷ்டம் அருள்மிகு மகிஷாசுர மர்த்தினி திருக்கோவில் சிறப்பு நேரலை கேட்டீர்கள்.
5: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் இரணியல்.
6: வாவ், புது பேக் சூப்பரா இருக்கே, எங்க வாங்கின?
7: நம்ம இரணியல் ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ்ல தான் விதவிதமா பேக்ஸும் செப்பல்ஸும் குறைஞ்ச விலையில வாங்கலாம். அதோட விழாக்களுக்கு தேவையான பேப்பர் ரோல், பேப்பர் தட்டு, பேப்பர் கப், தண்ணி பாட்டில் அத்தனையுமே இங்க மொத்தமா கிடைக்கும்.
6: வாடிக்கையாளர் விரும்பும் அன்பு நிறைந்த ஸ்தாபனம்
8: ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் வள்ளியாற்றின் கரையாரியில் இரணியல்.
6: வாவ், புது பேக் சூப்பரா இருக்கே, எங்க வாங்கின?
7: நம்ம இரணியல் ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ்ல தான் விதவிதமா பேக்ஸும் செப்பல்ஸும் குறைஞ்ச விலையில வாங்கலாம். அதோட விழாக்களுக்கு தேவையான பேப்பர் ரோல், பேப்பர் தட்டு, பேப்பர் கப், தண்ணி பாட்டில் அத்தனையுமே இங்க மொத்தமா கிடைக்கும்.
6: வாடிக்கையாளர் விரும்பும் அன்பு நிறைந்த ஸ்தாபனம்
8: ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் வள்ளியாற்றின் கரையாரியில் இரணியல்.
6: வாவ், புது பேக் சூப்பரா இருக்கே, எங்க வாங்கின?
7: நம்ம இரணியல் ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ்ல தான் விதவிதமா பேக்ஸும் செப்பல்ஸும் குறைஞ்ச விலையில வாங்கலாம். அதோட விழாக்களுக்கு தேவையான பேப்பர் ரோல், பேப்பர் தட்டு, பேப்பர் கப், தண்ணி பாட்டில் அத்தனையுமே இங்க மொத்தமா கிடைக்கும்.
6: வாடிக்கையாளர் விரும்பும் அன்பு நிறைந்த ஸ்தாபனம்
8: ஆர்ஜே பேக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் மற்றும் ஆர்ஜே பேப்பர் ஸ்டோர்ஸ் வள்ளியாற்றின் கரையாரியில் இரணியல்.

0: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளியேசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: நேரம் 6:30 நொடிகள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

நிகழ்ச்சி நிரல் நமது குமரி பண்பலை 101 இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய விபரம். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7:00 இசை நேரம், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜிமா மணிகண்டன். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள், நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவர்கள். வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ட்ரெல்லிஸ் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலை துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண்மை செய்திகள்.

என இடம்பெறும் படைப்பு சென்னை வானொலி நிலையம். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரையிசை, 9:15 திரையிசை, 10:05 நிலாமுற்றம் நேரலை, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்கள நாதம். இனி நமது குமரி பண்பலை 101 நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் ஒரு சில தெரிந்து கொள்வோம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் ஆகியன இடம்பெறும். 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை இதில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 6 மணி, 9 மணி, 10 மணி, பிற்பகல் 11 மணி, முற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 8 மணி, 10 மணி. 7:50 வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரையிசை ஆகியன இடம்பெறும்.

நேரம் 6:10, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள். சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்ட திருவட்டார் குலசேகரம் பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்களின் பகிரங்க ஏலம் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் நாளை ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. இந்த ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பமுடையோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக 50,000 ரூபாய்க்கான கேட்பு வரைவோலையினை ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் கன்னியாகுமரி என்னும் பதவியில் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், மேலும் விபரம் அறிய www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம் எனவும் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது.

சிறுபான்மையின முஸ்லிம் மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில்வதற்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு 2026-27 ஆம் ஆண்டு

முஸ்லிம் சிறுபான்மையின மாணவ மாணவியர்கள் உயர்தர உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை வழங்க ஏதுவாக வெளிநாடு சென்று படிக்கும் 10 முஸ்லிம் மாணவர்களுக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 2026-27 ஆண்டில் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில உள்ள சிறுபான்மையின முஸ்லிம் மாணவ மாணவியர்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் மாணவ மாணவியர்கள் 2026-27 கல்வியாண்டில் முதுகலை பட்டப்படிப்பு படிக்க உலகளாவிய QS தரவரிசையில் முதல் 250 இடங்களுக்குள் உள்ள பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்களிடமிருந்து நிபந்தனையற்ற சேர்க்கை கடிதம் பெற்றிருக்க வேண்டும். பெற்றோரின் ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். பட்டப்படிப்பில் 60% அல்லது அதற்கு இணையாக தேர்ச்சி சதவீதம் பெற்றிருக்க வேண்டும். மருத்துவம், பொறியியல், மேலாண்மை, அறிவியல், வணிகவியல், நிதி, மனிதநேயம் மற்றும் கலை, வேளாண்மை அறிவியல், சுகாதாரம், பண்பாட்டு அறிவியல், சர்வதேச வணிகம், பொருளாதாரம், நிதி கணக்கியல், மனிதநேய படிப்புகள், சமூக அறிவியல், நுண் கலைகள் மற்றும் சட்டம் போன்ற பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து முதுகலை பட்டப்படிப்புக்கான சேர்க்கை பெறுபவராக இருத்தல் வேண்டும். இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க www.bcmbcmw.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமகால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 600005 என்ற முகவரிக்கு வருகிற 15 தேதிக்குள் அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

சேவிச்சீர்கள் கேட்டோம். நேரம் 6:15. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இனி மெல்லிசை கேட்போம். மெல்லிசை கேட்பதற்கு முன்
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
2: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
1: பக்தி மாலை.
2: தினமும் காலை 6:15
1: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
2: பக்தி மாலை.
1: உள்ளம் முறியிடுவோம்,
2: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
3: இந்திய நாட்டு என தொடங்கும் பூவை செங்கூட்டுவன் இயற்றிய பாடலை பாடியவர் NS பிரகாஷ். இசை TK ஜெயராமன்.

சரித்திரம் அதன் தொடக்கம் நம்மிடம், நம் அன்னை பூமியே உயர் பண்பின் குறைவிடம், மனித சாதியே ஒன்றுதானென ஒன்றே குலம் என்போம், மதம் எதுவாயினும் மனிதர்களாக நாமே வாழுவோம், அன்பின் எதிரொலி

யாவரும் சொந்தமே என்ற எண்ணம் சிறந்தது. மலர்கள் அனைத்தையும் ஒன்றாய் இணைத்தால் மாலை ஆகுமே. மனித மனங்களும் ஒன்றாய் இணைந்தால்

0: எண்ணம் பண்பாடு.
1: உலகத்தின் தலைமகனே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் அரசு மணிமேகலை. பாடலை பாடியவர் டி கே ஜெயராமன், தேவி ஆகியோர். இசை ஜெயஸ்ரீ ஜெகன்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தேசிய ராணுவ கல்லூரியில் பயிற்சி மேற்கொண்டவர்களுடன் கலந்துரையாடிய அவர், நாட்டின் பாதுகாப்பில் நவீன தொழில்நுட்பத்தின் பங்கு இன்றியமையாதது என்று கூறினார். சைபர் பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஆராய்ச்சி மேம்பாட்டு புத்தாக்க திட்டத்தின் கீழ் பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் தேசிய பாதுகாப்பில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தன் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். 2029 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணி ஆற்றவும், கட்சி தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும், தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்

0: தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேர்மையான முறையிலும் வெளிப்படைத் தன்மையுடனும் செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: மருத்துவத்துறை கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் விதமாக மாநிலம் முழுவதும் 4724 செவிலியர்களுக்கான பணி நியமன ஆணைகள், ஒவ்வொரு செவிலியர்கள் அந்தந்த மாவட்ட நலச்சங்கங்கள் மூலமாக தொகுப்புதியத்தின் அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று பணி நியமன ஆணை கொடுக்கும் விழா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சோம். ஒவ்வொரு செவிலியர் பணியிடங்களும் முற்றிலும் நேர்மையான முறையில வெளிப்படையான முறையில எந்த ஒரு சிபாரிசும் இல்லாம நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இங்க பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பாத்தீங்கன்னா 48828 பெறப்பட்டன. விண்ணப்பங்களை பரிசீலித்து காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டும் 201 செவிலியர் பணியிடங்கள் அவர்களுக்கான ஆணைகளை கொடுத்தோம்.
0: மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சேலத்தில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவர்கள் பின்னோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டனர். இதில் கலந்து கொண்ட தனியார் மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் செந்தில்குமார், 95% மார்பக புற்றுநோய் சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் என்று கூறினார்.
2: 1:28 விகிதத்துல வந்து பாத்தீங்கன்னா விமன் வந்து பிரஸ்ட் கேன்சர் பாதிக்கப்படுறாங்க. சென்னை போன்ற ஒரு மெட்ரோ சிட்டிஸ்ல 1:22 இருக்கு. இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாம இந்த பாதிப்பை வந்து உடம்புல வந்து உருவாக்கிடும். இது கியூர் பண்ண முடியுமா? 95% கியூர் பண்ணிடலாம். முன்னாடி நம்ம வந்து அறிகுறியில வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை கொடுத்தனும், நம்ம வந்து கியூர் பண்ணிடலாம். லைஃப் வந்து சேவ் பண்ணலாம், பிரஸ்ட் சேவ் பண்ணலாம், எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம வந்து இந்த நோயிலிருந்து விடுபடலாம்.
0: மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நடைப்பயணம் மேற்கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவி வித்யாஸ்ரீ தெரிவித்துள்ளார்.
3: மார்பக புற்றுநோய் பத்தி எந்த பெண்களுக்குமே ஜாஸ்தியா தெரியறதே இல்ல. சோ அதை பத்தி நாங்க விழிப்புணர்வு பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இந்த ஒரு பிரஸ்ட்ல உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டியோ இல்ல பஸ்லிக்கேஜோ இந்த மாதிரி என்ன இருந்தாலும் நீங்க தயக்கப்படாம, இல்ல எனக்கு இந்த மாதிரி ஆகுது டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, இது ஃபர்ஸ்டே நீங்க கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாவே கியூர் பண்ணிடலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மின்சாரத்தை அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட்டுக்கு 35 ரூபாய் கொடுத்து வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் முயற்சியை குறை கூறியுள்ளார். கடந்த ஆட்சியில் குறைந்த விலைக்கு மின்சாரம் வாங்கிய ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு தற்போதைய அரசு நாட்டிலேயே மிக அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்போவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட் மின்சாரம் வாங்க அதிக விலையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஏற்கனவே கடன் சுமையில் சிக்கியுள்ள தமிழக மின்சார வாரியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். யூனிட் ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மிக அதிக விலையில் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியாரிடம் ஒரு யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்கவுள்ளது. தாம்பரத்திலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45 மேற்குவங்க மாநிலம் சத்ராகாச்சி சென்றடையும். வரும் வெள்ளிக்கிழமை காலை 6:15 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 பரௌனி சென்றடையும். நாளை காலை 7:40 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் இரவு 8 மணிக்கு கரக்பூர் சென்றடையும். கரக்பூரிலிருந்து நாளை மறுநாள் இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் சனிக்கிழமை காலை 8:45 சென்னை எழும்பூர் வந்தடையும். தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
5: அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை

0: நாடு முழுவதும் இருந்து முழுவதுமாக விலகுவதற்கான சூழல் உருவாகி வருகிறது. அதே நேரத்தில் தென்னிந்தியாவில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவும் சாதகமான சூழல் ஏற்படுகிறது. தெற்கு சிறிலங்கா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை முதல் அக்டோபர் 19ஆம் தேதி வரை தென் தமிழக பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர தமிழக மாவட்ட பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கும் நாளை மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது.

மோகன் தலைமையில் கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் இன்று வழங்கினார். தஞ்சாவூரில் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் பிரதமரின் மேற்கூரை சூரியமின் திட்டத்தின் மூலம் வீடுகளில் மேற்கூரைகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கான விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. அஞ்சல் துறை சார்பில் சென்னை தெற்கு கோட்ட அளவிலான வாடிக்கையாளர் குறைதீர்ப்பு முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் ஒருமுறை பயன்பாட்டு நெகிழிப் பொருட்களின் தடை அமலாக்கத்தை கண்காணிப்பதற்கான சிறப்பு பணிக்குழுவின் 3வது கூட்டம் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் நாட்சுகி நிடாயிராவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-19 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஆண்ட்ரே மிர்கலை வென்றார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிரான 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவப் படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பிலை நிச்சுவண்ணு.
1: நேரம் 6:40 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்களே 7 வரை திரை இசை கேட்போம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக உயர்ந்த உள்ளம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், பாடலுக்கான வரிகள் வாலி, பாடலுக்கான இசை இளையராஜா.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமார்க், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரையிசை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பகல் நிலவு படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. பாடல் வரிகள் கங்கை அமரன், பாடலுக்கான இசை இளையராஜா.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் நேர்முகம். பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவர்கள். வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ட்ரெல்லிஸ் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள், மெல்லிசை வேளாண்மை செய்திகள் ஆகியன இடம்பெறும் படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: கண்ணாடி கண்மணி படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. பாடல் ஆண்டாள் திருமொழி, இசை இளையராஜா. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. இன்னிசை நேரம்.
2: பொறுக்காதே
3: தம்பி, நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: குமரி பண்பரை 101 நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னிசை நேரம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். சென்னையிலிருந்து
1: ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன்.
2: வடகிழக்கு பருவமழை மற்றும் சூப்பர் எல்லினோ தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் மற்றும் வருவாய்த்துறை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூடுதல் தலைமைச் செயலாளரும் நில நிர்வாக ஆணையருமான ராஜேஷ் லக்கானி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட 3 இடங்களில் 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின் விளக்குகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா திறந்து வைத்தார். மத்திய அரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புறையார் பழைய பேருந்து நிலையம், காத்தாஞ்சாவடி பேருந்து நிறுத்தம் மற்றும் தரங்கம்பாடி கடற்கரை ஆகிய இடங்களில் இந்த மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் இரவு நேர போக்குவரத்தை கருத்தில் கொண்டு இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பேருந்து நிலையங்கள் மற்றும் தரங்கம்பாடி கடற்கரை பகுதிகளில் இரவு நேரங்களில் கூடுதல் வெளிச்சம் கிடைப்பதுடன் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். மார்ச் 2019 முதல் ஜூன் 2023 வரையிலான மேல்நிலை 2 மற்றும் 10 பொதுத் தேர்வுகளை எழுதிய தனித் தேர்வுகளின் பெறப்படாமல் உள்ள மதிப்பெண் சான்றிதழ்களை கழிவுத் தாள்களாக மாற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட தனித் தேர்வர்கள் தங்களது மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள 31/10/2026 நாகப்பட்டினம் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் 2023 பருவத்திற்கு பின்னர் தேர்வெழுதிய தனித் தேர்வர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ்களையும் நாகப்பட்டினம் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு சிறப்பு தூய்மை பணி நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தரங்கம்பாடி பேரூராட்சி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 300 மேற்பட்டோர் பங்கேற்று கடற்கரையை தூய்மைப்படுத்தினர். இதில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. தரங்கம்பாடி கடல்சார் அருங்காட்சியகத்தில் உலக சுற்றுலா தின விழா நடைபெற்றது. இதில் 1620 தரங்கம்பாடிக்கு வந்த முதல் டேனிஷ் கப்பலான எலிபென்ட் கப்பலின் மாதிரி அருங்காட்சியகத்திற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் துவங்கி வைத்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதிய வடிவமைப்புகளுடன் கூடிய பட்டுப்புடவைகள், பருத்தி சேலைகள், வேட்டி சட்டைகள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி ரகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வாடிக்கையாளர்களாக மாதாந்திர சிறு சேமிப்பு திட்டம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான கடன் விற்பனை வசதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் சார்பில் ஸ்வச்தா ஹி சேவா தூய்மை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ரயில்வே காவல்துறையினர், சுகாதார ஆய்வாளர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பங்கேற்று ரயில் நிலைய நடைமேடைகளில் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். தொடர்ந்து பயணிகளிடம் தூய்மை பாரதம் மற்றும் கழிவு மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு

0: ஏற்படுத்தப்பட்டு துண்டு பிசுரங்கள் வழங்கப்பட்டன. சீர்காழி அருகே திருப்பங்கூர் சிவலோகநாதர் சுவாமி கோவிலில் பிரகாரத்தில் நாட்டிய தேவதைகளும் சிவஞான கலீர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் இசை மற்றும் பரதம் மூலம் சிவலோகநாதருக்கு மரியாதை செய்யும் சாதனை முயற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 160 மாணவிகள் பரதம் ஆட, 50 மாணவ மாணவிகள் தேவார இசை பதிகங்கள் பாடினர். ஒரே நேரத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வு ஆஸ்பர் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு அங்கீகரித்து அதன் நிர்வாக இயக்குநர் மாணவிகள் மற்றும் நாட்டிய நிறுவன ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயம் வழங்கி கௌரவித்து பாராட்டினார். மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தகவல் பெறும் உரிமை சட்டம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தகவல் பெறும் உரிமை வார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம், பள்ளி மற்றும் கல்லூரி ஆகியவை இணைந்து நடத்திய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். பேரணியில் மாணவ மாணவிகள் மற்றும் விழிப்புணர்வு குழுவினர் உட்பட 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா, வட்டாட்சியர் விஜயராகவன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டும், அவர் தலைமை பொறுப்பேற்று 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டும் சேவை தீப ஒளி பேரணி நடைபெறும் என்று அறிவித்திருந்தது. அதன்படி மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பெரிய எல்இடி திரையில் பாரத பிரதமர் மோடி உரை ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பெயரில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும், அதனை அடுத்து சேவை தீப ஒளி பேரணி என்ற பெயரில் தீபத்தை ஏற்றி விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்டீர்கள். எழுதியவர் ஜி மணிகண்டன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகு ரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செக் குடியரசு துணை பிரதமர் திரு கரேல் ஹாவ்லேசிக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் வடிவமைக்கப்படும் என்றார். இருநாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வரலாற்று மற்றும் கலாச்சார அடிப்படையில் மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலகளாவிய அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இந்தியாவும் செக் குடியரசும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு கரேல் ஹாவ்லேசிக் பெங்களூரு மும்பை தொழில் நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடவிருக்கிறார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தம் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். 2029 ஆண்டு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணியாற்றவும், கட்சி தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும், தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டிருக்கிறார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதத்தில் சரக்குகளை கையாள்வதில் 6.14% வளர்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவு தானியம் கையாள்வதில் 25% வளர்ச்சியும், நிலக்கரி சரக்கு போக்குவரத்தில் 9% வளர்ச்சியும், சரக்கு பெட்டகம் கொண்டு செல்வதில் 10% வளர்ச்சியும் அடைந்துள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகு ரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் இன்று நடைபெற்ற விழாவில் இந்த ஹெலிகாப்டர் இணைக்கப்பட்டது. மேற்கு கடலோர பகுதியில் இந்திய கடலோர காவல்படையின் திறனை மேம்படுத்தும் பணியில் இந்த ALH-MK3 ரக ஹெலிகாப்டர் பயனுள்ளதாக அமையும். இந்த நவீன ஹெலிகாப்டரில் ரேடார், இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா

0: உள்ளிட்ட நாட்டின் மேற்கு பகுதியில் கடல்சார் பாதுகாப்புக்கு இது வழிவகை செய்யும். கடலோர காவல்படையின் ரத்னகிரி 831 ஸ்குவாட்ரனில் மேலும் 4 ALH MK3 ரக ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்படவுள்ளன. 2000 ரூபாய்க்கு மேலான யுபிஐ வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்தும் முறை தீபாவளிக்கு பிறகு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய பண பரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என கூறியுள்ளது. தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு எந்த கட்டணமும் செலுத்தப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகள் உட்பட சிறு வியாபாரிகள் மாதத்தில் 1 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் இல்லாமல் யுபிஐ பரிவர்த்தனை செய்யலாம் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வரைவு வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான கடைசி தேதி வரும் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்த மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தேர்தல் ஆணையம் இதற்கான கடைசி தேதியை நீட்டித்ததாக கூறியிருக்கிறார். இந்த புகார்கள் மீது வரும் நவம்பர் 10ஆம் தேதி வரை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் நவம்பர் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். அனைத்து வாக்காளர்களும் வரைவு வாக்காளர் பட்டியலை பார்வையிட்டு திருத்தங்கள் இருப்பின் தேர்தல் ஆணையத்தை அணுக வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில்.
2: சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டது. நாட்டின் வரி சீர்திருத்தத்தில் இது முக்கிய மைல்கல்லாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வரிகளை ஒருங்கிணைத்து கொண்டுவரப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் ஒரே நாடு ஒரே வரி என்ற இலக்கு எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் ஒருங்கிணைந்த வரி நெறிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் பரிந்துரைகள் வரி செலுத்துபவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். கடந்த ஆண்டு வரை 5%, 12%, 18%, 28% ஆகிய 4 நிலையாக இருந்த சரக்கு மற்றும் சேவை வரி தற்போது 5% மற்றும் 18% என்ற 2 நிலையாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ப்ளூம்பர்க் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் நாட்டின் வரி வசூல் எளிதாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 58வது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 9 ஆண்டுகளில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வை மூலம் பொருளாதார வளர்ச்சியடைய பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
0: பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 15 மாலுமிகள் பயணித்ததாக பல்கேரிய பிரதமர் ருமேன் ராதேவ் தெரிவித்துள்ளார். இதில் 5 பேர் காயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் 1 கப்பல் நீரில் மூழ்கியதாக அவர் கூறியிருக்கிறார். ரஷ்ய தூதரை அழைத்து இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப் போவதாக பல்கேரியா கூறியுள்ளது. மேலும் இத்தகைய தாக்குதலை தடுக்க நேட்டோ படையின் உதவியை கேட்கப் போவதாகவும் பல்கேரியா கூறியிருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதல் குறித்து ரஷ்யா எந்த தகவலும் வெளியிடவில்லை. பாகிஸ்தானில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாக கூறி பலூச் தேசிய இயக்கம் ஜெர்மனி நாட்டின் ஹானோவரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. பலுஜிஸ்தான் மாகாணத்தில் ராணுவப் படையினர் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு

0: எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் பயணியர் ரயில் விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40-க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். மலேசிய சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஷர் சவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-18 என்ற செட்கணக்கில் சக நாட்டு வீரர் பாரத் ராகவை வென்றார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் கடந்த மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக இந்திய அணித் தலைவர் சுப்மன் கில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரில் சிறப்பாக விளையாடி ரன் குவித்த சுப்மன் கில் 5வது முறையாக சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சிறந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனையாக இந்திய அணியின் ஷஃபாலி வர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவின் சார்பில் சிறப்பாக விளையாடிய ஷஃபாலி வர்மா சிறந்த வீராங்கனையாக அறிவிக்கப்பட்டுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்துக்கு எதிரான 3ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 274 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 363 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

மாணவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். முதலில் வானிலை சார்ந்த அறிக்கை. எதிர்வரும் 3 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29-33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22-26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேக மூட்டத்துடன் காணப்படும். காலை நேர அதிகபட்ச வெப்பநிலை 80-90% பதிவாக வாய்ப்புள்ளது. மதிய நேர அதிகபட்ச வெப்பநிலை 60-80% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 10-12 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும்.

இனி வேளாண் அறிவுரைகள். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் வாழையில் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். சம்பங்கி, சாமந்தி மற்றும் அரளி பூக்களுக்கு மழைநீர் தேங்காத வண்ணம் நல்ல வடிகால் வசதி அமைத்துக் கொடுக்கவும். தரையில் படரும் மிளகின் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றி விடவும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல் மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் இலவங்கப்பட்டை செடி மரங்களில் மழைநீர் சேகரிக்க ஏதுவாக பாத்திகள்,

சூரிய சக்தி மின்னேற்ற வண்டி கிராமப்புறங்களில் விவசாயிகளின் மின் தேவையை குறைக்கவும் களத்திலேயே மின்சாரத்தை உருவாக்கவும் வடிவமைக்கப்பட்ட எளிதில் இடப்பெயர்வு செய்யக்கூடிய பல் பயன்பாட்டு வேளாண் சாதனமாகும். இந்த சாதனத்தில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய ஒளி பலகைகள் மூலமாக சூரிய சக்தியை பயன்படுத்தி நேரடியாக மின் களத்தை மின்னேற்றம் செய்ய முடியும். சேமிக்கப்படும் மின்சாரத்தை களப்பணியில் இருக்கும்போதே விவசாயிகள் மிக எளிதாக பயன்படுத்திக் கொள்ளலாம்.

நேயர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். இனி தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதாணிக்கா, இதுதான் நீங்க வர நேரமா? நான் எப்ப வர சொன்னேன்?
5: கோச்சுக்காத முத்தழகு, நானும் கிளம்புறேன் என்னமோ தெரியல புள்ள, எப்படியும் நேரமாகி போகுது.
4: சரி சரி பரவாயில்ல, இப்படி வந்து உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன்.
5: அது இருக்கட்டும் முத்தழகு. ஆமா முத்தழகு, நீ சொன்னதும் நானும் என்ன ஏதுன்னு கூட கேக்கல, கிளம்பி வாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி போனை வச்சுட்ட. என்ன விஷயம் புள்ள?
4: எல்லாம் நமக்கான நல்ல விஷயம்தான்க்கா.
5: அதான் புள்ள, என்னன்னு சொன்னாதானே தெரியும்.
4: ரொம்ப நாளா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, நாமளும் நம்ம சொந்த கால்ல நிக்கணும்னு. அதுக்கான நாள் தான் எப்ப வரும்னு தெரியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களேக்கா.
5: அட ஆமா புள்ள, இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒத்தாலு வருமானம் எங்க பத்துது? அவரு என்னதான் வயக்காட்டுல மாங்கு மாங்குனு ஒழிச்சாலும் வர வருமானம் பத்த மாட்டேங்குது. நானும் ஒத்தாசியா ஒரு தொழில் செய்வேன்னு பார்த்தாலும் அதுக்கும் வழி கிடைக்க மாட்டேங்குது.
4: அக்கா, அதுக்கான வழி இப்போ கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க.
5: என்ன முத்தழகு சொல்ற நீ?
4: ஆமாக்கா, நாமளும் சுயமா தொழில் தொடங்கி நம்ம சொந்த கால நிக்கிறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
5: புரியலையே புள்ள.
4: நீங்க இத கேளுங்க, அப்புறம் புரியும். மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவங்க தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேப்போம்.

0: ஞானம்பாள் என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் டிடிஎட் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்கில் அப்பா வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். அப்பாவுக்கு வந்து இந்த இயற்கை விவசாயம், நம்மாழ்வார் ஐயா, ஞானப்பிரகாசம் ஐயா இவங்களுடைய கனெக்ஷன் வந்து ரொம்ப இது. அப்பா இறந்ததுக்கு போது ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார், நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்து அடுத்தது வந்து பொம்பளை பிள்ளை தான் வச்சுருக்கேன், எனக்கு அப்புறம் இந்த விவசாயத்தை பார்த்துக்கிறது யார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட வருத்தத்தோடையே இறந்துட்டார். அது ஒரு என் மனசில் ஒரு பெரிய ஆழமான ஒரு
0: பதிவாகவே
1: இருந்துச்சு. ஏதாவது பண்ணணும் விவசாயத்தில் அப்படின்னு ரொம்ப ஒரு தேடுதல். அப்போ தான் வந்து இங்கே திருவூரில் வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தில் நிறைய வேல்யூ அடிஷன் கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். டாக்டர் சாந்தின்னு மேம் ஒருத்தவங்க, அவங்க வந்து பாரம்பரிய நெல்லில் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறதை பற்றி கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி மேம் வந்து எனக்கு தகவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்தேன். வந்துட்டு பார்க்கும்போது கிளாஸஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. முன்னோடி இயற்கை விவசாயிகளுடைய கனெக்ஷன் நிறைய கிடச்சிது. அவங்க ஃபார்மில் வந்து என்ன மாதிரியான இயற்கை விவசாய முறைகள் வந்து பின்பற்றுறாங்க, அவங்க எப்படி வந்து நெல்லுலேருந்து அரிசியை வந்து பாரம்பரிய முறையிலேருந்தே நம்ம அரிசியை வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறாங்கன்றத முதற்கொண்டு எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. அவங்கக்கிட்டேருந்து அரிசியை வாங்கி நாங்கள் வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்கு அவங்களுமே மேம் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்ன மாதிரியான பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப தான் எனக்கு வந்து குழந்தை இல்லை, குழந்தை இல்லாதக்க என்ன மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் தெரிஞ்சிச்சு என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வாசலில் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. நான் தான் இல்லைன்னு பார்த்தா என்ன மாதிரி ஒரு 100-150 பேர், அது அந்த ஒரு தாட் வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒவ்வொரு டைமும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம், ஆனால் நம்மளை மாதிரி இருக்க நிறைய பேருக்கு ஏன் குழந்தை இல்லை, எதனால் குழந்தை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கோயில் குழம்புங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டு தான் இருப்போம், நம்ம மெடிசனும் ட்ரை பண்ணுவோம், ஆனால் ரேட்டிங் சக்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி பார்க்கலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அப்பா என்ன பண்ணார், பாரம்பரிய அரிசியே மாற்று, நீ டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டையும் மாற்று அப்படின்னு டெய்லியுமே வந்து புங்கர் ரைஸ் காலையில் வந்து கஞ்சியாக தான் வச்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து இலந்த பழ இலை வந்து அதில் வந்து பாவனை கஞ்சி மிக்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பா வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க, ஏன்னா எனக்கு குழந்தை இல்லைன்றதுனால அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். நிறைய வந்து அப்பா வந்து எங்கெல்லாம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து அரிசியை வாங்கி அதில் வந்து பாவனை கஞ்சி மிக்ஸ்ன்றதை பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். சாப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நார்மலாக பேபி வந்து கன்சீவ் ஆகினேன், முதல் பையன். அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம், வீட்டுக்கே ஒரு எங்கள் மாமியார் வீட்டில் முதல் குழந்தை, தலை பிரசவத்தில் முதல் பையன் பிறந்தது எங்கள் வீட்டில் தான்,
0: சிங்கக்குட்டி.
1: சிங்கக்குட்டி அதனால் வீட்டில் பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக ரொம்ப குழந்தை எப்போ வெளில வரும் எப்போ வரும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வாசல்லையே உட்காந்து இந்த நாட்கள்லாம் நிறைய. பாப்பா வெளில வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்ணாடி பெட்டியில் கொண்டு போய் வச்சிட்டாங்க, வெயிட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு, மஞ்சள் கமலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 15 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தோம். 15 நாள் கழித்து வந்தோம், என்னென்னா பாப்பா வெயிட் கம்மியாக இருக்குது, குழந்தைக்கு வந்து எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபுட்டோ வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது, ப்ளஸ் கொடுக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து கேரி ஓவர் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இதை வந்து டாக்டர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் மாற்றணும், இது வந்து நம்ம சாப்பிட்ட நேச்சுரல் ஃபுட்டாகவே குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களில் என்னென்ன ஆர்கானிக்காக கொடுக்கலாம் அப்படின்னு தேடுதல் நிறைய இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் வந்து வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டேன், வீட்லேயே நானே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன்.
0: என்ன பண்ணி கொடுப்பீங்க?
1: நம்ம பாரம்பரிய அரிசியிலேருந்து இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா இந்த மாதிரி லட்டு,
0: நானும் கூட கேட்கலாம்னு பார்த்தேன், எனக்கு கூட ஒன்று கொடுத்தீங்க.
1: இதில் வந்து லட்டு மாதிரி பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம அம்மா தாத்தா அப்பத்தாலாம் இப்போ கொடுத்த எள்ளு உருண்டை கருப்பட்டியில் போட்டு இந்த பொட்டுக்கடலை போட்டு அதில் உருண்டை பண்ணி கொடுப்பேன். அப்புறம் வேர்க்கடலை போட்டு பர்ஃபி மாதிரி பண்ணி கொடுப்போம். அதை வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்லின்னு சொல்லி நம்ம அப்பத்தாலாம் செய்வாங்க, அதை வந்து வீட்டில் ஒரு வீட்டில் இடித்தாலே 4 வீட்டுக்கு வந்து அந்த வாசம் வந்து இருக்கும் அப்படின்னு. அதை வந்து ரொம்ப சின்ன வயசில் என் பையனுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதில் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இப்போவுமே என் பையனுக்கு டெய்லியுமே ஸ்நாக்ஸ்னால் இந்த மாதிரி நேச்சுரல் ஐட்டமாக தான் இருக்கும்.
0: முழுக்க முழுக்க நீங்கள் இயற்கையாக தயார் பண்ணி கொடுக்குறது?
1: ஆமாம், வெளியில் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்படியும் வெளியில் கேட்டான் அப்படின்னா பேக்கெட் ஐட்டம் வேண்டாம், வேறு ஏதாவது வேணும்னா வாங்கிக்க, வாரத்தில் ஒரு டைமோ இல்லை ஒரு மாதத்தில் ஒரு டைம் மட்டும் அவர் வாங்கி கொடுப்பாரு. வீட்டில் இருந்து இடம் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து பின்னாடி ஒரு 10 சென்ட் இடம் மட்டும் இருந்துச்சு, அதில் வந்து ஃபுல்லாக இந்த கருவேல மரங்கள் தான் இருந்துச்சு. வீட்டு தேவைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்ப தான் அந்த கருவேல மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், சின்ன சின்னதாக பழங்கள் ஆரம்பித்தோம், வாழை, கொய்யா, சப்போட்டா, மா அந்த மாதிரி ஆரம்பித்தோம். வீட்டு தேவைக்கு மட்டும் வந்துச்சு. வீட்டு தேவையை அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட்டில் வந்து முட்டை தேவைப்பட்டுச்சு. முட்டை வந்து தேவைப்பட்டதுக்கு அப்புறம்

0: கடை கோழி வளர்ப்புக்கு இங்கே தான் ட்ரைனிங் வந்தேன். திருவூர் கேவிகேயில் தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்கே வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு 4 கோழியில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்கிட்ட 250 கோழிகள் இருக்கு.
1: 4 250 ஆயிடுச்சா?
0: இத்தனைக்கும் ஒரு 6 மாதம் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி 250 கோழிகள் வச்சுருக்கேன். 250 கோழிகள்லேயே வெரைட்டி ஆஃப் கோழி வச்சுருக்கேன். கருங்கோழி வச்சுருக்கேன், சிறுவிடை வச்சுருக்கேன், அசில் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கடக்நாக் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பெருவிடை வச்சுருக்கேன், இடைவெட்டு இருக்குது, வான்கோழி இருக்குது, கிண்ணிக்கோழி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காடையும் போட்டிருக்கோம். இது எல்லாமே இருக்குது.
1: என்ன இல்லை?
0: இல்லைன்றத இருக்கக்கூடாது அப்படின்றது தான். நம்ம வீட்டுக்கு என்ன என் குழந்தை ஆசைப்பட்டு சாப்பிட்றான்னா எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அதில் வந்து மஷ்ரூம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி மஷ்ரூமுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சு.

0: அதில் வந்து மஷ்ரூம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி மஷ்ரூமுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 10 நாளில் வந்து அதுக்கான வேலைகள் முடிஞ்சிடும்.
1: காளான் வளர்ப்பு,
0: காளான் வளர்ப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு 4 மாடு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டு தேவைக்காக புளிங்குளம் ப்ரீடுன்னு வச்சு என்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்கும் போது ஒரு 2 மாடு தான் இருந்துச்சு. இப்போ என்கிட்ட 7 மாடு இருக்குது. மாடு பால் தேவைக்கு வீட்டு தேவைக்கு போக அதை வந்து நாங்கள் பாலாக கொடுக்கறதில்ல, பன்னீராக மேக் பண்ணி கொடுக்குறோம், நெய்யாக தான் கொடுத்துட்ருக்கோம். வீட்டு தேவைக்கு எங்களை மாதிரி குழந்தை வச்சுருக்கவங்க, சின்ன ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு மட்டும் பன்னீரும் நெய்யும் மட்டும் கொடுக்குறோம். முட்டைகள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். முட்டைகள் வந்து நம்ம ஹேச்சிங் முட்டைங்களை மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வீட்டு தேவைக்கு குழந்தைங்களுக்காக தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் முட்டைகளை வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நியர்பையில் இருக்கும்
1: நாட்டுக்கோழி முட்டை.
0: ஆமாம்,
1: சாப்பிட்றதுக்காக.
0: ஆமாம்,
1: என்ன ரேட்டு மாதிரிலாம்?
0: 20 ருபீஸ் பர் எக்னு கொடுத்துட்டு
1: வாங்குறாங்களா?
0: ஆ, வாங்குறாங்க சார். ஆர்கானிக்காக பண்ணுறோம் அப்படின்னா அவங்களே நம்ம ஃபார்மில் வந்து பார்க்குறாங்க, என்ன மாதிரியான ஃபீட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கான நாங்கள் சொல்லிடுறோம், இவ்வளோ ஃபீட் காஸ்ட் ஆகுது, இதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தேவைப்படுது அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லி தான் வந்து நாங்கள் சேல்க்கு கொண்டு வருவோம்.
1: தினமும் முட்டை விற்பனை ஆகுதா?
0: ஆ, டெய்லியுமே வாரத்துக்கு ஒரு 300 முட்டைகள் வந்து நம்ம சேல் பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: 300? விற்பனை ஆகிடுது ஃபுல்லாக?
0: ஆ, சேல் ஆகிடுது. அதுவும் போக மீத இருக்க முட்டையை நாங்கள் முட்டையாக வந்து கன்வெர்ட் பண்ணி, இப்போ முட்டை வந்து நமக்கு ஸ்லாட் வந்து நிற்குது அப்படின்னா அதை நாங்கள் வெளியில் போடுறதில்ல, முட்டையை அமிலமாக பண்ணிட்டுரும். விவசாயத்துக்கு தேவையான இப்போ ஒரு செடி காய்க்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த முட்டை அமிலத்தை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி செடிங்களுக்கு வீட்டு தோட்டம் வச்சுருக்கோம். நம்ம ஊரில் விவசாயிங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து முட்டை அமிலம் கொடுத்தோம்னா அந்த பூக்குற டைமில் வந்து அந்த முட்டை அமிலம் ஸ்ப்ரே பண்ணும்போது காய்கறிகள் திரட்சியாக வருது. அதை வந்து நாங்கள் கண்கூடாகவே பார்க்குறோம். நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த காய்கறிகள் நல்ல டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கு, பூச்சியும் அந்த மாதிரி இல்லை. அது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது தவிர்த்து நாங்கள் பண்ணுற முக்கியமான கஞ்சி மிக்ஸும் பார்த்திங்கன்னா மகப்பாளர் கஞ்சி மிக்ஸ்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ்க்காகவே பண்ணுறது. இது வரைக்கும் நாங்கள் ஒரு 200 கிலோக்கிட்ட வந்து சாம்பிள் வரைக்கும் கொடுத்துருக்கோம். 200 கிலோ சாம்பிள் கொடுத்ததில் ஒரு 4-5 பேருக்கு மேலே வந்து இன்ஃபர்டிலிட்டினால் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறந்து இன்றைக்கி வந்து ஒரு அம்மா அப்படின்ற ஸ்தானத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. இது எங்கள் ப்ராடக்ட்டுக்கு கிடைச்ச வெற்றின்றதை விட ஒரு இயற்கை விவசாயத்துக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீரசக்தின்னு ஒரு கஞ்சி மிக்ஸு. அது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜென்ஸ்க்காகவே பண்ணுறது. ஜென்ஸில் என்னென்னா இன்ஃபர்டிலிட்டி இருக்கவங்கள எரெக்ஷன் கம்மியாக இருக்கிறது, அதுக்கான கஞ்சி மிக்ஸை நாங்கள் வெளியில் போய் வாங்காமல் நாங்களே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். லேடிஸ்க்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, ஜென்ஸ்க்கும் இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால ஜென்ஸுக்கான கஞ்சி மிக்ஸும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலும்புருதி கஞ்சி மிக்ஸுன்னு ஒன்று பண்ணி கொடுத்தோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து அவருக்கு கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. க்யூர் ஆகுன்னா அந்த ரிசல்ட்டே இல்லை. நாங்கள் போய் நேர்லேயே பார்த்தோம், சரி என்னம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் பில் மட்டும் ஏறிட்டே இருக்குது, சரி நான் ஏதாவது பண்ண முடியுமா பார்க்குறேன் அப்படின்னு. எங்கள் பக்கம் வந்து எலும்பு உடஞ்சிச்சு அப்படின்னா எலும்பொட்டி இலைன்னு ஒரு இலை இருக்குது, பாரம்பரியமாக எங்கள் தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலும்பொட்டி இலையை வந்து பத்து போட்டு விடுவாங்க, எலும்பு உடஞ்சிச்சுன்னா கட்டையாச்சு. அதை வந்து ஏன் கஞ்சி மிக்ஸாக மாற்றக்கூடாது அப்படின்னு பார்த்து அந்த எலும்புருதி கஞ்சி மிக்ஸ் கூட எலும்பொட்டி இலை, முடவாட்டுக்கால் கிழங்கு, முடக்கரத்தானி இதை போட்டு நம்ம பாரம்பரிய அரிசி போட்டு எலும்புருதி கஞ்சி மிக்ஸ்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம அவருக்கு தான் கொடுத்தேன். கொடுத்த ஒரு 15 நாள்லேயே அவருக்கு நல்ல ரிசல்ட்டு. 15 நாள் கழித்து டாக்டர் என்னடா கொஞ்சம் ஹீல் ஆக ஆரம்பிச்சிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போங்க, ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் வாங்க அப்படின்ட்டாரு. ஒரு மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு 1 மாதம் கழித்து திரும்ப செக்அப் போனார், இல்லை மேம் இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் பிளேட்டே ரிமூவ் பண்ணிடலாம், நல்லா ஹீல் ஆயிருக்கு. அவர் தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுத்தது எங்கள் ப்ராடக்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டை வந்து வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம். ஏன்னா எனக்குமே 3 சி செக்ஷனா, அதனால் என்னென்னா எனக்குமே ஸ்பைனல் கார்டு நிறைய ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பேன். பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுனால நான் நிறைய ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு. நானே ரெகுலராக சாப்பிட ஆரம்பித்தேன், எப்படி இருக்குது ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு. இப்போ நான் சாப்பிட ஆரம்பித்த ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நான் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர் தாண்டி ட்ராவல் பண்ணி தான் வரணும். டெய்லியுமே என் பையனை வந்து ஒரு ட்ராவலிங் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 கிலோமீட்டர் தாண்டி தான் பையனை ஸ்கூலுக்கு விடுறதா இருக்கட்டும், பிக்கப் பண்ணுறதா இருக்கட்டும், 20-30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி விடுவேன். இது நடுவில் டெலிவரி பார்ப்பேன், இது நடுவில் ட்ராவலிங் ஏதாவது லோக்கல் டெலிவரி ஏதாவது இருந்தாலும் பார்ப்பேன், வெளியூர் டெலிவரி போடுறதுனால நானே தான் பார்த்துக்குவேன். இதை ட்ராவல் பண்ணும்போது அந்த பெயின் இருந்தது, இந்த பாரம்பரிய அரிசி சாப்பிடும்போது அந்த பெயின் இல்லை. இது ஒரு கஞ்சி மிக்ஸாக நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். இதுக்கான ரிசல்ட்டுமே நல்லா இருந்துச்சு. என்னென்னா அதுக்கப்புறம் நிறைய யோசிச்சு

0: பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கீரையே சாப்பிடல. முக்கியமாக என்னென்னா, என் பையன் காலையில் 7:40 ஸ்கூலு, 7 மணிக்கு தான் எழுந்திருச்சுக்குவான், 7:40 ஸ்கூலுக்கு அடிச்சு பிடிச்சி கிளம்புவான். ஆனால் அந்த கீரை சமைச்சு கொடுத்தா கூட, மதியானம் லஞ்சில் கொடுத்து விட்டா கூட சாப்பிடாம ரிட்டர்ன் கொண்டு வரும். ஏன்னா கீரை சமைச்சு கொடுத்தோடனே மதியானம் டேஸ்ட்டே மாறி போயிடும். அவன் சாப்பிடும் போது கஞ்சியாக இல்லை வேறு ஏதாவது பொரியலாக பண்ணி கொடுத்தாலும் ரிட்டர்ன் வரும், அம்மா எனக்கு இதை பிடிக்கல வேணாம். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு யோசிச்சு, பாரம்பரிய அரிசியில் ஏன் கீரையை மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி 6 வெரைட்டி ஆஃப் கீரை, நம்ம என்னென்ன கீரை அப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற எல்லா கீரையை விட பெஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாயன் கீரை.
1: மாயன் கீரை,
0: மாயன் கீரை, அதுக்கப்புறம் தவசி கீரை, இதை வந்து பேஸ் பண்ணி, இது கூட வந்து பொன்னாங்கண்ணி, முருங்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை, சிறுக்கீரை, இதை வந்து 6 வெரைட்டி ஆஃப் கீரையை மிக்ஸ் பண்ணி கீரை கஞ்சி மிக்ஸன் பண்ணும். கீரை அமுதம், சாதனாலே அமுதம் தான், கீரை அமுதம்னு ஒரு பேர் ஃபிக்ஸ் பண்ணி கீரை அமுதம்னு ஒரு கஞ்சி மிக்ஸை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ குழந்தைங்க மதியில் என் கீரை சாப்பிடாத என் பையனே வந்து, அம்மா இது கஞ்சி மிக்ஸ் நல்லா இருக்குது, எனக்கு ஒரு கப்பு சேர்த்து வச்சிரு, அந்த 11 o'clock அந்த கீரை அமுதத்தை சாப்பிட்றான், ரிட்டர்ன் கொண்டு வர்றதில்ல. ஈவன் 6 months நம்ம இந்த கீரை அமுதத்தை கொடுத்துட்ருக்கோம். ஈவன் ஓல்டேஜ் பர்சனுமே நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க, ரிசல்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது.
1: இப்போ இவ்வளவு மிக்ஸ்லாம் சொல்கிறீங்க, கஞ்சி மிக்ஸ் சொல்கிறீங்க, நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் தயார் பண்ணுறீங்க, எல்லாம் இயற்கையான முறையில் பண்ணுறீங்க, இதுக்கு எப்படி ஃபார்முலா, யார் உங்களுக்கு வழி நடத்துகிறாங்க இப்படிலாம் செய்யலாம், இப்போ இந்த கீரைகளில் இது இவ்வளோ இருக்கணும் அது அவ்வளோ இருக்கணும் அப்படின்லாம் எப்படி நீங்கள்?
0: நாங்கள் ஒரு டைமாக வந்து ஒரு கீரையை வந்து ட்ரையல் போடுறோம் அப்படின்னா ஒரு டைமாக போட மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 100 grams வந்து ஒரு சின்ன சின்னதாக நம்ம வீட்டுக்கு யூஸ்க்கு ஃபஸ்ட்டு 100 grams தான் போட்டு பார்ப்போம். அது வந்து சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னு, 100 grams சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 250 gramலாம் பண்ணுவோம், அதுவே ஒரு 1 kg பண்ணி பார்ப்போம். அதில் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு ஃபார்முலா கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50 kilo வரைக்கும் நாங்கள் ட்ரையல் வீட்டுக்கே ட்ரையல் பார்த்து, நெய்பர்ஸ் கிட்ட ட்ரையல் பார்த்து, அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபார்முலாவே நாங்கள் வெளியில் கொடுப்போம். எடுத்தோடனே எந்த ஒரு பொருளுமே வெளியில் நாங்கள் கொடுக்கறதில்ல. ஃபஸ்ட்டு எங்கள் சுற்றி இருக்கிற எங்களுக்கு, எங்கள் ஃபேமிலி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குதா, அது டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது, ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து சாப்பிட்டு பார்த்தே நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ரொசீஜர் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
1: இதிலெல்லாம் நிறைய நமக்கு நட்டாகாதா?
0: இது வந்து நட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு ட்ரையல் பேசிஸ்ன்னு வரும்போதுமே இதுவுமே வந்து நமக்கான சக்ஸஸ் தான் நம்ம சொல்லுவோம்.
1: ப்ரமோஷன் மாதிரி, இது
0: ப்ரமோஷன்னு சொல்கிறத விட இது ஒரு ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை வந்து நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது தான் இது. அதுவுமே நம்ம பிஸ்னஸ்க்கு அடுத்த லெவலுக்கான சக்ஸஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன்.
2: என்ன மருதானியக்கா, மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
3: முத்தழகு, திக்கு தசை தெரியாமல் இருந்தவளுக்கு வெளிச்சம் கொடுத்து வழியை காட்டின மாதிரி இருந்தது இவங்க சொன்ன விவரங்க.
2: இவங்க சொன்ன மாதிரி வேளாண் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணணும்னா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்க்கா.
3: ஆ, அதையும் தான் கேட்டேனே. என் மச்சான் விளைவிக்கிற வேளாண் பொருட்களை இவங்க சொன்ன மாதிரி மதிப்பு கூட்டி நானும் தொழில் முனைவோரா உருவாக போறேன்.
2: அக்கா, இதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, அடுத்ததாகவும் ஒரு விவரம் சொல்றாங்க, அதையும் கேளுங்க.
3: அது என்ன விவரம் முத்தழகு?
2: வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட்ரெல்லஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க.
4: இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திராட்சை சாகுபடி 175,000 ஹெக்டர் நிலப்பரப்பு, 22 million டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதிகமாக இந்தியாவில் வந்து திராட்சை உற்பத்தி செய்யப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 20-30 வருஷம் முன்னாடி திராட்சை சாகுபடி செய்யப்பட்டு தான் வந்தது. இது ஒரு முக்கிய வணிக பயிர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராட்சை கொடிகள் பசுமை மாறாத ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக வளர்ந்து வருடத்துக்கு 2 முறை அல்லது 2 ஆண்டுகளில் 5 முறை பலன் கொடுக்கும். தமிழ்நாட்டில் திராட்சை 2,850 ஹெக்டர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டு 52,000 டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. சராசரி உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 29.2 டன்கள். ஸோ திராட்சை எங்கே அதிகமாக தமிழ்நாட்டில் பண்ணுறாங்கன்னா தேனி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கிருஷ்ணகிரியிலையும், தர்மபுரி, அப்புறம் திருநெல்வேலி. வணிக ரீதியான சாகுபடிக்கு எதாவது ஏற்றது அப்படின்னா தாம்சன் சீட்லஸ் அப்படின்னு சொல்ற திராட்சை ரகம். இது வந்து உண்ணக்கூடிய திராட்சை மற்றும் உலர் திராட்சை செய்வதற்கு இது நல்ல ரகம். இந்தியாவில் 73% திராட்சை தோட்டங்களில் இந்த தாம்சன் சீட்லஸ்

1.75 லட்சம் ஹெக்டர்ல இது இந்தியாவில இருக்கு. மகசூல் பாத்தீங்கன்னா இது வந்து 20 டன் ஒரு ஹெக்டர் கொடுக்குது. பழுக்கும் காலம்னு பாத்தீங்கன்னா நம்ம கவாத்து செஞ்சதுல இருந்து 120-150 நாட்கள்ல இது வந்து பழுக்கும். சிறப்பு இயல்புகள் இந்த வெரைட்டிக்குன்னு பார்த்தா இது வந்து நல்ல ஒரு கொத்து கொத்தா பழுக்கும். உற்பத்தி செய்வதில் நல்ல சிறந்த உற்பத்திக்கு இது நல்லது. தாம்சன் சீட்லஸ் வந்து நடுத்தரம் முதல் பெரிய கொத்துகளா வருது. விதை இல்லா பழங்கள், மென்மையான பழத்தோல் இருக்கு. ஏற்றுமதிக்கும் இது நல்லது, வணிக ரீதியாகவும் நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெட் குளோப். அதிகமா நம்ம கடைகள்ல ரெட் குளோப்னு பெருசா ரெட் கலர்ல நம்ம திராட்சை பார்த்திருப்போம். அது பாத்தீங்கன்னா சிறப்பு இயல்புகள், கொத்துகள் வந்து பெருசா இருக்கும். ஒரு கொத்தை வந்து 700 கிராம் வளக்கம் வரும். பழங்கள் பாத்தீங்கன்னா 22 மில்லிமீட்டர் வட்டம் அந்த மாதிரி பெருசா இருக்கும். சிவப்பு கலரா இருக்கும். உருண்டை வடிவம், விதையுடன் கூடிய சடைப்பு. சோ காலம் தாழ்த்தி பழுக்கும் ரகம். அதாவது கவாத்து வெட்டி 135 நாட்களுக்கு மேல வந்து நம்மளுக்கு காய் கொடுக்கும். நல்ல அதிக நிலைப்பு திறன் வந்து அந்த ரெட் குளோபுக்கு இருக்கு. மகசூல் பாத்தீங்கன்னா 25 டன்கள் ஒரு ஹெக்டருக்கு வருது. அடுத்த வெரைட்டி பாத்தீங்கன்னா கிரிம்சன் சீட்லஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து கலப்பின சேர்க்கை மூலம் உருவானது, நல்ல வளர்ச்சி கொண்டது, நன்கு சிவப்பு நிற பெரிய உருண்டை, நீள்வட்ட வடிவ, விதை இல்லாத ரகம், தடித்த தோலு, உறுதியான சுவையான சதைப்பற்று இருக்கும். அதனால இந்த ரகமும் வந்து ஒரு நல்ல ரகம். பழுக்கும் காலம் வந்து 130 நாட்கள் மேல கவத்துக்கு பண்ண அப்புறம் பழுக்கும். இது வந்து நல்ல ஒரு கிரிம்சன் சீட்லஸ். அதுக்கப்புறம் ஃபிளேம் சீட்லஸ் அப்படின்னு சொல்றது சீட்லஸ் அடுத்த வந்து விதை இல்லாத ஒரு ரகம். இது 3 தலைமுறை கலப்பினை சேர்க்கை ஒட்டு மூலம் உருவாக்கப்பட்டது. சிறப்பு இயல்புகள் பாத்தீங்கன்னா கொடி வந்து நல்ல வளர்ச்சியுடையது. வெப்பமண்டல பிரதேசங்கள்ல இது நல்லா வளரக்கூடியது. ஃபிளேம் சீட்லஸ் சிவந்த நிறமுடையது. பழங்கள் பெரியது முதல் மத்திய அளவு, உருண்டை வடிவு, விதை இல்லாத திராட்சை. இது சுவையான கெட்டியான சதைப்பிடிப்பு, தோல் கொண்ட மஸ்கட் அந்த வெரைட்டியோட மனம் கொண்ட பழங்களாக இருக்கும். 110 நாட்கள் கவாத்து முடிச்சு 95-110 நாட்களுக்கு அப்புறம் பழுக்கும். இது வந்து பிரிக்ஸ் இனிப்பு சுவை பாத்தீங்கன்னா 16 டிகிரி. சோ இது வந்து நல்ல ஒரு சிறப்பு இயல்புகள். இது வந்து நல்ல தெற்கு பீடபூமி, அதாவது நல்ல ஒரு வெப்பமண்டலத்துக்கு ஏத்தது. திராட்சை ரகங்கள் நல்ல வணிக ரீதியான ரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாம்சன் சீட்லஸ் சொல்றோம், ரெட் குளோம், ஃபேன்சி சீட்லஸ், கிரிம்சன் சீட்லஸ் அதாவது விதை இல்லாத ரகங்கள், ஃபிளேம் சீட்லஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொனாக்கா சீட்லஸ், நானா சாஹேப் பர்பிள் என்ற ஒரு ரகம், சரத் சீட்லஸ், இது அனைத்தும் வந்து நல்ல ஒரு வணிக ரீதியான சிறப்பான ரகங்களாகும். இப்போ சாகுபடி குறிப்புகள் நம்ம பார்த்தோம்னா திராட்சை வந்து நல்ல ஒரு பசுமை மாறாத ஆண்டு முழுவதும் வரக்கூடியது. அதிகமாக மண் பார்த்தீங்கன்னா திராட்சை சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதி கொண்ட 3 அடிக்கு ஆழம் குறையாத செம்மண், சரளை மண், இரும்புறை மண் நல்ல ஏற்றது. காரமிலத்தன்மை 7-8 வரை சாகுபடி செய்ய ஏற்றது. பருவநிலை வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 13-40 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இது வந்து வெப்பத்தை தாங்கக்கூடியது. காற்றின் அளவு ஈரப்பதம் 60% கீழ் இருத்தல் வேண்டும். மழையளவு வந்து 600-800 மில்லிமீட்டர் அளவு இருத்தல் கண்டிப்பாக வேணும். இல்லை நீர்ப்பாசன வசதி உள்ள இடங்கள் மட்டுமே திராட்சை நம்ம பயன்படுத்த முடியும். என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா நடவு குச்சிகள் தான். இதுக்கு வந்து நல்ல பென்சில் தடிமம் உள்ள நடவு குச்சிகள் வந்து 3-4 மொட்டுக்களையுடைய குச்சிகளை பையில போட்டு அந்த வேர்விட்ட குச்சிகளை வந்து நம்ம நடவு செய்யணும். வேர்விட்ட குச்சிகள் அப்படின்றது தான் நம்ம நடவு செய்யறது. அதுல வந்து ஒரு 4-6 இலையாவது கண்டிப்பா இருக்கணும். இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா டாக்ரிஜ் அப்படின்ற ஒரு வேர் செடி, ரூட் ஸ்டாக், அதுல வந்து ஒட்டுக்கட்டி ஒட்டு செடிகளாக நம்மளுக்கு கிடைக்க பெறுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா புதியதா நம்ம மகாராஷ்டிராலாம் அதிக விவசாயிகள் வந்து ஒய் ட்ரெல்லிஸ் முறை, ஒய்னா ஆங்கில எழுத்து ஒய் மாதிரி கம்பம் அமைத்து அந்த இது நடவு செய்யறாங்க. அதை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல இந்த ஒய் ஆங்கிள் முறையில வந்து நம்ம செடிகளை நட்டு பராமரிச்சுட்டு வரோம். அந்த ஒய் ஆங்கிள் வடிவமைக்கும் தொழில்நுட்பம் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து செங்குத்து கம்பம். அந்த கம்பம் வந்து தரையிலிருந்து 4-5 அடி நீளம் இருக்கணும். செங்குத்து கம்பம் வந்து இதுதான் பிரதானமான கம்பம். அந்த கம்பத்துல ஒய் வடிவ கம்பங்கள் நம்ம அதுல வந்து இணைக்கணும். 2 சாய்ந்த ஒய் வடிவ கரங்கள் கை மாதிரி 2 பக்கமும் அந்த மெயின் கம்பத்திலிருந்து ஒய் வடிவ கரங்கள் வந்து நம்ம வைக்கணும். 4 அடிக்கு 2 சைடும் வந்து ஒய் கரங்கள் உருவாக்கணும். 2 இணைக்கிறதுக்கு மேல வந்து ஒரு 3 அடி கம்பி வச்சு அந்த ஒய் கரங்களை இணைக்கணும். அப்ப பிரதானமான ஒரு மெயின் கம்பம், அப்புறம் 2 பக்கமும் 4 அடிக்கு ஒய் கம்பம், அப்புறம் 3 அடிக்கு வந்து ஒரு கம்பம் வச்சு அந்த ஒய் கரங்களை இணைக்கப்படுகிறது. இதுதான் ஒய் ட்ரெல்லிஸ் முறை அப்படின்னு. இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள்னா கண்டிப்பா பிரதான கம்பம் வைக்கிறதுக்கு 2 அடி ஆழமுள்ள குழியில அந்த பிரதான கம்பத்தை முதல்ல நிலை நிறுத்தணும். அதுக்கு வந்து நம்ம சிமெண்ட், கான்கிரீட் கலவையெல்லாம் கொண்டு உருவாக்கணும். துரு பிடிக்காத இரும்பு கம்பிகள், அதை வந்து ஒரு பக்கத்திற்கு 5 கம்பிகள், அதாவது அந்த ஒய் கரங்களை வைக்கிறோம் இல்லையா, அந்த ஒய் கரங்கள்ல ஒவ்வொரு கரங்களையும் 5 துளை இருக்கணும். 5 துளை 20 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ்ல 5 துளை இட்டு இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 துளை. அப்ப அது வழியா 10 கம்பி, 5 கம்பி இந்த பக்கம், 5 கம்பி லெப்ட் சைட்ல. அப்ப 10 கம்பிகள் வந்து அந்த ஒய் கரங்கள்ல இருந்து இந்த சைட்ல இருந்து அந்த சைடு

0: கட்டணும். இப்ப துணி காய போடுற மாதிரி அந்த கம்பிகளை நம்ம இழுத்து விடணும். அப்ப அந்த பிரதான கம்பத்துல இருந்து ஒய் கரங்கள்ல அஞ்சு துளை வச்சு, பத்து துளை வச்சு, பத்து கம்பிகள் துருப்பிடிக்காத இரும்பு கம்பிகள் வந்து வி வடிவத்துல இரண்டு சாய்ந்த கரங்கள்ல இருந்து பொருத்தப்பட வேண்டும். இப்ப ஒயிட் ரிலீஸ் முறையில இந்த மாதிரி நம்ம கம்பிகள் அமைச்சு இந்த கம்பிகள்ல தான் நம்ம வந்து நடுவுல செடிகள் எல்லாம் நடப்புறோம். அப்ப வரிசை அமைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா, வரிசைக்கு வரிசை 10 அடி வடக்கு தெற்கு திசையில் அமைந்திருக்க வேண்டும். திராட்சை செடிகளில் வரிசைகளுக்கு இடையிலான இடைவெளி பொதுவாக மாறுபடும். ஏன்னா டிராக்டர் செயல்பாடுகளுக்கு தேவையாக எண்டுல வந்து 10 மீட்டர் இடைவெளி வழங்கப்பட வேண்டும். திராட்சை செடிகளுக்கு இடையே 5 அடி இடைவெளி இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஒயிட் ரிலீஸ் முறையில வந்து வரிசைக்கு வரிசை பாத்தீங்கன்னா 10 அடியும் செடிக்கு செடி 5 அடியும் இடைவெளி இருக்குமாறு நம்ம நடவு செய்ய வேண்டும். இதுதான் வந்து ஒயிட் ரிலீஸ் எப்படி அமைக்கணும், அந்த தோட்ட அமைப்பை பத்தி நம்ம மற்றும் செடிகளோட இடைவெளி பற்றி பார்த்திருக்கோம். அப்ப இதுல என்ன நன்மைகள், இந்த ஒயிட் ரிலீஸ் முறை திராட்சை சாகுபடி செய்யறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னா, பந்தல் முறையை காட்டிலும் குறைவான உயரம் மற்றும் முறையான படர்வு மேலாண்மை. ஏன்னா எல்லா கிளையும் நல்ல படர்ந்து அந்த மேலாண்மை தொழில்நுட்பங்கள் நம்ம செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். திராட்சை தோட்டத்தில் கவாத்து செய்யறது, மருந்து அடித்தல், அறுவடை செய்தல் போன்ற வேலைகள் எளிதா இருக்கும். பந்தல்னா மொத்தமா மூடிடும். இது வந்து என்னன்னா, ஒயிட் கம்பம் வந்து இடைவெளி 10 அடி இருக்கு. இப்ப உங்களுக்கு நடுவுல எல்லாம் போய் நீங்க வேலை செய்யலாம். அப்ப சூரிய வெளிச்சம் நல்லா வரும். அப்ப உங்க திராட்சை செடிகள்ல வந்து நல்ல ஒரு பூச்சி நோய் எல்லாம் அதிகமா பரவாது. அப்ப அறுவடை செய்ய வேலைகள் எளிதாக நடைபெறுகிறது. திராட்சை விவசாயிகள் செலவினத்தையும் குறைக்கிறது. இந்த ஒய் வடிவ அமைப்பினால் தோட்டத்தில் மிகுந்த சூரிய ஒளி கிளை படர்வுக்கு கிடைக்கிறது. காற்றோட்டம் அதிகரிக்கிறது. இதனால் திராட்சை பழ மொட்டுக்கள் நல்ல தரமா உருவாகுவதற்கு வழி செய்கிறது. இலைகள் நல்ல படர்ந்திருப்பதால் வெயிலில் இருந்து பாதுகாக்கப்படுகிறது. ஒயிட் ரிலீஸ் இது முக்கியமா நோய் பரவுதல் தடுக்கிறது. பந்தல்ல வந்து ஒரே நாள்ல நோய் டக்குன்னு பரவிடுது. இதுல வந்து அவ்வளவா பரவாது. பந்தலில் உள்ள திராட்சை பழங்களை விட இது 20 நாட்கள் 15 நாட்கள் முன்னதாகவே சீராக அறுவடைக்கு தயாராகிறது. இது புதிய முறை. இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல வந்து அந்த இதுல எல்லாருமே வந்து ஈஸியா இந்த ஒயிட் ரிலீஸ் அமைச்சு இது பண்றாங்க. இது ஒரு ஏக்கருக்கு நம்ம செலவினம் பாத்தீங்கன்னா ஒயிட் ரிலீஸ் முறை அமைக்கிறதுக்கு 7 லட்சம் செலவாகுது. அதோட வந்து கண்டிப்பாக சொட்டு நீர் பாசனம் உரமும் சொட்டு நீர் மூலமாக கொடுத்தோம் அப்படின்னா திராட்சை வந்து செடிகளை வந்து நல்ல கொடி வளர்ந்து கிளை படர்வு மேலாண்மை செஞ்சு நல்ல ஒரு தரமான கொத்துக்களை நம்ம அறுவடை செய்யலாம்.
1: என்ன மருதானியக்கா, வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட் ரிலீஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறைகள் பத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவிதி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: முத்தழகு, திராட்சையில இத்தனை ரகம் இருக்குன்னு இப்பதான் தெரியுது புள்ள எனக்கு.
1: ஆமாக்கா, இந்த வணிக ரீதியான திராட்சை ரகங்களை தேர்வு செஞ்சு நாம அதை விளைவிச்சோம்னா அதுல நமக்கு நல்ல லாபம் இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி இதையும் நாம செஞ்சு பாத்துடணும். என்ன நான் சொல்றது?
2: கண்டிப்பா முத்தழகு, நம்ம வாழ்றதுக்கான வழி கண்ணுக்கு முன்னாடி தெரியும் போது அத பயன்படுத்திக்காம இருந்தா எப்படி? நிச்சயமா அதை பயன்படுத்தி முன்னுக்கு வர பாப்போம்.
1: கற்பூரம் மாதிரி கப்புன்னு விஷயத்த புடிச்சிட்டீங்க. இனி நாமளும் சுயமா தொழில் தொடங்கி சொந்த கால்ல நிக்கிறோம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தன் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். 2029 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணியாற்றவும் கட்சித் தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செக் குடியரசு துணை பிரதமர் திரு கரேல் ஹாவ்லிக் சிக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் வடிவமைக்கப்படும் என்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வரலாற்று மற்றும் கலாச்சார அடிப்படையில் மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலகளாவிய அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இந்தியாவும் செக் குடியரசும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகு ரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரியில் இன்று நடைபெற்ற விழாவில் இந்த ஹெலிகாப்டர் இணைக்கப்பட்டது. மேற்கு கடலோர பகுதியில் இந்திய கடலோர காவல்படையின் திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த ALH-MK-3 ரக ஹெலிகாப்டர் பயனுள்ளதாக அமையும். இந்த நவீன ஹெலிகாப்டரில் ரேடார், இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா உள்ளிட்ட நாட்டின் மேற்கு பகுதியில் கடல்சார் பாதுகாப்புக்கு இது வழிவகை செய்யும். கடலோர காவல்படையின் ரத்னகிரி 831 ஸ்குவாட்ரான் மேலும் 4 ALH-MK-3 ரக ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்படவுள்ளன. தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேர்மையான முறையிலும் வெளிப்படைத் தன்மையுடனும் செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு குறைந்து தற்போது கட்டுக்குள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக கொசு ஒழிப்பு போன்ற பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் அருண்ராஜ் கூறினார். மின்சாரத்தை அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட்டுக்கு 35 ரூபாய் கொடுத்து வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் முயற்சியை குறை கூறியுள்ளார். கடந்த ஆட்சியில் குறைந்த விலைக்கு மின்சாரம் வாங்கிய ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு தற்போதைய அரசு நாட்டிலேயே மிக அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்போவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட் மின்சாரம் வாங்க அதிக விலையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஏற்கனவே கடன் சுமையில் சிக்கியுள்ள தமிழக மின்சார வாரியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். யூனிட் ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மிக அதிக விலையில் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியாரிடம் ஒரு யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்கவுள்ளது. தாம்பரத்திலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை இரவு

0: 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 7:45 மேற்குவங்க மாநிலம் சந்திரகாச்சி சென்றடையும். வரும் வெள்ளிக்கிழமை காலை மணி 6:15 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மணி 1:30 பரௌனி சென்றடையும். நாளை காலை மணி 7:40 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் இரவு 8 மணிக்கு கரக்பூர் சென்றடையும். கரக்பூரிலிருந்து நாளை மறுநாள் இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் சனிக்கிழமை காலை மணி 8:45 சென்னை எழும்பூர் வந்தடையும். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் நாட்சுகி நெடைராவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-19 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஆண்ட்ரே மிர்கலை வென்றார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிரான 3-ம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2-வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 274 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 363 ரன் எடுத்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.

நேரம் 8:06. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. பட்டாம்பூச்சிகள் நம்ம வீட்டு செல்ல பிள்ளைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. செல்ல பிள்ளைகளே, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்க தொடர்பு கொள்ளுங்க. 2602400 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 2907722. கூடவே இணைப்பு எண்ணாக 0465 சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்காக ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு, 8903257309.

0: கடக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் ஒரு பட்டாம்பூச்சி இங்க இருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்க இருந்து? உங்களுடைய வானொலி ஒலி அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு பேசுறீங்களா? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் செல்ல பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். ஆனால் நீங்கள் பேசுகிறது எல்லாருமே கேட்கணும்னு ஆசைப்படணும் தானே? அப்படின்னா உங்களுடைய வானொலி ஒலி அளவை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு பேசுங்க. வானொலி பக்கம் இல்லாமல் கொஞ்சம் தூரமாக போய் பேசுனீங்கன்னா அந்த எக்கோ சவுண்ட், அந்த எதிரொலி வந்து கேட்காம இருக்கும், சரிங்களா? சரி, இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் சொல்லுவாங்க வீட்டு பாடம் எழுதுங்க, அதுக்கப்புறம் படிங்க, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, அப்படி தானே? அது இல்லாமல் நீங்கள் நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்து படிக்கணும், ஐயோ இதெல்லாம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் வீட்டில் போய் எடுத்துகிட்டு போய் படிக்கலாம், அப்புறம் டியூஷனில் போய் எடுத்துகிட்டு போய் படிக்கலாம், அப்படிலாம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன விஷயம் சொல்லி கொடுக்கட்டுமா? நீங்கள் படிக்க வேண்டிய விஷயத்த ஆசிரியர் சொல்லி கொடுக்கும்போதே சின்ன சின்ன சின்ன நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், அப்புறம் அது உங்களுக்கு எப்போவுமே மறக்காது, எப்போவும் ஞாபகம் இருக்கும். வீட்டில் வந்து லைட்டாக நீங்கள் அந்த புத்தகத்தை புரட்டி பார்த்தாலே போதும், உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும். இதுக்காக டியூஷனில் கற்றுக் கொடுக்கல, அம்மா சொல்லித்தரல அப்படின்லாம் சொல்லாமல் ஆசிரியர் சொல்லித்தரத ரொம்ப கவனமாக கேட்டுட்ருந்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், டியூஷனுக்கே போக வேண்டாம், நீங்கள் தான் டாப்பு.

0: வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? அப்படியா, சத்தமா பேசலாமா? உங்க பேர் இப்ப சொல்லுங்க சத்தமா. சூப்பர், வெரி குட். என்ன படிக்கிறீங்கம்மா? அப்படியா, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில? கடி ஜோக்ஸா? சொல்லுங்க கேப்போம். ஓஹோ, ஆமால, இது கடி ஜோக்கு தான். அடுத்தது அழுதுனா
1: மூணு பூச்சி இருந்தா அதுல ரெண்டு பூனை வந்து மோகத்தமா
0: உங்களுக்கு சரி, எப்பவும் இப்படி சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் சரிங்களா? நல்லா படிக்கணும். நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க இங்க இருந்து? வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன
0: படிக்கிறீங்க? சரி, என்ன சொல்ல போறீங்கம்மா நிகழ்ச்சியில? ரைம்ஸ் சொல்லுங்க கேப்போம். அழகா ரைம்ஸ் சொல்லிட்டீங்களே, யார் சொல்லி கொடுத்தாங்க? உங்க மேம் சொல்லி கொடுத்தாங்களா? சரி, நல்லா படிக்கணும். வாழ்த்துக்கள், நன்றி.

பார்த்தீங்களா, நம்ம வீட்டு செல்ல பிள்ளைகள் எவ்வளோ அழகாக அருமையாக பேசுகிறாங்க அப்படின்ற, அவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும். நம்ம தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வர்றதுக்கு பெற்றோர்கள் தான் அதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த நிகழ்ச்சியிலையும் உங்களுடைய பிள்ளைகள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க 260-240 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 290-7222 இணைப்பு எண்ணாக 04652 என்ற எண்ணையும் கூட சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஒரு அலைபேசி எண்ணும் உங்களுக்காக 8903257309.

0: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம் பூச்சிகள் நேரலை. வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து? வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: நாகர்கோயில்.
0: சரி, என்ன சொல்ல போறீங்க?
1: கதை.
0: கதை, குட்டி கதையா பெரிய கதையா?
1: சின்ன கதை
0: தானா? சரி சொல்லுங்க, கேப்போம்.
1: ஒரு
0: ஊர்ல
1: காகம் பறந்தான். ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு பானந்துதான் காகம் காகத்துக்கு திருக்க முடியல. உடனே அதுக்கு ஒரு

0: சந்தோஷமா பறந்து போ.
1: ஆஹா, இந்த கதை இன்னும் இருக்கு. அழகா சொல்லிட்டீங்களே கதை. யார் சொல்லி கொடுத்தாங்க? யார் சொல்லி கொடுத்தாங்க? என்னவா, ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? அப்ப கொஞ்சமா தண்ணி இருந்துச்சுன்னா அதுல அந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டோம்னா மேலே வந்துருமா? ஆஹா, நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? இன்னும் செஞ்சு பார்க்கல. சரி, ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. நல்லா படிக்கணும், சரிங்களா? வாழ்த்துக்கள், நன்றி.
0: நன்றி.
1: நம்ம வீட்டு செல்ல பிள்ளைகள் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. கடி ஜோக் சொல்கிறாங்க, கதை சொல்கிறாங்க, ரைம்ஸ் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ திறமைகள் இருக்குது நம்ம பிள்ளைங்க கிட்ட. இதே மாதிரி உங்கள் வீட்டிலையும் நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. நம்ம நிலையத்துக்கு கால் பண்ணி அவங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
0: வணக்கம், சரஸ்வதி அழகன் பாயில இருந்து பேசுகிறேன்.
1: என்ன பேர் சொன்னீங்க?
0: சரஸ்வதி லிஜு.
1: ஓ, என்ன படிக்கிறீங்கம்மா?
0: ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்.
1: ஃபோர்த் படிக்கிறீங்களா? என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
0: கதை.
1: கதை. சரி சொல்லுங்க, கேட்போம்.
0: ஒரு ஊர் இல்ல, ஒரு ஆந்தை வந்து ஒரு பள்ளிக்கூட நடத்திட்டு இருந்து அந்த ஆந்தை கூட ஒரு மூணு பேர் படிச்சாங்க. முயல், சிங்கம், அதுக்கடுத்து கோரங்க. அந்த மூணு பேர் படிச்சிட்டு இருக்கும் போது அந்த அந்த அந்த அந்த அந்த அந்த ஆந்தை சொன்னாங்க, நாளைக்கு உங்களுக்கு போட்டி உண்டு, எல்லாரும் சீக்கிரமா கிளம்பி 8 மணிக்குள்ள இங்க இருக்கணும், எல்லாரும் சீக்கிரமா வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க இந்த முயல் வந்து சீக்கிரமாவே வந்துட்டு, சிங்கமும் சீக்கிரமாவே வந்துட்டு, ஆனா குதிரையும் சீக்கிரமா வச்சாங்க. குரங்கு மட்டும் வீட்டுல இன்னும் நிறைய நேரம் இருக்க சொல்லிட்டு 8 மணிக்கு தான் போச்சு. போகும்போது அதுக்குள்ள அந்த போட்டி தொடங்கி முடிஞ்சிட்டு.
1: ஐயோ, அப்புறம்
0: முடிஞ்சிட்டு.
1: அவ்வளவுதானா? அப்போ இந்த கதையோட பொருள் தான் என்ன? சீக்கிரமே கிளம்பி போனோம் அப்படிதானே? ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா லேட் பண்ணாம சீக்கிரமே கிளம்பி போகணும் அப்படிதானே? சரிம்மா, நீங்க ஸ்கூலுக்கு சீக்கிரமே கிளம்பிடுவீங்களா? சீக்கிரமே கிளம்பணும்னா என்ன பண்ணணும்? முந்தின நாளே புக்ஸ் எல்லாம் எடுத்து அழகா பேக்ல அடுக்கி வச்சிடணும் அப்படிதானே? அதுக்கப்புறம் நம்மளோட தம்பிட்ட கொடுங்க. ஹலோ தம்பி, எப்படி இருக்கீங்க?
0: என்ன
1: அக்காட்ட கேக்கணுமா? சரி, ஒரு ரைம்ஸ் பாடுங்களேன். சொல்லுங்க. பாட்டு பாட்டு பாட்டு பாடுங்க.
0: தாத்தா வரார், தாத்தா வரார், குதிரை வண்டியிலே. பாட்டி வரார், பாட்டி வரார், மாட்டு வண்டியிலே. அப்பா வரார், அப்பா வந்தார்.
1: இந்த வண்டியில
0: மகிழ் வண்டியிலே. அம்மா வரார், அம்மா வரார், மோட்டர் வண்டியிலே.
1: சரி,
0: நானு வரே, நாங்கள் வரே, நடந்து வரீங்க.
1: ஓ, எல்லாரும் வண்டியில வராங்க, தம்பி பாப்பா மட்டும் நடந்து போறீங்களா?
0: ஆமா.
1: என்னன்னு கேளுங்க உங்க அப்பாட்ட அம்மாட்ட. நான் மட்டும் ஏன் நடந்து வரணும்? ரொம்ப ரொம்ப அருமையா நம்ம குழந்தைகள் அழகா பேசுறாங்க. பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படி ஒரு மழலை குரல். இதே மாதிரிதான் நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள தனித்திறமைகள் இருக்கும், அதை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வர்றது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை.

சரி, ஒரு குட்டி பாப்பா ஒரு அழகான கதை சொன்னாங்க. அதாவது எல்லாருமே கரெக்டான அந்த டயத்துக்கு போயிட்டாங்க, ஒரே ஒரு இது விலங்கு மட்டும் போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால அந்த போட்டியே முடிஞ்சு

போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஒரு போட்டிக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், அந்த இடத்துல போய் நிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு அந்த இடத்துக்கு நம்ம லேட்டா போனோம் அப்படின்னா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம்லாம் வேஸ்டா போயிடும் அப்படிதானே. அதனால இந்த பஞ்சுவாலிட்டி எங்க போனாலும் கரெக்டா அந்த நேரத்துல போய் நிக்காம ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ முன்னாடி போறது தான் நல்லது. அதுக்கப்புறம் அங்கே போய் நின்றுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி தான் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இதை மாதிரி தவறி போயிடும். அதனால எப்போவுமே எங்கே போனாலும் கரெக்ட் டைத்தில் போய் நிற்கணும் அப்படின்னு போகாமல் ஒரு 2 நிமிஷம் அல்லது 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் நிற்கணும் அப்படின்ட்டு நாம் இனி கிளம்பணும், சரிங்களா?

பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நம்ம வீட்டு செல்ல பிள்ளைகள் ரொம்ப அருமையான நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஏ ஜெயக்குமார், இதுவரை உங்களோடு ஒய் பொன்மலர் பாலன்.

நேரம் 8:30 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களை 9 வரை திரை இசை கேட்போம். ஒலித்துக் கொண்டிருப்பது ஜனநாயகன் படப்பாடல்.

0: ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
1: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.

0: சவாலி சமாளி எங்க எப்படி எப்போ வரும் இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலி சமாளி கேம் ஷோ வருதுங்க, விளையாடி பாருங்க.

கமல் பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இதயம் முரளி படத்தில் இடம்பெற்றது.

சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

நேர்களின் நமது குமரி பண்பலை 101 நாளை காலை 11:02 பேசுங்க மக்களே பேசுங்க. காற்றாடி தட்டு ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் கார்டன் கோர்ட் கேம்பிரிட்ஜ் CBSE பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க.

0: 2026 in Paraguay. And that is all in the news at 9. Good night.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 9:15, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களை 10 மணி வரை திரை இசை கேட்போம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக பொன்மன செல்வன் படத்திற்காக மனோ வாணிஜெயராம் பாடிய பாடல், பாடலுக்கான வரிகள் கங்கை அமரன், பாடலுக்கான இசை இளையராஜா. இந்த பாடல்ல எண்ணத்தில் நீ இருந்தால் எழுத்துக்கு பஞ்சமில்லை, 1000 பாடல்கள் கூட எழுதி விடுவேன் அப்படின்னு கவிஞர் சொல்ற அந்த இடம் இருக்கு பாருங்க, ரொம்ப அருமையான பாடல். பாடல் கேட்போமா?
3: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
4: பிரமாதம்,
3: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
4: சபாஷ்,

கன்னியாகுமரி பண்பலை நூற்றாண்டு நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரையிசை நிகழ்ச்சியில். அடுத்ததா ராஜ பார்வை படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடலுக்கான வரிகள் வைரமுத்து, பாடலுக்கான இசை இளையராஜா. மழை துளியை பார்க்கறதே அவ்வளோ அழகு, அதுலேயும் மனசுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த மழை துளியில் தெரிஞ்சால் எவ்வளோ அழகு.

குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரையிசை. நேரம் 9:25. நிகழ்ச்சியில் அடுத்ததா கேளடி கண்மணி படத்திற்காக கே ஜே எஸ் தாஸ் உமா ரமணன் பாடிய பாடல் இளையராஜா இசையில் வாலி வரிகளில். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, நீ பாதி நான் பாதி கண்ணே, நீ இன்றி தூங்காது கண்ணே. அந்த கண்ணே அப்படிங்கிற வார்த்தை வந்து அருமையாகவும் சொல்றதுக்கு இருக்கு. அப்புறம் ஒன்று இல்லைன்னா என் கண்கள் தூங்காது அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை அழகா அந்த இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க கவிஞர் வாலி. என்னுள் ஒரு பாதியாக நீ இருப்பதால் நீ வேறு நான் வேறு அல்ல, நீ பாதி நான் பாதி கண்ணே, நீ இன்றி தூங்காது கண்ணே.

எல்லந்தோறும் இசை சாரலாய் ஒலித்துக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101 திரை இசை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வரலதா பாடிய பாடல் வாலி வரிகள்ல இளையராஜா இசையில். இந்த பாடல்ல உள்ளம் கவர்ந்து போன மன்னவன் யார் என்று தெரிந்திருந்தும் ஒரு பைங்கிளியிடம் அதாவது கிளியை கூப்பிட்டு யாரு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அது எப்படிங்க சொல்லும்?

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், நாளை காலை 8:30 சக்தி விழா. ஐஸ்வர்ய மகுடதாரணி, முசிறி வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் தரிசனம். படைப்பு திருச்சி வானொலி நிலையம். நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்கள்.

ஆனந்தோடு உருவாடி கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101 திரை இசை நிகழ்ச்சியில். அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் இதய கோவில் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. இந்த பாடலுக்கான இசை இளையராஜா, பாடல் வரிகள் முத்துலிங்கம். அதாவது திருவிழா அப்படின்னாலே கூட்டம் எப்படி இருக்கும், என்னதான் பக்கத்துல உட்காந்து கத்தி பேசினா கூட கேட்காதுங்க, அப்படி இருக்கும் திருவிழா கூட்டம். அப்படி இருக்கும்போது இந்த காதலியின் கொலுசு சத்தம் மட்டும் இவர் அப்படியே கொள்ளை அடிக்குதான். பாடல் கேட்போமா?

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிரகிட தகிட தூம் தத்தகதிமி தகதிமி த

எல்லாம் தோறும் இசைச்சாரலாய் ஒலித்துக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101 திரைசை. அடுத்ததா பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்திற்காக KJS தாஸ் எஸ் சித்ரா பாடிய பாடல். பாடலுக்கான வரிகள் நா காமராஜன், பாடல் வரிகள் காமராஜன், இசை வந்து இளையராஜா. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா மல்லிகையை தூது அனுப்புவாங்க இந்த பெண். மல்லிகையை தூது அனுப்புறது மட்டும் இல்லாமல், சரி நீ மட்டும் தூது போனா என்ன அப்படின்னு விடாமல், கூடவே தென்றல் காற்றையும் நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ற அந்த வரிகள் இருக்கு பாருங்க, அருமையான பாடல் கேளுங்களேன்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினந்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

இசையில் தொடரும் பாடல் ஜல்லிக்கட்டு காளைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. காளிதாசன் வரிகளில் தேவாவின் இசையில் அன்பு கொண்ட இரண்டு தூக்கணாங்குருவிகள் ஆனந்தமாய் ஆடி பாடும் அழகான பாடல். அவர்களுக்கான ஓர் அழகான கூடுதான் இந்த தூக்கணாங்குருவி கூடு.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரையிசை. இப்ப நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த பாடல் வந்து மகா பிரபு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுனந்தா பாடியது. பாடலுக்கான வரிகள் வாலி, பாடலுக்கான இசை தேவா. மூச்சிலும் பேச்சிலும் கலந்து போன ஓர் காதல் காவிய கதை.

பண்பலை நூற்றெண்டில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரையிசை. திரையில் இதுவரை உங்களோடு ஒய் பொன்மலர் பாலன். இன்னும் சில நொடிகளில் அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: உள்ளத்தில் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நிலாமுற்றம் நேரலை. இரவு நேர இசைத்தாளாட்டாய் உங்கள் விருப்ப பாடல்கள் உலா வரும் நிலாமுற்றம். தொடர்பு கொள்ளுங்கள் 2602400 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 2907222. இணைப்பு எண்ணாக 04652. கூடவே உங்களுக்காக ஒரு அலைபேசி எண்ணோ இருக்கு 8903257039. நிலாமுற்றம் நேரலையில் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து
2: உதயகுமார்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
2: அது வந்து உறவு சொல்ல ஒருவர். அதுல மோகனை போட்டு உறவுல.
1: அந்த பாடல் கேட்கலாமா?
2: பாட்டு பாடல்.
1: நன்றி
2: நன்றி.

0: வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: வணக்கம் இனிய சகோதரி புன்மலர் மேடம் அவர்களுக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம்.
0: சரி, உங்களுக்கு உற்சாகமான இரவு வணக்கம். என்ன பாடல் கேட்கலாம் நம்ம நிகழ்ச்சியில?
1: அம்மா இன்னைக்கு வந்து வந்திக்காரன் மகன் வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாடல். பாலசுப்ரமணிய ஐயாவும் வாணிஜரம் அம்மாவும் பாடியிருக்காங்க.
0: சரிங்க, நன்றி. பாடல் கேட்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி அம்மா.
0: நன்றி.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: முற்றம் நேரலையில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார் எங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க எங்கிருந்து? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம
1: நிகழ்ச்சியில?
0: சரி, உங்களுடைய விருப்ப பாடல்களை சொல்லிடலாமா?
1: நவராத்திரி விழா நடக்குதுமா,
0: உங்க விருப்ப பாடல் வாழ்வை மையம் படத்திலிருந்து.
1: நன்றி,
0: நன்றி.

0: மற்றும் நேர் அலையில் அடுத்ததா தன்னோட விருப்ப பாடலை கேட்கறதுக்காக காத்திருக்கும் அழைப்பாளர் யார் இங்கிருந்து கேட்டுலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நகர் ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: படம் வந்து உனக்காக பிறந்து. அதுல பாடுவர் கவிஞர் காமகோடியம், பாடியவர் எஸ் பி சித்ரா, இசை தேவா.
0: எல்லாரையும் சொல்லிட்டீங்க, சரிங்க, நன்றி. பாடல் கேட்கலாமா?
2: பசும் பொண்ணு நேரத்துல பெண்ணே.

0: இணைந்திருப்பது நம்மை இணைத்திருப்பது நமது குமரி பண்பலை 101 நிலமுற்றம். வணக்கம், யார் பேசுறீங்க இங்க இருந்து?
1: வணக்கம், நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். வில்லுக்குறி துணைக்கோடை கண்ணன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நவராத்திரி முன்னதாவது 30 படத்திலிருந்து சரஸ்வதி லட்சுமி பார்வதி, அந்த பாட்டு மேடம்.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி, நன்றி.
2: செப்பரும் கல்வியும்

கண் முதல்வன் அவன் நெஞ்சழைத்தவள் திக்கு திசையதிர சஞ்சரித்தவள் ஞான ரூபிணி மதுரை வளர்மீனோஜனி தகதி மீன சிலம்பொலி எழ நடமிடுபதமடியவர்கள்.

0: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலா முற்றம் நேரலை. நேரம் 10:30. இந்த நேரத்துல தன்னோட விருப்ப பாடலை கேட்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காங்க. யார் இங்க கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்க, என்ன பாடல்? பாடல் கேட்கலாமா? நன்றி நன்றி.
1: அகர முதல எழுத்தெல்லாம்

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

0: குற்றம் நேரலையில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: அன்பான இரவு வணக்கம் மேடம், நான் தட்டிலையில இருந்து சமாத் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு இரவு வணக்கம். என்ன பாடல்?
1: படம் வந்து கவிக்குவில், அந்த படத்துல இருந்து சின்ன கண்ணன் அழைக்கிற அந்த பாடலை டாக்டர் எஸ்பி பாலமுரளி கிருஷ்ணா பாடியதை நான் இந்த இரவு நேரத்தில் விரும்பி கேட்கிறேன்.
0: அருமையான பாடல் கேட்கலாமா? நன்றி.
1: கேட்கலாம் மேடம், நன்றி வணக்கம்.

0: மற்றும் நேரலையில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? இங்கிருந்து
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கோம்.
0: என்ன பாடல்?
1: நான் பேசலாம் படத்துல இருந்து. உங்குயில் ராஜனே புதுமகர் வாசமே, நாளை நம் வந்தே நாளும் புதுவலம் வந்த பாடல் வேணுமா?
0: அப்ப இது வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் இல்ல, நான் பாட நினைப்பதெல்லாம்.
1: அப்படியா,
0: அழகான பாடல் கேட்கலாமா? நன்றி.
1: சரி.

சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

0: விழாமுற்றம் நேரலையில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன்.
0: யார் பேசுறீங்க இங்கிருந்து? சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் ராஜகவிகம்.
0: ம்,
1: அம்மனை தாள பாடல்.
0: ம்,
1: சந்தனம் கையில் தூக்கி கட்டி போட்டு தாய் நீர் நான்
0: பாடல் வேணும். பாடல் கேட்கலாமா? நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலா முற்றும் நீரலை. வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் ஒன்கிறார் ஆலயம் பாடல் முத்தான
0: பாடல் கேட்கலாமா? நன்றி நன்றி.

0: வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: அன்பு சகோதரிக்கு வணக்கம். நாகர்கோவில் வடசேரி ராஜாமணி.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
1: சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து பி சுசிலா பாடிய பாடல், கல்யாண சந்தையிலே பெண் பார்க்கும் நேரம் இது. அந்த பாடலை குமரி பண்பலை 101 அனைத்து நேரம் தான் கொடுக்கணுமா?
0: சரிங்க, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி.

0: முற்றம் நேரலையில் நிறைவான நேயர் யார் இங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: மணிகண்டன், செட்டியார் மடம்.
0: என்ன பாடல் சார்?
1: இந்த சடங்கோலி படத்துல இருந்து
0: கேட்கலாமா?
1: ராகம் அந்த பாடல், சூப்பர் பாடல்.
0: நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி நிலாமுற்றம் நேரலை. இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஏ ஜெயக்குமார். இதுவரை உங்களோடு ஒய் பொன்மலர் பாலன். எண்ணத்தில் உண்மையும் சிந்தனையில் தெளிவும் இடைவிடா முயற்சியும் இருந்தால் எண்ணியதெல்லாம் நிறைவேறும் ஒரு நாள். நாளைய விடியல் நலமாய் அமையட்டும். இனி தொடர்வது மனசு மயங்கும்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களை, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிவேல்மணி. நிகழ்ச்சி தரும் பாடல் அதர்மம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. நவமணிகள் சேர்த்து மாலையாக்கி தோல் சேர்க்க ஆசைதான், எப்போது வருவாய், வந்துவிட்டேன் என்று சொல்கிறாயோ என்னுள்.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரகுவான்.
1: மண்ணில் கலந்த மழை துளி போல் உன்னில் நான் என்னில் நீ.

0: நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.
1: உன் காலடி தடமெல்லாம் வண்ண ஓவியமாய் என் இதயத்தில்